0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்தது பூமேலும் பூமகள் கேள்வனும் என்ற திருப்பதிகம், திருக்குறுந்தொகை 5 திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை மரக்கிற்பனே என்னும் திருக்குறுந்தொகை. திருச்சிற்றம்பலம்

ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு பிரம்மபுரம். பண் பஞ்சமம். திருச்சி

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்பழையாறை வடதளி.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருமறைக்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திரு இடையாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் கொல்லி இராகம் நவரோஸ் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்படையாட்சி. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருப்படையாட்சி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இடந்தலைப்பாடு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: கருவூர் தேவர் திருமுகத்தலை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தாரணை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் தாரணை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருத்தொண்டர் புராணத்தின் காரைக்கால் அம்மையார் புராணம் தெய்வச் சேக்கிழார் பெருமான் அருளியது.

தலம் திரு ஆலங்காடு பேயார் என்கிற காரைக்கால் அம்மையார் அருளிய 11ஆம் திருமுறை, மூத்த திருப்பதிகம், பண் நட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை.

0: திருச்சம்பளம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இனி ஞானசம்பந்தருடையே திருப்பாடலே சிறப்புடைய பாடல் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் பண் தக்கேசி 2 கட்டளை. பூவார் மலர் கொண்டு எனத் துவங்கும் திருப்பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரச நாயனாரின் புராண வரலாறு பகுதி 5. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

பெண்ணாகடம் என்று ஒரு ஊர். பெண் தேவ பெண்கள், ஆ தேவ பசு, கடம் யானை, இது மூன்றும் பூசை செய்த ஊர் அந்த ஊர். அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு பேர் தூங்கானை மாடம் என்று பேர். உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்துக்கு அருகாமையிலே குரங்கு அணில் முட்டம் என்று ஒரு ஊர். குரங்கு அணில் முட்டம்னா காக்கை, இது மூன்றும் பூசை செய்த ஊர். எல்லா ஊருமே யாராவது ஒருத்தர் பூசை செய்த ஊர் தான். ராமன் பூசை செய்த ஊர் ராமேஸ்வரம், வாலி பூசை செய்த ஊர் குரங்காடுதுறை, ஹனுமன் பூசை செய்த ஊர் தென் குரங்காடுதுறை அல்லவா? ஆமா. அதுபோல இப்படி மூன்று பேர் பெண் ஆ கடம், இது மூன்றும் பூசை செய்த ஊர் தான் திருப்பெண்ணாகடம். அந்த ஊர்ல தூங்கானை மாடம் என்பது கோயிலுக்கு பேர், மயிலாப்பூர் என்பது ஊருக்கு பேர், கபாலீச்சரம் என்பது கோயிலுக்கு பேர். அந்த ஊருக்கு போன உடனே சாமி சொல்றார், என்னுடைய உடல் வேறு சமயத்துக்கு போயிட்டு வந்தது, இதனை தூய்மைப்படுத்தணும் ஒண்ணு. ரெண்டாவது, யமன் வருவான், அப்ப என்ன உன்னுடைய ரிஷபக்குரியும் சூலக்குரியும் விபூதி உன்னுடைய திருவடி நீரும் என் மேல் இருந்தால் அவன் கிட்ட வரமாட்டான், அதனால அதனை செய்துவிடு நீ அப்படின்னு வேண்டுகிறார் சாமியார். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூலம் என்மேல் பொறி, அந்த சூலத்தை என்மேல் பொறித்து விடு அப்படின்னு கேட்கிறார் சுவாமி. இந்த முதல் பாட்டுல அது. அதுக்கு அடுத்த பாட்டு

திருவடியில இருக்கிற நீரை எனக்கு பூசி விடு, முதல்ல சொன்னார் சூலத்தை பொறித்து விடு அப்படின்னு, அடுத்தது உன்னுடைய திருவடி நீரை எனக்கு பூசி விடு, இந்த காலம் என்னை வந்து தொடர்வான். குற்றம் இருந்த உடல் இது குற்றமற்றவனாக என்னை ஆக்கிவிடு என்பதுதான் பொருள். அதுக்கு அடுத்த பாட்டு

இந்த திருப்பதிகத்துல மூணு பாடல் தான் இருக்கிறது, ஏனைய பாடல்கள் அழிந்து விட்டது. உங்களுக்கு நான் முன்னே நினைவூட்டி இருக்கிறேன், ராஜராஜ சோழன் இந்த தேவாரத்தை எல்லாம் கண்டுபிடித்து எடுத்த பிற்பாடு அதிலே சில பதிகங்களில் ஒன்று இருந்தது, இரண்டு இருந்தது, மூன்று இருந்தது, சில பதிகங்கள் பல பதிகங்கள் நிறைய இருந்தது, அழிவில்லாமல் இருந்தது. சில பதிகங்கள்ல இப்படி அழிவு இருந்தது. நடராஜா அப்படின்னு கத்தினான், ஏனைய பாடல்கள் போய்விட்டதேன்னு கத்தினான். 16,000 பதிகம் பாடினார் என்று தம்பியாண்டார் நம்பி சொல்லுவார் திருஞான சம்பந்தர். இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறது? 400 சில்ற பதிகம் தான் இருக்கிறது. 16,000 எங்கே இருக்கிறது, 400 எங்கே இருக்கிறது? நம்ம பர்சுல ஒரு 1,000 ரூபாய் பணம் வச்சிருக்கோம், 2 ரூபாய் கீழே விழுந்தா நமக்கு மனசு தாங்க முடியாது. 2 ரூபாயை எங்கேயோ போட்டேன், 2 ரூபாயை எங்கேயோ போட்டேன். இது எல்லாரும் சொல்றதுதான், எவ்வளவு பணம் இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. ஆக என்ன அர்த்தம்? இந்த 2 ரூபாய் போனது பெருசான்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த 1,000 ரூபாய் பக்கத்துல நினைக்கல. அது போலத்தான் ராஜராஜ சொன்னா, ஐயோ கடவுளேன்னு கத்தனான். நல்ல வேலையா போச்சு, நடராஜ பெருமான் சொன்னா, ஹே ராஜனே, உனக்கு தேவையானது மாத்திரம் வைத்து விட்டு ஏனையவற்றை நாமே அழிக்க செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டான். அன்னைக்கு பேசி இருக்கிறான் பாருங்க ராஜராஜ சோழனோட அந்த நடராஜ பெருமான். இன்னைக்கு யார்த்தையாவது பேசுறானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளை கண்டா ஓடுறான்னு கூட சொல்ல வேண்டிய வருது இல்லையா? ஆமா. ஆக இந்த பதிகத்துல மூன்று பாடல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது நடராஜ பெருமானுடைய பிரசாதம் என்று நாம எண்ணி விடுவோம். இதுல அவர் சொல்லுகிற கருத்து, யமன் வருமான், நான் என்ன செய்வேன், அதற்கு உன்னுடைய சூலத்தை பொறித்து விடு. சொன்ன உடனே ஒரு பூதம் வந்தது, சிவன் அருள்னால வந்தது, திருநாவுக்கரசனுடைய தோளிலே இடமும் சூலமும் பொறித்தது என்று வரலாறு, சேக்கிழார் பெருமானுடைய வரலாறு சொல்லுகிறார். சேக்கிழார் பெருமான் சொல்லித்தான் நமக்கு தெரியும். இந்த வரலாறெல்லாம் நமக்கு கிடைக்கிறது எப்படி? தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் சொன்னார். ஆமா, இந்த மூவருக்குத்தான் அவர் சொன்னார். திருஞான சம்பந்தருக்கு சொன்னார், திருநாவுக்கரசருக்கு சொன்னார், சுந்தரருக்கு சொன்னார், மாணிக்க வாசகருக்கு சொல்லப்பெறவில்லை. அதனாலே தான் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம் அனைத்தும் எந்தெந்த சமயத்துல பாடப்பெற்றது நமக்கு கிடைக்காமலே போயிடுது. இதுல இருந்து நமக்கு தெரிகிறது அல்லவா? அப்ப தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் இந்த புண்ணியத்தை செய்திருக்கிறார் அப்படி நாம எண்ணிக்கொள்ளணும் அல்லவா? ஆமா. ஆக இன்னொன்னு அவர் கேட்கிறார், இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூரம் என் மேற்பொறி அப்படி.

வச்சிட்டாயல்லவா, எனக்கும் அந்த மாதிரி செய்துவிடேன். போன வாரம் அந்த பாட்டை நான் பாடி காட்டினேன்னு நினைக்கிறேன், மீண்டும் நினைப்பூட்டுறேன்.

இன்றைக்கு நீ அதை செய்தா அல்லவா, ஒரு அடியார் பொருட்டு செய்தா அல்லவா, நானும் சிவனடியார் தானே, எனக்கு அப்படி செய்து விடு, அதனால்தான் உன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்தேன் என்று சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதத்தான் நாம வேண்டணும் இல்லையா? இதுக்காக நம்ம திருக்கடையூர் போக வேண்டாம், இங்கிருந்தே வேண்டாம், சுவாமி என்னை காப்பாற்றி விடு. வேதனையில பெரிய வேதனை மரண வேதனை தான். அதனால்தான் இந்த தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த குழந்தைகள் நையி நையி நையி நையின்னு குடுங்கி எடுக்கும் தாய, யமனா வந்து என் பிராணம் எடுக்குன்னு சொல்லு, தலைவலியா வந்து என் பிராணம் எடுக்குது, வயத்து வழியா வந்து எடுக்குதுன்னு சொல்லலையே பாருங்க, அடுத்த வீட்டுக்காக துன்பப்படுத்துறமாரி சொல்ல யமன் என்று தான் சொன்னாங்க அல்லவா? ஆமா, அந்த வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனை. அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே பயப்படுறது. அப்படி பயப்பட்டு அவர் கேட்டதுனாலதான் யமன்கிட்ட அவர் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த உடலோடு கைலாயம் சென்றார் என்று வரலாறு. இப்ப நாமளும் அந்த மாதிரி கேட்டோம்னா இந்த உடலோடு யமன் நம்ம வந்து பிடிக்காம போய் சேரலாம். கேட்டு வைப்போமே, இது கேட்கறது கூடவா நமக்கு முடியாது. ஆமா, எந்தை நீ என்னை நமன் சமர்நலியு, நமன் யமன்,

முடியுமா? கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாதே, முடியாதே. எப்படி கூப்பிடுவான் இல்லையா? சளி வந்து கண்ணை அடைச்சுக்கும், மூக்கு அடைச்சுக்கும், காதை அடைச்சுக்கும், தொண்டையை அடைச்சுக்கும், பேச முடியாது, கண் பார்க்க முடியாது, மூச்சு விட முடியாது, வாய் பேச முடியாது. எப்படி கூப்பிடுமா சொல்றாரு? நான் கூப்பிடுவேன்னு சொல்றாரு. என்ன அவ்வளவு தைரியம்?

இன்னொரு சிவபக்தர் கேக்குறார், எனக்கு ஓய்வு வர வேண்டாம், நான் பாயில படுக்க வேண்டாம், பாயில படுத்தாச்சுன்னா கட்டிய மனைவி கூட வெறுத்துருவார். ஆமா, பிள்ளைகள் வெறுத்தும், ஒழிஞ்சா பரவாயில்லையே, சில பேர் ஒழிச்சும் விடுவான். ரகசியமா உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், ரொம்ப நாளா இருந்து தொந்தர பண்ணி இருந்தா அது போகாம இவனே போக்கி விடுவான். ஆமா, பார்த்தான் கேக்குறாரு, நோயுற்று அடராமல்

மனம் வேடாமல் பாயிற்றிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூர் ஐயா சீரடித்து வைப்பார். அதேத்தான் திருப்பூர்.

0: எப்படி அந்த பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்ற திருப்பதியத்தை பாடின உடனே ஒரு பூதத்தை அனுப்பி இவன் திருநாவுக்கரசருடைய தோளில் சூலக்கொரியும் சூலப்பொரியும் இடவக்குறியும் பொறித்து வைத்தான் என்று வரலாறு இருக்கிறது. இப்போ ஞான சம்பந்தருடைய வரலாறுல முக்கியமான பகுதி மதுரை என்று நான் உங்களுக்கு சொன்னேன், நினைவூட்டியிருக்கேன். அது முடிந்தது. இப்ப திருநாவுக்கரசருடைய பதிகத்துல முக்கியமான சில பகுதிகளை நான் நினைவூட்டி விட்டு சுந்தரருடைய பதிகத்துல முக்கியமான வரலாறு எது என்று நான் உங்களுக்கு நினைவூட்ட இருக்கிறேன்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருப்புகலி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம் திருச்சி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: பெருமானுக்கு தலை திருச்சடையிலே அங்கன்மதி கங்கை நதி வெங்கனரவங்கள் எழில் தங்கும் இதழி துங்கமல தங்கு சடை அங்கி நிகர் எங்கள் நீரை தங்குமிடமாம். அப்படிப்பட்ட அருமையான உயர்ந்த சடைய உடையவன், நெருப்பை ஒத்து இருக்கிற சக்கச்சிவேல் இருக்கிற பெருமான் இங்கு எழுந்தருள் இருக்கிற இடம் இதோ இந்த சீர்காழிதான் என்று சொல்கின்றவர். சீர்காழிக்கு வேறு பெயராக இருக்கிற என்னது? வெங்குரு. வெங்குரு என்று சொல்லுகிறார். அதனுடைய காரணத்தை நாம் எண்ணுவோம். இனி அடுத்த பாட்டில்

பாணியமர் போன அருள்மானு பிரமானி இடமேனி முறையில் பாணி உலகால மிக ஆணின் மலி தோணி நிகர் தோணி புறமே. இதுல அந்த முறையை மாற்றி இப்படிப்பட்ட பெருமான் இருக்கிற இடம் இந்த ஊர் என்று சொல்லாமல் முழுமையாக அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து அவனுக்கு இது கொடுத்து வில்லம்பு கொடுத்து அவனுக்கு அருள் செய்த திறத்தை சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் எழுந்துள்ள இருக்கின்றன தோணிபுரம். இந்த தோணிபுரம் எல்லாராவது காரணம் தெரியும். என்ன காரணம்? ஒரு ஊழி காலத்தில் எல்லா தண்ணீரே பறந்து விட்டதான். தண்ணீரே பறந்த பொழுது எல்லா ஊர்களும் அதில் அமிழ்ந்து விட்டன. ஒரே ஒரு காழிப்பதிதான் மேல மிதந்துதான் தோணியாக, அதனால் அதுக்கு தோணிபுரம். எனவே உலகமெல்லாம் அழிந்த போதிலும் கூட தோணிபுரம் அழியாமலும் அந்த வெள்ளத்தில் மிதந்தும் இருப்பதனால தோணிபுரம் ஆயிற்று, சீர்காழி என்று ஒரு பெயரும் அப்படிப்பட்ட இடம் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார்.

தேவர்கள் விடாமல் பெருமானை வணங்குவார்கள். எதற்கு? பயன் கருதி வணங்குவார்கள். தேவர்கள் வணங்குவது பயன் கருதி தானா? எப்படி தெரியும் நமக்கு? தேவர்கள் வணங்குவது தங்கள் நலத்திற்காகத்தான். முத்தி பேர் இதெல்லாம் விட மாட்டாங்க. நாங்க வாழணும் சாமி. அருமை அருமை அருமை. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. சுயநலத்துக்காகத்தான் விரும்புவாங்க. இரண்டாவது பயன் கருதித்தான் தொழுவாங்க. நமக்கு வந்து இந்த பயன் கருதி தொழுவது கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. பயன் கருதி தொழுதா அந்த பயன் நமக்கு கிடைக்கும், ஆனா மீண்டும் மீண்டும் பிறப்பு கிடைக்கும். பயன் கருதாமல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்று சொல்லி பெருமானை வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பொருள் ஒன்று உண்டெண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. பா, அதுதான் நம்ம அப்படிதான் வேண்டும். வேண்டுனா அருமையா வேண்டியிருக்கார் நம்முடைய மணிவாச பெருமான். இன்னது இன்னது வேண்டும் இன்னது வேண்டும் சொன்னா மீண்டும் மீண்டும் பிறப்பு கூப்பிடும். அதுக்கு என்ன பேருனா காமியம், காமிய பயன் பேர். இப்ப காமியம் சொன்ன உங்களுக்கு திருப்பூர் ஞாபகத்துக்கு வரும். அவ்வளவுதான், காமியத்தழுந்து இளையாது. ஏன்னு கேட்டா காமியம்னா உலக நன்மை கருதி, உலக பயன் கருதி செய்யறோம். உலக பயன் தருவான், என்ன வரும் கருது? மீண்டும் மீண்டும் பிறப்போம். மீண்டும் மீண்டும் பிறப்போம் இழைப்ப இழைச்சி போடுவோமா? இழைச்சி போடுவோம், இழைச்சி போடுவோம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். பிறப்பு வந்தா இழைச்சி போங்கிறதுக்கு உடனே மேற்கொள்ளும். எல்லாம் திருவாசகம் தான். ஏன்னா நானா சொல்றதை விட கொஞ்சம் உங்களை அழைச்சிட்டு போற முடியல. அது மாதிரி ஆகவே பாத்தீங்களா ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்குது? காமிய தடுந்தினால் என்ன ஆகும்? இழைத்து போடுவோன்னு. என்னை அப்படி இழைப்பம்னு யார் சொன்னா? எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இது வந்து உடல்ல இழைச்சி போறதுங்கிறது சதைப்பிடிப்பு குறைஞ்சு போகுது. உயிர்ல இழைப்புங்கிறது துன்பப்பட்டு பட்டு பட்டு நஞ்சு போறது, நஞ்சு போறது. அது அப்ப உயிர் வந்து ஆன்மா வந்து தான் நீங்க காண முடியாத பொருளாச்சு, அருபமாச்சு. அருவமா இருக்கிறது எப்படி சார் இழைச்சி போகும்னு கேட்டா, இது உருவமா இருக்கிறது இழைச்சி போறது தெரியுது. ஐயா கொஞ்சம் நீங்க என்ன வர வர கொஞ்சம் இழைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுரும் சரிங்களா. ஆனா இழைச்சிருக்கீங்கன்னு கேட்கலாமே தவிர கனத்துக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. சிவ சிவ ஏன்னு கேளுங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தப்பி தவிர தரவழி வந்துட்டுது. கருணா ஐயா கருணா. நான் அப்படியா சதையா இருக்கேன், அப்படியா சதையா இருக்கேன், அப்படியா சதையா இருக்கேன்னு சொல்லு. அதனால கேட்கறது எப்படின்னு இழைச்சி உண்மையிலேயே இருந்தா கூட அவங்க கணத்து இருந்தா கூட எப்படிங்க ஏன்னு இழைச்சி போனீங்கன்னு தான் கேட்கணும். என்ன கொஞ்சம் கணத்துறீங்கன்னு கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம தான் கேட்கற மாதிரி என்ன கிடையாது, இந்த நாகரிகம் நமக்கு தெரியாத. அதனால அதே போல வயது கூட என்னன்னு சொல்லும்போதுன்னா தூக்கி ஐயா அம்மாவுக்கு என்ன வயது இருக்கும்னா நம்ம சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம வயது சொல்லப்படாது. அவங்களாம் என்ன பண்ணணும் கேட்டா பண்ணும்போது ஏறத்தால் 50 இருக்கும்னு சொன்னா ஒரு 35-40 இருக்குங்களா அப்படி கேட்கணும். 50 போய் 80 கூடாது, கோபம் வந்துடும். என்ன அப்படியா நான் தருமாறி போட்டேன் கழவியா அப்படின்னு. நாம சொல்ற வயசை விட ஒரு 10 மேல இருக்கிற மாதிரியே நம்ம கீழே இறக்கி பேசணும். அவங்களுக்கு மனசு குளிச்சு பத்தியா அடுத்தவர்கள்லாம் பார்க்கும்போது 30 தெரியுது நமக்கு 45 அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு மகிழ்ச்சி. 45 போய் 60 சொன்னீங்கன்னா நான் என்ன அவ்வளவா கிளவியா போயிட்டேன், அவளுக்கு என்ன அவ்வளவு தொக்கா போட்டேன் அப்படின். அதனால வயசை கூட்டியே சொல்லப்படாது, குறைச்சு சொல்லணும். அது போல உடம்ப கனத்து போச்சுன்னு கேட்கப்படாது, இழைச்சி போச்சுன்னு தான் கேட்கணும். இல்ல அதை பத்தி அந்த டாபிக்கே விட்டுணும். ஏன் வம்பு? ரொம்ப பாயமா பார்த்து ரொம்ப ஆச்சு, நமக்கு அடிக்கடி வருவீங்க இப்ப வேணும் காணா, நாங்க எங்க வெளியில ஊருக்கு போயிருக்கலாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுருங்க. ஏன் சங்கடமான கேள்வியெல்லாம் கேட்கறது வேண்டாம். இப்படியாக நமக்கு ஆனா உயிர் இழைப்பு எப்படி இருக்கும்? இது உடல் இழைப்பு தெரியுது கண்ணால. உயிர் தான் நீங்க வந்து என்ன உயிர்ங்கிறது இருக்குன்னு உணரலாமே தவிர அது வந்து காட்ட முடியாது, உயிரை காட்ட முடியாது. அது போய் எப்படி இழைக்கும்னு கேட்டா இந்த பல்வேறு பிறவி எடுத்து துன்பப்பட்டு துன்பப்பட்டு நஞ்சு போகுது பாருங்க, அதுதான் இழைப்பது.
எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமாம். இன்னைக்கு தான் எனக்கு முடிஞ்சது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன் என்றெல்லாம் சொல்றேன். சரி, ஆகவே இப்ப இங்க வருவோம். அதனால தேவர்கள் வாழ்த்துவது எதற்காக வாழ்த்துவார்கள்? வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். அடுத்த வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்க வாழ்கன்னு வழங்க மாட்டாங்க. இப்ப நாம எல்லாம் என்ன செய்யறோம்? வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்கிறோம். மனித இனம் மட்டுமல்ல, குறைவிலாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவ வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக. உலகமெல்லாம் சிவகாசிக்கு மட்டுமல்ல, தென்னாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய பெருநாட்டுக்கு மட்டுமல்ல, விலகுக உலக. அப்படிலாம் நம்ம பேசுறோம் இல்லைங்களா? வாழ்க அந்தனர் வானவரானினம், வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க. சிவகாசி துயர் தீர்கவே, திருச்சிராப்பள்ளி துயர் தீர்கவே இல்லை, வையகமும் துயர் தீர்கவே. உலகமெல்லாம் இருக்கிற துன்ப நீங்க அப்படித்தான் நாமெல்லாம் வாழ்த்துறோம். ஆனா அப்படி இல்லை, அந்த ஆள் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். இங்கதான் தேவலோகத்தில் போய் அந்த ஒலி எடுத்தாலும் தெரியல. முனிவாசகர் அவனுகிட்ட மற்றவங்க நலத்தை பத்தி இல்ல, எல்லாம் சுயநலம் தான். சரி, அப்புறம் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் விடாமல் உன் திருவடியில மனதை வச்சு தியானம் பண்றது எதுக்குன்னு கேட்டா, தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி. இப்படி அநேகம் 12 திருமுறைகளிலே தேவர்கள் இந்த நோக்கத்தோடு தான் வழிபடுவார் என்று சொன்னது திருவாசகம் தான். அதுல இந்த பாட்டு தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. அடிக்கடி சொல்றதுதான் சரிங்களா? வாழ்த்து திருவாசகம் படிச்சோம்னா இந்த பாட்டு தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். சர்வசாதாரணமா இந்த நேரத்துக்கு வரும். அப்ப மனநின்பால் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொட வேண்டி, இந்த நேரத்துக்கான இப்படி எல்லாம் வணங்குறாங்க பெருமானே. அடியனுக்கு எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் பிறவின்னு ஒன்னு எடுத்தாதானே வந்து நான் வாழவோ அல்லது தாம் உயர்க்க மற்றவங்க எல்லாம் மாண்புமிகு அமைச்சர் வருகிறார் பராக் எச்சரிக்கை என்று போடுறதுக்கு. இந்த சனி இந்த உடம்பு இருந்தாதானே இவ்வளவு பேரும். உடம்பே வேண்டாம் சுவாமி, உடம்பே வேண்டாம். சூழ்த்து மதுகரமுரலும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானு முன்னை பருவனி. அடியனுக்கு அதெல்லாம் நான் உயரவோ மற்றவர்கள் என்னை தொடணும்னு கருத்து இல்லை சுவாமி. இந்த அடியனுக்கு இருக்கிற பிறவி நீங்கன்னா போதும், அதுக்காகத்தான் வரும். அப்ப மணிவாசகர் திருவுள்ளமும் தேவர்கள் திருவுள்ளமும் என்ன மலையனைய வேற்றுமை என்று பார்க்குது. அதனால்தான் அப்ப நம்ம ஆண்டவன் நம் முன்னே தோன்றினால் என்ன வேண்ட வேண்டும்? பிறவி போகணும்னு வேண்டும். அதனாலதான் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். யாரு? அம்மா. உனக்கு என்னமா வேணும் அப்படின்னார் பெருமானி. இப்ப இருக்கிற அன்பு எப்பொழுதும் உங்ககிட்ட மறவாம இருக்கணும் சுவாமி, அந்த அன்பு வேணும் சார். ஏன்? அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகளார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இருந்தால் தொட்டு தெரிய மாட்டான். ஆதலால் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். அப்ப ஆண்டவன் நம் முன்னால் தோன்றினால் என்ன வேண்டும்? பிறவாமை வேண்டும். இப்ப திருக்குறளுக்கு வாங்க. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. ஆண்டவன் உன் முன் தோன்றினால் என்ன வேண்டும்? பிறவாமை வேண்டும். திருவள்ளுவரும் சொன்னது அதுதான். அம்மாவும் வேண்டாம். எஞ்சிய வேண்டுகோள்லாம் உங்களுக்கு தெரியும், இப்ப நான் சொல்லல. எனவே அதனால வானவர்கள் எப்படி வாழ்த்துவாங்களாம்? நிராமய பராபர புராதன பராபு சிவராக அருள் என்று இராவும் எதிராயது பராணினி புராணனன் அமராதிபதியாம். தேவர்கள் வணங்கும் போது பெருமானுடைய போடலான்னு சொல்லுவாங்களாம். அவன் எப்படிப்பட்டவன்?
நிராமய பராபரன். அவன் வந்து எதுவும் உடம்பெல்லாம் இல்ல, அருளே வடிவாக இருப்பானே தவிர அவனுக்கு நம்ம போட்ட இந்த இந்த மாதிரி இருக்கிற தசை எலும்பு நரம்பு இந்த கூட்டம் அல்ல. கந்தர்பா ஞாபகத்துக்கு வருதா? கந்தர்பா ஞாபகத்துக்கு வருதா? முன்னால இருக்கிற ஒரு அஞ்சாறு வரிக்குள்ள, ஆனா பலருக்கு மனசுல இருக்கும்னு நினைக்கிறேன். கந்தர்பா அருமையான அருளே உருவின்றி நின்ற உருவாயி திரிகரணம் ஆக வரும் இச்சை அறிவியற்றலால் இளைய போக அதிகாரப் பொருளாகி ஏகத்து உருவும் அருவும் அருவுருவமாகி பருவ வடிவம் பலவாயி குருன்னு சுவாமி அல்லவா. அப்போ அருளே உருவாய், அப்ப நம்முடைய வடிவம் எல்லாம் கேட்டீங்கன்னா வடிவம் எல்லாம் இந்த எலும்பு நரம்பு தசை இதெல்லாம் சேர்ந்த வினியினால் வந்த உடம்பு அல்ல. ஆனா அவர் அருளே வடிவாக இருக்கிறார். நம்ம வாரியார் தொடங்கும் போது கடைசியில் ஒரு பந்ததி வச்சிருந்தார், ஞானமே வடிவாக இருக்கின்ற வயலூர் பெருமான் திருவருடாலே அப்படின்னு அறிஞர். கடைசி காலத்துல அப்படி வந்துட்டு முன்னெல்லாம் வந்து இது பண்ணார். அப்புறம் கைத்தல் நரிகனி கூட கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, அந்த உடம்பு அந்த தளர்ச்சி வர வர வர கைத்தல் நரிகனி கொஞ்சம் கடைசியில முழுதும் பாடக்கூட முடியல. ஒரு காலத்துல கைத்தல் நரிகனி பாடுவதற்கு அரை மணி நேரம் எடுத்துக்கொண்ட காலம் கூட உண்டு. நல்லா அந்த அகலமா இவ்வளவு அகலம் நல்ல ஜருக வீசி இருக்க, கையில அஞ்சு விரலையும் இந்த மோதிரம் இருக்க, கையில ஒரு கடகம் போட்டிருப்பார், அருமையா இருக்க. பார்த்தா உண்மையா சொற்பொழிவாளர்ல அழகர்னா ஒருவர் ஒருவர் தான், வேற எவருமே கிடையாது. ஒரு காலத்து அந்த காலத்துல யாரும் செய்யல, இப்ப கலைஞர்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களே ஒவ்வொருத்தரும். சொற்பொழிவாளர் அழகர் யார் என்று தமிழ்நாட்டில் மற்ற நாட்டில உங்களுக்கு தெரியாது. மற்றால அப்படிலாம் ஒண்ணு சொற்பொழிவாளர்லாம் ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது அழகுன்னு வருகின்ற பொழுது இங்கேதான் சிறப்பா இருக்கும். சொற்பொழிவாளர்ல ஒரு அழகராக இருந்த ஒரே ஒரு பெரியவர் நம்முடைய வாரியார் தான். அந்த உயரம் அகலம் பின்னாலதான் அந்த புதுமையினால கழுத்தெல்லாம் அப்படி போய் கீழே செஞ்சுட்ட. தொடக்கத்துல எப்படி இருப்பாரு, அருமையா இருப்பாரு, காதல் அருமையாரு, வைர கடுக்கன், மிக அருமை. சொற்பொழிவாளர் அழகர் வாரியா என்று சொல்லுவார். புரிஞ்சார். அப்படிலாம் இருக்கின்ற பொழுது மிருதங்கம் எல்லாம் கூடாதுன்னு சொன்னா இந்த கைத்தல் நரிகனிங்கிற பாடலா எப்படி எவ்வளவு நேரம் பாடுவார். முன்னால இருப்பதெல்லாம் நிரல்பட இயல்பா பாடி பின்னால போகும்போது மத்தள வயிறனை உத்தையும் புதல்வனி மற்றொரு மழை கொடு பணிவேணி மித்தமிழடைவேணி மிற்பொருகளில் முற்பொழி எழுதிய முதல்வோனி பலே பலே அப்படிம்பார். ஒரு பெரியவர் அப்படி மேடையெல்லாம் அலங்கரித்தார். அது மாதிரி ஒருவர் இப்பொழுது இல்லை, இனியும் இல்லை. முருகா. அதனால அவனுக்கு நமக்கெல்லாம் வடிவம் என்னன்னு கேட்டா எலும்பு தோல் இவற்றினுடைய ஆக்கம், அதோட வினியினால் வந்தது, நான் செஞ்ச வினியினால வந்தது. இல்ல நாம ஏன் குள்ளமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தலையெழுத்துதான். ஏன் பனைமரம் மாதிரி வளர்ந்தோம், நம்ம தலையெழுத்துதான். ஏன் அகலமா ஆனோம், நம்ம தலையெழுத்துதான். ஏன் நையின்னு இருக்கிறோம், வென வென அப்படிம்பாங்க. அது வேற பாவம். நீங்க குண்டா இருந்தாலும் எங்கதான் அரிசி கிடைக்குதோ தெரியல, இவங்க வாங்குற அரிசி நம்ம ரெண்டு நாளைக்கு வாங்கலாம் பாங்க பாவம். அது மாதிரி குண்டு நீங்க ரொம்ப என்னன்னு கேட்டா அப்படின்னு கேட்டோன்னு வந்து ஒன்னு ஒண்ணு வேண சார் அவ்வளவும் வேண நையன்னு போறதுக்கு பின் எதனால வேண அப்படிங்கிறது. உயரமா வளர்ந்துட்டது பனைமரத்துல பாதி என்ன வளர்த்தால பாவி அப்படிங்கிறது. ரொம்ப கத்திரிக்காய் காலுங்கையும் முளைச்ச மாதிரி பாவம். ஆகவே உயர்ந்தாலும் போச்சு, தாழ்ந்தாலும் போச்சு, அகந்தாலும் போச்சு, ஒடுங்கினாலும் போச்சு. பின் எப்படிதான் இருக்கிறது, வினை எப்படி இருக்க அப்படி இருக்க வேண்டியதான். அதுக்கு என்ன திட்டப்படி தொலைகிறது. ஆனா இந்த அமைப்பெல்லாம் இல்லாமல் பெருமான் அருளே உருவின்றி நின்ற உருவாயி, பெருமானுடைய வடிவம் அருளே வடிவமாக இருப்பார் என்று பர்மியா குரல்சாமி சொன்னார். எனவே நீராமய அவனுடைய வடிவில்லாதவன் பராபரம், பரம் அபரம், மேலிடம் அபரம் கீழிடம் எல்லாவற்றிற்கும் தலைவன் அவன் தான், அப்படிப்பட்டவன். புராதன மிக பழமையானவன், பராபு சிவராக அருள் என்று எல்லோரும் பரவுகின்ற பெருமானே சிவபெருமானி என்றெல்லாம் தேவர்கள் வணங்குவார்களாம் என்று இராவும் எதிராயது பராணினி புராணம் அமராதிபதியாம். இப்படி எல்லாம் வணங்குகின்ற தேவர்கள் தேவருடைய தலைவன், அப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமானுடைய இடம் இதோ எங்களுடைய சீர்காழி என்று சொல்லுகிறார். அப்ப வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான், மனநின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. ஆனால் நாம் வாழ்த்த வேண்டுவது
பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பருவனே. நாம் எல்லாம் வேண்டுவது எதுன்னு கேட்டா, இந்த பாழா போன பிறப்பு நீங்க பெருமானி உன் திருவடியில் இருக்க வேண்டும் என்ற ஒன்றுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்க வேண்டும் என்று சொல்ல. இப்படி எல்லாம் இருக்கிற பாட அந்த ஊர் பூந்தராய், அது ஏன் பெயர் வந்தது நாளை சொல்வோம். அரணை உரு முரணார் பலர் மாறணம் வர இரணம் அதில் அறம் அடிப்படை கரம் விசிறு விரக நமர் கரணன் உயர் பர நேரிகள் கரணாதிடமாம் பராமுது விரவ உடல் புரடம் ஒரு அறவை அறி சிரம் அறிய சிரமரள தரணம் அவை பறவை இரு கிரகம் அவர் சிரபுரம் அதி. திருச்சிரபுரம் என்பதுக்குரிய காரணம் அந்த பாட்டு முழுதும் இருக்குது. அதனால் அந்த பாட்டு முழுதும் என்பது நாளை அல்லவா. அறமழிவு பெற உலகு தெருப்பு எவன் விரல் அழிய நிறுவி வீரன் மாமறையின் ஒலி முறை முரசை பிறைய இரன் உருள அரும் இறைவனிடமாம். இந்த தேவர்கள் வேண்டுவது சரி, இயமன் ஒரு காலத்துல வேண்டுவான். எப்பன்னு கேட்டா, தன்னுடைய தனக்குரிய தொழில் அது அழித்தல். ஆகவே அவன் செஞ்சது ஒண்ணு தப்பு, அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தொழில் அவன் செய்யணும் சரிங்களா. அப்படி செய்கின்ற பொழுது சில சமயங்கள்ல மார்க்கண்டேயர் மாதிரி இருக்கவங்களை போய் செய்ததுனால அந்த அழிவுக்கு ஆளானே தவிர, மற்ற நம்போன்ற உயிரிலெல்லாம் வினை நீக்கம் பெறும்போது செய்யத்தான் வேணும், அதுதான் அவனுக்கு வேலை. அப்படிப்பட்ட ஏமனெல்லாம் கூட வணங்கும்படியான இடம் இதோ இந்த ஊர் என்று சொல்லி அதை நிறைவு புறவம் என்று சொல்லுகிறார். அது பார்ப்போம். அடுத்தது விண்பயில மண்பெகரி மண் மண்பயிரி வன்பீரமன் என்பெரிய பண்படை கொள்மால் கண்பரியும் முன்பொழிய நுண்பொருள்கள் தன்புகள்கள் கண்டனிடமாம். இந்த நம்முடைய பெருமானை வணங்குவது ஏமன் மட்டும்தானா, பிரம்மன் மட்டும்தானா, திருமால் மட்டும்தானா? அவனுடைய ஏவலால் செய்கின்ற அத்தனை பெருமக்களும் அந்த தொழில் செய்கின்ற அத்தனை பேர் வணங்குறாரு. அந்த அவருடைய நாம் அவரெல்லாம் நம்ம போன்றவர்கள் எல்லாம் அவருக்கு ஏவல் செய்யல, வினியினாலே நம்ம இங்கெல்லாம் படைச்சு வச்சான், நாமும் வணங்குறோம். இப்படி எல்லா உயிரலாலும் ஒவ்வொரு காரணம் பற்றி வணங்கப்படுகின்ற பெருமான் இருக்கின்ற இடம் இதோ இங்க இருக்கிற அந்த சண்பை நகர் தான் என்று சொன்னார். பாடி உரை வேட நிகர் பாடம் உணர் கூடும் உடலாளருள் உணரா ஏடி இசையாடின் மொழி ஏட எவன் வாடும் இறை தாடும் இடமாம். இது எத்தனாவது பாட்டு? பத்தாவது பாட்டு. பத்தாவது பாட்டுன்னா எப்படி இல்லவா, சமணர்களை பத்தி இருக்கும். எனவே சமணர்களை பத்தி சொல்லுது. அந்த சமணர்கள் அவர்களால் உணர முடியாதுனர். ஏன் அப்படின்னு கேட்டா, தன் முனைப்பினாலே யாரெல்லாம் உணர முற்படுறாரோ அவங்க முனை முடியாது. நான் கண்டுவிடுவேன், நான் உணர்ந்து விடுவேன் என்று சொன்னா முடியாது. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. ஏப்பா நீ காட்டாக்கால் யார் காண முடியும் என்று போகும்போது ஆண்டவன் தன் காட்சி தருகிறான் இல்லவா. அப்படிப்பட்ட அந்த புத்த சமணரால் உணர முடியாத பெருமான், நம்மால் உணர்முடியான கருணை கொடுக்கின்ற பெருமான் இருக்கின்ற இடம் இதோ இந்த காழிதான் என்று சொல்ற. அடுத்ததுல கொச்சை நகர்னு, அது ஒரு தாழ்வான வரலாறு. ஒரு முனிவர் போய் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை விரும்பினதாக அதனால ஏற்பட்டது இதெல்லாம் இருக்கு, நாளைக்கு அதை பார்ப்போம். அதனால கொச்சை, கொச்சையினாலே அந்த சொல்லுன்னு கேட்ட கொஞ்சம் அல்லவா, அந்த நறுமணம் இல்லாத தீய மனம் வீசுகின்ற அப்படிப்பட்ட இடம் என்றதெல்லாம் சொல்வது அது சொல்றோம். இப்படி எல்லாம் இருக்கின்ற நம்முடைய காடி நகர்ல ஒழுகல் அரிது அழிகலியில் ஊழி உலகு படி பெருகு அழியை வழியை நினையா முழுது உடலில் எழுமயிர்கள் தழுவு முனி கொழுவினோடு கெழுவு சிவனை தொழுது உலகில் இழுகு மரம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர். முன்னிரண்டடியில முனிவர்கள் எல்லாம் வணங்கும்படியான இடம். நீங்க சிற்சில இடங்கள் முனிவர் வழிபட்ட நம்ம இதுல கூட பார்த்தீங்கன்னா, பழனி நம்முடைய பழனி இருக்கே போகர் சன்னதினு ஒண்ணு இருக்கும், நான் அதுக்கு முன்னே கூட சொல்லியிருப்பேன். அந்த போக முனிவர் வழிபாடு செய்து அவர் தான் அந்த தோற்றுவித்த அந்த முருகப்பெருமான் திருவுருவம் தான் நமக்கு இதுவரைக்கும் அபிஷேகத்துக்கு இருந்தது. இப்ப அது வந்து ரொம்ப அந்த தேவி பெற்ற அந்த திருமேனி இருப்பதனால அருகில் இருக்கிற திருமேனிக்கு நடக்குது. அந்த திருமேனியினுடைய அமைப்பு தனித்தன்மை வாய்ந்தது. அப்படியே பார்த்தா அப்படியே நிக்குது தவக்கோலத்தோடு, அது அப்படியே தேய்ந்து. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுல இருக்கிற அந்த அமைப்புல இருக்கிற அந்த இதை, அந்த மெழுகு போன்றிருக்கிற அந்த பகுதியை எடுத்து கொடுத்தா நோயெல்லாம் நீங்கும். இது எப்படியோ தெரிஞ்சு போய் மேல நோண்ட ஆரம்பிச்சுட்டான். அதனால திருவுருவம் ரொம்ப அப்படியே சிதைந்திருக்குது. அந்த திருமேனிக்கு நீங்க பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணி அந்த திருமேனிக்கு நீங்க பால் அபிஷேகம் பண்ணும் போது இருக்கிற புண்ணியம் புண்ணியம் தான்.
நமக்கு அந்த புண்ணியமும் பொழுது வர வர குண்டி விட்டது. அந்த தேவஸ்தானம் அவங்க அலங்காரம் பண்ணுவது பண்ணும்போது மட்டும் அந்த அபிஷேகம் நடக்குது. மற்ற எஞ்சிய காலம் நாம செய்வதெல்லாம் முன்னால் இருக்கிற திருமேனிக்கு தான் நடக்கும். ஏன்னா வேணும் திருமேனி அப்படி அமைந்திருக்கிறது. அது மாதிரி இப்படி எல்லாம் இந்த முனிவர்கள் வழி, அதனால முனிவர்கள் வழிபடுகிற இடம் மிகச்சிறப்பான. நம்முடைய கனமங்கலம் ஆணாயர் இருக்கிற இடம் என்னன்னு கேட்டா திருச்சியிலிருந்து ஒரு 20 மைல் இருக்கு. அது பக்கத்துல தான் லால்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. லால்குடியில அந்த பெருமானுக்கு என்ன பேரு கேட்டா சப்த ரிஷீஸ்வரர் என்று வச்சுட்டாங்க. அது தமிழாக்கம் பண்ணா ஏழு முனிவர் வணங்கிய இடம். ஏழு முனிவர்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கோயில் முன்னாலே ஏழு முனிவர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வணங்கிய தலம் அது. அதனால கொஞ்சம் ரொம்ப சிறப்பான தலம். அதுல கூட பாருங்க அதுக்கு முன்னே இருக்கிற திருமிடப்பாடி அன்பிலாலந்துறை இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாடல் பெற்ற தலம். மேலும் திருச்சிராப்பள்ளி எல்லாம் பாடல் பெற்ற தலம். இந்த லால்குடி மட்டும் விடப்பட்டிருக்க முடியாது. வணங்கியிருந்தார்கள் பதியம் பாடியிருக்காருடைய சேக்கலார் கூட சொல்லுகிறார் கிடைக்கிற. ரொம்ப அருமையாக திருவாதிரை பெருவிழா சிறப்பா நடத்துவாங்க. இன்னைக்கும் இன்னும் நடத்துவாங்க. நடராஜா ரொம்ப அருமையா இருக்கும். அங்க இன்னொரு குறிப்பு இருக்குது. எல்லா இடங்களிலும் தட்சிணாமூர்த்தி ஒரு மூர்த்தி அமர்ந்த நிலைமையில்தான் இருக்கும். அதனுடைய பின்புறத்துல ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கு. கையில வீணை இருக்கு, நின்ற வடிவில் இருக்கு. வீணா தட்சிணாமூர்த்தின்னு பேர். நீங்க இந்த பக்கம் ஏதேனும் அப்படி சிவத்தல யாத்திரை செய்தால் இது வந்து ரோடு மேலே திருமடப்பாடி எல்லாம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா லால்குடி என்று இருக்கும். இந்த இஸ்லாமியர் ஆண்டதுனால லால்குடி என்று பேர் வச்சுட்டாங்க. லால்னா நீண்டன்னு அர்த்தமா. நீண்ட குடி, நீண்ட ஊரா பெரிய ஊரா இருந்திருக்க மாட்டேன், என்ன பண்றது, அப்படி எல்லாம் ஒரு பெயர் லால்குடி இருக்கு. ஆனா அது உண்மையான பெயர் என்ன, திருத்தவத்துறை. நம்ம சில இதுல பெரியவான தவன் ஏழு முனிவர்கள் தவம் செய்து அருள் பெற்ற இடம். எனவே திருத்தவத்துறை அருமையான பேர். அங்க இருக்கிற பெருமாட்டிக்கு பேர் என்ன கேட்டு நல்ல உயரமா ரொம்ப உயர்ந்த கம்பீரமா இருக்கும். பெருந்திரு பிராட்டி என்று பெயர். பெருந்திரு, பெருந்திரு. அப்போ திருன இலக்குமி, பெருந்திருன இலக்குமிக்கும் மேலாய திரு. இதை நீங்க இப்ப அந்த பெருந்திருன்னு பேர் வச்சிருக்கிறீங்க, ஆனா வேற பேர் வச்சிருக்கீங்க. அப்படியே பக்கா வடமொழியா வச்சுட்டோம். என்னது பெருந்திருங்கிறது அருமையான தமிழ்ப்பா. ஆனா அது அது வந்து வடமொழியில வைக்கிற பெயரை இப்ப எல்லாரும் வணங்கிட்டு இருக்கோம். பெருன மகா, திருன லட்சுமி, மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமின்னு பேர் வைக்கிறமே அதுக்கு நேர் தமிழ் என்ன தெரியுமில்ல, பெருந்திரு. மகான பெரு, லட்சுமின்னா திரு, பெருந்திரு. அந்த அம்மையினுடைய பெயர் லாலுடைய இருக்க பெருந்திரு பிராட்டியார். நல்லா பெண்மகம் பிறந்ததுன்னு சொன்னா இனிமே பேர் வைக்கும் போது நீங்க எப்படி பெயர் சொட்டுனா இந்த பெயர் சொட்டுங்க, பெருந்திரு. அருமையான பேர். முதல்ல கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அது என்னது பெருந்திரு சின்ன திருன்னு. ஏன்னா நம்ம ஆளு வைக்கவும் மாட்டா, வச்சவங்களை கிண்டலும் பண்ணுவான். அதெல்லாம் தமிழம் உருப்படாதில்ல. தமிழம் உருப்படாம போனதுக்கு காரணமே தானும் செய்ய மாட்டான், செஞ்சதையும் இழுத்து விட்டுருவோம். மன்னிக்க சிவகாசி, அதுக்கு விதி விளக்குன்னு சொல்லுவோம். சிவகாசியில் இருக்கிற மக்கள் அப்படி இல்லைன்னா இவ்வளவு நம்ம கேவலமா போக வேண்டியதில்லை. எவ்வளவோ எல்லா செய்தியும் தெரிந்திருந்த முதல் மாநிலம் தமிழ் நிலம், தென்னாடுன்னு சொல்றாங்க. பெருமானே பாருங்களே, தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்கா போற்றின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட பெரிய மங்கள பொருளாக இருக்கிற இறை வழிபாட்டையே தமிழன் தான் நம்ம வச்சிருந்தோம். அப்படி பல்வேறு செய்தியில் நம்ம உயர்ந்தவங்க தான். என்ன பண்றது, இப்படித்தான் தானும் செய்யறதுல பிரத்தியாக செஞ்சது அப்படி அறிக்கை விட்டுறது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இந்த பெருந்திரு சிறு திருன்னு அதெல்லாம் பிடிக்காது. ஏன், அது வச்சுட்டான் அந்த பெயரை. நல்ல அருமையான பெயர், யாரும் இதுவரை வைக்காது. ஒரு அம்மையினுடைய பெயரும் கூட அந்த பெருந்திரு பிராட்டிக்கு நம்ம திருச்சிரபுரம் மீனாட்சி தர பெயர் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்காங்க. பெருந்திரு பிராட்டி பிள்ளைத்தமிழ் என்று 100 பாட்டு. ஒரு முறை இந்த 10 நாள் விஜயதசமி இருக்க சரஸ்வதி பூஜை 10 நாளும், அந்த 10 நாளும் 10 பருவம் பேச சொல்றாங்க. அது பதிச்சு கொடுத்துருக்குறோம் அந்த அந்த ஊருக்கு, பெருந்திரு பிராட்டி பிள்ளைத்தமிழ்னு அந்த நூல் பதிச்சுக்கிறோம். இன்னொன்னு செய்திருக்கிறோம், அந்த ஊர்ல மாதந்தோறும் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிற அது ஒரு இடம். அந்த பெருந்திரு பிராட்டி பிள்ளைத்தமிழ்ல ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு பருவத்திலையும் எடுத்து வச்சு பொறுக்கி அந்த பெருந்திரு பிராட்டி இருக்கிறதுல அப்படியே பொறிச்சு வச்சிருக்கிறோம்.
அதுக்கு அப்ப அப்ப பொடிப்பதற்கு 150 ரூபாய் என்னமோ 150 ரூபாய் கொடுத்தா அவங்க பெயர் அவங்க மனைவி பெயர் ரெண்டு பேரும் போயிட்டு போட்டு போயிச்சிருக்கோம். அப்படி ஒரு 20 பாட்டு அப்படியே பெருந்திருப்பார். நீங்க அந்த பெருமாட்டியை வளம் வந்தீங்கன்னா வளம் வருகின்ற போல அந்த பிள்ளை தமிழும் பார்த்து பாரு. அதுல என்னன்னா அது கொடுத்தது அந்த பணம் கொடுத்தா அந்த கீழையும் பெயர் போட்டிருக்கு, பெயர் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட அருமையான பெயர் பெருந்திரு என்பது, மகாலட்சுமி என்று சொல்லுகிறீர்களே அதனுடைய நேர் தமிழ் பெருந்திரு. சின்ன ரூணா போடணும் பெருந்திருன்னு, இந்த பெரிய ரூணா போட்டுட்டா பெரும்னா பெற்றெடுத்தன்னு அடுத்தான், சிவ சிவ வல்லினம் போடப்படாது. இந்த ரூணாவும் திருங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சின்ன ரூணா தான் போடணும். பெருந்திரு மகாலட்சுமி என்பது. அதனால பார்ப்போம், இப்ப யாராவது பேத்தி அல்லது இருக்கிறவர்களுக்கு அண்மை காலத்துல கரு உயிர்ப்பு இருக்குமானா, கரு உயிர்ப்புன்னு அர்த்தம், பிரசவம்னு அர்த்தம். அதுக்கு என்ன பெயரு? கரு உயிர்த்தல். வயிற்றில் இருக்கிற கரு உயிர்த்தல், மீண்டும் வெளிவருதல் அர்த்தம். சீக்குவல் டு பிரசவம். அப்படி நேருகின்ற பொழுது யாருடைய பேத்திக்காவது எப்படி பேர் வச்சு என்பது, பெருந்திரு என்று பெயர் வைத்து அந்த பெருமாட்டினுடைய திருவடியினுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியா பணிவோடு கேட்டுக் கொடுக்கிறேன். கடைசி பாட்டு

அழியும் வகை கழுவு முறை. அப்படிப்பட்ட பெருமானாக இருக்கின்ற எங்களுடைய காழி பெருமானையும் வணங்க வணங்க என்ன அருமினார், இழுகு மலம் அழியும் வகை. நம்மிடத்தில் இருக்கிற மலங்கள் எல்லாம் அழியும், நீங்கும். என்ன மலம்? ஆணவம் கண்ணுமாய எல்லாம் நீங்கும். ஆண்டவனை வணங்க வணங்க அந்த மலமெல்லாம் நீங்கும். அப்படிங்கிறது உண்மைதானா? உண்மைதானா? ஆண்டவனை வணங்கினால் மலம் நீங்கும் என்பது உண்மைதானா? மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கு அருளியவா ஆர் பெறுவார் அச்சோவே. அங்க என்ன அம்மை எனக்கு அருளியவார்னா அம்மை என்ன நடந்தான்? அம்மை என்ன நடந்தான்? அம்மை இம்மை மறுமை அம்மைன்னு இருக்குல்ல, இம்மைங்கிறது இந்த உலகத்துல, மறுமைங்கிறது தேவலோக பதவி, அம்மைங்கிறது முத்தி பேர். அம்மையனக்கு அருளியவார் எப்போ அந்த அம்மை கிடைக்கும்? மும்மை மலம் அறிவித்து, இந்த மூணு மலமும் சனியை தொலையணும். ஆணவம் கண்மம் மாய ஆகிய இந்த மூன்றும் அறுக்கணும். நம்மால் அறுக்க முடியாது. பெருமான் என்ன பண்றான், ஏண்டா இந்த மூன்று மலத்தோடு இருந்து ரொம்ப கடினப்பட்ட சி, இன்னுமே அது வேணாம்ப்பா, எங்கிட்ட வந்துட்ட. மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள், அந்த முதல்வன் தாளை பெரும்படியாக இருக்கிற இடம் அம்மை. அந்த அம்மையனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. திருவாசம் அல்லவா, திருவாசம் திருவாசம். அது எங்க சொன்னோம்? கழுமலா நகர். இதுக்கு விளக்கம் தெரியும். ஏன் என்று கேட்டா, இதுக்கு வரலாறு இல்ல. கழுமலம் யாரெல்லாம் அந்த பெருமானை வணங்குகிறார்களோ அவருடைய மலங்கள் கழுவப்படும், கழுவப்படும், நீங்கப்படும். அப்போ மலநீக்கம் பெற வேண்டும் என்றால் சீர்காழி வணங்கு. கழுமலம் கழுவப்படும், அது தொலைச்சு தலைமுடுவ கழுவுடா அப்படிங்கிற மல்ல. அப்ப எதை கழுவணும்? மலத்தை கழுவணும். அது அழுக்குத்தானே. உடம்பு பிடிச்ச அழுக்கு கழுவணும்னா தண்ணியில போட்டு கழுவுறோம், உயிரை பிடிச்ச அழுக்கு கழுவணும்னா ஆண்டவன் நினைச்சு அவனுடைய அருளால கழுவணும். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். எங்க இருக்குது? ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சது பாட்டு, தெரிஞ்ச பாட்டு, நான் நடுப்புற போய் பிடிக்கிறதுனால கஷ்டப்படுறீங்க. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கும் அடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம் புனல் பாய்

தெரிந்தார்களினால். எங்க அம்மா அப்பாவை பார்த்தா இந்த பொய்கையை பார்க்க வேண்டியதுல, இந்த பொய்கையை பார்த்தா எங்க அம்மா அப்பாவை பார்க்க வேண்டியதுல. அடே அப்படின்னாரு. எப்படி எப்படி நடக்கலாம்? அருமையான பாட்டு, அருமையான. திருவாசகத்துல இயற்கை வர்ணனை அதிகமாக இருக்காது, இருக்காது. இங்கேயாவது சொல்லுங்க. இப்ப ஞான சம்பந்தத்தில் தடிக்கு விழுந்தா இருக்கும், அப்பர்ல கொஞ்சம் குறைவு, சுந்தரில் இப்படியும் அப்படி இருக்கும், திருவாசகத்தில் இருக்கவே இருக்கு. இயற்கை வர்ணனை முழுக்க பிரார்த்தனை தான், முழுக்க பிரார்த்தனை தான். இதுவரைக்கும் கேள்விப்பட்டீங்களா? எந்த திருவாசம் தானுங்களேன்? கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு முத்தர கோசமங்கைக்கரசே, சடையவனே தளர்ந்தேன் உடையா என்னை தாங்கிக் கொள்ளி. இதுல ஏதேன்னு இயற்கை இயற்கை மூச்சு பிரிவு. கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும், இனி எதுவும் கூடுமானவரை இருக்காது. போற்றியின் வாழ் முதலாகிய பொருளே, புலந்தது பூங்கலற்கு இனிதுனை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழிநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம், சேற்றிதழ் கமலங்கள் மலர்ந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானி, ஏற்றுயர் கொடி உடையா இணை உடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருடாயி. இயற்கை வண்ணம் இருக்காது, ஆனா இந்த பாட்டில் இருக்கு.

0: குவளிக்கார் மலரால் சிங்கமலப்பைம் போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் அருமை இல்லை. நீங்கெல்லாம் திருவாசகம் தான் ஒப்பிச்சிருக்கலாம்ல ஐயன் டாக்டர் சொன்னாங்க. திருவாசகம் முழுதும் ஒப்பித்தவர்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்களா? சிவகாசியில் அப்படி ஒப்பிச்சிருக்கலாம்ல? ஏவா வேற எங்கேயுமே கிடையாது இல்ல சிவகாசி தான். அது வயது நமக்கு ஆனதுனால கொஞ்சம் எப்படி மறக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி அப்ப அது நீங்க ஒரு ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தரம் அப்படி அப்படி ஒரு முற்றோதல் அப்படி வச்சோம்னா சரியாப்படும். அவ்வளவுதான், வயது நமக்கு இருக்கிற பணிகள் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால இல்லைன்னா ஒண்ணும் மறக்காது. சிவம் தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை கழுவு மூரை கழுமல நகர். அதனால நீங்க ஞான சம்பந்தர் தேவாரத்தை நீங்க இந்த பதியமெல்லாம் படிச்சோம்னா இந்த மலம் தாமா கழுவப்படும், நீங்கப்படும். அப்படிப்பட்ட ஊர் இதுக்கு, ஊர் பெயரே கழுமலம்னு பேரு. உயிருடைய மலங்கள் எல்லாம் கழுவப்படுகிற இடம் இந்த இடம் தான், எனவே கழுமலம். பழுதில் இறை எழுது மொழி தமிழ் வீரகன் வழி மொழிகள் மொழி தகையவே. அப்படிப்பட்ட ஞான சம்பந்தருடைய அந்த சொற்கள் மலம் கழுவும்படியான அமைப்பாவுடையதாக இருக்க அவற்றை எல்லாம் வாழ்த்துவோம் என்று சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருமறைக்காடு திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை திருச்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திரு இடையாறு.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாச்சிலாச்சிராமத்து பதிகம் துணிவளர் திங்கள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்து பிறான் அடிபோற்றி வாழி திரு நாவலூர் வன்றொன்றர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்திலேருந்து ஒரு பதிகம். இது முதல் திருமுறையில் 44 பதிகம். இதை பாடின ஸ்தலம் திருப்பாச்சில் ஆச்சிராமம். இந்த பேரில் இன்றைக்கி கேட்டால் யாருக்கு எதுவும் தெரியாது. இன்றைக்கி அந்த ஊருக்கு பேர் திருவாசி. இந்த திருவாசி அப்படிங்கிற ஊர், நீங்கள் திருச்சிராப்பள்ளி போயிருந்தாலும் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருவானைக்காவல் இருக்குது. அந்த திருவானைக்காவல்லேருந்து ஒரு 9-10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த திருவாசிங்கிற கிராமம். திருவானைக்காவல்லேருந்து கொள்ளிடக்கரையை பாலத்தால் கொள்ளிடத்தை தாண்டி அப்புறமா அங்கே இடது பக்கம், அதாவது மேற்கு பக்கமாக திரும்பி ஒரு 5-6 கிலோமீட்டர் போனாக்க இந்த ஊர் வரும், திருவாசிங்கிற கிராமம். திருஞான சம்பந்தர் இப்படி பல ஸ்தலங்களையும் தரிசனம் பண்ணிட்டு அவர் இப்படி க்ஷேத்திரமாக போகிறப்போ இந்த திருவாசிங்கிற ஊருக்கு வரார். அப்போ இந்த ஊர் இல்லை ஒரு குறுநில மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதாவது நம்ம சேர சோழ பாண்டியர்கள் பெரிய ராஜாக்கள் அவர்கள்லாம், ஆனால் அவர்கள் நேரடியாக எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுறது இல்லை. இல்லை அவர்களுக்கு கீழே குறுநில மன்னர்கள் இருப்பாள், அவெல்லாம் வந்து கப்பம் கட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம படிச்சிருக்கோம். அதாவது இந்த குறுநில மன்னர்கள்னாக்க தேவையில்லாத லோக்கல் ஏரியா டு ரூல் ஆஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி. அதனால் இந்த குறுநில இது வந்து மழை நாடு அப்படின்னு இந்த ஒரு மழவர்கள் ஆட்சி பண்ண இது. இது அதில் இந்த பாச்சல் அப்படிங்கிறது ஒரு ரீஜன். எப்படி நம்ம ஸ்டேட் டிஸ்ட்ரிக் சிட்டி அப்படின்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி அந்த காலத்தில் நாடு அப்படின்னா ஒரு ரீஜன். அந்த நாட்டுக்குள்ள கூற்றம் அப்படிம்பா, கூற்றம்னாக்க அது ஒரு ஸ்மால் ரீஜன் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு தாலுக்கா அப்படிம்பா இந்த காலத்து தமிழில். அது மாதிரி இட்ஸ் லைக் மாவட்ட அளவுக்கு பெருசு இல்லை, ஆனால் பல ஊரில் உள்ளடங்கியது ஒரு கூற்றம். அந்த கூட்டத்துக்குள்ள பாச்சில்ங்கிறது அந்த கூட்டத்தோட பேர். அதில் ஆச்சிராமம்ங்கிறது இந்த ஊரோட பேர். அதனால் அதாவது பாச்சில் ஆச்சிராமம்னா பாச்சில்ங்கிற கூட்டத்தில் இருக்கிற ஆச்சிராமம்ங்கிற ஊர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஊரில் கொல்லி மழவன் அப்படின்னு ஒரு குறுநில மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு வியாதி. அதுக்கு முயலகன் அப்படின்னு சொல்கிறான் இலக்கியங்களில். அது முயலகன் அப்படின்னு டிக்ஷனரியில் போய் பார்த்தோம்னா அது எபிலெப்சி மாதிரி போடுறேன். ஆனால் எபிலெப்டிக் ஃபிட்ஸ் எல்லாம் வந்தாக்க 1 நிமிஷம் இருக்கும், 2 நிமிஷம் இருக்கும், 5 நிமிஷம் இருக்கும், போயிடும். ஆனால் இந்த கொல்லி மழவனுக்கு அந்த முயலகன் நோய் அவ்வளோ ரொம்ப பயங்கரமாக பாதித்ததுனால அவன் நெடுநேரமாக அப்படி உணர்ச்சி இல்லாமே இருக்கா. அதனால் அந்த ராஜா கொல்லி மழவனுங்கிற அந்த ராஜா தனக்கு தெரிஞ்ச வைத்தியங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் பண்ணி பார்க்குறான். அந்த வியாதி ஒன்றும் குணமாகலை. அதனால் இனிமேல் நம்ம ரொம்ப நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னா இப்போ கூட சொல்லுவாள். இப்போ சினிமாக்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன், இது மாதிரி எங்களால் பண்ண முடிஞ்செல்லாம் பண்ணிட்டோம், இனிமேல் கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு விடுவா. கடவுளை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னு விடுவா. அது மாதிரி இந்த கொல்லி மழவனுக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ணுறது வர வேறு வழி இல்லை இந்த பெண்ணுக்காக. அதனால் அவன் என்ன பண்ணால் அந்த பொண்ணை கொண்டு வந்து கோவிலில் இந்த சன்னிதிக்கு முன்னாடி கடத்தி வச்சுருக்கான், சாமியோட கருணை கிடைக்கட்டும் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ திருஞான சம்பந்தன் அந்த ஊருக்குள்ளே வரார் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த ராஜா போய் எதிர்கொண்டு திருஞான சம்பந்தர் அழைச்சின்னு வரான். திருஞான சம்பந்தர் வந்ததும் அவரை சகல மரியாதைகளோடு அழைச்சின்னு வரான். வந்து அவர் நேராக கோயிலுக்கு வரார். கோயிலில் வந்து இறங்கி கோபுரத்தை வணங்கி பிராகாரத்தில் வளம் வந்து அப்புறமா கோயிலில் சன்னிதிக்குள்ளே நுழைகிறார். அப்படி சன்னிதிக்குள்ளே போகிறப்போ அங்கே பார்த்தாக்க ஒரு பெண்ணு கிடப்போம், இளம்பெண். அவளுக்கு என்ன வயசு இருக்கும் தெரியல, அதை பற்றி குறிப்பு இல்லை. 10 வயசு இருக்கலாம், 8 வயசு இருக்கலாம், இல்லை 12 வயசு இருக்கலாம், நமக்கு தெரியல. அந்த பெண்ணு கிடக்கா அப்படி உடனே திருஞான சம்பந்தர் அந்த கொல்லி மழவனை பார்த்து கேட்குற, என்னப்பா என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த கொல்லி மழவன் தன்னோட பொண்ணை பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறான். இது என் பொண்ணு, இவளுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குது, குணப்படுத்த முடியல அப்படின்னு இங்கே போட்டு சாமிக்கு முன்னாடி போட்டிருக்கோம், சாமியோட அவள் கிடைக்கட்டும் அப்படின்னு. இதை கேட்டு திருஞான சம்பந்தருக்கு அவனுடைய பக்தியும் அந்த பொண் மேலே ஒரு இரக்கமும் வந்து அதை ரெண்டையும் பார்த்து அவர் இறைவனை பார்த்து ஒரு பதிகம் பாடுறார். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற பதிகம், இந்த துணி வளர்த்திங்கள்னு ஆரம்பிக்கிற பதிகம். இந்த பதிகம் பாடி முடித்ததும் அந்த பொண்ணோட வியாதி உடனே குணமாயிடுறது. அப்போவே குணமே உடனே தரையிலேருந்து எழுந்து நின்று ஓடி போய் அப்பாவை கட்டிக்கிறான். அதுதான் இந்த பதிகத்துடைய நிகழ்ச்சி. அதனால் இது நோய் தீர்க்கும் பதிகங்கள் அப்படின்னு இந்த பலன் தரும் பதிகங்கள்லாம் இந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்துருப்பேன் சில பேர். அதில் இது மாதிரி உங்களுக்கு பொருள் வேணுமா இந்த பதிகங்கள்லாம் சொல்லுங்கோ, உங்களுக்கு வயிற்று வலி போனோம் இந்த பதிகம் சொல்லுங்கோ, உங்களுக்கு கண்ணில் நோய் தீரணுமா இந்த பதிகம் சொல்லுங்கோ அப்படின்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லுவார். உங்களுக்கு வினை போகணுமா அப்படிலாம். அது மாதிரி இந்த விசேஷமான பதிகங்கள் இது ஒரு பதிகம். வழக்கம் போல் இந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பதிகத்தை பற்றி சேக்கிழார் பெரிய புராணத்தில் இந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கிறார். அந்த வர்ணிக்கிற சில பாடல்களை பார்ப்போம். பிள்ளையாருன்னு அந்த ஒரு பேக்ரவுண்ட், இப்போ பதிக வரலாறு பேக்ரவுண்டில் இருக்கே அது யார் அப்படின்னு. பிள்ளையார் அப்படின்னாக்க திருஞான சம்பந்தர். அதாவது இப்போ நம்ம பிள்ளையார் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் சொன்னோம்னா எல்லாருக்கும் விநாயகரை தான் தெரியும் பொதுவாக. ஆனால் இது முருகனும் பிள்ளை தான், சிவனுக்கு பிள்ளை முருகன் விநாயகன் ரெண்டு பேரும். ஆனால் முருகனை யாரும் பிள்ளையார்னு சொல்கிறது இல்லை, அது நம்ம பழக்கத்தில் அப்படி வந்திருக்கு. ஆனால் பிள்ளை ஆறுங்கிறது மரியாதைக்காக போடுற விகுதி அது. பிள்ளையார்னா மரியாதையோட பிள்ளைன்னு சொல்கிறோம். அதனால் பிள்ளையார் அப்படின்னாக்க தேவாரத்தில் பிள்ளையார் அப்படின்னு வந்ததுன்னா அது சுமந்தரம் தான் குறிக்கும். தேவாரம், பெரிய புராணம் இது மாதிரி இடங்கள்லாம் பெரிய புராணத்தில் வச்சுக்கோமே, பெரிய புராணத்தில் பிள்ளையார்னு எங்கே வந்தாலும் அது திருஞான சம்பந்தரை குறிக்கும். அதனால் அவருக்கு ஆளுடைய பிள்ளையார்னு அவருக்கு பேர். இரவு நாள் ஆட்கொட்டப்பட்ட பிள்ளை அவர். அவர் சின்ன குழந்தை இருக்கிற இறைவனோட அருள் பெற்றதுனால ஆளுடைய பிள்ளையார்னு அவருக்கு பேர். இல்லைன்னா காழி பிள்ளையார் அப்படி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பான்னு கூப்பிட்டா சிவனும் பார்வதி வந்து காட்சி கொடுத்தா அவருக்கு. அப்புறம் பார்வதி தன் பால் அவருக்கு ஊட்டினான். அதனால இவர் சிவனுக்கும் பார்வதிக்கும் இவர் ஒரு பிள்ளை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால பிள்ளையாருன்னு வர்றது திருஞான சம்பந்தர். பெரிய புராணத்தில் வர்ற முதல் பாட்டு இந்த வரலாற்றை சொல்றப்போ பல பாடல்களை சொல்லுவார். அதுலேருந்து சில பாடல்கள் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அதில் முதல்ல பார்க்குற பாட்டு இந்த பாட்டு. இது அந்நகரில் கொல்லி மழவன் பயந்த அரும் பெறல் ஆரமுத மின் சொல் கன்னி இள மடப்பிணையாம் காமரு கோமள கொழுந்தின் கதிர்சை மேனி மண்ணு பெரும் பிணியாகும் முயலகன் வந்து அணைவுற மெய் வருத்த மெய்தி தன்னுடைய பெருஞ்சுற்றம் புலம்பு எய்த தானும் மனம் தளர்வு கொள்வான் அப்படின்னு போறது. அடுத்த பாட்டுல தொடர்றது இது. ஆனா இந்த ஒரு பாட்டுக்கு நம்ம பொருளை பார்த்துட்டு அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்நகரில் அப்படின்னா இது திருப்பாச்சில ஆச்சிராமத்தில், இது முன்னாடி சொல்லியாச்சு. திருப்பாச்சில ஆச்சிராமத்தில் வந்திருக்காருன்னு முன்னாடி வேற ஒரு நீ பார்க்கல, பெரிய பிராணத்தில் முன்னாடி வர்ற பாடல்கள்ல சொல்லியிருக்காரு அவர். அந்த நகரில் கொல்லி மழவன், இதுதான் இந்த குறுநில மன்னனோட பேர் கொல்லி மழவன். அவன் பயந்த, பயந்தன்னா பயந்தன்னு படிக்கக்கூடாது, இது பயந்தன்னு படிக்கணும். பயந்தன்னாக்க பயந்து போகிறது, அச்சப்படுறது. பயத்தல் அப்படின்னாக்க அடைதல் பெறுதல் அப்படிங்கிற மாதிரி. பயந்த கொல்லி மழவன் பயந்த அப்படின்னா கொல்லி மழவன் பெற்றெடுத்த அப்படின்னு அர்த்தம். அவன் பெற்ற அரும் பெறல் பெறுதற்கு அரிய, ஆர் அமுத அரிய அமுதம் போன்ற, மென் சொல் மென்மையான சொற்கள் பேசுகின்ற கன்னி இளம்பெண், இள மடப்பிணை அப்படின்னா மடப்பிணைனாக்க பிணை அப்படின்னா பெண்மான், மடம் அப்படின்னா இளமை அழகு அப்படின்னு அர்த்தம். அதனால அழகிய இளம் பெண்மான் போன்ற பெண் அவ மடப்பிணையாம் காமரு கோமள கொழுந்து. இதெல்லாம் அவளுடைய பெண்ணுக்கு வர்ணனை இவ்வளவும். காமரு அப்படின்னாக்க ரொம்ப அழகிய அப்படின்னு அர்த்தம். காமர் பூஞ்சோலைன்னா அழகான பூஞ்சோலைன்னு அர்த்தம். அது மாதிரி காமர் அப்படின்னா அழகு அப்படின்னு மனசை கவர்றதுன்னு அர்த்தம். அப்படி காமரு அழகிய கோமள கொழுந்து, அப்படியே ஒரு இளம் தளிர் போன்ற கொழுந்து போன்றவள் வந்து பெண். அந்த பொண்ணோட கதிர்சை மேனி, கதிர்சை மேனின்னா கதிர்னா நமக்கு தெரியும் ஒளி வீசுறது, சூரியனுடைய கதிர்கள் அப்படிங்கிறோமே கிரணங்கள், கதிர்னா கிரணம் ஒளி அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒளி வீசுகின்ற மெனி உடைய அந்த பெண்ணவோ, அந்த ஒளி வீசுகின்ற மெனியில என்னாச்சு, மண்ணு பெரும் பிணியாகும் முயலகன் வந்து அணைவுற. அவளுக்கு அந்த உடம்புல மண்ணு பெரும் பிணியாகும், மண்ணு அப்படின்னாக்க நிலைத்து இருக்கிறதுன்னு அர்த்தம், அழியாம இருக்கிறது நிலைத்து இருக்கிறது மண், மண்ணுதல் அப்படின்பா. அதனால மண்ணுதல்னா நீங்காம அவளோட நெடுங்காலமா இருக்கிற ஒரு வியாதி வந்துடுத்து. பெரும் பிணி, அது எப்படிப்பட்ட வியாதி, மகா கொடிய வியாதி பெரும் பிணி. அப்படிப்பட்ட வியாதி என்ன வியாதி, அது முயலகன் வந்து அணைவுற. அந்த முயலகன்கிற அந்த கொடிய நோய் அவளை வந்து பிடிச்சு நிடுத்தும். வந்து அணைவுறனா வந்து சேருத, வந்து அணைதல்னா சேருதல், வந்து அணைவுறனா வந்து அவளை வந்து அடைந்தது அந்த பிணி. அப்படி அதனால மெய் வருத்த மெய்தி இல்லையா, அந்த ராஜாவை பத்தி இப்ப சொல்ற அந்த பொண்ணுக்கு அந்த வியாதி வந்துடுத்து. இப்ப இந்த பொண்ணுக்கு வியாதி வந்ததுனால அவளுக்கு அவளை பெத்த அப்பன் இருக்கான் இந்த ராஜா, அந்த கொல்லி மழவன், அவனுக்கு மெய் வருத்த மெய்திக்கிறான். அவன் ஏன்னா இதுக்காக பல இடங்களுக்கு கொண்டு போய் இது பண்ணி அது பண்ணி மனசு உடம்பு எல்லாம் கஷ்டப்படுறது அவனுக்கு. மெய் வருத்த மெய்தி தன்னுடைய பெரும் சுற்றம் புலம்பு எய்த, புலம்பு எய்தனா புலம்புறது இல்லையா, புலம்புதல் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒப்பாரி வைக்கிறதுமோ வாய் விட்டு ஓலம் விட்டு அழறதெல்லாம் புலம்புறது. அப்படியே புலம்பு எய்தனா அவள்லாம் புலம்புதல் செய்ய அப்படின்னு அர்த்தம். யாரு, தன்னுடைய பெருஞ்சுற்றம் புலம்பு எய்த, அவனுடைய சுற்றத்தார்கள், பெரிய சுற்றத்தார்கள் நிறைய பேர் பிள்ளையா, மாமா மச்சான் அக்கா தம்பி அப்பா அம்மா எல்லாம், தாத்தா பாட்டி எல்லாம் பெரிய குடும்பம் இருக்கு இல்லையா, எல்லாரும் ஐயோ நம்ம பொண்ணுக்கு இப்படி வந்து எடுத்த குழந்தைக்கு அப்படின்னு அவள்லாம் ரொம்ப வாய்விட்டு எழுதுன்னு இருக்கா. அப்படி அவள்லாம் புலம்பர புலம்புகின்றார்கள். அப்படி அவர்களோட தானும் மனம் தளர்வு கொள்வான். இவருக்கும் மனசுல வருத்தம், மனம் தளர்வு கொள்ளுதல்னாக்க மனசு தளர்ந்து போறது. ஐயோ நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பொண்ணோட கதி என்ன இருது அப்படின்னு ரொம்ப பெரிய கலக்கத்துல இருக்கான். இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இந்த முயலகன்கிற வியாதி, அதை பத்தி தான் முன்னாடி சொன்னேன், காக்கா வலிப்பு அப்படின்னு நம்ம பேச்சுல சொல்லுவோம், அந்த மாதிரி வியாதி இது. ஆனா காக்கா வலிப்பு எல்லாம் வந்தா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும், அந்த எபிசோட் முடிஞ்சு போயிடும். ஆனா இது இந்த பொண்ணுக்கு வந்தது அப்படி எல்லாம் முடிஞ்சு போல போல் இருக்கு, நிறைய நேரம் இருந்திருக்கு போல் இருக்கு. ஏன்னா அப்படி இருக்கிறப்ப அவர்களுக்கு அந்த ஒன்றும் தெரியாத வாழ்க்கு, நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் ஒன்றும் தெரியாத வாழ்க்கு, அப்படியே கடப்பா பிரஜையேற்ற கடப்பா, உடம்பு இழுத்துன்னு இருக்கும் ஆனால் அவளுக்கு பிரஜையே இருக்காது, அது மாதிரி ஒரு வியாதி அது. கோமளம் அப்படின்னாக்க மென்மை அப்படின்னு டிக்ஷனரியில் அர்த்தம் கொடுக்குறான். ஏன்னா நம்ம கோமளா அப்படின்னு பெரிய பேர் பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பெண்களுக்கு, அந்த காலத்தில் கோமளாலாம் பேர் வைப்பாள், இப்போ இல்லை அந்த காலத்தில் வைப்பாள். கோமளம் அப்படின்னா மென்மை அப்படின்னு அர்த்தம். கொழுந்து அப்படின்னாக்க அதுவும் ஒரு இந்த செடியிலேருந்து கொழுந்து விடுறதுன்னா அப்படி டெண்டர் ஷூட் அப்படிம்போமே, அது அது மாதிரி ஒரு தளிர் அப்படிங்கிறோமே, அது மாதிரி கொழுந்து. அது மாதிரி ரெண்டு இருக்கு, கொழுந்துனாக்க இந்த பிளேமுக்கும் கொழுந்து அப்படிம்ப, அதனால கோமள கொழுந்து அப்படின்னாக்க ரொம்ப மென்மையான பெண் அப்படின்னு அர்த்தம். கோமளம்னாக்க ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு, அதுல ஒன்னு வந்து மென்மைன்னு ஒரு அர்த்தம், இளமை அழகு அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு டிக்ஷனரியில கொடுத்துருக்கோம். அதனால நம்ம மென்மை கோமள கொழுந்துனா மென்மையான கொழுந்து இவள் அப்படின்னு இல்லையா. இப்ப கொழுந்து அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம், இப்ப பிளேம் அப்படிங்கறதுல சொல்லுவோம் ஞான கொழுந்து அப்படிம்போம் இல்லையா. சம்ம தூங்கானை மாடம்னு ஒரு கோவில் இருக்கு பெண்ணாகடம்ப, அங்க தூங்கானை மாடம்னு ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில்ல அவருக்கு சுடற்கொழுந்து அப்படின்னு பாட்டுல வரும், தூங்கானை மாட சுடற்கொழுந்தே அப்படின்னு பாடுவார் தேவாரத்துல. அதனால கொழுந்துனா அந்த பிளேம். இப்ப ரெண்டாவது பாட்டுக்கு அடுத்த, மற்ற வேறு ஒரு பரிசால் தவிராமை மறி வளரும் கையார் பாதம் பற்றியே வரும் குலத்து பான்மையினான் ஆதலினால் பரிவு தீர பொற்றொடியை கொடு வந்து போர்க்கோள சேவகராய் புறங்கள் மூன்றும் செற்றவர்தம் கோயிலுள் கொடு புகுந்து திருமுன்பே இட்டு வைத்தான். அதாவது மற்ற வேறு ஒரு பரிசால் அப்படின்னாக்க அவன் பல முயற்சிகள் பண்ணி பார்த்தான், சொன்ன இல்லையா இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வியாதி வந்ததுன்னா அந்த ஊர்ல வைத்தியர்கள்லாம் இருப்பா, அவர்களை விட்டு வைத்தியம் பண்ணி பார்த்திருப்பான், இல்லைன்னா மந்திரம் தந்திரம் அதெல்லாம் பண்ணி அப்படி ஏதாவது போறதா, ஏதாவது ஒரு வேள்வி பண்ணலாமா இல்ல ஏதாவது ஹோமம் பண்ணலாமா அதெல்லாம் பண்ணி பார்த்திருப்பான், என்னென்னோ பண்ணி பார்த்தான், அந்த வியாதி போற வழியா இல்லை. அதனால மற்ற வேறு ஒரு பரிசால், பரிசுனா இந்த இடத்துல விதம் வழி அப்படின்னு எடுத்துக்கணும், வேற எந்த வழியிலையும் தவிராமை அந்த வியாதி போகல, தவிராமையால் அப்படின்னு நம்ம ஒரு ஆள் அங்க வேற்றுமை உறுப்பை கொண்டு வந்து வச்சு புரிஞ்சுக்கணும் பொருளுக்கு. மற்ற வேறு ஒரு பரிசால் தவிராமையால் அப்படின்னா வேற எந்த வழியாவும் இந்த வியாதி குணமாகல, அதனால என்ன பண்ணான் அவன், எப்படிப்பட்டவன், மறி வளரும் கையார் பாதம் பற்றியே வரும் குலத்து பான்மையினான். அவனுடைய பரம்பரை பரம்பரையா அவன் சிவனடியார்கள் குழு வழியில வந்திருக்கிறான். வழியடியோம் அப்படின்னு அதுக்கு பேர், திருவாசகத்திலாம் பாக்கலாம், வழியடியோம் வாழ்ந்தோம் கான் அப்படின்லாம் வரும், திருவம்பாவிலாம் வரும். அதனால பரம்பரை பரம்பரையா சிவபக்தர்கள் அவர்கள்லாம் அத மறி வளரும் கையார் அப்படின்னா இது சிவனுடைய வர்ணனை, இது சிவபெருமானோட கையில மான் கன்று இருக்கும், கோயில போனாக்க உற்சவமூர்த்தி கையில பார்த்தா தெரியும் ஒரு மான் கன்று இருக்கும் ஒரு கையில, அதனால அப்படி கையில மானை பிடித்த சிவபெருமானுடைய பாதம் பற்றியே வரும் குலத்து பான்மையினான், அவருடைய திருவடியையே பற்றி வரும் குலத்து பான்மையினான் அப்படின்னா அவருடைய திருவடியையே சரணடைந்து வாழ்கின்ற பரம்பரை அடியவர்கள் அவர்கள், அப்படிப்பட்ட குடும்பத்தில் அவன் வந்திருக்கான். அதனால பரிவு தீர இல்லையா, பரிவு தீரனாக்க பரிவுனா நமக்கு பொதுவா இரக்கம் அப்படின்னு தெரியும், பரிவு கொண்டான் அவளுக்காக பரிந்தான் அப்படின்லாம். ஆனா இந்த இடத்துல பரிவு அப்படின்னாக்க துன்பம் அப்படின்னு கஷ்டம் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல பரிவு தீர தன்னுடைய துன்பம் தீரும்படியாக, இந்த பெண்ணோட துன்பம் தீரும்படியாக பொற்றொடியை கொடு வந்து, அந்த பொண்ணை கொண்டு வந்து. பொற்றொடி அப்படிங்கிற வார்த்தை நம்ம இலக்கியத்துலதான் பார்ப்போம், பேச்சுல கிடையாது. தொடி அப்படின்னாக்க வளையல்னு அர்த்தம், பொன்னாலான தொடி பொற்றொடி, இது புணர்ச்சினால அப்படி மாறும். நம்ம பொற்கை பாண்டியன் அப்படின்னு படிச்சிருப்போம் இலக்கியங்கள்ல, அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தான், அந்த பொற்கை பாண்டியன் வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பொற்றொடி அப்படின்னா பொன்னாலான வளை, அதான் பொற்றொடி. இந்த இடத்துல ஆகு பெயராக பொன்னாலான வளையை அணிந்த பெண்ணை குறிக்கும், அதனால பெண் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. பொற்றொடியை கொண்டு வந்தனா அந்த பொண்ணை கொண்டு வந்து, கொடு வந்துனா கொண்டு வந்துன்னு அர்த்தம், கொடுங்கிறது கொண்டுன்னு அந்த இன்னு இல்லாம வந்திருக்கு. கொடு வந்து போர்க்கோல சேவகராய் புறங்கள் மூன்றும் செற்றவர்தம் கோயிலினுள் கொடு புகுந்து, சிவபெருமானோட வர்ணனை இது. அவன் வந்து சிவனோட கோயிலுக்குள்ள கொண்டு வந்து அந்த பொண்ணை வைக்க போறான், அதுக்கு சொல்றான், அதுக்கு வர்ணிக்கிறாரு எரித்தவர். சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் முப்புறங்களையும் எரித்தவர், அதான் புறங்கள் மூன்றும் செற்றவர். சிவபெருமான் முப்புறங்களையும் அழித்தவர். அது எப்படி அழித்தார்? போர்க்கோல சேவகராய். அந்த முப்புறங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய போர் செய்யக்கூடிய வீரன் மாதிரி வந்தார் அவர். ஏன்னா பெரிய தேர், அந்த தேர் மேல ஏறி கையில ஒரு மேரு மலைய வில்லா வளைச்சு அதுல வாசுகிய நானா கட்டி திருமால் வாயு அக்னிவா மூணு பேரும் வந்த ஒரு அம்பு எடுத்து அதுல கோத்து அந்த முப்புறங்களோட போர் செய்யறதுக்கு ஆயத்தமா இருந்தார் அவர். அதான் போர்க்கோல சேவகராய் அப்படின்னு போடுற. சேவகர் அப்படின்னாக்க வீரன் அப்படின்னு அர்த்தம், சேவகன்னா வீரன் அர்த்தம். பொதுவா சேவகன் அப்படின்னாக்க நமக்கு வந்து ராஜாவுக்கு கீழே இருக்கிற சேவகன் அப்படின்னு, அது மாதிரி ராஜாவுக்கு தொண்டு செய்யறவன் வேலை செய்யற ராஜாவோட வேலைக்காரன் சேவகன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, இந்த இடத்துல சேவகன் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம். போர்க்கோல சேவகராய்னா முப்புறங்களை எரிக்கிறதுக்காக போர் புரியறதுக்கு வீரராக வந்து முப்புறங்களே அழித்தவருடைய தெற்றவர்தம் கோயிலினுள் கொடு புகுந்து அந்த கோயிலுக்குள்ள கொண்டு வந்து திருமுன்பே இட்டு வைத்தான். திருமுன்பு அப்படின்னாக்க சந்நிதின்னு அர்த்தம். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா, அந்த கோவில்ல நம்ம சந்நிதி அப்படின்னு சொல்றோம். நீங்க பேச்சுல எழுத்துல சந்நிதின்னு தான் சொல்றோம், அது சம்ஸ்கிருத வார்த்தை. அதுக்கு தமிழ் வார்த்தை திருமுன்பு, திருமுன் இல்லைன்னா திருமுன்பு, அதுதான் சந்நிதின்னு அர்த்தம். அதனால அவன் அந்த தன்னோட பொண்ணை கொண்டு வந்து முப்புறங்களை எரித்த சிவபெருமானுடைய கோயிலுக்குள்ள கொண்டு வந்து அந்த சந்நிதியில போட்டு வச்சிருக்கான். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். மறி அப்படின்னாக்க மான் கன்று, மான் மறி அப்படின்னு சொல்லணும், மறி அப்படின்னு சொல்லுவா. தெருதல் அப்படின்னாக்க அழித்தல், கொல்லுதல் அழித்தல் அப்படின்னு அர்த்தம். செருதல், அந்த செருதல் அப்படிங்கிற அந்த வெர்பது அப்படி செய்தவர் செற்றவர், அழித்தவர்னு அர்த்தம். உறுதல் உற்றவர், அது மாதிரி செருதல் செற்றவர், அதை அழித்தவர். இந்த முப்புறங்கள் மூன்றும் செற்றவர்னா முப்புறங்களையும் அழித்தவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். மங்கள தூரியம் முழங்கு மணிவீதி கடந்து மதிச்சடையார் கோயில் பொங்கு சுடர் கோபுரத்துக்கு அணித்தாக புனைமுத்தின் சிவிகை நின்றும் அங்கன் இழிந்தருளுமுறை இழிந்தருளி அணிவாயில் பணிந்து புக்கு தங்கள் பிரான் கோயில் வளம் கொண்டு திருமுன் வணங்கச் சாரும் காலை. வரார் கோயிலுக்கு வர்றார் இப்ப சம்பந்தர். மங்கள தூரியம் முழங்கு மணிவீதி கடந்து, திருஞான சம்பந்தர் வர்றப்போ கொல்லிமழவன் அவரை சிறந்த முறையில வரவேற்கிறான் இல்லையா. இங்க மங்கள தூரியம் முழங்குகின்றது வீதிகள்ல திருஞான சம்பந்தர் வர்றார் அப்படின்னு, தூரியம் அப்படின்னாக்க வாத்தியம்னு அர்த்தம். மங்கள தூரியம்னா மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்குகின்றன. அப்படி வீதியில எல்லாரும் மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்குகின்றார்கள். மங்கள வாத்தியம்னா நமக்கு தெரியும், சங்கு நாதஸ்வரம் முரசுகள் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வாசிப்பா. அப்படி வந்து அப்படி முழங்குகின்ற மணிவீதி கடந்து, மணிவீதி அப்படின்னா அழகிய வீதின்னு அர்த்தம். அப்படி அழகிய தெருக்கள் எல்லாம் கடந்து வந்து மதிச்சடையார் கோயில் பொங்கு சுடர் கோபுரத்துக்கு அணித்தாக அப்படி அவர் சிவிகையில் ஒருவர் சம்பந்தர். அது நமக்கு தெரியும், நம்ம முன்னாடி சம்பந்தர் தேவாரத்தெல்லாம் பார்த்தப்போ நெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற கோயில்ல அவருக்கு முத்து சிவிகை கொடுத்தார் சிவபெருமான். அது நமக்கு தெரியும், அதனால அன்னியிலிருந்து அவர் சிவிகையில தான் வருவார் அவர். அப்படி அந்த சிவிகைய அந்த மதிச்சடையார் கோயில் அப்படின்னா மதிச்சடையார்னா மதியன திங்கள் சந்திரன், சந்திரனை சடையில் உடையவர் சிவபெருமான். அப்படி சிவபெருமான் கோவிலுக்கு அந்த கோவிலுடைய பொங்கு சுடர் கோபுரத்துக்கு அணித்தாக, அந்த பொங்குகின்ற சுடர் அப்படின்னா ஒளி வீசுகின்ற பிரகாசமா இருக்கின்ற கோபுரத்துக்கு பக்கத்துல, அணித்தாகனா பக்கத்துலன்னு அர்த்தம். அப்படி அந்த கோபுரத்துக்கு பக்கத்துல வந்து புனைமுத்தின் சிவிகை நின்றும் அங்கன் இழிந்தருளுமுறை இழிந்தருளி. அப்ப சம்பந்தர் அந்த சிவிகையில இருந்து கீழே இறங்குறார். அதை சொல்றாரு இங்க, புனைமுத்தின் சிவிகை நின்றும் அப்படின்னா அந்த அழகிய முத்து சிவிகையிலிருந்து, நின்றும் அப்படின்னா நம்ம முன்னாடி பாத்துருக்கோம், இது இருந்து அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். நம்ம இன்னைக்கு பேச்சுல பஸ்ல இருந்து இறங்கினான், விமானத்தில இருந்து இறங்கினான் அப்படின்னு இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அந்த காலத்துல அதை நின்று அப்படின்னு சொல்லுவா. புனைமுத்தின் சிவிகை நின்றும் அப்படின்னா அந்த அழகிய முத்து சிவிகையில் இருந்து அங்கன் இழிந்தருளும் முறை இழிந்தருளி. அந்த இடத்துல எப்படி இறங்கணுமோ அப்படி இறங்கினார். அதாவது அது இறங்கறதுக்கு படி வச்சாலா இல்ல பல்லக்கு சிவிகையை கீழே இறக்கி வச்சா அதுல இருந்து இறங்கினாரா அது நமக்கு தெரியாது. ஆனா எப்படி இறங்கணுமோ முறைப்படி எப்படி இறங்கணுமோ அப்படி இறங்கினார் அப்படின்னு போடுறாரு. இழிந்தருளுதல் அப்படின்னா இழிதல் அப்படின்னா இறங்குதல் இல்லையா. இன்னைக்கு நம்ம இழிதல் அப்படின்னா ரொம்ப மட்டமா இருக்கு அப்படிங்கறதுல சொல்றோம், ஆனா இழிதல்னா இது மாதிரி இடங்கள்ல இறங்குதல்னு வரும். வானின்று இழிந்த அப்படின்னா வானிலிருந்து இறங்கிய, சிவிகை நின்று இழிந்த அப்படின்னா சிவிகையிலிருந்து இறங்கிய அப்படின்னு அர்த்தம். அப்படி இறங்கி அது பெரியவர்கள் பண்ண சுவாமியோ மகான்களோ பண்ணினா அதுக்கு வந்து அவ செய்யற செயலுக்கு அருளி அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு வெர்பு போட்டுக்குவா. சொல்லி அருளினார், செய்தருளினார், பாடி அருளினார், இறங்கி அருளினார் அப்படின்னு, அதாவது மகான்களும் சுவாமியும் பண்ணதுக்கு ஒரு அருளையும் கூட போட்டுக்குவா அந்த வேர்புக்கு. ஆனா இழிந்த அருளும் முறை இழிந்தருளி அணி வாயில் பணிந்து, இப்ப கோயிலுடைய அழகான வாசல் கோபுர வாசல் இருக்கு இல்லையா, அதை பணிந்தார். பணிந்து புக்கு அப்புறம் கோபுரத்து வாசலுக்குள்ள நுழைஞ்சு தங்கள் பிரான் கோயில் வளம் கொண்டு நம்ம தலைவனாகிய சிவபெருமானுடைய கோவிலை பிரதட்சிணமா வந்து திருமுன் வணங்க சாரும் காலை. சந்நிதிக்குள்ள சந்நிதியை வணங்குறதுக்கு போகும்போது இந்த இடத்துல காலைனாக்க பொழுதுன்னு அர்த்தம், சாரும் காலைனா அப்படி அடையும் பொழுது. சேரும்பொழுது போகும்பொழுதுன்னு அர்த்தம். இதனால நமக்கு என்ன முன்னாடி சொல்றேன், நம்ம கோயில்களுக்கு போனாக்க கோபுரத்தை வணங்கணும், அப்புறம் அந்த பிராகாரத்துல வளம் வரணும், அப்புறம் தான் சாமியை தரிசனம் பண்ண போனோம். அது முறை. அதான் இங்க தேக்கடார் சம்பந்தர் எப்படி பண்ணினார்னு நமக்கு விளக்கி இருக்கார். அந்த முறையை அணிவாயில் பணிந்து அப்படின்னா கோபுரத்தை கும்பிட்டார் அவர், அப்புறம் உள்ள நுழைஞ்சார், அப்புறம் கோயில் வளம் கொண்டு பிராகாரத்துல பிரதட்சணம் பண்ணார், அப்புறமா திருமுன் வணங்க சாரும் காலை, அப்புறம் சன்னிதியில தரிசனம் பண்றதுக்கு போற. இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போவோம். கன்னி இளங்கொடி உணர்வு கழிந்து நிலன் சேர்ந்ததனை கண்டு நோக்கி என் இது என்று அருள் செய்ய மழவன் தான் எதிர் இறைஞ்சி அடியேன் பெற்ற பொன் இவளை முயலகனாம் பொருவில் அரும் பிணி பொருந்த புனிதர் கோயில் முன் அணைய கொணர்வித்தேன் இது புகுந்தபடி என்று மொழிந்து நின்றான். அப்போ ஸ்திரஞான சம்பந்தர் அங்க சந்நிதிக்குள்ள தரிசனம் பண்றதுக்கு போறார். அப்ப சந்நிதிக்கு போறப்போ சந்நிதி முன்னாடி தரையில இந்த பெண்ணு கிடக்க அதை பாக்குறாருங்க. கன்னி இளங்கொடி உணர்வு கழிந்து நிலன் சேர்ந்ததனை கண்டு நோக்கி, அங்க சந்நிதி முன்னாடி ஒரு இளம் பெண், இளங்கொடி போன்ற பெண், உணர்வு கழிந்து அப்படின்னாக்க பிரஜை இல்லாம, பிரஜை இல்லாம நிலன் சேர்ந்ததனை கண்டு தரையில கிடக்க அதை பார்த்து கண்டு நோக்கி அப்படின்னு சொல்றார். அந்த பெண்ணை கண்டார், அப்புறம் கொல்லி மணவனை நோக்கினார் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அப்படி அந்த பெண்ணை கண்டு கொல்லிமழவனை நோக்கி என் இது என்று அருள் செய்ய என்ன இது அப்படின்னு கேட்டார் கொல்லிமழவன்ட்ட. அப்போ மழவன் தான் எதிர் இறைஞ்சி, அந்த கொல்லிமழவன் அவரை கைகுப்பி வணங்கி அடியேன் பெற்ற பொன் இவளை முதலகனாம் பொருவில் அரும் பிணி பொருந்த. இது அடியேன் பெற்ற பொன், நாம் பெற்ற பொன் போன்றவள் இவள். பொன் பெண் அப்படின்னு சொல்லணும், பொன் அப்படிங்கிறான் இல்லையா, நான் என்னோட செல்லம் என் தங்கம் அப்படிங்கிறோம் இல்லையா, நான் பெற்ற தங்கம் இவோ, இவளை முயலகனாம் பொரு இல் அரும் பிணி பொருந்த. இந்த முயலகன்கிற ஒரு கொடிய நோய் பொருந்தி இருக்கு. அது என்னது, எப்படிப்பட்ட நோய் அது? பொரு இல் அரும் பிணி. பொரு அப்படின்னாக்க இந்த இடத்துல ஒப்புன்னு அர்த்தம். பொரு இல் அரும் பிணி அப்படின்னா ஒப்பற்ற கொடிய நோய். அதாவது இதை விட ஒரு கொடிய நோய் இருக்குமா, இதை போல ஒரு கொடிய நோய் உண்டா அப்படின்னா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மகா கொடிய நோய் இது. இந்த பொரு இல் அரும் பிணி, அந்த பிணி தான் முயலகன். அந்த முயலகனாம் பொறியில் அரும் பிணி பொருந்த அவளை வந்து பிடிச்சிருக்கு. அதனால புனிதர் கோயில் முன் அணைய கொணர்வித்தேன், நம்ம சுவாமியோட கோயிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டிருக்கேன், கொணர்வித்தேன்னா கொண்டு வர செய்தேன் அர்த்தம். இது புகுந்தபடி, இதுதான் நடந்தது முன்னாடி நடந்த விஷயம், இதுதான் நடந்துதான் விஷயம் அப்படிங்கிறோம். புகுந்தபடி அப்படின்னாக்க நிகழ்ந்தபடின்னு அர்த்தம். முன்னாடி நடந்தது இதுதான் அப்படின்னு அவருக்கு மொழிந்து நின்றான் அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு அங்க நிக்கிறாங்க. இப்ப அடுத்த பாட்டுக்கு போவோம். ஸோ இப்போ என்ன சொல்றக்கா, கொல்லி மழவன்ட்ட கே அந்த பெண்ணு சந்நிதியில் அந்த பெண்ணு கிடக்கா, அந்த சம்பந்தர் வர அந்த பெண்ணை பார்த்து மழவன்ட்ட நீ யார் என்ன இதுன்னு கேட்குறார். கொல்லி மழவன் நான் பெற்ற பெண்ணுவோ, முயலகன் பிடிச்சிட்டு இருக்கு, வேற வழி இல்லாமல் சுவாமி முன்னாடி போட்டிருக்கேன் அப்படிங்கிறான். அடுத்த பாட்டில் பார்ப்போம். அணிக்கிளர் தாரவன் சொன்ன மாற்றம் அருளுடன் கேட்டு அந்நிலை நின்றே பனிவள செஞ்சடை பாய்ச்சல் மேய பரம்பொருள் ஆயினாரை பணிந்து மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பது என்று தனிவியில் பிணிதற்கும் பதிக தன் தமிழ் பாடினார் சண்பைநாதர். இது சொல்றது சம்மரி என்னன்னாக்க, அந்த கொல்லிமழவன் சொன்னதை கேட்டதும் இவர் ஒரு பதிகம் பாடினார் அந்த நோய் தீர்றதுக்காக. அதான் இந்த சம்மரி இந்த பாட்டுக்கு. அணி கிளர் தார் அவன் அப்படின்னா கிளறுதல் அப்படின்னாக்க மிகுதல் பொங்குதல் அப்படின்னு அர்த்தம். கிளர்ச்சி அப்படின்னா மனக்கிளர்ச்சி என்ன அர்த்தம், மனசு பொங்குறது அதான் மனக்கிளர்ச்சி. இல்லைன்னா கிளர்ச்சி நடக்கிறது அப்படிங்கிறோமே, மக்கள்லாம் பொங்கி எழுந்தனர் அப்படிங்கிறோமே, அதான் கிளர்ச்சினாக்க பொங்கி எழறது. அணி கிளர் அப்படின்னா அணி அப்படின்னா அழகு. இந்த அணி கிளர் தார் அப்படின்னா அழகு பொங்குகின்ற மாலைன்னு அர்த்தம். தார்னா மாலை, கழுத்தில் போட்டிருக்கிற மார்பில் போட்டுக்கிற மாலைக்கு தார்னு பேர். அந்த கொல்லி மழவன் அந்த அரசன் இல்லையாமல் அதனால் அவன் கழுத்தில் மாலை போட்டுருக்கான். அதான் சொல்ல அணி கிளர் தாரவன் அப்படின்னா அந்த அழகான மாலை போட்டுருக்கிற இந்த கொல்லிமழவன் சொன்ன மாற்றம். மாற்றம் அப்படின்னாக்கா வார்த்தை, விடை அப்படின்னு அர்த்தம். திருநாவுக்கரசர் பதிகத்தை பார்த்துருந்தப்போ நாமார்க்கும் குடியலோம்னு ஒரு பதிகம் பார்த்துருக்கோம். அதில் மறுமாற்ற திருத்தாண்டகம்னு பேருது. ஏன்னா ராஜா சேவர்களை அனுப்பிச்சு வீரர்களை அனுப்பிச்சு திருநாவுக்கரசரை அழிச்சுன்னு வாங்க அப்படின்னு அனுப்புவோம். அப்போ திருநாவுக்கரசர் அந்த வீரர்களுக்கும் பதிலாக சொல்கிற வார்த்தை தான் அந்த தாண்டகம். அதனால் அதுக்கு மறுமாற்ற திருத்தாண்டகம்னு பேர். அதுக்கு மாற்றம்னா சொல் பேச்சு, மறுமாற்றம்னா விடை. மாற்றம்னாலும் விடை தான், மறுமாற்றம்னாலும் நிச்சயமாக விடை தான். அதனால் அணிக்கிளர் தாரவன் அந்த கொல்லி மழவன் சொன்ன மாற்றம், அவன் சொன்ன வார்த்தைகளை அருளுடன் கேட்டு, அதை அன்போடு கேட்டு அந்நிலையின் நின்று அப்ப அந்த நிலையிலேயே அப்படியே உடனேயே பனிவளர் செஞ்சடை பாய்ச்சல் மேய பரம்பொருள் ஆய்னாரை பணிந்து. அந்த பாய்ச்சல் மேய பாய்ச்சல்ங்கிறது அந்த சொன்ன இல்லையா அந்த கூற்றம், அந்த லோக்கல் ஏரியாவுக்கு பேர் பாய்ச்சல். அந்த பாய்ச்சலில் இருக்கிற சிவருமான் அவர் யாரு? பனிவளர் செஞ்சடை உடையவர். அவர் பனிவளர் செஞ்சடை பரம்பொருள் அவர். அவருக்கு பனி அப்படின்னாக்க பாம்புன்னு அர்த்தம். நாகப்பாம்புக்கு பனின்னு பேர். இந்த பாம்போட படம் இருக்கு இல்லையா, அதுக்கு பனின்னு பேர். அதனால பனி அப்படிங்கிறது நாகப்பாம்போட படம், அது ஆகு பேரா நாகப்பாம்புக்கே வரும். பனி வளர் செஞ்சடைனா செஞ்சடை மேல நாகப்பாம்பு தங்குகின்ற சிவருமான். அவருடைய வேறொரு குணம் என்ன? அவர் பரம்பொருள். பரம்பொருள் ஆயினார் அப்படின்னா அவர் தான் எல்லாருக்கும் மேலான பொருள், பரம்பொருள் அவர் தான். அப்படிப்பட்ட சிவருமானை பணிந்து இந்த பாய்ச்சல்ல எழுந்தருளி இருக்கின்ற, தடையில செஞ்சடையில நாகப்பாம்பு இருக்கின்ற, பரம்பொருளா இருக்கின்ற சிவருமானை பணிந்து, மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பது என்று அப்படின்னா என்ன பாடினார்னு அந்த பாட்டோடைய வரிகளை சொல்றாரு இங்க சேக்கிழர். சம்பந்தர் எப்படி பாடினார் அப்படின்னு சொல்றார். மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு அது அப்படின்னு பாடினார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு தனிவில் பிணிதவிற்கும் பதிக தந்தமிழ் பாடினார் சண்பைநாதர். சண்பைநாதர் அப்படின்னா சண்பை அப்படிங்கிறது சிறுகாழிக்கு பல பேர்கள், 12 பேர் உண்டு. அந்த 12 பேர்ல ஒரு பேர் சண்பை. அந்த சண்பைநாதர் அப்படின்னா சிறுகாழியில் அவதரித்த சிறுகாழிக்கு தலைவரான சம்பந்தர். அவர் என்ன பாடினார்? அவர் மணிவளர் கண்டரோ, இந்த நீல கண்டத்துனா கண்டத்துல நீல மணி இருக்கே அவரா, மணிவளர் கண்டரோ இந்த நீலகண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ, பெண் இருக்காள் இவள் வருந்தும்படியாக இவளுக்கு மயக்கத்தை தந்திருக்காரு, அதுவா இவர் மாண்பு, அதுவா இவருடைய பெருமை, அதுவா இவருடைய குணம், இவருக்கு தகுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறார். இந்த நீலகண்டரோ இந்த பெண் அப்படி மயக்கம் பண்ற வச்சிருக்கிறாரு, இதுவா இவருடைய பண்பு, இதுவா இவருடைய குணம் என்று. தனிவியில் பிணி தவிர்க்கும் பதிக தந்தமிழ். தனிவியில் பிணி அப்படின்னா தனிவில் அப்படி, தனிவு அப்படின்னா குறையறது, தனிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி, குறைஞ்சு போறது, இல்லாம போறது. நோய் தனிந்ததுன்னா நோய் குணமாச்சுன்னு அர்த்தம். தனிவியல் பிணி அப்படின்னா தீராத வியாதி. அப்படி இந்த தீராத வியாதிய தவிர்க்கும் பதிகம், அப்படி தீராத வியாதியை தீர்க்கிற பதிகமாகிய தன் தமிழ், குளிர்ந்த தமிழ் பதிகத்தை பாடினார் திருஞான சம்பந்தர். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். மயல் அப்படின்னாக்க தமிழ்ல சில வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. மயல் அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு அர்த்தம். அதாவது சில ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் வரும். அதாவது மயக்கம் அப்படின்னு ஒன்று, அது உடம்புல வர்ற மயக்கம், அறிவின் மயக்கம், அறியாமை அப்படின்னு வரும். இப்போ விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடினார்கள், அது அவருடைய அறியாமையினால், அதனால மயல் கொண்டு அப்படின்னு சொல்லுவார். மயல் கொண்டு அடிமுடி தேடினார்கள் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி மயக்கமும் மயல் தான், உணர்வே இல்லாமல் கிடக்கா இல்லையா, அதுவும் ஒரு மயக்கம். மயக்கம்னாலே நமக்கு தெரியும், நம்ம பிரஜை இல்லாமல் கிடந்தாலும் மயக்கம்தான், இல்லை நம்ம ஏதாவது ஒன்று மேலே ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாலும் அது ஒரு மயக்கம் அவனுக்கு இல்லையா, அவன் மயங்கி கிடக்கான் அப்படிம்பா. அதாவது இந்த குடும்பங்களெல்லாம் கேட்கலாம் இல்லையா, அவன் பேச்சை கேட்டு அவன் மயங்கி கிடக்கான் அப்படிம்பா. அதாவது மயக்கம்னா அறிவு தெளிவு இல்லாமல் இருக்கிறது, அதோடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து நம்ம உணர்ச்சி இல்லாமல் கிடக்கிறது, அதான் மயல். நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பதியம் பாடி முடிச்சிட்டார் சம்பந்த. பதியம் பாடி முடிச்சதும் அந்த பொண்ணு நோய் தீர்ந்து டபால்னு டக்குன்னு எழுந்துடுறா. தரையிலேருந்து எழுந்து சீக்கிரமாக போய் தன் அப்பா பக்கத்தில் போய் நிற்கிறான். அதான் இந்த பாட்டோட மொத்த கருத்து. பண்ணு தமிழ் மறையாம் பதிகம் பாடி திருக்கடைக்காப்பு சாத்தி மண்ணும் கவுனியர் போற்றி நிற்க மழவன் பயந்த மழலை மென்சொல் கண்ணி உருப்பிணி விட்டு நீங்க கதும் என பார்மிசை நின்றெழுந்து பொன்னின் கொடி என ஒல்கி வந்து பொறுவலி தாதை புடை அணைந்தாள். பண்ணு தமிழ் மறையாம் பதிகம், பண்ணுதல்னாக்க சொல்றது பாடுறதுன்னு அர்த்தம். அப்படி பாடுகின்ற சொல்லுகின்ற தமிழ் மறை தமிழ் வேதமாகிய பதிகம் பாடினார் சம்பந்தர். அப்படி பதிகத்தை பாடி திருக்கடைக்காப்பு சாத்தி, திருக்கடைக்காப்பு சாத்தி அப்படின்னாக்க இந்த சம்பந்தர் பதிகங்களுக்கு, சம்பந்தர் தேவாரத்துக்கு பொதுவா திருக்கடைக்காப்பு அப்படின்னு பேர். அவர் பதிகத்துல எல்லாம் இந்த 11வது பாட்டுல இந்த பதிகம் இந்த ஊர்ல இருக்கிற சுவாமி மேல பாடப்பட்டது, அது இந்த ஊர்ல அவதரித்த திருஞான சம்பந்தரால பாடப்பட்டது, இந்த பதிகத்தை பாடுறவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு. அதுக்கு கடைக்காப்புன்னு பேர். பலஸ்ருதின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவா, தமிழ்ல கடைக்காப்புன்னு பேர். அப்படி கடைக்காப்பு சம்பந்தர் பாட்டுல எல்லாத்துலயும் உண்டு. திருநாவுக்கரசர் பாட்டுல கடைக்காப்பு கிடையாது, சுந்தரர்ல உண்டு, திருஞான சம்பந்தர்ல உண்டு, சொந்த அப்பர்ல கிடையாது. அதனால இந்த திருக்கடைக்காப்பு சாத்திரர் அப்படின்னா அந்த பதிகத்தோடைய முடிவு அப்படின்னு அர்த்தம். திருக்கடைக்காப்பு சாத்தினாக்க பதிகத்துல 10 பாட்டு 11

0: இதுக்கு இன்னொரு பேர். இது நம்ம பாடல்களில் வெரைட்டி வேணுங்கிறதுக்காகவும் வர்ணனைக்காகவும் பல விதங்களில் ஒருத்தர் வர சொல்லுவா. இப்போ திருஞான சம்பந்தன்னு சொல்லலாம், இல்லைன்னாக்க காழியர் கோன் அப்படின்னு சொல்லலாம், புகழியர் மண் அப்படின்னு சொல்லலாம், சண்பை நாதர் சொல்லலாம், கவுனியர் அப்படிங்கிற இந்த இடத்துல. கவுனியர் அப்படின்னாக்க திருஞான சம்பந்தருடைய கோத்திரமானது கவுண்டின்ய கோத்திரம். அந்த கவுண்டின்ய கோத்திரத்துக்கு தமிழில் கவுனியர் கோத்திரம் கவுனியன் அப்படிம்ப. அதனால கவுனியர் அப்படின்னா கவுண்டின்ய கோத்திரத்தில் அவதரித்த திருஞான சம்பந்தர் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்படி மண்ணும் கவுனியர் போற்றி நிற்க அப்படி நிலை பெற்ற என்றும் புகழுடைய திருஞான சம்பந்தர் அப்படி சிறைவனை வழிபட்டு நிற்க அந்த சமயத்துல மழவன் பயந்த மழலை மென் சொல் கன்னி. அந்த மழவன் பெற்ற பெண் இருக்காளே இளம் மென் சொல் கன்னி, அந்த பெண்ணு உரு பிணி விட்டு நீங்க, அவளை பிடிச்சிருந்த முயலங்கிற நோயானது ஒரேடியா ஒழிஞ்சு போச்சு, தீந்து போச்சு. விட்டு நீங்க, விட்டு அப்படின்னாலும் பிணி விட்டுனாலும் பிணி நீங்கனாலும் ஒரே அர்த்தம் தான். பிணி விட்டு நீங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து எம்பசிஸ்க்காக, ஒரே அர்த்தம் உள்ள சொல்ல ரெண்டு தரம் சொன்னாக்க அது எம்பசிஸ்க்காக. சொல்லுவோம் இல்லையா வியாதி போச்சு அப்படின்னு ஒரு சொல்லுவோம், ஆனா வியாதி போயே போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அடியோட போச்சுன்னு அர்த்தம் கேரண்டி. அது மாதிரி எம்பசிஸ்க்காக சொல்றது விட்டு நீங்க, ஒரு பிணி விட்டு நீங்க, அந்த அவளை பிடிச்சிருந்த முயலகன்கிற வியாதியானது ஒரேடியே தீந்து போக கதும் என பார்மிசை நின்றெழுந்து. கதும் அப்படிங்கறது பழைய தமிழ்ல ஒரு சொல்லுது, விரைவு குறிக்கும். டக்குன்னு வந்தான் டபக்குன்னு எழுந்தான் அப்படின்லாம் சொல்றோமே நம்ம பேச்சுல, டக்குன்னு வந்தான் டபக்குன்னு எழுந்தான் அப்படிங்கிறோமே, அதெல்லாம் அந்த ஸ்பீட குறிக்கிறதுக்காக. அது மாதிரி இந்த ஸ்பீட குறிக்கிற ஒரு சொல் கதும். கதும் என பார்மிசை நின்றெழுந்து, டபக்குன்னு பூமியில இருந்து நின்று எழுந்து நின்று பொன்னின் கொடியென ஒல்கி வந்து. இந்த ஒரு பொன்னாலான ஒரு கொடி மாதிரி அப்படி ஒல்கி வந்து. ஒல்கிறதுனாக்க அப்படி நெளிய வளைஞ்சு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நெளியறாங்கிறோம் இல்லையா, நெளியாவும் நெல் அப்படிங்கிறோமே, அப்படி கொஞ்சம் நாணத்தோட நெளியறது. அது மாதிரி ஒல்கிறதுன்னா அது மாதிரி வளையறதுன்னு அர்த்தம். அப்படி ஒல்கி வந்து அப்படி வளைஞ்சு வந்து பொறுவலி தாதை புடை அணைந்தாள். இந்த தாதைனா அப்பா, அவளுக்கு அப்பா அந்த மழவன். அவன் எப்படிப்பட்டவன், பொறுவலி தாதை, போர் செய்யக்கூடிய வலிமை உடைய தாதை. பொறு அப்படின்னா முன்னாடி பார்த்தப்ப ஒப்புன்னு சொன்னேன், பொருவில் பிணி அப்படின்னா ஒப்பு இல்லாத பிணி அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த இடத்துல வர்ற பொறு அப்படிங்கிறது போர் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. பொறுதல் அப்படின்னா போர் செய்தல். பொறுவலி தாதைனா போர் செய்கின்ற வலிமை உடைய தந்தை அந்த கொல்லி மழவன். அவன் புடை அணைந்தாள், அவனுக்கு பக்கத்துல வந்து நின்று சேர்ந்த. அதனால அந்த பெண் டக்குன்னு பூமியிலேருந்து எழுந்து ஒரு பொற்கொடி அசைஞ்சு வர்ற மாதிரி அசைஞ்சு வந்து போர் செய்யக்கூடிய வலிமையுடைய பலசாலியான தன்னுடைய தந்தையின் பக்கத்துல வந்து நின்னான். அதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ஒல்கிறதுனா வளையறது, வளையறது. அது பொன் கொடி மாதிரி, பொன்னாலான கொடி மாதிரி இருக்கா இல்லையாவோ, கொடி வந்து நேரம் நிற்குமா, நம்ம ஒரு கொடியை பாக்குறோம் இல்லையா, செடி கொடிகள்ல கொடி, அந்த கொடி அப்படி வளையும். அது மாதிரி இந்த பொண்ணு வந்து அப்படி அப்படி வளைஞ்சு நெனைஞ்சு அப்படி வரலாம் நாணத்தோட. இப்படி எல்லாம் சுத்தி இவ்வளவு பேர் நின்று இருக்காள் இல்லையா. இப்ப திருஞான சம்பந்தம் மட்டும் நிக்கலையே, திருஞான சம்பந்தம் இருக்கார், அவர் சுத்தி ஒரு 30-40 அடியார்கள் தொண்டர்கள் நின்று இருப்ப. அப்படி அப்படி உணர்வு வந்து முடிச்சு பாக்குற அந்த பெண்ணு இப்படி சுத்தி ஒரு 40 பேர் நின்று இருக்கா. உடனே அந்த பொண்ணுக்கு என்ன வரும், ஒரு வெக்கம் வரும், எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு வெக்கம் வரும். உடனே டபக்குன்னு அப்படி ஓடி போய் வெக்கத்தோட போய் அப்பா பக்கத்துல நிக்கிறான். அதான் அங்க சொல்ற ஒல்கி வந்துன்னு சொல்ற. அப்ப நடராஜர் காலங்களில் இருக்கிற அந்த ஒரு பூதம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு முயலகன் தான் பேரு, சம்ஸ்கிருதத்துல அபஸ்மாரம். ஆனா இந்த முயலகன்கிற நோய்க்கு சம்ஸ்கிருதத்துல அபஸ்மாரம்ங்கிற பேரை தான் சொல்ற. அதான் ஆனா இந்த இந்த திருவாசி கோயிலுக்கு போற எல்லாம் பாக்கலாம், அங்க நடராஜர் விக்கிரத்துக்கு கீழே முயலகன் இல்லாம ஒரு பாம்பு இருக்கும். அது ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்போட ஒரு உச்சத்துல மக்கள் பண்ணது. இது இவர் சம்பந்தர் பாடினதுனால முயலகன் நோய் போயிடுது இல்லையா, அதனால முயலகன் தீந்து முயலகன் போனதுனால நடராஜர் வந்து பாம்பு மேல ஆடுறதா அப்படி ஒரு காட்சி வர்ணிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோன்றது. ஆனா சம்பந்தர் வந்து நடராஜர் காலுக்கு இருக்கிற முயலகனை போக சொல்லி பாடல. இந்த அளவுல நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் ஆனந்த பரவசம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அடியே நல்லேன் புல்லோதான் என ஆண்டிலை கொண்டு அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார். அதை இந்த பாட்டிலே எப்படி மாணிக்கவாசகர் சௌர்மான கேட்கிறாருன்னா, கேள்வியா கேட்கிறார், நான் உனக்கு அடியவன் அல்லவா, என்னை நீ ஆண்டு கொள்ளவில்லையான்னு கேட்கிறார். நான் அடியவன் அல்லவா, என்னை நீ ஆண்டு கொள்ளவில்லையா என்று கேட்கிறார். திருப்பரந்துறையில ஆண்டு கொண்டது எல்லாருக்கும் தெரியும். நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உனக்கு அடியவனாகவும் ஆகிவிட்டேன். அப்படி என்னை அடியவனாக ஆக்கி அதன் பிறகு இந்த உலகத்திலே இருக்கும்படியாக என்னை வைத்து விட்டாய் என்று சொல்லி என்னை நீ ஆண்டு கொள்ளவில்லையா, நான் உனக்கு அடியவன் அல்லவா என்று கேள்வியாகவே கேட்கிறார். அடியே நல்லேன் புல்லோதான் என ஆண்டிலை கொண்டு அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார். அடியார்களாய் இருக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். அவர் கண்டுகொண்டிருக்கும் போதே, பார்த்து கொண்டிருக்கும் போதே பல அடியவர்கள் சிவபெருமானோடு சென்றார்கள். பல அடியவர்கள் சென்றதை பார்த்து கொண்டிருந்தபடியினாலே இவர் நாம் போக முடியாமல் தடைபட்டு விட்டதே என்று வருந்தி பாடுகிறார். செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகம். இதனால உடலம் ஆனது வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரையில்தான் உடல் செல்லும். சிவலோகத்துக்கு இந்த உடம்பு போகாது, இந்த உடம்பு சிவலோகத்துக்கு போக முடியாது. அதனால இந்த உடம்பை நீக்கி விட்டு நான் சிவலோகத்துக்கு வருவதற்கு தகுதியான உடம்பை பெற்றுக் கொள்ளவும் என்னால இயலாமல் இருக்கிறது. உடம்பை நீக்குபவனும் உடம்பை கொடுப்பவனும் அவனே. அதனாலே நான் சிடிசேர் உடலம், சிடிசேர் உடலம் என்றால் பல வகையான துன்பங்களுக்கு இடமாக இருக்கின்ற உடம்பு. செடி என்றால் துன்பம். அதனாலே பசி, தாகம், நோய், வினி, பல வகையான துன்பங்களுக்கு இடமாக இருக்கின்ற இந்த உடம்பை நீக்க மாட்டேன். செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன். நீக்க மாட்டேன் என்றால் இந்த உடம்பை நீக்குவது என்னுடைய இஷ்டம் அல்ல. உடம்பு கொடுத்தவனாகிய நீதான் நீக்கவும் வேணும், சேர்க்கவும் வேணும். அதனாலே இந்த உடலை நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா. கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேன். கடியேன் என்கின்ற தீயவனாகிய நான் உன்னை கண்ணார காணுமாறு காணேன். கண்ணார பார்ப்பது, காணுமாறு காண்பது. காணுமாறு காண்பது என்பது எல்லாவற்றையும் மறந்து அந்த பொருளையே பார்ப்பது. அப்படிப்பட்ட பார்வையிலே நான் பார்க்கவில்லை. நேரா கண்டு பேசி உபதேசம் பெற்று இவ்வளவு அருள் பெற்றவராகி மாணிக்கவாசகர் காணுமாறு காணேன்கிறார். காணுமாறு காணேன் என்பது எப்படி என்றால், எல்லா எதையும் காணாமல் அதையே காண்பது, வேற எந்த பொருளையும் காணாமல் அந்த பொருளையே காண்பது. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் என்பது சிவஞான சித்தியார். பரஞானத்தால் ஞானம் வந்த பரமஞானிகள் எப்படி இருப்பார் என்று கேட்டால், அவர்களுக்கு எந்த பொருளை பார்த்தாலும் சிவமாகவே தெரியும். எங்கு பார்த்தாலும் சிவன் தோன்று உலகம் தோன்றாது, சிவன்தான் தோன்று உலகம் தோன்றாது. அந்த பார்வையிலே நான் பார்க்கல என்கிறார். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பார். பதார்த்தம்னா உலக பொருள். பதார்த்தத்தையும் பார்க்க மாட்டாங்க, உலக பொருளையும் பார்க்க மாட்டாங்க. பரத்தை தரிசிக்காதவர்கள் பதார்த்தம். பரத்தை தரிசிக்காதவர்கள் என்றால் கடவுளை காண இயலாதவர்களாக இருக்கின்ற அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவார்கள், உலகத்தை தான் பார்ப்போம். அதனாலே பரத்தை தரிசித்த பரமஞானிகள் பரமாகிய கடவுளையே கண்டு கொண்டிருப்பார்கள். நான் அந்த முறையிலே உன்னை காணவில்லைங்கிறார். காணுமாறு காணேன் அண்ணாட் கண்டேன், காணுமாறு காணேன் உன்னை, காணுமாறு காணேன் உன்னை அண்ணாட் கண்டேன், பானையை வேசி என்னை படுத்தது என்ன பரஞ்சூரி. அப்படி கண்டாலும் கூட ஞான வாக்கியங்களை பேசாமல் ஞானத்துக்கு அந்நியமா இருக்கின்ற வாக்கியங்களை பேசி என்னை படுத்தது, என்னை படுத்தது என்று சொன்னால், நான் துன்பத்துக்கு இடமாக இந்த உலகத்தில இருக்கும்படியாக நானே செய்து கொண்டேன் என்கிறார். என்னை படுத்தது என்ன பரஞ்சோரி. அதனாலே இப்படி என்னை இந்த உலகத்திலே விடும்படியாகவும் என்னை கெடும்படியாகவும் செய்து விட்டது என்ன காரணம் என்று கேட்டு, ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன். ஆனே பெண்ணே ஆரமுதே. ஐயால ஆணாகவும் இருக்கிறாய், பெண்ணாகவும் இருக்கிறாய், அடியவர்களுக்கு திவிட்டாத அமுதமாகவும் இருக்கிறாய், ஆகையால அத்தா என்றால் தந்தையாகவும் இருக்கிறாய், தந்தையாக இருக்கிறாய், அமுதமாக இருக்கிறாய், ஆணாய் இருக்கிறாய், பெண்ணாய் இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லி செத்தே போயினேன், செத்தே போயினேன் என்று சொன்னால் எதுவும் செய்ய இயலாதவனாக இருக்கிறேன் என்று. உயிர் நீங்கிய உடலானது எதுவும் செய்ய முடியாது அல்லவா, உயிர் நீங்கிய உடலானது எதுவும் செய்ய இயலாது அல்லவா, அது போல இருக்கிறேன். அதுதான் இப்ப மாணிக்கவாசனுடைய நிலை. எப்படின்னா உலகியலாகிய எந்த காரியங்களையும் செய்ய முடியல. இப்ப சுந்தரர் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு உலகத்துல சுத்திட்டு அலைஞ்சாரு. அப்புறம் அவளுக்கு பணம் எடுப்புறது, இவளுக்கு பணம் எடுப்புறது, சாமியிட பணம் கேட்கறது, அப்புறம் இந்த கோயிலுக்கு போய் பாடுறது, இந்த கோயிலுக்கு பாடுறது, இப்படி பல காரியங்கள்.
2: அவங்களுக்கு அந்த தொழில் சரியா இருந்துச்சு, விளங்குதா? இவருக்கு அது இல்லை, மாணிக்கவாசகருக்கு அது இல்லை.
3: ஞானம், சிவம், சிவத்தை எப்பொழுது காண்பது, சிவனோடு எப்பொழுது சேருவது, தில்லைக்கு எப்பொழுது போவது, சிவனை எப்படி அடைவது, சிவனை எப்போது அடைவது, இதுவே தான். அதனாலே எதுவும் செய்ய இயலாதவனாய் இருக்கிறேன். உலகியலிலே எந்த காரியமும் செய்ய இயலவில்லை, மனம் வரவில்லை, மனம் வரவில்லை. அதற்கு மேல உன்னை அடையவும் முடியல, நீயும் வந்து கூட்டிட்டு போக மாட்டேங்க. அன்னைக்கு வந்த திருமணிய காட்டின காட்சியை தந்த திடீர்னு மறைஞ்சு விட கனவு கனா கண்டா போல கண்டார் போல இருக்கிறேன். நான் கண்டது மாதிரி இல்லை, கண்டார் போல இருக்குதே வர நேரில் உன்னை சந்திச்சத மாதிரி இல்லை. அதான் காணுமாறு காணேன் உன்னை அன்னாட் கண்டேன், பானே வேசி என்னை, பானே வேசி எந்த படுத்தது என்ன வரஞ்சோதி, ஆனே பெண்ணே ஆரம்பதே அத்தா செத்தே போயின, செத்தே போயினேன் என்பதுதான். எதுவும் செயல்படா முடியாதவா இருக்கின்ற ஒரு சமம் போல இருக்கின்றேன். செத்தே போயினேன், ஏனான் இல்ல ஆயினேன், என் கொண்டிடுகேன் எம்மானே. ஐயால ஏன் என்கின்ற அறிவில்லாதவனாய் இருக்கின்ற நாய் போன்றவனாய் இருக்கின்ற நான் எது கொண்டு எழுவேன் எம்மானே, எது கொண்டு எழுகேன், எதை கொண்டு நான் முயற்சி செய்வேன், காரியங்களை செய்வேன், உன்னை வந்து எப்படி அடைவேன் என்று இந்த பாட்டிலே கேட்கிறார். காணுமாறு காணேன் உன்னை அன்னாட் கண்டேனும், பானே வேசி எந்த படுத்ததென்ன பரஞ்சோதி, ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தாசத்தே போயினேன், ஏன் நான் இல்லா நாயினேன், என் கொண்டிடுகேன் இம்மானே. மானேர் நோக்கி உமையாள் வங்கா மறையீரியா மறையோனை. யால மானேர் நோக்கி என்பது உமாதேவிக்கு அந்த இலக்கண சொல். அதையால மான் போன்ற பார்வையுடையவளாகிய உமாதேவி ஒரு பாகத்திலே உடையவனே, மறையீரியா மறையோனை. மறை என்பது வேறு, மறையீறு என்பது மறையின் முடிவு, மறையின் முடிவு. வேதம் என்பது பூர்வபாகம் உத்தரபாகம் என்று இரண்டு வகையாக இருக்கும். வேதம் வந்து பூர்வபாகம் உத்தரபாகம் என்று இரண்டு வகையாக இருக்கும். அப்படி பூர்வபாகத்துல ஒரு விதமா சொல்லும், உத்தரபாகத்துல ஒரு முடிவு சொல்லும். பூர்வபாகத்துல ஒரு மாதிரியா சொல்லி உத்தரபாகத்துல, உத்தரபாகம்னா இறுதியில அந்த வேதத்தினுடைய முடிவுல, இதுதான் முடிவு, இதுதான் உண்மை. நான் இதுவரையில என்னென்னமோ சொல்லிட்டு வந்தேன், அதெல்லாம் உண்மை இல்ல, அதெல்லாம் உபசாரம், இதுதான் முடிவுன்னு வேதம் கடைசியில் சொல்லும். அதனால வேதத்தை நடுவில் படிச்சவன் முதல்ல படிச்சதோட நின்னான்னு அவன் முடிவு தெரியாதவன் அர்த்தம், முடிவு தெரியாதவன் அர்த்தம். அது வேதத்தினுடைய முடிவுல தான் உண்மை இருக்குது, அது வேதாந்த தெளிவா, அது வேதாந்தம். வேதத்தினுடைய முடிவைத்தான் வேதாந்தம்னு சொல்லுவோம். வேதாந்தம்னு கேள்விப்படுகிறது அல்லவா, வேதத்தினுடைய அந்த முடிவு வேதாந்தம். அது வந்து மறைமுறையின் இறுதி நிலை முத்தி கிசைத்தபடி உடல் உயிர்கள் கரணவெளி பட்டு குணத்தரையும் வழிபடவும் எனதடிவை இச்சைப்படுத்துவதும் ஒரு நாளே என்பது திருப்புகள். மறைமுறையின் இறுதி நிலை வேதத்தினுடைய முடிவிலே ஆன்மாவினுடைய உண்மையும் கடவுளுடைய உண்மையும் சொல்லி கடவுளை அடைவதற்கான வழியையும் சொல்வது வேதத்தினுடைய முடிவு, இறுதினா முடிவு. அப்படிப்பட்ட அந்த வேதத்தினுடைய முடிவிலே இருக்கப்பட்ட கடவுளாக இருந்தும் அந்த முடிவும் உன்னை அடைய முடியாததாயும் தெரிய முடியாததாயும் இருக்கின்ற கடவுள். வேதத்தினுடைய முடிவும் உன்னை இன்னது என்று சொல்ல முடியாதபடி இருக்கிறாய் நீ. மறை வேதத்தினுடைய முடிவு ரொம்ப சிறப்பு. வேதத்தினுடைய முடிவுதான் வேதாந்தத்தினுடைய முடிவுதான் சித்தாந்தம். வேதாந்தத்தினுடைய முடிவுதான் சித்தாந்தம். வேதாந்தத்தினுடைய முடிவே உபநிடதம்னு சொல்றது. உபநிடதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உபநிடதம்னு சொல்றது எல்லாம் வடமொழியில் இருக்கிறது, எல்லாம் படிச்சாலும் இல்லை கேட்டாலும். அதனால வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம், அது உபநடதம், அது சித்தாந்தத்தினுடைய முதல். வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்பது சிவப்பிரகாசம். வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்த திறன், வேதாந்தத்தினுடைய முடிவிலே சொல்லி இருக்கப்பட்ட முடிவுதான் சித்தாந்தம். சித்தாந்தம் என்பது ஆகம். ஆகமத்திலே அப்படி எல்லாம் குழப்பமே இருக்காது. ஆகமத்திலே குழப்பம் தான் கடவுள், இவன் எப்படி பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி ஆகம். வேதம் அப்படி சொல்லாது. வேதம் எப்படி சொல்லும்னா அவன் கடவுள், அவனும் கடவுள், அவனும் கடவுள், அவனும் கடவுள், அவன் எப்படி பூஜை பண்ண, இவன் எப்படி பூஜை பண்ண, இப்படி தியானம் பண்ண, இதுதான் பெரியது, இதுதான் பெரியது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கும். படிக்கிறவனுக்கு அதனால உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அது முடிவுல தான் அது உண்மையை சொல்லும். அது முடிவு வரையிலும் படிச்சு தெரிஞ்சு புரியறது சாமானியம் அல்ல. அதனால வேதம் படிச்சவனுக்கு குழப்பமா இருக்கும், வேதம் படிச்சவனுக்கு குழப்பமா இருக்கு. அது உண்மையை தெரிகிறது சாதாரண விஷயம். ஆகையினாலேதான் அந்த வேதத்தினுடைய முடிவா இருக்கிற சித்தாந்தத்தை தெரிந்தவனுக்கு படிச்சவனுக்கு குழப்பம் இருக்கா, சித்தாந்தத்தை படிச்சவனுக்கு குழப்பம் இருக்கு. சித்தாந்தம்னா முடிந்த முடிவு, அது மேல முடிவு. அதனால மறையீரறியா மறையோனே, வேதத்தினுடைய முடிவும் அறிய முடியாதவ இருக்கின்ற வேத பொருளே, தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய், தேனாயிருக்கிறாய் அமுதமாயிருக்கிறாய். அடியவர்களுக்கு மெஞ்ஞானிகளுக்கு கடவுள் எப்படி இருக்கிறான்னா தேன் போல இனிக்கிறான், அமுதம் போல விளங்குகிறான். ஐயால கற்றவர் ஒழுங்கும் கற்பகிணி என்றார் போல தேனாகவும் அமுதமாகவும் கடவுள் இருக்கும். அனுபவிச்சு பார்த்தவர்களுக்கு அப்படி இருக்கான், அனுபவிக்காதவர்களுக்கு அதை பத்தி தெரியாது, அனுபவிக்காதவர்களுக்கு அதை பத்தி தெரியாது.
1: தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய், சிந்தை என்பது உயிர்களுக்கு சிந்தை என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவுடையதாயும் நினைப்புடையதாயும் இருக்கும். ஒரு எல்லைக்கு உட்பட்ட நினைப்பு அறிவு உடையதாக இருக்குமே தவிர எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பொருளை சிந்திக்க முடியாது, எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பொருளை சிந்திக்க முடியாது. இப்ப கண் பார்க்குது என்று சொன்னால் ஒரு அளவுதான் பார்க்க முடியுமே தவிர வெகு தூரத்தில் இருந்து பார்க்க முடியாது, வெகு தூரத்தில் இருக்கிற பொருளை இன்னது என்று பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவுதான்.
3: அதே போல சிந்தையும் ஆகையால அதுக்கு எட்டுகிற வரையிலும் தெரிஞ்சதைத்தான் சிந்திக்கும், தெரியாததை சிந்திக்க முடியாது. அதனால இந்த சிந்தையினால அவனை காண முடியாது, சிந்தைக்கு எட்டாதவன், மனம் வாக்குக்கு எட்டாதவனாய் இருக்கின்ற காரணத்தினால சிந்தைக்கறியாய் தேனைய முதிய சிந்தைக்கறியாய் சிறியன் பிழை பொறுக்கும் கோனை. அதனால சிறியன் என்கின்ற அடியவனுடைய பிழையை பொறுக்கும் தலைவனே, பிழையை பொறுக்கும் தலைவனே. பிழை பொறுப்பது பெரியவர்களுடைய கடமை, பெரிய பிழை பொறுப்பது பெரியவர்கள் கடமை. பொறுக்க முடியாமல் இருக்கிறது சிறியவர்கள் கடமை, சிறியவர்களால பொறுக்க முடியாது, பெரியவர்கள் பொறுப்பாரு. பொறுக்க முடியாமல் அவர்களால் இருக்க முடியாது, இவன் பொறுக்க முடியாது. ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். இந்த பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு இருக்கிற இதான் வித்தியாசம். ஏனால் பெரியவர்களுக்கு கோபம் வராது, வந்தா அந்த கோபத்தை தாங்கிட்டு இருக்க மாட்டாங்க, கோபத்தை விட்டு விடுவார்கள். கனமா இருக்கு கோபம், அவங்களுக்கு கனமா இருக்கு, போட்டுருவாங்க கீழே, கோபத்தை கீழே போட்டுருவாங்க. சிறியவர்கள் பல வருஷம் கூட சுமந்துக்கிட்டே இருக்கும், கோபத்தை விடவே மாட்டான். அதே போல மன்னிப்பு பொறுத்தல் இவைகள் சிறியவர்களுக்கு இருக்காது, பெரியவர்களுக்கு அந்த பிழையை பொறுக்குன்ற குணம். அதைத்தான் அங்க போற்றியில உடை சொல்லும் போது பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றின்னு, பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ என்று கேட்கிறார் பிழைத்தவத்துல. பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ, பிள்ளை தவறு செஞ்சிருச்சுன்னா தாய் அந்த பிள்ளைய விட்டு விடுவாளா? தாய்மான சுவாமி கேட்பாரு, பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமோ, பொல்லாத பிள்ளைனா தாய் தள்ளி விடலாமா, அது நியாயமா? அப்படின்னு பொல்லாத செயலில் தாய் தள்ளல் நீதமோ, புகலிடம் புரிதும் உண்டோ என்பார் தாய்மானார். அது போல அயால கடவுள் பிழைய பொறுத்து கொண்டு இருக்கிறான், கடவுள் பிழைய பொறுக்கலாம் அந்த உலகம் நம்பி இருக்க. இப்ப உலகத்துல பிழை செய்யறவன் அதிகமா அல்லது நியாயமா நடக்கிறவன் அதிகமா என்று கேட்டால் பிழை செய்கின்றவன் தான் அதிகம், பிழைதான் அதிகமா நடக்கு. அநீதி அதிகமா இருக்குது தவிர நீதி அதிகமாக. அந்த அநீதிக்கெல்லாம் ஆண்டவன் தண்டிச்சான்னா இன்னைக்கு இந்த உலகத்தை சங்காரம் பண்ணிடுவான். அத்தனையும் பொறுத்து கொடுக்கான், அத்தனையும் பொறுத்து கொடுக்குறான், பொறுத்துக்கிட்டு அங்கங்க ரொம்ப பொறுக்க முடியாது, அங்கங்க சங்காரம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பொறுக்க முடியாத இடத்த சுனாமி விட்டு அடிக்கிறேன். அதனால இப்படி வந்து பிழை பொறுப்பது பரமேஸ்வருடைய இயல்பான இயல்பா. அதனால பிழை பொறுக்கும் கோனே சிறிதே கொடுமை பறந்தேன், சிறிதே கொடுமை பறந்தேன் என்பது நான் சிறிய தவறு செய்து விட்டேன், சிறிய தவறு செய்து விட்டேன் என்கிறார். தவறு இவர் ஒன்றும் செய்யவில்லை, ஆண்டு கொண்ட பிறகு அவருடைய செயல் அத்தனையும் சிவன் செய்யும். திருப்பெருந்துறையில வந்து சிவன் ஆண்டு கொண்டாரா, ஆண்டு கொண்ட பிறகு மாணிக்க வாசகர் பேசுறது நினைக்கிறது செய்யறது எல்லாமே சிவனுடைய. பேசுறாரா அது சிவன் பேச வச்சு பேசுறாரு, நினைக்கிறாரா அது சிவன் நினைக்க வச்சு நினைக்கிறார், செய்யறாரா சிவன் செய்ய வச்சு செய்கிறார். ஞானிகளுக்கு பூர்ணாவே முதலாக பூருங்கரணம் எல்லாம் நீ என்பார் குலைத்தவத்தில். கூறுகின்ற நாபு முதலாக உள்ள கரணங்கள் எல்லாம் அவர்களுக்கு சிவகரணங்களாகி, சிவகரணங்களாகி எல்லாம் சிவனாலேயே அவர்கள் இயங்குகிறார், சிவனாலே இயங்குகிறார்கள். அதனாலே அவர்கள் தவறு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனாலும் கூட சிவனோடு சேர முடியல என்பதற்காக தன் மேல சில குற்றங்களை எல்லாம் சொல்லிக் கொள்வார் மாணிக்கம். குற்றம் இல்லைன்னா என்ன விட்டுட்டு போவானா, குற்றம் இல்லைன்னா என்ன விட்டு போவானா என்றெல்லாம் சொல்லிக் கொள். சிறிதே கொடுமை வரைந்தேன், சிறிய தவறு செய்து விட்டேன், கொடுமை வரைந்தேன். சிவமா நகர் உருக போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோவி. அதனாலே சிவமா நகராகிய சௌரத்துக்கு அடியவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். அப்படி அவர்கள் சென்ற பிறகு நான் என்னமா இருக்கிறேன்னா, நான் வெளியிலே வந்து விட்டேன், சிவபெருமானை விட்டு வெளியிலே வந்து விட்டேன். நான் மாத்திரம் இல்லை, என்னோட சேர்ந்த பொய்யும் சேர்ந்து வந்துச்சுனார். நானும் பொய்யும் வெளியில வந்துட்டான். மெய்யடியார்கள் ஞானம் உடைய மெய்யடியார்கள் உள்ளே சென்று விட்டார்கள். சிவமாநகர் உரி விட்டார்கள். நானும் பொய்யும் வெளியிலே வந்துட்டேன். சிவமாநகர் உருக போனார் அடியார். யானும் பொய்யும் புறமே போந்தோம். பொய்யும் நானும் வெளியில வந்துட்டேன். அப்படின்னா தான் அவ்வளவு பொய்யுடையவரா? பொய்யும் நானும் வெளியில வந்தேன். எனக்கு தொட பொய் புறமே போந்தோம் பொய்யும் யானும். அடுத்த பாட்டிலே அதை எடுத்து சொல்றாரு. புறமே போந்தோம். புறம் என்றால் சிவன் இருக்கின்ற இடத்துக்கு போக முடியாதபடி வெளியில வந்து விட்டோம். தகுதி இல்லாதவனே அந்த மாளிகைக்குள்ளே விடமாட்டான். தகுதி இல்லாதவனே அந்த மாளிகைக்குள்ளே விடமா அந்த மாளிகைக்குள்ளே யாரு போக தகுதியோ அவர்களைத்தான் விடுவார்கள். தகுதி இல்லாதவன் விட மாட்டார்கள் அல்லவா? எனக்கு தகுதி இல்லை, வெளியில வந்துட்டு. புறமே போந்தோம் பொய்யும் யானும். பொய்யும் யான் இந்த பாட்டிலே அதை எடுத்து சொல்றாரு. பொய்யும் யானும் வெளியில வரும். அப்படின்னா அவ்வளவு பொய்யுடையவனா இருக்கிறாராம். ஞானம் இல்லை என்பதை சொல்றது அப்படி. ஞானமே இல்லையா? நானும் பொய்யும் வெளியில வந்துட்டேன். பொய்யும் யானும் மெய்யன்பு பிறவே வல்லே. சரி, அப்படித்தான் பொய்யும் யானும் நம்மளும் வந்துட்டோம். நமக்கு தெரியும், எனக்கு தெரியுது இல்ல, எனக்கு தெரியுது இல்ல. ஞானம் இல்லாமையினாலே ஞானிகள் செல்லுகின்ற அந்த இடத்துக்கு நம்ம போக முடியல என்பதை அறிந்து வெளியிலே வந்துட்டோம். நமக்கு தகுதி இல்லைன்னு வந்துட்டோம் இல்ல. சரி, தகுதியை நான் உண்டு பண்ணி கொள்ளலாம் இல்ல, தகுதியை உண்டு பண்ணி கொள்ளலாம் இல்ல. அதுக்கு வல்லமை இல்லை. அந்த தகுதியை உண்டு பண்ணி கொள்ள எனக்கு வல்லமை இல்லை. சாமியர் தெரியுது பொய் இருப்பதனாலதான் வெளியில வந்துட்டேங்கிறது தெரியுது. சரி, பொய்யை விட்டுட்டு மெய்ய பற்றி கொள்ளலாம் என்றால் அந்த மெய்ய பற்றி கொள்வதற்கான தகுதி எனக்கு அந்த வல்லமை இல்லை, அந்த அறிவு இல்லை, அந்த ஆற்றல். புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன். வல்லேன்னா வல்லமை இல்லை. அல்லாவண்ணம் பெற்றேன். அல்லாவண்ணம் என்றால் எது கூடாததோ ஞானத்துக்கு அந்நியமாக சிவத்துக்கு அந்நியமாக இருக்குமோ அதையெல்லாம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் எனக்கு சிவத்தோடு கூட முடியாதபடியான தகுதி இல்லாத புத்தி எல்லாம் எனக்கு இருக்கு. சிவத்தை கூடுவதற்கான தகுதி உள்ள ஞானம் அல்லாவண்ணம் பற்றியன் யார் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதா. மிகவும் உன்னை சேர்ந்த அடியவர்கள், உன்னை சேர்ந்த அடியவர்கள் உறுதியாக உறுதியாக அறவே நின்னை சேர்ந்த அடிய உலகப்பற்று அற்று போனவர்கள். அறவே என்றால் உலகப்பற்று அற்று போன மெய்யடியார்கள் என்ன எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உன்னை சேர்ந்து விட்டார்கள். அப்படி சேர்ந்த அடியார்கள் மற்றொன்று அறியாதார். மற்றொன்று அறியாதார்னா உன்னை தவிர வேற ஒன்றையும் அறிய மாட்டார். சிவத்தை அடைந்த ஞானிகள் சிவத்தை தவிர வேற ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. சிவனை தவிர வேற ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. தெரிய வேணுங்கிற அவசியம் இல்லை, தெரிய வேணுங்கிற அவசியம். அதனாலே அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார். அவர்கள் என்ன செய்தார்கள்? சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றால் சேர்ந்தார். அவர்கள் செய்ய வேண்டிய சிறப்பான செயல்களை செய்து அப்படி சிறப்பான செயல்களை செய்து கையாலே ஞான நெறியிலே வந்து உன்னுடைய திருவடியை சேர்ந்து விட்டார். சிறப்பான செயலை செய்து நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி மெரிட்லே காலேஜில் சேர்ந்தவர்கள் வேலைக்கு போனார். சிறவே செய்து சிறவே செய்து எல்லாரும் புகழும் முடியாக சிறவேன்னா சிறப்பு எல்லாரும் புகழும் முடியாக எல்லாரும் ஆச்சரியப்படும் முடியாக செய்ய வேண்டிய செயலை செய்து அதனால ஞானத்தை பெற்று அந்த ஞான நெறியிலே வந்து உன்னை கூடி விட்டார்கள். ஞான நெறி வழி என்றால் நெறி, அந்த ஞான வழியிலேயே வந்து உன்னை கூடி விட்டார்கள். எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போச்சு. சிறவே செய்து வழி வந்து சிவனே நின்றாள் சேர்ந்தார். தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினைய தாராய் உடையாய் கையால உன்னுடைய திருவடிக்கு அன்பு, உன்னுடைய திருவடிக்கு அன்பு தருவாயா, உன்னுடைய திருவடிக்கு அன்பு தருவாயாக. தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை அன்பு, உன்னுடைய திருவடிக்கு அன்பு தருவாயாக. நீ உடையவன், உடையவன் உடையாய் என்று சொன்னால் என்னை அடிமையாக உடையவன், எல்லாவற்றையும் உடையவன், எல்லாம் உடையவன். அப்படிப்பட்டவனாயி நீ உன்னுடைய திருவடிக்கு எனக்கு அன்பு தருவாயாக. பேரா உலகம்கார் அடியார் புறமே போந்தேன் யான். அடியார்கள் பேரா உலகமாயிருக்கின்ற உன்னுடைய சிவலோகத்துக்கு வந்து விட்டார். பேரா உலகம் என்றால் அழிவில்லாத உலகம். பேரா உலகம் என்றால் அழிவில்லாத உலகம். அழியாத வீடும் தரக்கடவன் இவனுடன் அம்புலியாடவாவே என்பது முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தவள். அதனால அழிவில்லாத உலகமாயிர பேரா உலகம். மற்ற உலகம் எல்லாம் ஊழிக் காலத்துல பேருந்து விடும். புரியுதா? ஊழிக் காலத்துல பேருந்து விடும். பேருந்து விடும்னா புரியுது இல்ல, அழிந்து போகிவிடும். இது பேரா உலகம். பேரா உலகம் என்றால் சிவலோகம். அதுதான் எப்போதும் அப்படியே இருப்பது. அப்படிப்பட்ட உலகத்துக்கு உன்னுடைய மெய்யடியார்கள் வந்து விட்டார். பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன். புறமே போந்தேன் பல பாட்டுல சொல்றார். புறமே போந்தேன் அடியாரோடு வந்து விட்டாரு, நான் வெளியில வந்தேன், நான் வெளியில வந்து விட்டேன். அது பெரிய அரங்கமா இருக்குமா இல்லையா? இப்ப எல்லாத்துக்கும் இங்க நல்ல வடவாயத்தோட லட்டோட 1000 ரூபாய வச்சு சாப்பாடு போட்டு ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லைன்னா அவன் என்ன பாடுபடுவான்? நீ வெளியில போப்பா, அப்புறம் வந்து சாப்பிடுனாலே போதும், அவரால் தாங்கிக் கொள்ள முடியும்.
2: அது போல மெய்யடிகார்களையும் கண்டாரு, சுவாமியையும் கண்டாரு, அந்த சுவாமியோடு மெய்யடியார்கள் போவதையும் கண்டாரு.
3: போறார்கள் அந்த ஒரு ஏக்கம் மாணிக்கவாசகம் அதிகம்.
2: அது நமக்காக விட்டு வச்சு இங்க திருவாசகம் பாடணும்னு சொல்லி விட்டு வச்சுட்டு போனாரு. விட்டு வச்சுட்டு போனாருன்னா அவருக்கு அது தாங்க முடியும். கூட்டிட்டு போயிருந்தா திருவாசகம் பாட மாட்டார். போய் சிவானந்தத்துல தொலைத்திருப்பார். பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யார், ஊராமலைக்க குருட்டா மலைத்தான் குண்டு ஆளினையன் புக்காரா அடியேன் அயலைய மயில் உண்டு அழுகேன். அதனாலே ஊரா மலைக்க குருட்டா மலைத்தாங்கு, அதனால ஊரா என்றால் ஊர் பசு, ஆ என்றால் பசு, ஊரா என்றால் ஊர் மாடு, மலைக்கே என்றால் மேய, ஊர் மாடு மந்தைக்கு சென்று மேய, ஊர் மாடு நல்ல மாடுகள், ஊர் மாடு மந்தைக்கு சென்று புல் மேய, குருட்டா மலைத்தாங்கு அந்த ஊர் மாட்டோட நல்ல மாட்டோட சேர்ந்த ஒரு கண்ணு இல்லாத மாடு, இரண்டு கண்ணு இல்லாத மாடு. அந்த மாடு என்ன செய்யும் என்று கேட்டால், அந்த நல்ல மாடுகளோடு சேர்ந்து போச்சுன்னா அந்த மாடுகளோட உராய்ந்து கொண்டு அந்த மாடுகள் போற பக்கமே வாசனை பிடித்து கொண்டு அந்த மாடுகள் போற பக்கமே போய் அந்த மாடுகள் நின்று மேயிற பக்கத்துல இதுவும் மேய்ந்து விட்டு அதன் பிறகு அந்த மாடுகள் திரும்பும் போது அதனுடைய குறிய கண்டு அதனுடைய அசைவை கண்டு அந்த மாடுகளவே சேர்ந்து வீட்டுக்கு வந்து குருட்டு மாடு குருட்டாவும் ஊர்பூதும் என்பது சேக்கலார் உராணம். அதனாலே அப்படி குருட்டாம் குருட்டு பசுவானது நல்ல மாடுகளோடு சேர்ந்தால் மேய்ந்து நீர் குடித்து நல்ல மாடுகள் எப்படி வீட்டுக்கு போகுதோ அதே போல இதுவும் வீட்டுக்கு போகுது. அதே போல ஞானம் இல்லாதவனும் ஞானிகளோடு சேர்ந்தா, ஞானம் இல்லாதவனும் ஞானம் இல்லாதவனும் ஞானிகளோடு சேர்ந்து விட்டானால் ஞானம் இல்லாதவனும் வீட்டுக்கு போயிடும், சிவலோகத்துக்கு போயிடும். இப்ப ஞான சம்பந்தர் கல்யாணத்துக்கு வந்தது அத்தனை பேத்துக்குமா ஞானம் இருந்துச்சு, அத்தனை பேத்து ஞானம் இருந்திருக்குமா, ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தரும் போறாருப்பா சிவலோகத்துக்கு, அவனும் சிவலோகத்துக்கு போறான். அப்படின்னா ஒரு ஞானியினாலே எத்தனை ஆன்மாக்கள் உயிருவார்கள். குளித்தல ரயில் புறப்படுது, அந்த முன்னாடி அந்த ரயில்ல ஒரு 100 பெட்டியை கோத்துருக்கிறான். அந்த முன்னால இருக்கிற என்ஜின் இருக்குது பாருங்க, அந்த என்ஜின் தான் வந்து எல்லா விதக்கான தகுதி இருக்குது சென்னைக்கு போவோம், சென்னைக்கு போவதற்கான தகுதி பூராவும் முதல்ல இருக்கிற பெட்டியாகிய என்ஜின்ல இருக்கு, அது எல்லா விதமான தகுதியும் சரக்கு எல்லாம் இருக்கு, அது சென்னைக்கு போகுது. பின்னால கோத்துருக்காம்பார் 100 பெட்டி, அதுல ஒண்ணுமே இல்லை. சென்னைக்கு போறதுக்கான தகுதி அதுகிட்ட ஏதாவது இருக்குதா? பின்னால் இருக்கிற பெட்டியில சென்னைக்கு அந்த பெட்டியை தனியாக வச்சுட்டோம்னு வச்சுக்கு போகுமா? எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் போவார், அங்கனே தான் கிடக்கும். அந்த முன்னால இருக்கிற என்ஜின்ல இந்த பெட்டியை இணைச்சிட்டான்னா என்ன ஆகுது தெரியுமா? அந்த சரக்கு இருக்கிற தகுதியுள்ள அந்த என்ஜின் சென்னைக்கு போகுது, சும்மா இருக்கிற பெட்டியும் சென்னைக்கு, ஒண்ணுமே இல்லாத பெட்டியும் சென்னைக்கு. என்ன காரணம் என்றால் அந்த சரக்கு உள்ள என்ஜின் இல்ல, இது பிணைக்கப்பட்டிருப்பதனாலே இதை இழுத்துக்கிட்டு போகுது. அது அதை அந்த என்ஜின் வந்து சும்மா இருக்கிற பெட்டிகளை கொண்டு போய் மெட்ராஸ்ல சேர்த்து. அது போல பரமஞானிகளுடைய தொடர்பு இருந்து விட்டால் அவன் சிவலோகத்துக்கு போக கேட்கவா வேணும். அதனாலதான் ஞானிகள் தொடர்பு நேசம் அன்பு பக்தி எல்லாம் இருக்க முடியும். அதே மோதி மீறிய முலையாலே முளை மீதிலேறிய கலையாலே மோடி நாணய விலையாலே மயல் தருமானார் மோகவாரிதி தனிலே நாடொரு மூழ்குவே எனது அடியாராகிய மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயே என்பது திருப்பூர். ஞானிகளுடனே சேரவும் அருள்வாயே, அந்த அருள் பண்ணிட்டா போதப்பற அவனை சேர்றது லெகு. ஞானியோடு சேர்ந்துட்டா கடவுளை அடைவது சாதாரணமானது, சாதாரணமாக போயிடும். ஞானிகளை சேர்ந்துட்டா கடவுளை அடைவது சாதாரணமாக போயிடும். ஆகையினாலே அப்படி குருட்டு பசுவானது நல்ல பசுக்களோடு சேர்ந்து வெய்ந்தாற் போல நான் ஞானம் இல்லாதவனாய் இருக்கிறேன்னா உன்னுடைய அடியவருடைய உறவை எனக்கு கொடுத்து அந்த அன்பை தந்தால் நான் அங்கே வந்து சேர்ந்து விடுவேன் என்பது ஊராமலைக்க குருட்டாமலை தாங்குண்டாளினை அன்புக்கு ஆறாய் அடியின் அயலே மயில் கொண்டு விடுகிறேன். உன்னுடைய திருவடி அன்புக்கு ஆறாது அயல தீராத அன்புடையவனாகி உன்னுடைய அடியவனாய் இருக்கிற நான் அயலே மயில் கொண்டு அழுகிறேன். அந்த அன்பு வேண்டி நான் மயில் குண்டு, மயில் குண்டுன்னா அதுவே எண்ணமாக இருந்து நான் அழுக இல்லைனா அழுக அழுகேனே. இப்ப பால் வேணும்னா புள்ள என்ன பண்ணணும்? அழுத புள்ளதானே பால் குடிக்கும். கம்மன் இருந்தான்னு வச்சுக்க, தாய் அவ பாட்டுல விரைஞ்சிட்டு பிள்ளைக்கு பசியாட்டுருது அப்படின்ட்டு அவ பாட்டுல அவ வேலையை பாத்துக்கிட்டு இருப்பான். புள்ள என்ன பண்ணணும்? கத்தணும். கத்தனா கட்டாயமா எந்த வேலையா இருந்தாலும் கூட கத்தணும். வேலை அவளுக்கு கடுசா இருந்துட்டு வச்சுக்க, சரி அப்புறம் பாத்துக்கலாம், பிள்ளையா சேர்த்தால கத்துது, சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவ வேலையை பார்ப்பான். கொஞ்சம் அதிகமா கத்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவா? வந்து அது பிள்ளைக்கு பால் கொடுத்து அழுத பிள்ளைக்கே பால் உணவளிப்பாள் அன்னை என்பர். அழ வலி இல்லா குழுது நீர் சிறு குழவிக்கும் கொடுப்பாள் குற்றம் மன்றது மற்றவர்கள் என்பது வடலூர் அறுவாட்டு. அவர் ஒரு கருத்து சொன்னார், அழுத பிள்ளைக்கே தான் பால் கொடுப்பா, அழுகிறதுக்கே சத்து அளவே வலி இல்லாத பிள்ளை அவரு அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண அவன் நேரம் அறிந்து கொடுப்பான். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ என்பது திருவாசகம். அத அழுத பிள்ளைக்கே பால் உணவளிப்பாள் அன்னை என்பர். அள வலி இல்ல வலிமை இல்லாத குழுதுரே சிறு குழவிக்கும் கொடுப்பல் குற்றம் என்றது மற்றவள் செயலை அவளுடைய இயல்பது. ஆகையினாலே இப்படி நான் உன்னை அடைய வேண்டும் என்று சொல்லி நான் அதுவே எண்ணமாக இருந்து நான் அளவில்லேன்.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

அவர்கள் ஆதி நடம் செய்கை யாரும் அறிகிறார், ஆதி நடம் செய்தார் என்பர்கள் ஆதர்கள் ஆதி நடம் செய்கை யாரும் அறிகிறார். ஆதி நடமாடல்

날 시원한다 무글 시원한다 무따다따 날라 사다 시원한다 뜨 나다 브라문

என்று அணைத்த மலர்கையும் பொருந்த அமைப்பில் அவ்வென்ற பொற்கரம் திருந்தனல் தீயாகும் திருநிலை மொபேயே மறு

திருந்துநல் சீ என்று உதறிய கையும் திருந்துநல் சீ என்று உதறிய கையும் கை உதறிய கையும் திருந்திய நல் சீ என்று உதறிய கையும் அருந்தவர் வா என்று அனைத்த மலர்கையும்

நிற்கும் தானாம் வரர்க்கும் உயிர்க்கும் தரும் இச்சை நானாது வேதம் நடத்தும் நடித்தருள் ஆனால் அறநடி நேயத்தே நேயத்ததாமே. ஆசைத்தேரு

நிலையாய் நின்ற ஆதிப்பிரானே, கண்ட ஒளியும் மகண்ட ஒளியுடன் பிண்ட ஒளியால் பிதற்றும் பெருமையை உண்ட வழிக்குள் ஒளிக்குள் ஒளித்தது கொண்ட குறியை குலைத்ததுதானே. பயனொரு கண்ணியர் போகத்தின் உள்ளே பயனொரு ஆதி பரஞ்சுடர் ஜோதி அயனொடுமால் அறியாவகை நின்றிட்டு உயர் நெறியாய்

என் உள்ளம் விழிகது ஆமி அணுகில்லகன் இளநாதன் உலகத்து அணுகில் நீ அகன்ற பெரும்படி நந்தி.

ஆதியே ஞானோதயம். மனசந்தியில் கண்ட மன நனவாகும் கனவுற ஆனந்தம் காண்டல் அதனை

விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான்கடல் மேவலுமாமி. தத்துவம் எங்குண்டு தத்துவம் அங்குண்டு, தத்துவம் எங்கில்லை தத்துவம் அங்கில்லை, தத்துவ ஞானத்தின் தன்மை அறிந்தவின் தத்துவ அங்கே.

என்றும் இரண்டில்லை என்பதே. நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான், நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான், நான் என்ற ஞானம்

அறிவுள் அறிவாமே. காணவல்லார்க்கு அவன் கண்ணின் மணியொக்கும், காணவல்லார்க்கு கடலின் அமுதொக்கும், பேணவல்லார்க்கு பிழப்பிலன் பேர் நந்தி.

ஓமென்னும் எடுத்துள் நின்ற ஓசை போல் மேல் நின்ற தேவர் திரும்பும் விழுப்பொருள் சே நின்ற செஞ்சுடர் எம்பெருமானடியாய் நின்ற தேவர் அகம்படியாமே சத்திய ஞானானந்தம் எப்பாழும் பாழும் யாவுமாய் அன்றாகி முப்பாழும் கீழுளா முப்பாழும் உன்னியே இப்பாழும் இன்னாவாறு என்பதில்லா இன்பத்து தற்பர ஞானானந்ததானது வாழுமே தொன்பதம் தற்பதம் சொன்ன துரியும்போ நம்பிய மூன்றாம் துரியத்து நன்றாக

ஒன்றி நிரமணம் பன்னிய சோபை பகராறும் ஆனதே சக்தி சிவன் பரஞானம் சாற்றுங்கால் குய்த அனந்தம் சிவமுயர் ஆனந்தம் பைத்தல் சுரூப சக்திவரு குரு உத்த உடல் இவர்.

மறுவச்சிவம் என்ற மாமுப்பதத்தின் சொற்பதத்தின் சக்தியாய் தோற்ற நின்றானே நினையும் நிலவில் நெகிழ வணங்கி புனையும் அவனை பொதியலும் ஆயும் எனையும் எங்கோ நந்தி தன்னருள் கூட்டி நினையும் அளவில் நினைப்பித்தானே பாலொடு தேனும் பழத்துள் இரதமும் பாலிய வேறமதால்

சீலமயிர் காதொரும் கேக்கிடுமே அமரத்துவம் கடந்து அண்டம் கடந்து தமரத்து நின்ற தன்மையன் ஈசன் பவளத்து முத்தும்

சுரூப உதயம் பரமகுருவன் பரமகுருவன் பரமென்றுமாகே திறமுறையங்கனும் சேர்ந்து ஒழிவற்றே நிறவும் சொருபத்துள்ளீடு சொருபும் அரிய துரியத்தி அண்ணந்து அணைந்து நின்றானே அரிய துருவத்து அரிய துரியத்து அணைந்து நின்றானே குலைக்கின்ற நீரில் குவலைய நீரும் அழைக்கின்ற காற்றும் அனலொடு ஆகாதன் இளத்திடைவான்

பரஞ்சோதியுள் நான் படிய படிய பரஞ்சோதி தன்னை பறைய கண்டே சொரூபம் உருவம் குணம் தொல் விடுங்கி அரியன உட்பலம் ஆவாறு போல பருவிய சத்தியாதி நான்கும் மதித்த சொரூப குரவன் சுகோதயத்தானே பிரயற்ற ஆனந்த மோன சொரூபத்தின் கரையற்ற சத்தியாதிகானின் அகாரம் பருவுற்று உகாரம் அகாரந்தாகம் பிரயற்ற காரத்தில் உள்ளொழியாமே தலை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர்: சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருமந்திரமே சிதம்பரம் தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேனிதானே திருமேனிதானே திருவருளாகும் திருமேனிதானே திருஞானமாகும் திருமேனிதானே சிவநேயமாகும் திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. ஆத்மபந்துக்களே நமஸ்காரம். திருமந்திரம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2வது பாடல்: போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நால் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே. எந்த ஒரு கிரந்தம் அப்படின்னு எடுத்துட்டாலும் மங்களாச்சரணம் இறைவணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மங்களாச்சரண ஸ்லோகங்கள் இல்லாத கிரந்தங்களை படிக்க வேண்டாம் அப்படின்னே ஒரு வழக்கு இருக்கிறது. எதில் இறைவாழ்த்து இல்லையோ, எந்த கிரந்தமானது பரம்பொருளை துதிக்கவில்லையோ அந்த புஸ்தகங்களை படிப்பதில் பிரயோஜனம் இல்லை. எல்லாமே பரமார்த்த லாபத்துக்காகத்தான் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்படி இறைவணக்க பாடலை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இது 2வது பாடலாக சொல்கிறார். யாரை பத்தி சொல்றார்? ஏன்னா ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நேத்திக்கு பேசினாரே, ஆனா அந்த அவன் யாருன்னு சொல்லல இல்லையா, அதோட கண்டினியூவேஷனா யார சொல்றேன் நான் அப்படிங்கிறதாக சொல்லுகிறார். போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. உயிர் மண்ணும் புனிதன், இந்த உயிர் தாங்கி இருக்கிறதே, இந்த உயிரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்கிறதே, இந்த உயிரை உடலோடு சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பொருளின் கருவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, இன்னுயிர் மண்ணும் புனிதனை, நால் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. நான்கு திசைகள் மட்டுமல்லாமல் உமாதேவியாரினுடைய கணவராக இருக்கக்கூடிய நல்ல மாதுக்கு நாதனை, மேல் திசைக்குள் தென்

0: திசைக்கு ஒரு வேந்தனாம். மேல் திசை அப்படிங்கிறத இந்த இடத்துல மேற்கு திசைன்னு எடுத்துக்கலாம். பலவிதமான அர்த்தங்களை எடுத்துக்கிறதுனாலதான் திருமந்திரம் ரொம்ப கோடடா இருக்கு, ரகசிய கிரந்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம். யோக சாஸ்திரத்திலே ஒரு கருத்து இருக்கிறது, இறைவன் நம் உடலில் உள்ளே உடலின் ஒரு பகுதியாக இருப்பாரே ஆனால் அவர் இருக்கக்கூடியது பிடரியிலே. இத மாற்று மதத்தவர்களும் அவர்களுடைய புனித நூலிலே சொல்லுகிறார்கள். மதம் வெவ்வேறாக இருக்கலாம், உண்மை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். வேதாந்தமே சொல்றது இல்லையா, ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி. உண்மை ஒன்றுதான், சொல்லக்கூடிய ஆட்கள் வெவ்வேறாக இருக்கலாம், சொல்லக்கூடிய விதம் வெவ்வேறாக இருக்கலாம். சூரியன்னா சூரியனுக்கு வெவ்வேறு பேர் வச்சுக்கலாம், ஆனா சூரியன்கிறது ஒரு வஸ்து தானே, ரியாலிட்டியில சூரியன்கிறது ஒரு வஸ்து தான். அப்படிங்கிறது போல வெவ்வேறு வகையாக இருந்தாலும் உண்மை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். சொல்லக்கூடிய விதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் நாம் திருநீரு எல்லாம் வந்து சாம்பல் கை ஒரு கைப்பிடி சாம்பல் அப்படிங்கறத நினைவூற்றுவதற்காக நாம் திருநீர் அணுகிறோம். ஒவ்வொரு செயல்பாடுகள் தான் மாறுபடுகிறதே ஒழிய உண்மையை யாராலையுமே மாற்ற முடியாது. யார் நினைத்தும் ஒரு மனிதன் ஒரு தனி மனிதனால் உண்மையை மாற்றிவிட முடியாது. தர்மத்தை யாராலும் மாற்ற முடியாது, தர்மத்தின் வாழ்வதை சூதுகவும், ஆனால் மறுபடியும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறதுனால இடைப்பட்ட காலத்திலே உண்மைகள் மறைந்திருந்தாலும் உண்மையை ஆயிரம் கை கொண்டும் ஆதவனை மறைக்க முடியாது என்று சொல்லுவது போல உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. அதே உண்மையை தான் வெவ்வேறு மொழிகளிலே வெவ்வேறு பாஷைகளிலே வெவ்வேறு வழிகளிலே சொல்லியாக வேண்டும். அதாவது இந்த பிடரி மயிர் இருக்கிறது, இந்த பிடரியில் ஒரு கண் உள்ளது என்றும் அந்த கண்ணின் வழியாக இறைவன் நம்மை ஆட்டுவிக்கிறார் என்றும் இதெல்லாம் ஒரு விசுவாசம் யோக சாஸ்திரத்திலே இருக்கிறது. ஆறு ஆதாரங்கள் ஆறு சக்கரங்கள் சொல்றோம் இல்லையா, ஆறு சக்கரங்கள் கடந்து போகும்பொழுது இந்த அனுபவங்களை ஒரு யோகியானவர் கிடைக்கப்பெறுகிறார். அப்ப அந்த மேல் திசைக்குள்னு சொல்றது போல யோகிகளுக்கு தலையின் பின்புறம் மேற்கே இருக்கும், கிழக்கை பார்த்த மேனிக்குதான் அவ அமர்ந்திருப்பார்கள். ஏன் கிழக்க பார்த்த மேனிக்கு அமர்ந்திருக்கணும், கிழக்கிலேதான் சூரியன் உதிக்கும். அவர்கள் எப்பொழுதும் ஞானம் அப்படிங்கிறது இங்க சூரியனுக்கு ஓமையாக சொல்லப்படுவதால் ஞானம் என்கின்ற பானு சூரியன் உதிக்கக்கூடியது கிழக்காக இருப்பதால் இவர்களுடைய தலை எப்பொழுதும் மேற்கே இருக்கும். அப்ப அங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கண் பிடரியிலே இருக்கக்கூடிய அந்த கண் விழிப்புணர்வை பெற்று விட்டதே ஆனால் அதான் ஒரு மிஸ்கைடன்ஸ் வந்து எல்லாத்தையுமே அப்படியே தலைகீழா புரட்டிட முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சி. எல்லாரும் ஆக்ஞா சக்கரம்னா நெற்றிக்கு நடுவுல ஒரு கண் இருக்கும், நெற்றிக்கு நடுவுல ஒரு கண் இருக்கும்னா அது அந்த இடத்துல மட்டும் இருக்காது, அது ஆழமா கடைசி வரைக்கும் பின்னாடி பிடரி வரை போய் தொடும். ஏன்னா மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே முதுகு தண்டு வழியா தான் மேல வருதுங்கும் போது பின்னாடி இருக்கிறது தான் லாஜிக்கலி ஆல்சோ இட் இஸ் ரைட், ப்ராக்டிக்கலி ஆல்சோ தட் இஸ் வெரிஃபையபிள். அப்போ அங்க அந்த விஷயத்தை சூச்சனமா சூச்சகமாக சொல்லுவதுதான் இந்த பாவினுடைய நோக்கம். மேல் திசைக்குள் நாலு திசைக்கும் நாதனாம்னு சொல்லியாச்சு, அப்ப அதுல மேல் திசையை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, மேற்கை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது இதுதான். அதே மாதிரி உடலிலே மேல் இருக்கக்கூடியது தலை, தலையின் பின்னாடி இருக்கக்கூடிய மேற்கு பக்கமாக இருக்கக்கூடியது இந்த பிடரியின் கண் என்பது இதனுடைய ரகசிய உட்கருத்து. மேல் திசைக்குள் தென் திசைக்கு வேந்தனாம், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லுவது போல் தென் திசைக்கு அப்ப வட திசைக்கு அவர் வேந்தன் இல்லையா, ஏன்னா நாலு திசைக்கும் நாதன்னு சொல்லியாச்சு. ஏன் ஸ்பெசிபிக்கா தென் திசைக்கு வேந்தனாம்னு சொல்லணும்னா தெற்க பார்த்துதான் எல்லாருக்கும் பயம், தெற்கினுடைய நாதன் யம தர்மராஜா. மனிதன் பயப்படுவான் அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுவான், மரணம். புத்திசத்துல திபெட்டியன் புத்திசத்துல ஒரு பழமொழி, ஆல் சென்டியன் பீயிங்ஸ் வில் ட்ரம்பிள் பிஃபோர் டெத் அப்படின்னு, 7 இயர்ஸ் இன் திபெட் அழகான படம் பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாருமே மரணத்துக்கு முன்னாடி அஞ்சுவார்கள், எப்பேற்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும் ஹிட்லராகவே இருந்தாலும் மரணத்திற்கு முன்னாடி பயம் என்பது சர்வநிச்சயமாக வந்து சேரும். ஏன்னா அந்த ஐடென்டிட்டியே காணாம போகிறது இல்லையா, இத்தனை வருஷம் நான் நான் நான் நான் நினைச்சிட்டு இருந்த ஐடென்டிட்டி திடீர்னு காணாம போகுதுங்கும் போது அந்த பயம், அந்த இன்செக்யூரிட்டி எல்லாருக்குமே வரும். அப்ப மனிதனை பயமுறுத்தக்கூடியது என்பது மரணம் ஒன்றுதான் அப்படிங்கறதுனாலதான் தென் திசைக்கு வேந்தனும் ஸ்பெசிபிக்கா இங்க பிரித்து சொல்றார். சரி, நம்ம வேற யாரையோ நினைச்சுட்டு போறோம் அப்படிங்கிறதுக்காக அத்தாட்சியா சொல்றார், கூற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே. வேற யாரோ நினைச்சுக்காதீங்கோ, தென் திசைக்கு வேந்தன யம தர்மராஜாவை பத்தி பேசுறேன் நினைச்சுக்க போறீள். ஏன்னா தென் திசைக்கு அவர் தான் நாதர். அஷ்டதிக் பாலகர்கள்ல அஷ்டதிக் பாலகர்கள் இருக்காள் இல்லையா, ஒவ்வொரு பாலனம் பண்றா, ஒவ்வொரு திக்க ஒருத்தர் பாலன் திக் பாலகர்கள். அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கக்கூடிய யமனை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, தென் திசைக்கு ஒரு வேந்தனாம், அவர் ஒருத்தர் தான் ராஜா. யாரனா கூற்று உதைத்தானே யான் கூறுகின்றேனே, யார் மரணத்தை வென்றாரோ, யார் யமனை ஒரு உதை விட்டாரோ, அவரை பற்றி நான் பேசுகின்றேன் அங்க. அதாவது நம்ம நேற்றைக்கே சொன்னது போல, கேள்வியும் பதிலும் கேள்வியும் பதிலும் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கார். அதுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு வெளியில தனியா எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே அத்தாட்சிகளை கொடுத்து கொண்டே வருகிறார். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்லிக் கொண்டே வருகிறார், எங்கேயும் நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது, வேற யாரையோ நம்ம நினைச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுனால தென் திசைக்கு ஒரே வேந்தனா, ஒரு வேந்தன் தான், ஒரு ராஜா தான் இருக்க முடியும். ஒரு நாட்டுக்கு ரெண்டு ராஜா இருக்க முடியாது. பேருக்கு ரெண்டு ராஜான்னு வச்சாலும் யாரோ ஒருத்தரை இன்னொருத்தரை அனுசரிச்சு போய் தான் ஆகணும். அப்ப ஒருத்தர் தான் ராஜாவா இருக்கார் வாஸ்தவமா பார்க்கும் பொழுது. அப்போ இவர் ஒருத்தர் தான் நாலு திசைக்கும் வேந்தன், நல்ல மாதுக்கு நாதன், மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தன். கூற்றுதைத்தானே யாம் போற்றுகின்றேனேன்னு சொல்றார். கூற்றுதைத்தானே தான் நான் சொல்றேன், வேற யாரையும் நினைச்சுக்க போறேள். கூற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே, அவனைத்தான் நான் சொல்லுகிறேன். பின்னாடி இதை பத்தி நிறைய அவர் சொல்ல போறார், வரும்பொழுது அதையும் பார்ப்போம். ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்றே திடும் நாதனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பாமரனை பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. இப்போ போற்றி நடந்துட்டு இருக்கு இல்லையா, மங்களாசரண ஸ்லோகங்கள்னு சொன்னேன், அதாவது இறைவணக்க பாடல்கள் அப்படிங்கிறதுனால ஒக்க நின்றானை கூடவே இருக்கக்கூடியவர், அணுக்ஷணம் கூட பிரியாதவர், அருளாளர்களினுடைய அனுபவங்களில் இருந்து இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்பர் சமண மதத்தை தழுவி அவர்களோடு வாழ்ந்து வந்த தர்மசேனராக இருந்தார். ஆனா என்ன சொல்றாருன்னா, ஜலம் பூவோடு தூபம் மறந்தறியன் ஒரு நாளும் உன்னை மறந்து நினைந்த நினைக்காம இருந்ததே இல்லைன்னு சொல்றாரு. ஒரு நாளும் உன்னை மறந்தறியேன் அப்படின்னு பாடுறார். இவ்வளவு நாள் சமண மதத்துல இருந்துட்டு திடீர்னு இந்த பக்கமா வந்துட்டு ஒரு நாள் கூட நான் அவனை நினைக்காம இருந்ததே இல்லை, நெஞ்சில் நீக்கமரன் நிறைந்திருப்போனேன்னு எல்லா இடத்தையும் சொல்லிட்டே இருக்கான். ஆனா அருளாளர்கள் அருள் ஏற்பட்ட உடனே ஒரு க்ஷணம் கூட நீ என்னை நீங்கினது இல்லை, ஒரு க்ஷணம் கூட நான் உன நீங்கிறது இல்லை, ஒரு நாள் ஒரு செகண்ட் கூட நான் உன மறந்தது இல்லை. சலம்பூ ஒரு தூப மறந்தறியேன் சொல்றாரு இல்லையா அப்பா பெருமான். எப்படி அப்படி அவரால் சொல்ல முடிகிறது, அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை புரிஞ்சின்றதுனால அவ சொல்றா, ரியலைஸ் பண்ணினதுனால சொல்றா. வேதமே கேக்குறது ஆனைந்தோ வாஜே ஏ பஜ, அத நமக்கு கதிருத்திரத்துல சொல்லும் பொழுது, இவ்வளோ நாள் நான் உன்னை வேண்டிக்காம இருந்திருக்கேனே அதை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி அதுலயே வருகிறது கதிருத்ரத்துல. நம்ம பஞ்சருத்ரத்துல வியாக்கியானம் பண்ணும்போது அதுலயே சொல்லியிருக்கோம் இல்லையா, சிவபுராணத்துக்கு முன்னாடி அந்த ருத்ரம் பத்தி பேசினப்போ அதுல சொல்லியிருக்கோம், மானசோம பரிபாதோ மாராத்தயோ ஜுகுரந்த ஆணைந்தோ வாஜே பஜ, மானசோம பரிபாதோ மாராத்தயோ ஜுகுரந்த. நான் இவ்வளவு நாள் உன்னை வேண்டிக்காம இருந்த பாவங்களை நீ என்னை மன்னித்து விடு. கத் ருத்ராய பிரச்சேதசே மீகுஷ்டமாய தவ்யசே, நான் உன்னை என்னுடைய ஹிருதயத்திலிருந்து உள்ளவாறு உன்னை புரிந்து கொண்டு உன்னை வழிபடுவது எக்காலம் அப்படின்னு வேதமே பார்த்து கேட்கிறது. தன்னை விட்டு நீங்காது இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதுதான் இங்க ஒக்க நின்றானை அப்படிங்கிறார். ஒன்றாகவே இருக்கிறார், நம் உள்ளேவே இருக்கிறார், எந்த இடத்துல இருக்காருங்கிறத போன இடத்துல சொல்லிட்டார். மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் அப்படின்னு போன இதுலயே சொல்லிட்டார். உழப்பு இலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதனை, தேவர்கள் எல்லோரும் ஏற்றக்கூடிய வழிபடக்கூடிய நாதனாக இருக்கக்கூடியவர். பக்கம் நின்றார் அறியாத பரமனை, பக்கத்திலேயே இருக்கார் ஆனா இந்த பரமனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இவர் என் கூட இருக்காருங்கிறத சொன்னா எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருதே ஒழிய, எல்லாரும் சொல்றீங்க ஆனா எனக்கு ஒண்ணும் புரியலப்பா அப்படின்னு தான் எல்லாரும் சிரிக்கிறாளே ஒழிய, கூடவே இருக்காருங்கிறத நம்மளால உணர முடியவில்லை இல்லையா. பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னி யான் போற்றி செய்வேனே, அவருக்குள்ளே புகுந்து அவர் உள்ளேயே இருந்து நான் அவரை போற்ற முடியும் இதேதான் பகவத்கீதையில சொல்றதுதான், பக்தியாமாம் அவிஜானாதி யாவா நிஷ்டாசம் தத்துவதா தத்துவமாம் தத்துவ ஜாப்வா விஷதே ததனந்தரம். அதே அதனுடைய வியாக்கியானம் தான் இது. பாஷை தான் வெவ்வேறையே ஒழிய அனுபவம் ஒண்ணுதாங்கிறதுனாலதான் புக்கு நின்று உன்னி யான் போற்றி செய்வேனே, அந்த இறைவனை தெரிந்து கொண்ட பிற்பாடுதான் அவரை போற்ற முடியுங்கிறது இதுல இருந்தே ஸ்பஷ்டமா தெரியறது. அப்ப அவரை தெரியறதுக்கு முன்னாடி இன்னதுன்னு அவரை கேட்டது ஒரு விதம், அப்புறம் அவருடைய சாட்சாத்காரம் ஆனது பிற்பாடு அவருடைய சொரூபத்தை தெரிந்து கொண்டு அவரை வழிபடுவதுதான் உண்மையான வழிபாடு என்றாகும். அவரை தெரிஞ்சுக்காம நம்ம கேட்டத கேள்வி ஞானத்தை மட்டும் வைத்து கொண்டு அப்படிதான் முதல்ல, ஆனா வரக்கூடியது அப்படிதான் வரும். அப்படியா, கிருஷ்ணன்னா கையில குழல் வைத்துக் கொண்டிருப்பாரா, மயிர்பீலி சார்த்தி கொண்டிருப்பாரா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்வி ஞானம் தான். அப்புறம் நிஜமாலே அந்த கிருஷ்ண தியானத்திலேயே ததேக தியானத்திலேயே இருந்து இருந்து இருந்து இருந்து அப்புறம் ஒரு தரம் கிருஷ்ணன்னா யாருன்னு கண்டுபிடிச்சுண்டு அப்புறம் பண்றதுக்கு பேசுதான் உண்மையான பக்தி. அதே போலதான் சிவபெருமான் முன்னரவன் நாமம் கேட்டாள் பின்னர் மூர்த்தி இருக்கும் வண்ணம் கண்டாள்னு அப்புறம் தன்னுடைய தேவாரத்திலே பாடுகிறார். அப்ப முதல்ல பேர் தான் கேட்கறது, சிவன் அப்படிங்கிற பேர் தான் காதல விழுறது, அவரை பத்தி வேற எதுவுமே தெரியாது. அப்புறம் அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா மூர்த்தி இருக்கும் வண்ணம் கண்டால் எப்படி இருப்பார், எப்படி அவருடைய சுரூபம் இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறா. அப்புறம் அவர் இன்னதுங்கிறது புரியறது, அவருடைய குணநலன்கள் அவருடைய சுபாவம் இது எல்லாமே தெரிகிறது. தெரிந்த பிற்பாடு அப்புறம் அவருக்குள்ளேயே புகுந்து, அதைத்தான் இங்க திருமூலர் சொல்கிறார், புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. அவனாக மாறாமல் அவனை வழிபட முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப சிவனாக மாறாமல் சிவனை வழிபாடு பண்ணுவது என்பது கடினம். சிவோகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சிவோகம். அந்த சிவோகம்ங்கிற பாவனை இல்லாமல் சிவபெருமானை வழிபாடு பண்ணுவது என்பது ஆகாதுங்கிறது தான் இந்த இறைவணக்க செய்யுள் நமக்கு உணர்த்துகின்றது. மேலும் நிறைய ரகசியங்களை நமக்கு திருமந்திரம் அளித்து கொண்டே இருக்க போகிறது, நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமே ஞானத்தவன் தாழ், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே என் தாயொடு என்னப்பன் ஏழு ஏழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதி ஆவணம், ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: செல்வமலி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொண்டர் புராணம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம், விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித் சபே சா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் செங்கணா போற்றி, திசை முக

0: நின்மலனின் அருளாலே நீத்துலக வாழ்க்கையினை சொன்மையனை சிவனவனை துதித்திடிய சொல்லினால் எம் பொன்மையினை போக்கிய மாளிகை தேவர் முதற் புலவோர் நன்மலர்த்தாள் இணை பணிந்து மனத்தகத்து நாட்டுவமே என்று இந்த ஒன்பது ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அந்த ஒன்பது ஆசிரிய பெருமக்களையும் பணிந்து அருமையான முறையிலே இந்த எழில் ஞான பூஜையினை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கருவூர் தேவர் அவருடைய பாடல்களை நாம் அன்று பார்த்திருந்தோம். அதிலே ஒரு பாடல் கங்கை கொண்ட சோழேச்சரத்துக்கு அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணு ஓர் அண்டமாம் சிறுமை கொண்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம் வகை எனது உள்ளம் உள்கழந்தெழு பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பா பெருவரை வில்லில் குறுகலர் புறங்கள் மூன்றெரித்த கண்டனே நீலகண்டனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று ஒரு அருமையான பாடல்ல இந்த அண்டங்கள் தண்டங்களோடு சிவபெருமான ஒப்பிடும் போது அவையெல்லாம் ஓர் அணு. இந்த அண்டங்கள் நம்ம பாக்குற பிரம்மாண்டமா பாக்குற இந்த அண்டங்கள் எல்லாம் ஒரு அணு மாதிரி சின்னதா இருக்கு. அந்த அளவுக்கு சுவாமி பிரம்மாண்டமா இருக்கிறாரு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்றோம் இல்லையா அப்படி. அப்புறம் தன்னோடு ஒப்பிடும் போது ஓர் அணுவே ஓர் அண்டத்தை ஒத்த பேர் உருவானதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையாகவும் அவரால் இருக்க முடியும். அவ்வளவு சிறிய வடிவத்திலையும் இருக்க முடியும், அவ்வளவு பெரிய வடிவத்திலையும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம் வகை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு தெரியும் நம்ம செய்யும் போது வினைகள்லாம் ஆகாமியம், அதெல்லாம் சென்று தங்கும் போது சஞ்சிதம், அதுல இருந்து ஒவ்வொரு பிறவிக்கு தகுந்தாற் போல இறைவன் நமக்கு எடுத்து எடுத்து கொடுத்து அனுப்புறாரு. அது இந்த பிறவில நம்ம உடம்பு எடுத்தோம்னா அந்த வினை பயனாகிய இன்ப துன்பம் அது பிராரத்த வினைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அனுபவிச்சுத்தான் கழிக்கணும் அப்படின்னு நமக்கு சித்தாந்தம் தெளிவா சொல்லுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் நுகரக்கூடிய பிராரத்த வினை உன்னை சேர்ந்ததாக ஆகுமாறு அடியேனோட உள்ளத்துல நீ கலந்து விளங்குகின்றாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து அனுபவிக்கும் போது நமக்குள்ளேயே பிராரத்த வினை அனுபவிக்கும், நமக்குள்ள இருக்க சுவாமி இருக்கிறாருன்னு ஒரு உணர்வு நமக்கு வரணும். சரி, இது சுவாமி இப்படி பிரம்மாண்டமாகவும் சின்னதாகவும் இருக்கார் அப்படிங்கிறத அழகான நமது திருவிளையாடல் புராணத்துல நமது பரஞ்சோதியாரும் அண்டங்களெல்லாம் அணுவாக அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக பெரிதாய் சிறிதாயினானும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். சரி, இப்ப இந்த பிராரத்த வினைய பார்க்கும்போது சிவஞான போதம் 10வது சூத்திரம் என்ன சொல்லுது, அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபனி நிற்றல். இந்த ரெண்டு விஷயத்த நமக்கு தெளிவா சொல்லியிருக்கு. அப்படி அவனே தானே ஆகிய அந்நெறியில ஏகனாகி இறைபனி நிற்பவர்களுக்கு பிராரத்த வினை வரும்போது அது அவங்கள பாதிக்காது. இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்று உடனாய் நின்று ஏற்றுக்கொள்ளுதல் சுவாமி வந்து அதை நமக்கு செய்யறாருன்னு சிவஞான சித்தியாரோ அழகா அந்த கருத்தை நமக்கு சொல்லுது. ஆக இது இந்த கருத்தை நம்ம தெளிவா மனசுல வச்சுக்கிடணும். அதனாலதான் நல்ல ஒரு அனுபவம் மிக்கவங்கள்லாம் என்ன செய்வாங்க, இறைபணியில நிற்கும் போது தனக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எந்த விஷயமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லதோட மட்டும் இல்லாம அப்படி மனசுல கொள்ளணும். அப்படி கொண்டால் பிராரத்தம் நம்மை தாக்காது. பிராரத்தம் தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு அருமையான தீர்வு நமக்கு கரூர் தேவர் மிக அழகாக இந்த பாடலிலே தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பந்தமும் அதாவது திருவிடை மருதூர் தலத்துக்கு பந்தமும் பிரிவும் தெரி பொருட்பணுவல் படிவழி சென்று சென்றேறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும் தெரிவுறா வண்ணம் எந்தையும் தாயும் யானும் என்று இங்க எண்ணில் பல்லூளிகள் உடனாய் வந்து அணுகாது நணுகி உள்கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருது அப்படின்னு சொல்றாரு. பந்தம்னா நமக்கு தெரியும் கட்டு, பிரிவு அப்படிங்கிறது அதுல இருந்து விடுதலை பெறுதல், அதாவது மும்மல கட்டுக்கள், பாசமும் பாசத்துல இருந்து விடுபடுறதும் நமக்கு இதுல சொல்றாரு. பந்தம், பந்தமும் வீடுன்னு பொதுவா வரும் திருமுறைகள்ல, இந்த இடத்துல பந்தமும் பிரிவும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இத பத்தி ஆராய்கின்ற பொருட்களை பற்றி சொல்லக்கூடிய தத்துவ சாத்திரங்கள் இதெல்லாம் படி வழியில பலகாலம் படித்து கொண்டே வந்து இதுதான் சிவநெறி அப்படின்னு புரிஞ்சு சிவநெறிய அடைஞ்சு நம்முடைய சிந்தையும் இறைவனும் அதுல எப்படி இறைவன் கலந்து கலவியானது விளங்காதபடிக்கு அவர் எனக்கு தந்தையாகவும் இருக்காரு, தாயாகவும் இருக்கிறாரு, நானேயாகவும் இப்படி நான் அப்படியே நினைக்கிற மாதிரி என் கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பல ஊழி, எப்ப இருக்கிறாருன்னா பல ஊழி காலங்கள். எப்படி இருக்கின்றார் என்றால் உடனாகவும் வேறாகவும் நின்று பின்னால வந்து ஒன்னா கலக்கல, பண்டே சித்து பொருளாகிய உயிரில்ல அதை விட நுண்ணியனாய் ஒன்றாகவே இருக்கின்றார். என்னைக்கோ வந்துலாம் அவர் சேரல, அதுலேதான் அவர் இருக்கிறார். உயிருக்கு உயிராதான் அவர் எப்போதும் இருக்கிறார், கலந்து இருக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக, அதான் வேற இருந்தாரு அப்புறம் வந்து கலந்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ள கூடாது. அவரு ரொம்ப நுண்ணியன், உயிரை விட நுண்ணியன், அந்த சித்து பொருள்கிட்ட உயிருக்கு உயிரா அவரு எப்போதும் இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நிறைய நூல்கள் இருக்கு, ஒவ்வொரு நூல் சாத்திர நூலும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை சொல்லும், ஒவ்வொரு சமயங்களை சார்ந்ததெல்லாம். அப்ப அது வேற வேற மாதிரி சொல்லுது அப்படின்னு சொன்னா கடைசியில எது மெயின் நூல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழப்பம் வருது. படிச்சுக்கிட்டே போய் இதுவே மெயின் நூல், இதுவே மெயின் நூல்னு தெளிஞ்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அறிவு முதிரும். இதைத்தான் நமது குமரகுருபர சுவாமிகள் கந்தர் கலிவெண்பால தொன்னூல் பரசமயந்தோறும் அது அதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டு வித்து அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இது எல்லாம் எப்படின்னா சிவநெறியை அடைவதற்கு நமக்கு படிகள் ஒன்றுல எல்லாத்தையும் ஏறி ஏறி கடைசியில சைவ சித்தாந்தத்துல வந்து நம்ம நிக்கணும், சிவநெறியில வந்து நிக்கணும். இத நம்மளுடைய சித்திக்கு மேல் நூல் இல்லை என்ற நூல்லையும் புறச்சமய நெறி நின்றும் என்ற ஒரு பாடல், அதுல மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார். புறச்சமய நெறி அல்ல புறசமயங்கள் நூல்கள்லாம் சொல்ற வழியில நின்று அப்புறம் அகச்சமயம் தான் நமக்கு சைவத்துல இருக்கு இல்லையா, புறச்சமயம் இருக்கு, புறப்புறச்சமயம் இருக்கு, அகப்புறச்சமயம் இருக்கு, அகச்சமயம் இருக்கு அப்படிங்கறதுலாம் இருக்கு. அதுல புறச்சமய நூல்கள்ல சொன்ன மாதிரி ஒழுகி அதுக்கப்புறம் அகச்சமய நூல்கள்ல சொன்ன மாதிரி ஒழுகி அப்புறம் மிருத்தி நூல்கள் அந்த மிருத்தி நூல்கள்ல சொன்ன வழியிலே ஒழுகி அதுக்கும் பிற்பாடு புகழும் ஆச்சிரமத்து அறத்துறைகள் அவை அடைந்து வேதங்கள்ல சொன்னப்பட்ட மாதிரி அந்த ஆச்சிரம தர்மங்கள்ல வலுவாது ஒழுகி அப்புறம் அருந்தவங்கள் செய்யணும், செயற்கரிய தவங்கள்லாம் செய்து அருங்கலைகள் பல தெரிந்தும் கலைஞானங்கள் நிறைய அரியவற்றை எல்லாம் பயின்று ஆரணங்கள் படித்தும் வேதத்தை ஓதி சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து புராணங்களின் வழியாகவும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும், அதனால அவற்றையெல்லாம் உணர்ந்து வேத சிறப்பொருளை மிக தெளிந்து, வேத சிரம்ங்கிறது உபநிடதம், உபநிடத கருத்துக்களையும் ஆராய்ஞ்சு தெளிவுற்று அதுக்கும் அப்புறம் சென்று சைவத்திறத்தை அடைவர். இத்தனையும் கடந்தால்தான் புறச்சமயம் அகச்சமயம் மிருதி வழி அப்புறம் ஆச்சிரமங்கள்ல வேதத்துல சொன்ன ஆச்சிரமங்களோட வலுவில் வலுவாம நின்று ஒழுகி தவங்கள் செய்து அருந்தவங்கள் செய்து அரிய கலைஞானங்களை பயின்று அப்புறம் ஆரணங்களை எல்லாம் படிச்சு புராணங்களை உணர்ந்து உபநிடதங்களை ஆராய்ந்து தெளிஞ்சு அதன் பின்புதான் எங்க வர முடியுமா, சைவத்திறத்தை அடைய முடியும். இது சோபான முறை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கணும், அதுல அந்த சைவ நெறிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சைவம்னு மட்டும் சொன்னா போதாது, சரியை கிரியை யோகம் அதெல்லாம் அனுட்டித்து அதுல முற்றிய பின்பு ஞானத்தால் சிவபெருமான் திருவடியை சேர்வர் என்று மிக அழகாக இதே கருத்தை தான் படிப்படியாதான் நம்ம வந்து இறைவனை பக்குவ நிலையில சென்று அடைய முடியும் என்ற கருத்தை சித்தியார்ல நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு இதுக்கு அதற்கு அடுத்தபடியாக எழிலை யாழ் செய்கை பசுங்கலன் விசும்பின் இன்துளி பட நனைந்துருகி அழலை யாழ் புருவம் புனலோடும் கிடந்தாங்கு ஆதனின் மாதரார் கலவி தொழிலை ஆள் நெஞ்சம் இடர்படா வண்ணம் தூங்கிருள் நடுநல் யாமத்தோர் மழலை யாழ் சிலம்ப வந்து அகம் புகுந்தோர் மறுவிடம் திருவிடை மருதே அப்படிங்கிறது ஏழாவது பாடல். அதாவது நல்ல அழகான செயல்பாட்டை உடைய ஒரு பசிய மட்கலம் இருக்கு, மண்ணால் செய்யப்பட்ட கலம். அதுல வானத்துல இருக்க மழை துளி பட்டா அது என்ன செஞ்சிடும், கரைஞ்சு போயிரும். ஆனா அதையே நம்ம நல்லா சுட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த மண் பாத்திரத்துல தண்ணிய வச்சாலும் அந்த பாத்திரமும் கெடாம அப்படியே இருக்கும். அதுல வச்சு நம்ம அந்த பாத்திரத்தை நம்ம புழங்கலாம். அது மாதிரி அறிவே இல்லாத அடியேனுடைய உள்ளம், அதுல இந்த மாதிரி மகளிர் அந்த பெண்ணாசை எல்லாம் வந்து ஏற்பட்டு இடர்படாத வண்ணம் நீ என்னோட உள்ளத்துல புகுந்த பெருமான் எங்க இருக்கின்றார் என்ன, அந்த மாதிரி பெண்ணாசையில மாட்டி சிக்கல் படாம வைக்கக்கூடிய சிவபெருமான் எங்க இருக்கிறார்னா இடைமருதுல இருக்கிறார். அறிவிலேனாகிய எனது நெஞ்சம் மயக்கத்தில் படாதபடி புகுந்தார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இறைவனுடைய திருவுருளை பெற்றவரோட நிலை பெறாதவருடைய நிலைன்னு இரண்டு நிலைகள் இருக்கு. பெற்றவங்க எல்லாம் இப்படி சிந்திப்பாங்க, என் கூட சுவாமி இருக்காரு அதனால என் மனசுல எந்த ஒரு தவறான எண்ணமும் வராது என்று தெளிவாக சொல்லுவார்கள். பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதைத்தான் சொல்லுவார். இறைவன் திருவருள் கை கூடாம ஏகப்பட்ட விரதம்லாம் இருந்து உடம்ப வருத்தினாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு மயக்கம் ஒரு காலம் நீங்காது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இத நமது சிவஞான சித்தியர்ல நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக சகலாகம பண்டிதர்லயே அவர் மிக அழகாக சொல்லுகிறார். நாடுகளில் புக்கு உளன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில் ஏடுதரு மலர் குளரார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் சொல்லியாச்சு, முதல்ல நாடுகளில் புக்கு உளன்றும் அப்படின்னா புண்ணிய தேசங்களை தேடி அந்த அதையெல்லாம் தரிசனம் பண்ணி அதுக்கு அடுத்தபடியா புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் நீராடி அதற்கு அடுத்தபடியா காடுகளில் சரித்துன்னு சொன்னதுனால வனத்துக்கு சென்று காட்டுக்கு போய் அங்க போய் சாகம் மூலம் பலம் தவிர்த்து நம்ம அப்புறம் சுவாமி அப்படிதான் கைலாயத்துக்கு போனாங்க. அந்த தானா உதிரக்கூடிய இலை தானா உதிரக்கூடிய பலம் அப்புறம் சில வேர்கள் அப்படியே அந்த மரங்கள் இதா இருந்ததுன்னா அந்த சில இதில் உள்ள வேர்கள் வந்து உணவுப் பொருளா இருக்கும். அது எதையுமே சில தாவரங்கள்ல அது எதையுமே அவர் எடுக்காம இருந்தார். அது மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க, வனத்துக்கு போய் இதெல்லாம் எடுக்காம இருந்து நாகமுளை புக்கு மலையில இருக்க குகைக்குள்ள போய் ஒரு யோக நிலையில இருந்து தாகம் முதல் தவிர்த்து அந்த யோக பயிற்சியோட வலிமையினால தாகம் பசியெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. நீடு பல காலங்கள் நித்தரா இருந்தும் ரொம்ப காலம் மரணம் இல்லாமல் இருந்து நின்னன ஞானத்தை இல்லார் நிர்மலமாக இறைவன் இறைப்பணி நிற்றல் அந்த மெய்த்தண்டு செய்யக்கூடிய ஞானம் இல்லாதவர்கள் பிறப்பில் நிகழ்ந்திடுவர், அவங்க பிறவிக்கு வருவாங்க. ஏடுதரு மலர் குளலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிபடு விழியின் கடைக்கே கிடந்ததான் மங்கையோட பெண்ணாசையினால அவங்க வந்து என்ன செய்ய அந்த பெண்களுடைய அவயவங்களையே பார்த்து பார்த்து அவங்களுக்கு அவங்க இப்படியே இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இறைஞானம் கூடும் அவர் அரண்பணி நிற்றலாகிய ஞானத்தை பெற்றோர்க்கு கூட அரிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். பெறுதற்கரிய வீட்டினை தலை கூடி சிவபெருமானுடைய அந்த குஞ்சித பாதத்தை வணங்கி அதுல அடங்கி நிற்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். ஆக இங்கனம் அவர் நமக்கு உரைத்த சில கருத்துக்கள் எல்லாம் நம்ம அதுல பார்த்தோம். இப்போது நம்ம அதே பதிகத்துல மீண்டும் இன்னும் ஒரு பாடல்ல எட்டாவது பாடல் அதுல சொல்றாரு, வையவாம் பெற்றம் பெற்றம் ஏருடையார் மாதவர் காதல் வைத்தென்னை வெய்யவாம் செந்தீப்பட்ட இட்டிகை போல் விழுமியோன் முன்பு பின்பு எங்கோ நொய்யவாறென்ன வந்துள் வீட்டிருந்த நூறு நூறாயிர கோடி மையவாம் கண்டத்து அண்டவானவர்கோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்றார். வைக்கோல விரும்புகின்ற காளைய வாகனமா வைத்திருக்கின்றார். அதன் மீது வரக்கூடிய ரொம்ப அழகான சிவபெருமான் அடியேனை நல்ல அடியாரோட அன்புல நிற்க செய்தார். இந்த தீயிடை வைக்கப்பட்ட செங்கல் எப்படி வெந்த பின் உரம் கொண்டு முதல்ல அது களிமண்ணா இருக்கும் போது எப்படி இருக்கும்னு பாருங்க, அதே சுட்ட உடனே எவ்வளவு உரம் கொண்டு உறுதியா இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி பாசத்தால் கட்டுண்டு எளியவனா நின்ற என்ன ஞானத்தால் திண்ணியனாகும்படி செய்தார். இதுதான் இவர் வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அப்படி செய்து என்னோட உள்ளத்துல அவர் எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு மிக, அது எப்படி இருக்க எளிமையாக எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக அதுல சொல்லி, அவர் என் உள்ளத்துல வீட்டிருந்தது முன்புன்னு சொல்லுவனா பின்புன்னு சொல்லுவனா, எப்ப வந்தாரு என் மனசுக்குள்ளேன்னு கேட்டுட்டு அதுக்கு எது விடைனா, அதுக்கு காலம்லாம் சொல்ல முடியாது, எப்போதும் இறைவன் நம்மோடுதான் இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அப்ப இந்த பாடல்ல இன்னொரு கருத்து நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அடியவர்களுக்கு ஏவல் செய்யணும், அப்படி ஏவல் செய்தால் அஞ்ஞானம் நுழைவதற்கு வாயிலே இருக்காது. நம்ம கிட்ட எப்போதும் அடியார் பணி செய்து கொண்டே இருந்தால் நம்ம கிட்ட அஞ்ஞானம் இருக்காது என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: தலம் திருவொற்றியும் பதிகையும் 54 பண் தக்கேசி.

மாற்றம் ஒழுக்க எண்ணங்கள் பொறுமால் உரையால் ஒற்றி ஊரெனும் ஊருரைவாரே கட்டணி திரண்டே மக்காடு காரணமாக எத்தினார்

உடையாடி சூடினாய் சொல்லிய குப்பும் சொல்லும் செய்தி மனதே பருவா.

0: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், திருநீலகண்ட நாயனார் புராணம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.

புலன் மின்கட்போதலொட்ட மெல்லனவே மைக்கும் நெய்க்குடம் தன்னை இருந்தனவே. உள்ளனவே நிற்க, பயன் தருகின்ற செய்யத்தக்க அந்த செயல்கள் நிற்க, அவை தேங்கி நிற்க, செய்யப்படாது நிற்க. இல்லனவே செய்யும் உள்ளன, உள்ளனவே நிற்கங்கிற ஏகாரத்தை இல்லன என்பதற்கு பக்கத்தில் சேர்த்துக்கணும். உள்ளன நிற்க, இல்லனவே செய்யும் செய்யத்தகாதவற்றை, பயன் அற்றவற்றை. எந்த ஒரு செயலுக்கும் பயன் உண்டு என்று சொன்னால் இறைவன் கருதுகின்ற உறுதி பயன் அற்ற என்பது பொருள். உயிருக்கு உறுதியாக இறைவனால் கருதப்பட்ட அந்த பயன்கள் யாதும் மற்ற செயல்கள் அகர்த்தவ்யம் என்று சொல்லப்படுகின்ற செய்ய தேவையில்லாத செயல். இல்லனவே செய்யும், அதற்கு காரணம் மையல், அதற்கு அடிப்படை வந்து மயக்கம். செய்யத்தகுந்தது இது, செய்யத்தகாது இது, விதிக்கப்பட்டது இது, விளக்கப்பட்டது இது, விதிக்கப்பட்டதை செய்து விளக்கப்பட்டதை விளக்க வேண்டும் என்ற நல்லறிவு தோன்றாதிருப்பதற்கு காரணம் விதிக்கப்பட்டதிலே சிரமத்தையும் விளக்கப்பட்டவற்றிலே இன்பத்தையும் காணுகின்ற அறிவு திரிபு. அறிவு திரிபுக்கு தான் மயக்கம் பேர், மையல். அந்த மையல் கொண்டவனும் துழனி வெள்ளன், துழனி என்பது ஆரவாரம், வெண் துழனி அன் என்று சேர்த்தால் வீண் ஆரவாரம் கொண்டவன், சும்மா வாய்ச்சவளால் என்று சொல்கின்ற உலகியல் ஆரவாரமாகின்ற பிரச்சனையே கொண்டவன், ஆரவாரத்திலே அழுந்தி போனவன், துழனி வெள்ளத்தில் சிக்கியவன், வெள்ளன் என்று சொன்னால் துழனி வெள்ளத்தில் சிக்கியவன், வீண் ஆரவாரத்தை செய்பவன், அலேன் உன்னுடைய திருவடிக்கு அடிமை செய்வதற்கு உரியே அல்லேன், அல்லேன் உரியே அல்லேன் உனக்கு அடிமை என்று தெளிவா சொல்றார். உனக்கு அடிமை செய்வதற்கு பொருத்தமற்றவன், பொருத்தமின்மையேன், பொய்மை உண்மையேன், பொய்மை உண்மை காரணத்தினாலே திருவடிக்கு அடிமை செய்வதற்கு பொருத்தம் அற்றவன் அலேன், அலேனை அப்படிப்பட்ட என்னை விடுதி கண்டாய், நீ விட்டுவிட வேண்டாம். வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேகத்து உரியாய், வியன் மா எல்லாமே பெரிய என்ற பொருளை தருகின்றன. இது எல்லாமே ஒரே தடக்கைக்கு அந்த விசேடங்களாக அடைமொழிகளாக கொண்டு செல்லாமல் சிறப்புகிறது. என்ன பண்ணணும் நம்ம, வியன் உரியா என்று அங்கு கொண்டு சேர்க்கணும். தடக்கை பெரிய கை, மா தடக்கை மிகப்பெரிய கை. பொதுவாக யானைக்கு நீண்ட கை உண்டு. தட என்ற சொல் வந்து பெரிது குறிக்கும், இங்கு நீட்சியை குறிக்கின்றது. என்ன ஏனைய விலங்குகளுக்கு இந்த கையை விட, ஏன்னா கையுள்ள விலங்குகள் சில உண்டு, யானை மட்டும்தான் நினைக்கக்கூடாது. காலையே கையாக பயன்படுத்துகின்ற விலங்குகள், குரங்கு கொண்ட விலங்குகள் உண்டு, குரங்கு அணில் இதெல்லாம் முன்கால் இரண்டையும் கையாக பயன்படுத்தும். ஆகவே கையாகவும் காலாகவும் பயன்படுகின்றது என்றால குரங்கையும் கையுள்ள விலங்குன்னு சொல்லலாம், அணிலையும் கையுள்ளங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த யானையினுடைய கை மட்டும் நீண்டு இருப்பதனால தடங்கை என்று சொல்லப்படும். பெரிய தடங்கை என்று சொல்வதனால, மா தடக்கை என்று சொல்வதனால, ஏனைய யானையிலும் வலிய யானை என்று கொள்ள வேண்டும். பெருமானை அழிப்பதற்காக வேண்டியிருந்த யானை, சாதாரண யானைக்கு நீண்ட கை உண்டு, அதனினும் வலிமையான நீண்ட கை கொண்டது என்றால் மா தடக்கை. அதனுடைய வியன் உரியா என்று வியன் என்பதை கொண்டு சேர்க்க வேண்டும். என்ன பெருசு பெருசு பெருசுன்னு எல்லாத்தையுமே கைக்கு கொண்டு போகாம அந்த யானையினுடைய பெரிய உரியினை பொறுத்தவன் வியன் உரியாய். இந்த வியன் என்பது பெருசு, அதை உரிக்க அடைமொழியாக கொண்டு செல்லலாம். கம்ப்யூட்டர்ல டிடிபி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எதையே எந்த இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கலாம். இங்க இருக்கிறத அங்க கொண்டு போய் ஒட்டலாம், அங்க இருக்கிறத இங்க கொண்டு போய் காப்பி பண்ணலாம். அதே மாதிரி பாடலும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான், எந்த ஒரு விசேடத்தையும் ஒரு விதைச்சொல்லையும் நமக்கு தேவைப்படுகின்ற இடத்துக்கு கொண்டு செல்லலாம், ஷிஃப்ட் பண்ணலாம். வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேடத்துறையாய், பொள்ளல் என்பது ஓட்டை, அதாவது யானையினுடைய கை வந்து புழை கை. புழை என்பது அந்த நுழைவாயில் கொண்ட கை, ஓட்டை கொண்ட கை. யானையினுடைய கை என்பது அதுக்கு மூக்கு தான், உண்மையில மூக்கிற்கு இருக்கின்ற ஓட்டையை அது கையாகவும் பயன்படுவதனால கையிலே ஓட்டை இருப்பதாக நம்ம கருதுகின்றோம். அதான் புழை கை என்று சொல்வது யானையினுடைய கையை, ஓட்டை கொண்ட கை. புழை என்பது ஓட்டை, அதான் பொள்ளல் என்று சொல்லப்படுது. பொள்ளல் என பொள்ளல் கை, பொள்ளல் கையினை கொண்டது யார், வியன் மாத்தடக்கி பொள்ளல் நல் வேழத்துரியாய், நன்று பெரிதாகும். இங்க நன்மை என்பது அதனுடைய கோபத்தை காட்டுகின்றது, இது வந்து இகழ்ச்சி குறி. பெரிய யானை நல்ல யானை என்பது அது இந்த பெருமானை அழிக்க வந்த யானை, வலிமை கொண்ட யானை என்பதை குறிக்கின்றது. நல்ல பாம்புன்னு சொல்றோம், நல்ல பாம்புனா பாம்பு ரொம்ப நல்ல குணம் கொண்டதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆகவே அது வந்து என்ன பண்ணுது, நன்மை என்பது அதனுடைய வலிமையை காட்டுகின்றது. அது போல இங்க நன்மை என்பது அந்த யானையுடைய வலிமையை காட்டுகின்றது, நல்ல யானைன்னு அர்த்தம் கிடையாது. பொள்ளல் நல் வேழத்து உரியாய், பொல்லல் நல் வேழத்து வியன் உரியாய், பெரிய உரியினை கொண்டவனே. உரி என்பது உரிக்கப்பட்டது, உரி அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர், இங்கு வந்து பெயர் சொல்லாக பயன்படுகின்றது. உரி என்பது உரித்தல், அதனால் விளைவது எது, உரிக்கப்பட்ட பொருள்.
தோல், அந்த தோலிலேயே தனக்கு ஆடையாக கொண்டவன் பெருமான், பொறுமையாக கொண்டவன். ஆகவே வியன் மாத்தரக்கை பொல்லல் வேழத்து உரியாய் பெருமானே, புலன் நின்கட் போதலொட்டா வெள்ளரவே வைக்கும் நெய்குடன் எறும்பனவே என்று ஒரு ஓமை கையாளுகின்றார். இந்த ஓமைய இரண்டு விதமா பொருள் பண்றாங்க, ரெண்டு பொருளையும் சொல்றேன், அதுல எது சரியான பொருள் என்பதை அதையும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நெய்குடத்தை எறும்பு வைக்கும், நெய் உள்ளே இருக்கு அந்த குடம், அந்த குடம் மூடி இருக்கின்றது, எறும்பினாலே உள்ளுக்குள்ள போக முடியல, அந்த நெய்யினுடைய வாசனை எறும்புக்கு தெரிகின்றது. அதற்கு காரணம் நெய் சற்றே கசிந்திருக்கின்றது. நெய் சற்றே கசிந்திருக்கலாம், கசியாமலும் அதனுடைய வாசனையானது வெளிவரலாம். ஆகவே உள்ளே நெய் இருக்கின்றது அறிந்து எறும்புகள் மொய்க்கின்றன, அது வந்து இங்கு ஓமையாக சொல்லப்படுகின்றது. அப்ப எறும்பானது நெய்குடத்தை மொய்க்கின்றது. புலன் என்பது போதலொட்டா, புலன் என்பது இங்கு ஒருமையில சொல்லப்பட்டாலும் பன்மை, புலன்கள் ஐம்புலன்களும் எண்ணெய் நின்கட் போதலொட்டா, எண்ணெய் என்பதை வரவேற்றுக் கொள்ள வேண்டும். பெருமானே, யான் உன்னிடத்தில் வர விரும்புகின்றேன், ஆனால் புலன்கள் என்னை நின்பால் போத ஒட்டா அணுக அனுமதிக்க மாட்டேன் நின்கின்றன, அணுக ஒட்டாது இருக்கின்றன. ஒட்டுதல் இயைதல், ஒட்டாதிருத்தல் இயாதிருத்தல் இசையாதிருத்தல், புலன்கள் என்னை நின்பால் வந்து சேர்வதற்கு இசையாதிருக்கின்றன. புலன் நின்கண் போதல் ஒட்டா, மெல்லவே மொய்க்கும், புலன்களே இவ்வாறு மொய்க்கும் என்று ஒரு சிலர் கருதுகின்றார். புலன் நின்கண் என்னை போதல் ஒட்டாது, ஒட்டாமல் ஒட்டாது என்ற ஒரு வினையச்சம், அது ஈறுகட்ட வினையச்சமாக அதை பயன்படுத்தி இது ரெண்டையும் சேர்க்கிறாங்க. புலன் நின்கண் போதல் ஒட்டாது மெல்லறவே வைக்கும், மெல்லறவே என்றால் மெதுவாக ரகசியமாக எதிர்பாராத விதமாக, எப்படி என்றால் அற்றங் கருதி வந்து என்னை வைக்கின்றன, எப்படா இவன் வந்து ஏமாறுவான் என்று பார்த்து புலன்கள் என்னை வைக்கின்றன. எப்படின்னா நம்ம நெய்ய வந்து ஒரு இடத்துல வச்சிருப்போம், நம்ம வைக்கின்ற நேரத்துல அங்க எறும்பே இருக்க, நல்லா கவனிங்க, நெய் வந்து வைப்போம் ஒரு இடத்துல வைக்கும் போது அந்த இடத்துல எறும்பே இருக்காது, நல்லா பெருக்கி துடைச்ச இடமா இருக்கும், நல்ல இடம் தானே அப்படின்னு இங்க வச்சுட்டு போவோம். திரும்பி வந்து பார்க்கும்போது அஞ்சு நிமிஷத்துல எறும்பு எங்க இருந்தோம், அந்த எறும்புக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரியுது, அது எங்க இருந்தாலும் அதற்கு தேவையான உணவு இருக்கின்ற இடத்துக்கு அது கொல்லென்று வந்து சேரும். அதே போல அது எவ்வாறு அற்றம் கண்டு வருகின்றதோ, அற்றம்னா சமயம், சமயம் கண்டு எவ்வாறு வருகின்றதோ, அற்றம் என்று சொல்லி பல பொருள், அற்றம் என்றால் சமயம், நேரம் பார்த்து எப்படி வருகின்றதோ அது போல புலன்களோ எப்ப ஏமாறுவோன்னு பார்த்து மனிதனை பிடித்துக் கொள்ளும், ரொம்ப ஜாகிரதையா இருக்காங்க. பூஜை பண்ணும்போது கூட மனமானது அப்படி அண்டகண்ட போயிடும், பெரியோர் இடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது கூட மனமானது அரண்டுகண்ட போகும், தெய்வத்தின் சன்னிதானத்தில் இருக்கும்போது கூட மனமானது அரண்டுகண்ட போகும். காரணம் புலன்கள், நல்ல வாசனை ஏதாவது வரும், நல்ல காட்சி ஏதாவது, இவனுக்கு நல்ல காட்சி ஏற்படுகின்ற காட்சி ஏதாவது கண்ணில் படும், ஏதாவது இவனுக்கு பிடிச்ச பாட்டுக்கு அதுல விழும், எப்படியோ இவன் ஈடுபட்டிருக்கின்ற நல்ல காரியத்திலிருந்து இவனை திசை திருப்பதற்கு புலன்கள் அற்றம் பார்த்து வந்துவிடும். எவ்வாறு நெய் இருப்பதை அறிந்து, பொதுவாக வந்து ஒரு மலர் மலர்வதை யாரும் பார்ப்பதில்லை, ஒரு மலர் மலர்வதை யாரும் பார்ப்பதில்லை, அது போல இந்த எறும்பு வரவதை யாரும் பார்க்கறதில்ல, பார்க்கலாம் கண்குத்தி பாம்பாரதான் பார்க்கலாம், ஆனா நம்ம அசந்திருக்கும் போது எறும்பு வந்து விடுகின்றது. ஒரு சிந்திர நெய்க்கோ அல்லது ஸ்வீட்டுக்கோ எறும்பு நாம் பாராது இருக்கும் போது வருவதை போல நமக்கு தோன்றுகின்றது. அது போல நாம் ஏமாந்திருக்கும் போது இந்த புலன்கள் நம்மை ஏமாற்றுவதை போல நாம் அசால்ட்டாக, நாம் வந்து ஜாகிரதை இல்லாமல் அஜாகிரதையாக இருக்கும் பொழுது ஐம்புலன்களும் நம்மை ஏமாற்றி விடுவது போல தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில நாம தான் அந்த புலன்களுக்கு இடம் கொடுக்கிறோம், அதுபோல நாமே எறும்பினை வரவழைக்கின்றோம் என்று இந்த ஓமையை பொருள் செய்கிறார்கள் சிலர். புலன் என்கள் போதலொட்டாது மெல்லறவே மொய்க்கும், புலன்கள் மொய்க்கும், அப்ப புலன் என்பதுதான் மெல்லறவே மொய்க்கும் என்பதற்கு எழுவாய். புலன் நின்கண் என்னை போதல் ஒட்டாது மெல்லறவே மொய்க்கும், சமயம் பார்த்து என்னை மொய்த்து விடும். அப்ப அவை இதை போல எறும்பெனவே நெய்க்குடத்தை எறும்பு மொய்ப்பதை போல என்னை மொய்க்கும். அப்ப நெய்க்குடம் என்பது நான் என்றாகின்றது, எறும்பு என்பது புலன் என்றாகின்றது. இப்படி சில பொருள் செய்யறாங்க, இந்த பொருள் சரி கிடையாது. இதுதான் பல உரைகள்ல இது இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா திருவாசகம் நீங்க தனியா ஒரு உரை படிக்கும் பொழுது அதுல இந்த உரை இருக்கும், ஐயா ஒரு மாதிரி சொன்னாரே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பலரும் எப்படி கருதுறாங்களோ அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஏன் தவறுங்கிறது சொல்றேன். நெய்க்குடத்தை எறும்பு வைப்பதை போல எண்ணெய் புலன்கள் வைக்கின்றன. இப்போது நெய்க்குடம் வந்து, நெய் வந்து ஒரு உயர்ந்த பொருள், நெய் வந்து இந்த எறும்புக்கு உணவாகின்றது. தன்னை நெய் என்றோ, உயிர் தன்னை நெய் என்றோ, தன்னை மொய்க்கின்ற எறும்பை போன்று இந்த புலன் என்றோ கருதுவதாக இந்த ஓமை அமைகின்றது.
இது ஒண்ணு ஒரு சிறப்பா, இது இப்படி பொருள் செய்வது சிறப்பு இல்ல. அடுத்த பாட்டிலேயே ஒரு ஓம தர, எறும்பிடை நாங்கூழன, அங்க எறும்புக்கு நாங்கூழும் உணவாகின்றது. ஒரு நாங்கூழ் என்றால் ஒரு புழு, அந்த புழுவானது அடிபட்டு விட்டது. புழு அடிபட்ட உடனே அதனால் நகர முடியல, கிடக்கின்றது. அது உயிரோடு இருக்கும் பொழுது எறும்புகளை கடித்து தின்கின்றன என்று பார்க்கின்றோம். அங்கு நேரடியாக புலன்கள் எறும்புகள், அடிபட்ட நாங்குள் தான் நாம உயிர் என்று பார்க்கின்றோம். அடிபட்ட தன்மை வந்து எதனால என்ன, மயக்கத்தினால், உலகத்து மயக்கத்தினால் அடிபட்டு கிடக்கும். அப்பொழுது செயலற்ற மயக்கத்தினால், நல்லறிவு இல்லாது அடிபட்டு செயலற்று கிடப்பதனால நம்மை புலன்கள் வைக்கின்றன. அங்கு ஓமை நேர்மையாக இருக்கின்றது. நாம சிரமப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம், அதுதான் இந்த ஓமையினுடைய எஃபெக்ட். நெய் சிரமப்படுமா? வந்து எறும்பு சாப்பிடுவதனால நெய்க்கு என்ன சிரமம்? எறும்பு உண்பதுனால நெய்க்கு ஒரு சிரமமும் கிடையாது. ஆனா எறும்பு கடித்து தின்பதுனால நாங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு. அப்ப புலன்கள் நம்மை மொய்ப்பதனால, ஆரம்பத்திலே நாம் புலன்பத்தை துய்ப்பது போல் தோன்றினாலும் கூட உண்மையிலே புலன்கள் தான் நம்மை அரித்து தின்கின்றன. அப்பரவர்மன் தெளிவா சொல்றார், அரித்து தின்பீர்க்கு மையகமே போதாதே என்ற திருவாரூபத்தை சொல்றார். எல்லாரையும் பிடிச்சு தின்கிறீங்க நீங்க, உங்க பசிக்கு இந்த உலகமே பற்றாது, நானா கிடைத்தேன், என்னை விட்டு விடுங்கள் என்று நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆட்பட்டேன் என்று சொல்றார். ஆகவே நாம் துன்புறுகின்றோம் உண்மையில. புலன்கள் வந்து புலன் இன்பத்தினாலே இந்த உயிரானது உண்மையில அறிவு விளக்கம் தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது இன்பம் என்று கருதியதெல்லாம் பெரும் துன்பம் என்று அறிவு வருகின்றது. அந்த அறிவு வாராமல் ஒருவன் திருவாசகம் பாட மாட்டான். இப்ப புலன் இன்பத்தை இன்பமா கருதி அழுந்து கிடக்கின்ற நிலையிலே யாரும் திருவாசகம் பாட மாட்டாங்க. நாம அழுந்து கிடக்கின்றோம், இது ஒரு துன்பம் என்று உணர ஆரம்பித்த நிலையில தான் திருவாசகம் பாடுறோம், தேவாரம் பாடுறோம். நாம் வந்து இந்த சேற்றில் அழுந்து விட்டோம், இங்கிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அப்பொழுது இன்பம் என்று கருதியதெல்லாம் துன்பம் என்று அறிவு தோன்ற ஆரம்பித்து விட்டது. அவ்வாறு தோன்ற ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் நாம இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று பெருமாளிடத்தில் கேட்கவே போறதில்லை என்று பார்க்கின்றோம். இப்ப மெல்லனவே வைக்கும் நெய்க்குடன் என்ன எறும்பனவே அப்படிங்கிறதுக்கு என்ன உண்மையான பொருள் அப்படின்னு கேட்டா,

பெருமானுடைய திருவடி இன்பம் தான் உலகத்துல இன்பமாக கசிகின்றது. அப்ப அதை நேரடியா தூக்க முடியாமல் புலனின்பம் என்ற அந்த கசிவு போலி, இன்ப போலி, அந்த போலி என்பது பெருமானுடைய திருவடி இன்பத்திற்கு ஒரு பாயிண்டர் இங்கு இருக்கின்றது என்று காட்டுகின்றது. அதை அடைய விரும்புகின்ற உயிரானது புலன் என்ற குடத்திற்குள் அது அடங்கி கிடக்கின்றது. புலன் என்ற குடத்திற்குள்ளே பெருமானுடைய திருவடி இன்பம் அடங்கி கிடக்கின்றது. அந்த புலன் என்ற அந்த தடையினை இது கடந்து சென்றாலுடைய நெய் போன்ற பெருமானை அடைய முடியாது. புலன் என்ற ஒரு தடை, புலன் என்ற தடையை மீறி செல்ல வேண்டும். இந்த வாசனை அந்த கசிந்த நெய் இதுவே போதும் என்றது இருந்தது என்று சொன்னால் நெய்யினை சென்று சேர முடியாது என்று பார்க்கின்றோம். அப்ப நெய்யினை சேர முடியாது எறும்பானது உடல்கின்றது. மெல்லனவே மைக்கும் நெய்க்குடந்தன்மை எறும்பனவே, அது மெதுவா சுத்தி சுத்தி வரும். என்ன காரணம்னா உள்ளே இருக்கின்ற நெய்யின் மீது இருக்கின்ற ஆசையினாலே அந்த நெய்யினை எவ்வாறு அடைவது என்று அறியாது இந்த எறும்பானது அந்த நெய்க்குடத்தை மொய்க்கும். அந்த நெய்க்குடம் திறந்திருந்தால் அதற்குள்ளே சென்று அதனால் நெய்யினை உண்ண முடியும். ஆனால் புலனாய் அறியாமையாகின்ற மூடியினாலோ புலன் என்ற குடத்திற்குள் வைத்தது மூடப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த புலனாகின்ற தடையை மீறினால் ஒழிய அந்த நெய்யினை இந்த எறும்பு உண்ணுமாறு இல்லை. புலன் மின்கட் போதல் ஒட்டா, புலன் ஐம்புலன்களும் என்னை நின்பால் வந்து சேருவதற்கு வந்து இசையமாட்டா, தடையாக இருக்கின்றன. ஆகவே எறும்பு நெய்க்குடந்தன்னை மெல்லனவே மொய்க்குமாறு போல நான் உன்னை அடைய முடியாது, தேங்கி கிடக்கின்றேன். அப்ப நெய்க்குடந்தன்னை எறும்பு மெல்லனவே மொய்க்குமாறு போல மொய்த்து அடைய முடியாது இருப்பதை போல புலன்களினாலே என்னை அடைய முடியாது, நான் இருக்கின்றேன் என்பதாக பொருள். ஆகவே புலன் இன்னும் போதலுட்டார் நெய்க்குடமானது நெய்யிடத்திலே செல்வதற்கு விடாது. அதே போல நெய்யானது நேரடியாக கிடைக்கவில்லை எறும்பிற்கு. அதே போல பெருமானுடைய திருவடி இன்பம் என்பது நமக்கு நேரடியாக கிடைக்கவில்லை. திருவடி இல்லாத இடம் இல்லை. திருவடி அருகில் இருந்தும் அதனை தூய்க்காதிருப்பதற்கு காரணம் புலனாகின்ற தடை. திருவடி நமக்கு அருகிலேயே இருக்கின்றது. திருவடி அருகில் இருக்கின்றது என்பதனே திருவடியினுடைய அந்த கசிவினை கொண்டு அறிகின்றோம். நெய்யினுடைய வாசனை தெரியுது எறும்புக்கு. பெருமானுடைய பேரின்பம் தான் உலகத்திலே இன்பமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த இன்பத்தினை கருதுவதனால பேரின்பத்தினை அடைய முடியாது, அது தடையாக அமைகின்றது என்ற ஒரு நுண்பொருள் அங்கு இருக்கு. அப்படி இல்லாம புலனாகின்ற எறும்பு நெய்க்குடத்தை வைப்பதை போல என்னை வைக்கின்றன, நானே நெய்க்குடம் ஆகும். நெய்க்குடம் என்ற அந்த ஒரு சிறப்பு இந்த உயிருக்கு கிடையாது, அது விரும்பப்படுகின்ற ஒரு பொருளுக்கு தான் உண்டு. நாங்கூழ் என்ற ஒரு இழிவு இந்த உயிருக்கு உண்டு. ஆனால் நெய்க்குடம் என்பது இந்த உயிருக்கு உணவு, அந்த சிறப்பு உயிருக்கு கிடையாது, அது யாருக்கு உண்டு? பெருமானுக்கு உண்டு. ஆகவே இந்த ஊமை அவ்வாறு செய்யக்கூடாது. அப்படி இல்லைங்க அப்படிதான் ஊமை அதுதான் நேரடியாக தான் பொருள் கொள்வோம் அப்படின்னு சொன்னதையே சொல்ற மாதிரி ஆகும், அது ஒரு குற்றம். எறும்பு எப்படி நெய்க்குடத்தை அடைய முடியாது, எறும்பு நெய்க்குடத்தை வைப்பதை போல புலன்களை வைக்கின்றன சொல்லிட்டு அப்புறம் திரும்பவும் எறும்பு வந்து புழுவினை வைப்பதை போல அந்த புலன்களை வைக்கின்றன சொன்ன முன் சொன்ன ஊமையினாலே விளக்கப்படாத பொருளை கவிஞன் இன்னொரு ஊமை கொண்டு விளக்குவதை போல ஆகும், அது குற்றம். இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு ஊமை கொண்டு விளக்கிறேன் ஒரு பொருளை, அது உங்களுக்கு என்னன்னா விளக்க முடியும்னு சொன்னாதான இன்னொரு ஊமை கொண்டு விளக்கணும். அப்ப முன் பாடலிலே புலன்களை எறும்புகள்னு சொன்னார், நெய்க்குடத்தை மொய்ப்பதை போல என்னை மொய்க்கின்றது சொல்லிட்டார், யாருக்கும் புரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புழுவைய வந்து உமையா கொள்றாரு சொன்ன, அது குருநாதர் என்பது குற்றமாயிடும். ஆகவே இரண்டு இடத்துல ஒரே பொருள் கொள்ளக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? ஆகவே எறும்பு எவ்வாறு நெய்க்குடத்தை அடைய முடியாது, குடமானது தடையாக இருக்கின்றதோ அதுபோல யாண்டும் இருக்கின்ற திருவடி இன்பத்தை அடைய முடியாது, குடத்தை போல புலன்கள் தடையாக இருக்கின்றன. இப்ப எறும்பு என்பது உயிர், நெய் என்பது இறைவன். இந்த பாட்டுல அடுத்த பாடல்ல எறும்பு என்பது புலன், நாங்கூழ் என்பது உயிர். அரிப்புண்டு அலந்தன்னு தெளிவா இங்க சொல்ற, அந்த புலன்களால் அரிப்புண்டு அலந்த துயரமுற்ற சிரமப்படுகின்றன. எறும்பிடை நாங்கூழ் என

எறும்பிடை எறும்புகள் இடை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்ல கல்விகுதி பழங்காலத்துல கிடையாது. எறும்புகள் இடை என்பதுதான் எறும்பிடை என்று வந்திருக்கின்றது. பல எறும்புகளுக்கு இடையிலே புலங்கள் ஐந்து தானே, பல எறும்புகள்ங்கிற பன்மை ஐந்து கரெக்டா அஞ்சு எறும்பா வரும், பல எறும்புகள் வருமே கேட்டா புலன்கள் ஐந்தா இருந்தாலும் கூட அந்த புலன்களுக்கு தோற்றுவாக இருக்கின்ற அந்த விஷயங்கள் இன்பங்கள் பல, கண்ணால் காணப்படுகின்ற காட்சிகள் பல, காதால் கேட்க

0: செய்யப்படுகின்ற கேள்விகள் பல, மூக்கால் நுகரப்படுகின்ற மூரல்கள் பல, நாக்கால் சுவைக்கப்படுகின்ற சுவைகள் பல என்பதனால எறும்புகள் பல. எறும்பிடையே நாங்கூழ் என பல எறும்புகள் இடையிலே ஒரு நாங்கூழ் என ஒரு புழுவை போல, இங்கே அந்த புழு தானாக செயல்பட முடியாது என்பது குறிப்பால் உணர்த்தப்படுகின்றது. அந்த புழு ஒரு உயிர் பொருள் தான், அது இங்கெங்க உயிரோடு போயிட்டு இருக்கும் போது எறும்பு கிட்டக்க வராது. அதே அந்த புழுவானது அடிபட்டு இருக்கும் போதுதான் எறும்பு வரும். அப்ப அறியாமையினால் அடிபட்டவரைத்தான் புலன்கள் வைக்கும், அறியாமையினால் அடிபடாதவரை புலன்கள் வைக்க மாட்டான். ஒருத்தன் புத்திசாலியா இருந்தான்னா அந்த இந்திரியங்கள் எல்லாம் அவருக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது, அந்த இந்திரியங்களை இறைவன் பால் செலுத்தி விடுவான். கண்ணால் காண்பது நடராஜாவே, காதால் கேட்பது அவனுடைய பெரும்புகளை என்று அவ்வாறு இந்த இந்திரியங்களை அவன் தனக்கு நண்பர்களாக மாற்றிக்கொள்வான். ஆனால் இவன் அறியாமை அந்த நோயினாலே பிடிக்கப்பட்டு அடிபட்டு கிடக்கும் பொழுது, செயலற்று இருக்கும் பொழுதுதான் அந்த புலன்கள் அவனை மொய்க்கும். அப்ப குறிப்பு அங்க என்னன்னா, அடிபட்ட ஒரு புழு என்பது குறிப்பு. நாங்கு என்பது என்ன, எலும்பே இல்லாமல் இருக்கின்ற ஒரு புழு. அது இந்த அது எலும்பு இல்லாதுன்னா வலிமையின்றி, வலிமையின்றி இருக்கின்ற அறிய அறிவு என்ற வலிமை இல்லை, அறிவு என்ற வலிமை இல்லாததுனால அது புழுவைப் போல இருக்கின்றது. இந்த உயிர் அந்த உயிர் புழுவைப் போல இருப்பதனால எறும்புகள் எல்லாம் அதனை மொய்த்து தின்கின்றன. எறும்பிடை நாங்கூழ் என எறும்புகளிடையே அகப்பட்டு கொண்ட அடிபட்ட ஒரு புழுவினைப் போல, புலனால் அரிப்புண்டு ஐம்புலன்களினாலும் அவற்றின் செயல்பாடுகளினாலும், அரிப்புண்டு என்றால் சிறிது சிறிதாக தின்னப்பட்டு, அரிப்புண்ணுதல் உண்ணுதல் என்றால் அதற்கு இடம் கொடுத்தல் அர்த்தம். அரிப்பு உங்களுக்கு தெரியும், சிறிது சிறிதாக உண்ணப்படுதல், சிறிது சிறிதாக உண்ணப்பட்டு அலந்த துன்புற்ற அலத்தல் துன்புறுதல் அலந்த. வெறும் தமியேனை வெறுவியேனை தமியேனை என்று இரண்டு சொல், அதாவது வெறும் தமியன் எழுது. வெறுவியன் என்று சொன்னால் பயனற்றவன், தமியன் என்று சொன்னால் தரித்திருப்பவன், யாரும் துணையற்றவன், பயனற்றவன் துணையற்றவன். நான் எனக்கும் பயன்பட மாட்டேன், பிறருக்கும் பயன்பட மாட்டேன், பிறருக்கு பயன்பட மாட்டேன் என்பதனால யாரும் என்கிட்ட வரமாட்டான், துணையற்றவன், வெறும் தமியேனை அப்படிப்பட்ட என்னை விடுதுகின்றாய். ஏன்னா எந்த பயனும் இல்லாதவர்களை ஆட்கொள்வதும் இறைவன் தான். ஏன்னா அவன் படைத்த காரணத்தினாலே ஒண்ணுக்கும் பத்தாது அப்படிங்கிற பிள்ளையையும் அம்மா சோறு போட்டு காப்பாத்து, என்ன காரணம், பெற்றுட்டோம் என்பதனால. அதுபோல இறைவன் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவனால எந்த பயனும் கிடையாது என்று சொன்னாலும் காப்பாத்துவாரு, என்ன காப்பாத்துற மாதிரி. வெறும் தமியேனை வெறுவியனாகவும் தனித்தும் இருக்கின்ற என்னை விடுதுகின்ற விடாதே பெருமானே. அப்ப எனக்கு நான் பயன்பட மாட்டேன், இந்த நாங்குள் தனக்குத்தான் பயன்படாது, அது தனித்தும் இருக்கின்றது, அதற்கு துணை செய்ய யாரும் வரல. இந்த எறும்புகளை விரட்டி அந்த நாங்குழினை காப்பாற்றலாம் போதும் ஒருவர், அப்படி யாரும் வரல. எறும்புகளை விரட்டி நாங்குழினை காப்பாற்றுவர் யாரும் இல்லை. இந்த நாங்குள் தானாகவும் தப்பித்து செல்ல முடியாது, தனக்குத்தானும் பயனற்றது. ஆகவே வெறும் தமியேனை விடுதி கண்டாய், என்னாலே என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது பெருமானே, உன்னை தவிர எனக்கு வேறு துணையும் இல்லை, என்னை விட்டு விடாதே. வெய்ய குற்றொடுங்க உறும் கடிப்போது அவையே உணர்வுற்றவர், வெய்ய கொடிய குற்று யமன் ஒடுங்க அவருடைய ஆற்றல் மடங்கும்படியாக, அல்லது அவன் இறந்து போகும்படியாக, உறும் அவனை வருத்துகின்ற, இங்க உறுத்தல் இந்த வல்லின சொல்லுக்கு வருத்துதல், இயமனுடைய ஆற்றல் அடங்கி ஒடுங்கும்படியாக பெருமான் ஓர் உதவி கொண்டார். ஒரு உதவி தான் உதச்சார், ஆனா ஒரு உதவியிலேயே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வெய்ய கூற்று, எல்லோருக்கும் அச்சத்தை தருகின்ற கூற்று என்பதால் வெய்ய குற்று, எல்லோரும் குற்றுனை கண்டு அஞ்சுவார்கள், ஆகவே அவன் வெய்யவன். அந்த வெய்ய கூற்று ஒடுங்க உறும் உறும் அவனை வருத்துகின்ற கடிப்போது வாசனை மலர், வாசனை மலர் என்பது இங்கு உருவகமாக பெருமானுடைய திருவடியை குறிக்கின்றது. அந்த வெய்ய கூற்றுவன் அவனுடைய ஆற்றல் ஒடுங்கும்படியாக அவனை வருத்துகின்ற வாசனை மலர் போன்ற உன்னுடைய திருவடி உருங்கடி போது அவையே. அந்த போது என்பது இரண்டு, பெருமானுடைய திருவடி இரண்டு, ஆகவே அவை என்ற பன்மை சொல்றார். அவையே அவற்றையே, அந்த அவற்றை என்ற இரண்டாம் வெற்றுமை இங்கு மறைஞ்சிருக்கு, இரண்டாம் வெற்றுமை தொகை அவையே அவற்றையே என்பது உருங்கடி போதவையே. உணர்வு உற்றவர் அதனை எப்பொழுதும் தியானிப்பவர்கள், இந்த கொடிய குற்றுவன் ஆற்றல் அடங்கும்படியாக அவனுடைய நெஞ்சிலே ஓர் உதை கொண்டு வருத்திய மென்மையான வாசனை மலர் போன்ற உன்னுடைய திருவடிகளையே சதா தியானிப்பவர், உணர்வு உற்றவர், உணர்வினை எப்பொழுதும் பெற்றவர். உறுதல் பெறுதல், அங்க உறுதல் வருத்துதல், முன்னாடி சொன்ன உறுதல் வருத்துதல், இங்கு உறுதல் பெறுதல். உணர்வு உற்ற உணர்வினை உற்றவர் என்பதனால நீங்க பெறாத உற்றவர் என்பதை கொள்ள வேண்டும். எப்பயோ சாமியை நினைச்சு பாக்குறாங்கிறவங்களை பத்தி இங்க சொல்லல, எப்பொழுதும் பெருமாள் நினைத்து பார்ப்பவர்கள். உணர்வு உற்றவர்கள் சொன்னால் உணர்விடை நீங்க பெறாது பெற்றவர்கள் நீங்க பெறாது என்று சொல்லி வரவேற்றுக் கொள்ள வேண்டும். சதா இறைவனை தியானிப்பவர்கள் அவர்கள் பெரும் பதம், அவர்கள் அடைகின்ற மேலான பதவியே. அந்த பதவி எப்படிப்பட்டது? உம்பரும்பர் பதம். அவர்கள் பெரும் உம்பரும்பர் பதமே என்று உம்பரும்பர் என்பதை பெரும் என்பதற்கும் பதம் என்பதற்கும் இடையிலே பொருத்த வேண்டும். கம்ப்யூட்டர் மாதிரி அது வந்து அங்கங்க இருக்க இருந்தாலும் நமக்கு அன்வயம்னு சொல்லுவாங்க. பொருட்கோள் நல்ல பொருள் வருவதற்காக தொலைவில் இருக்கிற ஒரு சொல்ல தேவைப்பட்ட இடத்துல வந்து பொருத்தி கொள்ள வேண்டும். அப்ப வெய்ய குற்று ஒடுங்க உறும் கடி போது அவையே உணர்வு உற்றவர் உணர்விடை எப்பொழுதும் உற்றவர் பெரும் உம்பரும்பர் பதமே மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாகிய பதமே. உம்பர் என்ற சொல் வந்து மேல் என்பதை குறிக்கின்றது. மேல் என்பதால மேலே இருக்கின்றவர்கள் வானவர்கள். வானவர்கள் உலகம் எல்லாம் புண்ணியத்தினால் இருக்கின்ற உலகம். ஆனால் புண்ணியங்கள் குறைய குறைய அந்த உலகத்திலிருந்து கீழ் உலகங்களுக்கு வந்துதான் ஆக வேண்டும். எந்த உலகம் வாரா உலகமோ மீண்டும் வாரா உலகமோ சென்று விட்டால் மீண்டும் வர வேண்டாமோ அது சிவஞானத்தில் இருக்கின்ற உலகம். அது எல்லா மேல் உலகங்களுக்கும் மேலானது என்பதனால அதனை உம்பர் உம்பர் என்று சொன்னார். மேலான உலகங்களுக்கெல்லாம் மேலானது. ஒரு மேலான உலகத்திற்கு சற்றே மேலானது என்பது பொருள் இல்ல. உம்பர்க்கும் உம்பர்க்கும் உம்பர் என்பதுதான் உம்பர் உம்பர். ஆகவே மேலான மேலான உலகங்களுக்கெல்லாம் மிக மேலானது, அதனிலும் மேலான உலகம் என்பது இல்லை, அதான் உம்பர் உம்பர். அப்ப இறைவனை இடைவிடாது தியானிப்பவர்கள் அந்த மேலான திருவடியாகின்ற அந்த உலகத்தினை சிவபுரத்தினை பெறுகின்றார்கள். பெருமான் எளிவந்து அந்த உலகத்தினை திருவடியாகின்ற உலகத்தினை தருகின்றார். அந்த திருவடியாகின்ற உலகத்தினை நாம் பெற்றுவிட்டோம் என்று இவர்கள் தருக்குவார்கள் என்று நாம் நினைக்க கூடாது. அதனாலதான் இங்க ரொம்ப அருமையா நம்ம குருநாதர் குருநாதர் எது சொன்னாலும் அருமைதா. யோசிச்சு பார்த்தாதான் தெரியும். பல இடங்கள் யோசிக்காம போயிடுறது. சொல்ற இயமனை உதை கொண்ட திருவடியை விடாமல் தியானிப்பவர்கள் மரண பயத்தினால் இல்ல. அந்த திருவடி எப்படிப்பட்டது? அது நம்முடைய இதயத்திலே கடிமலர் போதாக இருக்கின்றது. மென்மையான வாசனை தருகின்ற ரோஜா பூ மாதிரி மெத்துன்னு இருக்கு நமக்கு. ஆனா இயமனுக்கு அது வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்தது. இயமனுடைய நெஞ்சில ஒரு உதை கொண்ட பொழுது அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படிப்பட்ட திருவடி அவன் பெரும் கருணையினாலே நம்முடைய உள்ளத்துல மெத்துன ஒரு பூ வச்சா மாதிரி இருக்குன்னு சொன்னா பெருமானுடைய எளிவந்த கருணையை மறவாதவர்கள். ஆகவே பெருமானுடைய எளிவந்த கருணைக்கு ஏற்ப தங்களை மிகவும் அடிமை பண்பினாலே தாழ்த்தி கொண்டவர்கள் அவர்கள் தான் மேலானிடத்துக்கு போவார்கள். அதனால தடுக்குவர்கள் மேலானிடத்துக்கு போக மாட்டார்கள். பெருமானுடைய அந்த பெருங்கருணையை நினைத்து நினைத்து உருகி உருகி தங்களை மிகவும் தாழ்த்தி கொண்டவர்கள் அடிமை பண்பினாலே தங்களை மிகவும் அப்பர பெருமானை போல தங்களை மிகவும் தாழ்த்தி கொண்டவர்கள் அவர்கள்தான் அந்த வேளாண் உலகத்திற்கு செல்வார்கள். பைபிள்ல கூட சொல்றாங்க He who exalted himself shall be abased. He who abased himself shall be exalted. யார் ஒருவன் தன்னைத்தானே தருக்குகின்றானோ அவனை போட்டு மிதிச்சிருவான் சாமி. யார் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கின்றானோ அவனை மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைப்பான் என்று சொல்லி அதுதான் இங்க சைவத்தினுடைய அடிப்படை கொள்கையே தான். பெருமானிடத்திலே எல்லாம் பெருமானே என்று சொல்லி மிகவும் வந்து கீழான நிலையிலே தங்களை தன்னை தாழ்த்திக் கொள்வதனால்தான் ஜீவபோதம் போகும். தான் என்ற உணர்வே அற்று போகும் வண்ணம் தன்னை மிகவும் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தாழ்த்திக் கொண்டதுதான் திருவாசகம். குருநாதர் வந்து குருநாதருடைய தகுதி எதுவுமே அந்த திருவாசகத்துல தெரியாது. அவர் தன்னை வந்து ஒன்றுமில்லாதவன் ஒன்றும் போல நான் ஏன்னு சொல்றதுதான் தெரியும். என்ன காரணம்? அதுதான் அவர் அடைந்த உயர்ந்த மேலான சிவநிலைக்கு வழி. அவர் மிகப்பெரு பெரிய நிலையை அடைந்தார் உலகத்திலாம். அவர் தான் குருநாதர். நம்ம இறைவனே முடிவு பண்ணிருக்கிறார் திருப்பரந்தைய புராணத்துல உன்னை போன்று குருநாதர் இல்லை அப்படின்னு பெருமானே சொல்றார். உன்னை போல் என்னை அறிந்தவன் இல்லை, உன்னை போல் என்னை அறிந்தவன் இல்லைன்னு ஆத்மா சொல்றாருனா அதுக்கு காரணம் என்ன? தன்னை அவ்வளவு தூரம் தாழ்த்தி கொண்டவன் நம்முடைய குருநாதர். ஒன்றும் போதான் அவையே வெய்ய குற்றொடுங்க உருங்கடி போதவையே உணர்வு உற்றவர் உம்பரும்பர் பெரும் பதமே. அவர்கள் பெரும் உம்பரும்பர் பதமே. அப்படி பெற்ற அந்த அடியார்கள் அந்த பெற்ற பதத்தை கைவிடுவார்களா நிகழ்விடுவார்களா? பெருமானே என்னை போல பித்துக்குழி யாரும் கிடையாது. உன்னுடைய திருவடியை பெற்று நான் கைவிட்டு விட்டேன் நிகழ்விட்டு விட்டேன். ஆனால் அவ்வாறு பெற்ற அடியார்கள் யாரும் உன் திருவடியை விட்டு நகரமாட்டார்கள். அவர்கள் திருவடி கீழே நிழலை போல ஒட்டிக்கிடுவார்கள். திருவடி கீழ் வந்து அவர்கள் ஒட்டி கொண்டு விடுவார்கள். அடியார் பெயராத பெருமையனே பெற்ற திருவடியை விட்டு பிரியாது ஒட்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமை கொண்டவன் இறைவன். அதாவது தன்னுடைய அடியார்கள் எந்த திருவடி இன்பத்தை நுகர்ந்தார்களோ அந்த இன்பத்தினை கடநேர பொழுதும் நுகராதிருக்க முடியாதவர்களாக பெருமானை விட்டு அகலமாட்டேன் என்று இருக பிடித்துக் கொள்கின்றார்கள். அப்படி அவர்கள் இருக பிடித்துக் கொள்கின்ற அந்த பெருமை யாருடையதுன்னா இறைவனுடையது. இறைவன் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்க பெருமானுடைய அந்த திருவடி இன்பம் என்பது அகல விடாது அவர்களை ஆறாத இன்பமாக தாரா அருளின்றே தந்தாய் என்று பெருமானுடைய பெருங்குணை நினைத்தவர்கள் அறவே பெற்றார்கள். அவர்கள் அறவே பெறுவது என்பது அவர்களுடைய பெருமையா என்று கேட்டால் இல்லை, அது இறைவனுடைய பெருமை. எல்லா பெருமையும் இறைவனுக்கு தான். அந்த ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே எம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தங் கலிகூற வீரொரு கால் ஓவார் இடந்தாரை கண்பணிப்பு பாரொரு கால் வந்தனையாள் பின்னோரை தான் பணியாள் பேரறியர் கிங்கனே பித்ருவர் ஆமாறும் ஆறொருவர் அப்படிங்கிற இதெல்லாம் இவ்வளவும் படிக்கும் போது காரைக்கால் அம்மையாருடைய பெருமையை எடுத்து சொல்லிக்கிட்டே வராரு. ஆனால் ஆறொருவர் இவ்வண்ணம் அட்கொள்ளும் வித்தகர். இத்தனை பெருமையும் பெருமானுடைய பெருமை. அப்படிப்பட்ட அன்பை பெருமான் கொடுத்தான். ஒரு காரைக்கால் அம்மையார காரைக்கால் அம்மையாரா பண்ணினது பெருமான் தான். அவைய பெருமானை விட்டு வெளியில எதுவும் இல்லை. எல்லா பெருமையும் கடைசியில யாற்ற போய் எல்லா நதிகளும் கடல்ல தான் போய் விழும். கடலிலிருந்துதான் கடல் நீர் தான் நதி நீரா வருது. கடைசியில நதி எங்க போய் சேருது? கடல்ல தான் போய் சேருது. அதுபோல எல்லா பெருமையும் இறைவனுக்குத்தான் சேரும் என்று பெருமையினே அடியார் பெயராத பெருமையினே அடியார்கள் முக்தி நிலை பெற்ற அடியார்கள் அந்த முக்தி நிலையை கை நெகிழ விடாது அந்த முக்தி நிலையிலேயே தொடர்ந்து துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உன்னுடைய திருவுருள் சக்தியே அவர்களுக்கு சத்தியம் என்ற உணவாக சென்று கொண்டிருக்கின்றது. பெருமான் அவர்களை எப்போதும் அருளை ஊட்டி வைத்திருக்கின்றான் அங்கு கைவிடாது வைத்திருக்கின்றார். அதனால்தான் அவனுக்கு அச்சுதன்னு பேர். தன்னுடைய அடியார்களை கைவிட மாட்டான் சிவம் அச்சுதம் என்று சொல்லுங்கள். தன் அடியார்களை என்றும் கைவிடாதவன் அத பேராது நின்ற பெருங்கருணையை பேராது நின்ற பெருங்கருணை ஆட்கொண்டவர்களை கைவிடாது இருக்கின்ற கருணை பெருங்கருணை ஆட்கொள்கின்ற கருணை கருணை அவர்களை கைவிடாது இருக்கின்ற கருணை பெருங்கருணை. அது பெருமானுடைய பெருமையை தவிர அடியாருடைய பெருமை இல்லை. ஆகவே அடியார் பெயராத பெருமையினே என்று பெருமானை சொன்னார். மேவினார் பிரியமாட்டா விமலனார் இந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்பை நம்ம உயர்வா சொல்றோம். ஆனா கண்ணப்ப நாயனார் தன்னை பத்தி உயர்வா சொல்லல. உன்னை பார்த்துட்டா ஒருத்தனால போக முடியுமா பெருமானுடைய பெருமையை தான் சொன்னார். மேவினார் பிரியமாட்டா விமலனார் அவருக்கு அடுத்தது இன்னும் பாவியன் பிரிந்தேன் அதனால இதை கண்டேன் தன்னைத்தானே பாவி வந்து கொஞ்ச நேரம் பிரிஞ்சு போனேன் அதனாலதான் பெருமானுடைய கண்ணில் ரத்தம் வருது. நான் பிரியாது இருந்திருந்தேன்னா பெருமானை காப்பாத்தி இருப்பேன் அன்பினால சொல்ற. நான் பக்கத்திலே இருந்திருந்தேன்னா பெருமான் கண்ணில் யாரும் குத்தாம பாத்துட்டு ஜாக்கிரதையா இருந்திருக்கு. நான் கொஞ்ச நேரம் பிரிஞ்சு போயிருந்தேன் இப்ப பெருமான் கண்ணில் ரத்தம் வந்துருச்சு. தேவினார் பிரியமாட்டா விமலனார் கடுத்தது என்னும் பாவியே என்னுடைய பாவத்தினால் இதை கண்டேன். அதுபோல பெருமான் தன்னுடைய அடியார்களை தரண்டு பிறந்து பிரிக்காத பெருமை கொண்டவர்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
1: ஓம் சிவாய நமஃ ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: திருஞான சம்பந்த நாயனார் புராணம் ஆலமே அமுதமாக உண்டு. பாடிப்பவர் திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: ஆலமே அமுதமாக உண்டு, வானவர் கழித்து காலனை மாற்கண்டர்கள், காண்ட நீ அடியேற்கு இன்று ஞானம் நின்புகழேயாகவே. அடியேனுக்கு இன்று ஞானம் நின்புகழேயாக வேண்டும். நான் மலைகள் ஏற்றும் சீலமே ஆலவாயில் சிவபெருமானே என்றான்.
0: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த தக்கேசி பண்ணில் அமைந்த 3 திருப்பதிகம் திருநீடூர் திருத்தலத்திற்குரியது. பண்வரிசைப்படி 56 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 48வது திருப்பதிகம் பண்டாய நார்மறை திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளியது. இதற்குரிய பண் சகானா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: போற்றி ஓம் நமச்சிவாய. புயங்கனே மயங்குகின்றேன். போற்றி ஓம் நமச்சிவாய. புகலிடம் பிரிது ஒன்றில்லை. போற்றி ஓம் நமச்சிவாய. புறம் என போக்கல் கண்டாய். போற்றி ஓம் நமச்சிவாய. ஜெய ஜெய போற்றி போற்றி அருமையான. ஆகவே

0: நமச்சிவாய புகலிடம் பிரிது ஒன்றில்லை. போற்றி ஓ நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டாய். போற்றி ஓ நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி என்றும் படிக்கலாம். ஏன்னா பிரணவத்தோடு கூட்டி சொன்னாலும் நமக்கு புண்ணியம், அப்படி இல்லிருந்தாலும் நமக்கு சிவேந்திரத்தில் ஒன்று தவறு. எவ்வாறாயினும் இந்த பாடல் வேற ஒன்று திருவாசகத்தில் முழு நம்ம சிவபுராணம் முழு சொல்வதற்கு 7 நிமிஷம் ஆகும். 7 நிமிஷம் ஆகும். இந்த ஒரு பாடல் சொல்வதற்கு 1 நிமிஷம்தான். ஒரு கால் சிவபுராணம் சொல்ல முடியாத நாட்கள் நமக்கு ஏற்படுமாயின் இந்த ஒன்றாவது. இது நீங்க இங்கே பஸ்ல ஏறும்போது ஸ்கூட்டர்ல போகும்போது எங்கேயும் சொல்லிட்டு போகலாம். ஏர்கியா ஏர்கியா பஸ்ல அப்படின்னு சொன்னா போட்டி ஒன்று வச்சுவாயோ போடம் போட்டி ஒன்று போட்டு போய் ஸ்ட்ரீட்ல உட்காரத்துக்குள்ள இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இந்த பாடல் மட்டுமாவது நினைவு இருப்பது நல்லது. திருவாசகம் எத்தனையோ பாட்டு தெரியணும், ஆனால் தப்பா சொல்லல. ஓதாமூர்த்திகள் நம்ம திருவாசகம் பாடுகின்ற பொழுது எந்த மூர்த்திகளும் இதை பாடுறதில்லை. அம்மைய அப்பாவு பிலாமணியே பால் நினைந்தோட்டம் தாயினும் சால நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை இப்படி இந்த மாதிரி பாட்டுமே தவிர நான் கேள்விப்பட்டதில்லை. சுவாமி மூர்த்திகள் திருவாசகம் பாடும் போது இந்த பாட்டை இந்த மாதிரி தெரியும் பாண்ட மாதிரி தெரியும். அதுக்கு அவங்க மேல குறை சொல்ல வேண்டாம். அவங்க படிக்கும் போது அவர் படிச்சிருப்பாங்க. நாம என்ன பண்ணலாம்னு கேட்டா மூர்த்திகள் தெரியும்னா இந்த பாட்டை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அப்படி விண்ணப்பமா கேட்கணும். ஏன்னா இருந்தாலும் தேவாரம் படித்தவங்க அல்லவா, அவங்கள போய் ஐயா அந்த பாட்டு தெரியுமான்னு கேட்கக்கூடாது. மரபும் அல்ல முறையும் அல்ல. என்னன்னா மூர்த்திகள் இந்த நாம் மூர்த்திகள் தான் சொல்லுவேன். பொதுவா மூர்த்திகள்னு சொல்றோம்ல, மூர்த்திகள் என்றுதான் சொல்றது. தேவாரம் படிக்கின்ற புண்ணியம் அடைவங்க அல்லவா, அவங்களுக்கு மரியாதை வேணாமா? பையன் சின்ன பையனா இருந்ததுனால மட்டுமல்ல, அவங்களுக்கு வாயில வர்றது என்ன மந்திரங்கள் எல்லாம் வருது. அதனால மூர்த்திகள் இந்த பாடல் கொஞ்சம் தெரியுமானால் கொஞ்சம் விண்ணப்பம் செய்யுங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க மோகனத்துல படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாம வெறும் இப்ப பொருள் உணர்ச்சியோட படிக்கிறோம், அவங்க பொருள் உணர்ச்சி கொஞ்சம் கம்மி தான். பொருள் உணர்ச்சியை சொல்லிவிட்டு அந்த பண்ணும் சேர்ந்ததுன்னா அறாராடா அருமையா இருக்கும். பொருள் உணர்வும் இருந்து பண் உணர்வும் இருக்குமானா தங்கத்தில் தங்கம் அறாரா. அப்படிலாம் நாம் மூர்த்திகளை அப்படியே கேட்டு இந்த பாட்டு அப்படியே இந்த 4 வரி ஒன்னும் தொந்தரவு இல்லை, இதை நாம் படித்து வைக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். இஸ்லாம் ரொம்ப நல்லது.
1: இராப்பகலாய் பேசும் போது இப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ சீதி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடமீதோ இன்னோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்ப்பாதும் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் இல்லை திட்டம் பலவன் இதனார் கண்பார் யாம் ஆரேலோர் எம்பவாய் ஈசனார்க்கு நாம் யார் அன்பு யார்.
0: ஏம்மா வந்து நீ தூங்கிட்டு இருந்தா என்னம்மா ஆவறது அப்படி இருந்துட்டா நமக்கு ஈசனுக்கு என்ன, நம்ம அன்பு யார் நாம் யார். அவன் எங்கேயோ இருக்கிற பெருமான், நாம நம்முடைய அன்பு செலுத்துவதுங்கிறது நம்முடைய கடமை அவ்வளவுதான். அப்படிப்பட்ட பெருமானுக்கு அவன் எவ்வளவு ஆர் ஈசனார் எப்படிப்பட்டவன். நாம் யார் நம்ம சின்னவன் ஏண்டி வந்து பாதி தூங்குறிய ஈசனார்க்கு அன்பார் யாம். அந்த அன்பு ஆர் யாம் ஆர் இந்த ஆறுங்கிறது இரண்டனோடும் கூட்டுது ஆரியலோ நல்ல பாடலாம். ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாடலுமே சும்மா சாதாரண அந்த பெண்களை தூக்கத்திலே எழுப்புற பாட்டா வச்சு அப்படியே வச்சுட்டாரு இழைச்சிட்டாரு சிவம். அதனால சரி நான் வேடிக்கையா சொன்னேன், அதனால கொஞ்சம் கல்யாணம் எல்லாம் எழுந்திருச்சு படிக்கணும். உண்மைதான் அந்த மாதிரி பேசும்போது அவர் சொல்றார் இராப்பகலாய் பேசும்போது எப்போது ஏண்டி தூங்குறியங்கடி இப்ப காலையில மணி என்னாச்சு தெரியுமா, இப்ப இந்த பாட்டு பாடும்போது என்ன மணி தெரியுமா,

0: தெரியாத சிவஜீவ. அவங்க எப்ப எந்திரிச்சாங்க தெரியுமில்ல, 3:50. 3:50 எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க, 8 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப தெருவில் வந்த பெண்கள்னா அதை விட அதிகம், 8 பேர். ஏசார் 8 பேர் தான் தூங்குறாங்க எப்படி தெரியும், 8 பாடல் தூக்கத்திலிருந்து எழுப்புது. ஆமா, முதல் 8 பாடல் தான் தூக்கத்திலிருந்து எழுப்புறது. அதனால என்ன கேட்டா, முதல் நாள் ராத்திரி அல்ல, ஏய் நாளைக்கு 3:50 வந்துடணும்படி, நான் வந்துடுறேன். மறுநாள் எல்லாம் 3:50 விடுதலையுமே வெந்நீர் மெய்யல் பூசி எல்லாம் வந்தவொடனே அப்படி பார்த்தவொடனே எங்கடி இவ்வளவு காணா என்னது, அவ ஊரு தான் இது, இப்படி காணாம பேச்சு முடிச்ச காணா. அதாண்டி ஆதியும் அந்தவும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கம் மாதிரி வளருதியோ. ஏண்டி தூங்குறியாடினா, தூங்குறியான்னு கேட்கல, வளருதியோ. தூங்குறது என்ன அபசவனம். ஆமா, அதனால வளருதியோ. ஏன் என்ன சார், கடை ஓகோன்றது கொஞ்ச நாள் தூங்குதுன்னு அர்த்தம், போட்டுதுன்னு
1: சொல்லலாம். போட்டி என் போலும் பொய்ய தம்மையாட்கொள்ளும் வள்ளல், போட்டி நின் பாதம் போட்டி நாதனே போற்றி போட்டி, போட்டி நின் கருணை வெள்ள புதுமது புவனம் நீத்தி காற்று யமானம் வானம் இரு சுடற்கடவுளானி. அருமையாக அகத்தியர் தேவாரத்தினத்துக்கு ஒரு திருட்டு, அது சிவாலய முனிவர். எனக்கு இந்த 3 பேருடைய தமிழையும் நிறைய பாடியிருக்கிறாங்க, அத்தனையும் எனக்கு அடியனுக்கு பாடுறதுக்கு எனக்கு நினைப்பதற்கு நேரம் இல்லை, எனக்கு இயலாம இருக்கு சுவாமி. அதனால அந்த 3 தமிழையும் படித்ததனுடைய சாரமா ஏதேன்னு ஒரு சுருக்கமா எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதை நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற. யாரு, சிவாலய முனிவர்னு. அப்பொழுது அகத்திய முனிவர் 25 பதியங்களை தேர்ந்தெடுத்து, இதுல 3 தமிழ்ல இந்த 25 பதியங்கள் படிச்சா போயிருங்க. அந்த 25 பதியங்கள்ல ஒரு பாகுபாடு செய்யிருக்கு, ரொம்ப அற்புதமான பாகுபாடு. இப்ப எல்லாம் திருமுறைகளில் ஆய்வுன்னு முதல்ல நாட்டம் செய்தவர் இந்த அகத்தியர் தான் தெரியுது. ஆனா அந்த அகத்தியர் சங்ககால அகத்தியர் இல்ல, ரொம்ப பிற்காலத்தில் ஒரு அகத்தியர் தான் இருக்கு. ஏன்னா 3 தமிழையும் பிறகுன்னு சொன்னா, எனவே 8 நூற்றாண்டு 9 நூற்றாண்டுக்கு பிறகு இருக்கும் இல்ல. அவர் தேவாரத்திற்கு உண்கட்டு ரொம்ப அருமையான நூல், 25 பதிகள். யாரும் அதை படிக்கிறது இல்ல. அம்பாசமுத்திரத்துல நடராஜ முதலியார்னு ஒருத்தர், இப்பதான் அண்மையில இறந்தார். அவர் தான் இந்த அகத்தியர் தேவாரத்திற்குள்ள எப்ப பார்த்தாலும் ஈடுபாடு, ஆண்டுக்கு 5-6 முறை முற்றோதல் விட்டார். 25 பதியும் தான், நீ காலைல உட்காந்தீங்கன்னா 11:00 முடிச்சுடல அப்படி செய்வார். அகத்தியர் கோவில்ல அம்பாசமுத்திரத்துல அதுல அவருக்கு ஒவ்வொரு முறை முடித்த பிறகு என்ன பண்ணணும் கேட்டா, கூப்பிட்டு நீங்க ஐயா இதை பத்தி எனக்கு சொல்லுங்கய்யா அப்படின்றார். ஆகவே ஒவ்வொரு முறை முற்றுதல் பண்ண பிறகு ஆண்டுக்கு 2 முறையோ 1 முறையோ வந்து அதை பத்தி முடிவு சொல்லணும், ரொம்ப அருமையா கேட்பேன் அப்படி. அதுல அரிச்சனை என்ற ஒரு பகுதி, அந்த அரிச்சனை என்ற பகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னு கேட்டா, ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் இந்த 3 பேரும் இந்த போற்றுதும் என்று சொல்றாரு பாருங்க, அது மாதிரி வைத்த பதியங்களை தொகுத்திருக்கிறார். அப்ப என்ன பொருள், அரிச்சனை என்பதற்கு நேர் பொருள் போற்றுதல், போற்றி என்று போற்றி வைத்தார். இது எப்ப செய்தாங்க, ஏறத்தால 9-10 நூற்றாண்டா இருக்கலாம். அதனால இந்த தமிழர்ச்சனை இப்ப வந்து பேசுறது இதுக்கு சம்பந்தம் இல்லை. இதுக்கு முன்ன தாத்தா 10 நூற்றாண்டுக்கு முன்னமேயே அரிச்சனை என்ற வட சொல்லுக்கு தமிழில் போற்றி உரை செய்தல் என்ற பொருளையும், அப்படி போற்றி உரை செய்வதையும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே போற்றி உரை செய்தல். அதனால் இப்ப அதுக்கப்புறம் சுந்தரமூர் சுவாமிகள் வரலாறு சொல்லும்போது சைக்கிளா பெருமான் அரிச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் பாயார். எப்பா என்ன அர்ச்சனை பண்றதுங்கிறது வேற ஒண்ணும் இல்லப்பா, நல்ல தமிழ்ல பாடுறதுதான். யாரு சேக்கிறார் வாக்கு, இது 12 நூற்றாண்டு வாக்கு. ஆகவே இந்த போற்றிங்கிற சொல்லி ரொம்ப அருமையாக வைத்து இங்கே பாடுகிறார். அவர் போன பாட்டிலையும் பாடிவிட்டார், போற்றி பெருமானே உனக்கு வணக்கம் செலுத்துகிறேன். எதுக்கு? என் போலும் பொய்யர் தம்மையாட்கொள்ளும் வள்ளல். இந்த நாட்டில் வள்ளல் வள்ளல் என்ன சொல்றான்னு கேட்டா, பொருள் கொடுத்தாதான் வள்ளல்னு சொல்றாங்க வள்ளல். அதனால ஆனா வந்து இது பொருள் கொடுத்தால் இல்லாமல் இங்க ஆட்கொள்ளுகிற வள்ளல். இப்போ யாருன்னா நல்ல பெரியவங்களே ஞானிகளை ஆட்கொண்டுட்டா அதுக்கு வள்ளல்னு பேரு இல்லை. என் போலும் பொய்யர் பாவம், தன்னை பற்றி அவ்வளவு இழிவாக என் போலும் பொய்யர். இவர் பொய்யரா? முழுக்க முழுக்க மெய்யர். குதிரை வாங்க போன பணத்துல ஒரு பைசா எடுக்காம போன செலவு வந்த செலவெல்லாம் தான் சொந்த செலவு பண்ணிக்கிட்டு, அது குதிரைக்குன்னு வாங்கின பணம் குதிரைக்குத்தான், வேற எதுக்கும் இல்லைன்னு சொன்ன ஒரு மாண்புமிகு அமைச்சர். இவர் எங்க போய் பேசினார் இல்லை. ஆனாலும் இந்த பொய் உலகத்துல இருந்து இந்த பொய்மையான வாழ்வோடு எய்ந்து இருப்பதனால பொய்யர்னர். இந்த உலகமே பொய்மையானது, அதெல்லாம் பொய்மை பேசுகின்ற ஏனமா இது என்னைக்கு உலகம் இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு இருப்பாருன்னு என்னவோ தெரியுமில்லையேன்னு தாய்மான இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்க முடியல, இன்னைக்கு இருக்கிற உலகத்தை நாளைக்கு காண முடியாது, இப்படி இருக்குது. எனவே இந்த பொய்மையான வாழ்விலே பொய் வாழ்ந்த அமைப்பில் இருப்பதனால தன்னை பொய்யர். அதனால ஏன் பெருமானுக்கு வள்ளல் என்று பெயர்னர்? என்னை போல இருக்கிற சாதாரண பொய்மை உடைய பொய் உலகத்தில் வாழ்கின்றவர்களை கூட திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டாருங்க, ஆதலால் தான் அவருக்கு வள்ளல்னு பேர். அது போல அந்த காலத்துல பண்ணாங்களே அவங்க எல்லாம் நல்ல சிறந்த புலவர்களுக்கு கொடுத்தா மட்டும் வள்ளல் இல்லை, இது அரையும் குறையுமா பாடுது, ரெண்டு பாடக்கூட தெரியல, பின்னால வந்து நிற்குது, ஐயா நீ என்ன, நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படித்தேன், பாஸ் பண்ணேன், என்ன பண்றது, நான் வந்து இதுல மனோமணியம்ங்கிறதுல ஒன்றும் பாட தெரியாது. சரி படித்து பாஸ் பண்ணீங்களா புலவரா நீங்க அப்படின்னாங்க, இந்தாங்க அப்படின்னு வாரி கொடுப்பாங்க. ஆகவே ஒன்றும் புலமை நலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வாரி கொடுத்து வெல்லலாம். அது போல இங்கே எங்க பெருமானி உன்னால் படைக்கப்பட்ட அந்த ஆன்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லன்மை இருந்தது, ஆனா உனக்கு எவ்வளவு வல்லன்மை? இது மாதிரி கேவலம் என் போல இருக்கிற பொய்யர் எல்லாம் நீ ஆற்று, நீதான் சுவாமி வல்லன், வேற யாரும் வள்ளலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில சுந்தரமூர் சுவாமி. ஏண்டா இப்படி கொடுக்குற வள்ளலை விட்டுட்டு வேற எங்கேயே வள்ளலே எங்கள் மைந்தனேன்னு சொல்றீங்களே, வாழ்த்தனை யாரு பார்க்கறீங்க? அதனால புகழூர் பாடினின் புலவிர்கள் என்று புலவர்களுக்கென்றே ஒரு ஆற்றுப்படை பாடினார் சுந்தரமூர் சுவாமி. மூவர் தமிழில் ஆற்றுப்படையருடையவர் யார் சுவாமிகள்? எங்கே பாடினார்? புகழூரில் பாடினார். எப்பொழுது பாடினார்? இரவுல போய் கொஞ்சம் பொண்ணு வேண்டும்னு சொல்ற குறிப்புல போனார் வேண்டில பெருமான்ட்ட, அந்த குறிப்போடு மனசுல படுத்தார். தாத்தரில் படுக்கும்போது என்னன்னு கேட்டால் அந்த பாத்தியம் அட்டாச்செல்லாம் கிடையாது, ஒரு மடம் அங்க வந்து ஒன்னு தலைக்கு வச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, செங்கல் ஒன்று கிடந்தது அதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் துணி மேல துண்டு போட்டிருக்காரா அது விரிச்சுட்டு படுத்துட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில பார்த்தா அந்த துண்டை எடுத்துட்டு பார்த்தோம்னு சொன்னா என்ன மாதிரி இருக்கு, கட்டி தங்கம் வெட்டி எடுத்துருக்குது, எப்ப வெட்டினாரோ என்ன பண்ணாரோ பார்த்தார். அது பார்த்தவன அதை தூக்க கூட முடியல, நம்ம நீங்க தங்கத்தை தூக்க முடியாது ரொம்ப கடினம். அதனால தூக்கி பார்த்தா ஏப்பா செங்கல் பொண்ணாச்சுன்னு உடனே பார்த்தாங்க, தம்மையே புகழ்ந்து இச்சை பே எல்லாம் அனுப்பிவிட்டார். ராத்திரி ராத்திரியா ஒரு கடிதம், இந்த செங்கல் பார்த்தோன்னு எல்லா பல்கலைக்கழகத்திலும் தமிழ் புலவர் பாஸ் பண்ணவன்லாம் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு பிரைவேட் கேண்டிடேட் நீ வாப்பான்ட்ட, ஏதோ நீ உட்காந்து தமிழ்ல உட்காந்து எழுதுனே இல்லை, ராமஜெயம் போட்டாலும் எழுதியிருக்க வா நீ என்ட்ட பல்கலைக்கழக பட்டியல நீங்க தமிழ்ல போய் எழுதிங்க, எம்ஏ தொட்டாலும் சரி எம்பில் தொட்டாலும் சரி கூப்பிட்டு ஒரு பதியுமே பண்ண, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பியனும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடதே. ஏண்டா அந்த மாதிரி போட்டு பாட்டை கட்டிட்டு போய் பாடுங்க, பாட்டு தர்றாரா? கிடையாது. பாடாதே எந்தை போல வீர்கள் இன்னை யார பாடுறது சாமி என்ன இங்க வாங்க, இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏன்னா மனுஷனுக்கு வாழ்வில் ரெண்டு தான் முக்கியம், எது வயிற்றுக்கு சோறு, உடம்புக்கு மானம் போகாம துணி, ரெண்டு முக்கியம். அப்புறம் நீங்கள் வந்து டிவி கிவி போக்குவரத்து இத்தியாதிகள் உங்கள் பிளஸ் அதெல்லாம் அப்புறம் என்னால் ரொம்ப அடிப்படை தேவை என்ன அப்படின்னாரு. இதுதான் சுவாமிங்க, அது அப்படியே உங்களுக்கு தருவார் போங்கன்னார். இம்மையே தரும் தோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம். சாமி இது இருந்தா போதுமா, பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணுங்க, அதெல்லாம் எல்லாம் ஆகும்னா. இன்னொரு ஆள் அங்கே இருந்தது, இம்மி மட்டும் போதுமா சாமி, எனக்கு இதெல்லாம் எல்லாம் போட்டு ஆண்டு அனுபவிச்சுட்டேன், வயசு 95 ஆச்சு, ஏதோ போறகதிக்கு அப்படின்னா. அடாடாடா, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. இப்படி மூவர்த்தமடில் ஒரு ஆற்றுப்படை, இப்படி எல்லாம் வள்ளல் தன்மையிலே அவர் சொன்னார். பொருள் கொடுத்து இவர் அருள் கொடுத்து சொன்னார். போற்றி என் போலும் மெய்ய தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல். இது மாதிரி பொய்மையாக இருக்கிறவர்களை எல்லாம் கூட கருணை கூர்ந்து நீ ஆட்கொண்டு அடியவராக ஆக்கினாய், எனவே நீ வள்ளல் பெருமான். போற்றி நின் பாதம் போற்றி உன் திருவடிக்கு வணக்கம். நாத நீ போற்றி போற்றி, நீ தலைவனாக இருக்கிறாய் எல்லா உயிர்களுக்கும், அதனால் தலைவனாக இருக்கிற உனக்கு வணக்கம் வணக்கம். போற்றி நின் கருணை வெள்ளம் புது மது, சரிங்களா, கருணை வெள்ள புது மது. உன்னுடைய கருணையாகிய வெள்ளம், கருணையாகிய வெறும் தண்ணி சொட்ட சொட்டவல்ல, கருணைங்கிறது அப்படி பெரிய வெள்ளம் அவர்தான். அந்த வெள்ளம் எப்படி இருக்குனாரு, புது மது, புது மதுன்னு, புது இப்பதான் வந்த தேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே மற்ற வண்டுகள் முடிச்சிருக்கும், அல்லது வேற ஏதாவது காத்துல வந்து தூசி வீசி பட்டிருக்கும், இப்ப புது மது. அப்போ உன்னுடைய திருவடிகளாகி அந்த புது மது பொடிந்த தேன் சொற்றுகின்ற திருவடி இருக்குதே, அதற்கு வணக்கம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு என்ன சொல்ற, நின் புது மது. இனி புவனம் நீய தீ காற்று யமானன் வானம் இரு சுடற்கடவுளானி. அப்படியா இருக்கிறாய், நீராக தீயாக நிலனாக எண்வகை பொருளுமாக, எண்வகை பொருளாக இருக்க, இந்த எண்வகை பொருளாக இருப்பதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், எண்வகை என்பதற்கு எட்டுங்கிறதுக்கு அட்டம்னு வடமொழியில பேர், அட்டமூர்த்தி என்று சொல், அட்டமூர்த்தி. அது அருமையா தமிழ்ல சொன்னா எண்வகை பெருமானாக இருக்கிறான், எண்வகை மூர்த்தியாக இருக்கிறான், எண்வகை மூர்த்தியாக இருக்கிறான். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், திருவந்தியார்ல போற போக்குல அந்த எண்வகை வடிவனாக இருப்பதை சொல்லுகின்ற பொழுது, எட்டு கொண்டாதாமை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற. அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதோடு, அதுதான் அட்டமூர்த்தி, எட்டு வகை வடிவாக இருக்கிறது, வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி. இந்த ஒளிங்கிறதுல சூரியன் சந்திரன் தந்தையா பிரிச்சு அக்னி மூணு ஆகா எட்டு, இந்த எண்வகை வடிவனாக பெருமான் இருக்கிறான். அப்ப பெருமான் எப்படி கொண்டா எப்படி இருக்கார் பாத்தியாடி அப்படின்னாரு, எட்டு கொண்டாதமை என்ன பண்ணணும், தொட்டு கொண்டே நின்றார். தொட்டு தொடுதல்னா சின்ன பிள்ளைகள் வாயிலா வச்சு பேசுறாரு, இதுதான் சாத்திரம்னா. இருந்தாலும் சின்ன பிள்ளை எப்படி சொல்லும், இதே நீங்க ரொம்ப பெரியவங்க எப்படி சொன்னாங்க, எட்டு கொண்டாடுதமை தொட்டு கொண்டேன் என்றார். இந்த சொல்லை திருமறை வேறு சொல்லால் சொல்லிட்டு, குறிப்பாக சேக்கிறார் என்று சொல்லால் சொல்லிவிட்டார். அருமை அப்பர் சுவாமியுடைய நெஞ்சம் எப்படி இருக்கான், நாயகன் தேவடி தைவரு சிந்தையும். நீங்க பொருளே சொல்ல வேணாம், இப்படி சொல்லணும், நாவுக்கரசனுடைய சிந்தனை எப்படி இருக்கும், அந்த சிந்தனை எதையோ ஒன்ன தடவிட்டே இருக்குமா, எதை தடவிட்டு இருந்தாரு, பெருமானுடைய திருவடியே தடவிட்டு இருந்த. அப்படி தொட்டு கொண்டா இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் தானா, அந்த உலக தொடர்பு இருக்காது, விட்டார் உலகம் என்று உந்தி பெரு என்றெல்லாம் பாடினாங்க. ரொம்ப அருமை சித்தாந்த சாஸ்திரமும் திருமுறைகளும் அப்படி ஒன்று கொண்டு இணையா எப்பொழுது இருக்கும். ஆதலால் இங்கே புது புவனம் நீர்த்தி காற்று யமானன் வானம்
2: இரு சுடர் கடவுளானி, இப்படி என் வகை வடிவாக இருக்கின்ற பெருமானி நீதான் வள்ளல். உன்னுடைய திருவடிக்கு வணக்கம், உன்னுடைய தலைமைக்கு வணக்கம், உன்னுடைய கருணைக்கு வணக்கம் என்றெல்லாம் சொல்லி இந்த அருமையை முடித்தார். கடவுளே போற்றி, கடவுள் கடவுள்னு எல்லாவற்றையும் கடந்தவன் ஆதலின் கடவுள் எல்லாவற்றையும் கடந்த கடவுளே போற்றி, என்னை கண்டு கொண்டருளு போற்றி, என்னை கண்டு கொண்டருளு போற்றி. இது சின்ன பிள்ளையா, இவர் தான் ரொம்ப அருமையா குருநாதன பெருமான் வந்து இவருக்கு நானையோ தவம் செய்தேன் சிவாயனம் என பெற்றேன் சொன்னார் அல்வா. அப்படிப்பட்ட பெரியவர் இடையில கொஞ்ச நாள் பிரிந்ததுனால பெருமான் எவ்வளவு நாள் இடையில பிரிஞ்சுட்டு என்னை கண்டு கொண்டருளு போற்றி. இப்ப கூட நம்ம கண்ணாமூச்சி போத்தும் போது என்ன கண்ணு காண்றியா அப்படிங்கிறது, கண்ணை இறுக்கி முடிக்கிறது, எங்கேயா சுத்திட்டு உங்களை நிற்கிறது, இது பாவங்க எங்கேயும் தேடிட்டு. அப்புறம் வந்து என்னை கண்டு கொண்டருளு போற்றி. அதனால நான் இங்கேயோ மூலையில கிடக்குறேன், நீ பெரிய எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறவன், என்னை ஒரு சமயத்தை உங்க திருக்க நோக்கில் கொஞ்சம் பார்த்து ஏப்பா இங்கதான் இருக்கியா வா ராஜா வா என்று சொல்லக்கூடாதா? என்னை கண்டு கொண்டருளு போற்றி, விட உடே உரிக்கு என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. கொஞ்சம் பிரிச்சுக்கணும் இங்க, விட உடே உரிக்கு அது என்னது, விட இந்த உலக தொடர்புகளானவை எல்லாம் விட எங்க உருக்கணும், உள்ளே உரிக்கி. அந்த உள்ளே உரிக்கிங்கிறது உள்ளேங்கிறது இல்லைன்னா நடுப்புற இருக்கணும், அந்த இல்லைன்னா எல்லாத்தினால வெறும் உளேன்னு இருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா, என்ன பேருன்னு கேட்டா இடையிலே இடைக்குறை என்று பேர். இடைக்குறைன்னா ஒரு எழுத்து விடப்பட்டது, செய்யுளானதுனால அப்படி செய்யலாம். இதே நீங்க வந்து வசனமா பாடணும் எழுதுனா அங்க விட உளேன்னா தப்புன்னு சொல்லிட்டு அங்க உள்ளே என்றே சொல்லு. செய்யுள் ஆனதுனால அது உள்ளேன்னு போட்டோம்னா விட உளே ஊனாவும் லேவன்னாவும் சேர்ந்ததுன்னு சொன்னா நிறைய செய்யணும் ஆயிடுது. நீங்க விட உள்ளே என்று போட்டுட்டீங்கன்னா உள் ஒரு அசை, லே ஒரு அசை, ஈரசை சீராயிடும், ஈரசை சீராயிடும். அந்த ஈரசையானா செய்யுள் கட்டிடும் இங்க. அதுக்காகத்தான் அந்த இல்லன்னா எல்லாமே விட உளே. என்ன பண்ற தெரியாம திருமுறைகளில் இலக்கண கூறுகள் என்று கூட ஆராயலாம். அதற்காக விடவுடே, அப்ப விட இந்த உலகியற் பொருள்கள் எல்லாம் இந்த ஆன்மாவை விட்டு நீங்க உடே உருக்கி உள்ளேன்னா இந்த உள்ளத்திலே உருக்கி உடே உருக்கி விட உடே உருக்கி வேண்டிட என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி, என்னை ஆட்கொள்ள வேண்டும். உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பதந்தருளு போற்றி. இந்த உடலை எவ்வளவுக்களவு விரைவில் நீக்க திருவுள்ளமோ அவளை நீக்கும் சுவாமி
3: விளங்குகிறது
2: அல்லவா. சங்கரா போற்றி, சங்கரன் சங்கரன் என்பதற்கு நேர் பொருள் இன்பம் தருதலில் சங்கரன் என்று சொல்வார். இன்பத்தை வழங்குபவன் என்பது சம்முன சுகம், கரன்ன கொடுப்பவன், சுகத்தை கொடுப்பவன் என்று ஒரு பொருள். சுகம் என்பது என்ன, நன்மையை கொடுப்பவன், அப்ப இனிமையே கொடுப்பவன், இன்பத்தையே கொடுப்பவன் உடைய சங்கரன். எனவே சங்கரா போற்றி, மற்றோர் தரநிலையன் போற்றி, எனக்கு வேற யாரும் கதி இல்லப்பா. கோல பொங்கரால் குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வாட்கன் மங்கையோர் பங்க போற்றி. அருமையான அம்மா உமையம்மை அவரோடவே கூட இருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம். மால் விடை ஊர்தி போற்றி, அருமையான காலை. ஏன் அது அறமாகிய காலை, அந்த அறமே கடவுளாக இருப்பதனால அந்த விடை வைத்திருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம். இங்கு வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இடித்துத்தேனேன், இங்கு வாழ்வு ஆற்றகில்லேன். இந்த வாழ்வு நான் இதுவரைக்கும் நான் தொடர்ந்து போவேன், எனக்கு தேவையில்லை சுவாமி, அதனால நீதான் அதை நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விண்ணப்பிக்கிறார். ரொம்ப அருமையான பாட்டு. இழித்தனம் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி. என்னை யானே இழித்தனங்கிற என்னுடைய அருமை, என்னுடைய பண்பு எனக்கு தெரியாது சுவாமி, அதனால எனக்கு வந்து போழ்ச்சி படும்படியாக என்னுடைய செயல் இல்லை, என்னுடைய உடம்பும் இல்லை.
1: செயல் இருந்ததுன்னு சொன்னா நீ அன்னைக்கு ஆட்கொண்ட நீ அன்னையே நீ அழைச்சிட்டு போயிருக்க. என் உடம்பு மோசங்கிறது நல்லா தெரியுது. ஏன் உழுக்களுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலவி. பின்னால பாடப்போற அடைக்கல பத்தில இது என்னது, புழுக்கள் உடை புன்குரம்பை, எங்க தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே புழு உள்ள. நல்ல வேலையா நல்லா மூடி வச்சுட்டான் பெருமாள், இது திறந்தால தெரியுது திறக்கல. திறக்கிறது எங்க திறக்கவே போறது இல்லை, கடைசியில நெருப்பு தான் திறக்கும். அது எல்லாத்தையும் புழு கூட எல்லாத்தையும் ஒரே அடிச்சுக்கிறோம், இல்ல போட்டு போய்ச்சி விட்டீங்கன்னா தீர்ந்து போயிடுச்சு வேலை, மண்ணில் போட்டு. அல்ல புழுக்கள் உடை உள்ள நிறைய அவ்வளவு கிருமி இருக்குதான். புன் குரம்பை இடிந்த குடிசைது, இடிந்த குடிசை. ஏன் இங்க ஒழுவுது, இங்க ஒழுவுது, இங்க ஒழுவுது, எல்லாம் ஒழியே கிடைக்கிறது. ஆமா எல்லாம் ஒழுகிறதா இருக்கே சார், இங்கேயும் ஒழுகுது. அப்ப புன்குரம்பை சரி கொஞ்சம் எல்லாம் படிச்சு தொலைச்சாவது நல்ல படிப்பானாரு. பொல்லா கல்வி, படிச்ச கல்வியாவது உருப்புற கல்வியா படிச்சோமா? கிடையாது, உருப்படாத கல்வியில. எனவே இந்த கல்வி வந்து ரொம்ப இடிந்ததுங்கிறத இன்னைக்கு பாரதியார் மட்டும் பேசல, ரொம்ப காலமா சொல்லிட்டாங்க. பொல்லா கல்வி, செலவு தந்தைக்கோர் ஆயிரம் சென்றது, சீதனுக்கு பல் ஆயிரம் நேர்ந்தது, நலமோர் எட்டுணையும் நான் கண்டதில்லை, இதை 40,000 கோயில் சொல்வேன். இப்ப இருக்கிற கல்வி நிலையை பத்தி எப்ப 30 ஆண்டுக்கு முன்ன சொன்னார், இப்ப இருந்தாருன்னு வச்சுங்க குத்திக்கிட்டே செத்துருவார். அதனால நல்ல வேலை அப்பவே இறந்துட்டார். ஆமா அந்த காலம் ஒரு 30 ஆண்டுக்கு முன்ன நல்ல கல்வி எல்லாம் இருந்தது, ஓரளவு தேவலாம். அன்னைக்கே செலவு தந்தைக்கு ஒரு 1,000 இன்னைக்கு லட்சம் அர்த்தம். நீங்க 1,000 பேருங்க, நீங்க அட்மிஷனுக்கே 1,00,000 கொடுத்துருக்கீங்கல்ல, அப்புறமேல போவான் சாப்பிடணும் போகணும் வரணும் இத்தியாதிகள்லாம் வருது. தப்பித்தவரி இது நல்லா படிக்கல என்ன போய் காலில் விழுந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு வேற ஏதேனும் கொடுக்கணும் இவர். அப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு போக்குவரத்து இத்தியாதிகள்லாம். அந்த செலவு தந்தைக்கு ஒரு 1,000 ரொம்ப சின்ன விஷயம் இப்போ அல்லவா. என்ன நேர்ந்ததுனா தீதனுக்கு 10,000 நேர்ந்தது. ஐயா படிப்பினால உனக்கு ஒண்ணுமே வந்த, நலமோர் எட்டுணையும் நான் கண்டதில்லை, நன்மையே எனக்கு தெரியல. என்ன முத்துகுமாரசாமி கோயில் இருந்து பேசுறீங்க என்ன, 40,000 கோயில் சொல்லுங்க, இந்த ஒரு கோயில் இல்லப்பா அவ்வளவு மனதில். எப்போ 30 ஆண்டுக்கு முன்னே கல்வி நிலை இவங்களுக்குன்னா, அதுக்கு முன்னே மணிவாசர் காலத்திலேயே பொல்லா கல்வி. எனவே கல்வி நிலை ரொம்ப காலமாவே சரியாகும். அது என்னைக்கு இவங்க இவர்களெல்லாம் மகிழ்ச்சி படும்படியான இத்தனை யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்றது, இப்ப யூனிவர்சிட்டிக்கெல்லாம் இந்த குறிப்பு எடுத்து கொடுக்கணும், சுவாமி காலங்காலமா நம்முடைய கல்வியை பற்றி பெரியோர்கள் மதிப்பீடு, கல்வியை பற்றிய மதிப்பீடு என்று ஒரு தலைப்பு போட்டு யார் யாரெல்லாம் என்ன சொன்னாங்க. திருவள்ளுவர் முதல்ல அப்படி ஆரம்பிக்கணும், கற்றதனாலாய பயன் என்கள், அதுதான் முதல்ல பிள்ளையார் விட்டுச்சு, கற்றதனாலாய பயன்கள். என்னையா எவ்வளவு படிச்சு என்ன தெரியுங்களா, உயிரை விட்டு படிச்சேன் சுவாமி, ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க, ரேங்க் 1 யூனிவர்சிட்டி போற, கற்றதனாலாய பயன்கள். என்னதான் பயன் சொல்றீங்கன்னா வாளறிவன் நற்றால் சொல்லாரு. அதான் நீங்க சமய கல்வி வேணான்றீங்களே.
3: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய கோயில் திருப்பதிகம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 35வது அதிகம் 5வது பாடல் கொள்ளை குழைக்காதில். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருவெண்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: யாழ்முறிப்பெண் பாடி திருத்தருமபுரத்தை வழிபட்ட காளிவேந்தர் நலன் கழிவி நாளும் வழிபாடு செய்யும் திருநள்ளாற்றுச் சென்று அடைந்து போகமார்த்த புன்முலை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தைப் பாடி அருளினர். இத்திருப்பதிகமே அனல்வாதத்தின் போது நெருப்பில் இட பச்சை பசேல் என்று இருந்தது. அற்புதம் நிகழ்த்திய பச்சை பதிகம் இது. இத்திருப்பதிகத்தை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வைத்து வாசிக்கச் செய்து தாமும் பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார் பிள்ளையார் என்பது வரலாறு. பதிகப் பலன். இப்பிறவியில் அடைய வேண்டிய பிராரத்த சேடம் என்கிற உண்பு வினை வலி குறைந்து வானவர்களாகிய தேவர்களோடு மகிழ்ந்து இருப்பர் என்பதாம். முதல் திருமுறை பண் பழந்தக்கராகும்.

நள்ளிருள் நாயனாரை தூதுவிட்டவர்க்கே நண்பாம் வள்ளலார் ஏயர்கோனார் என்று குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் பெருமானாரால் போற்றப்பெறும் ஏயர்கோன் கலிக்காமரும் சுந்தரர் பெருமானும் திருப்புன்கூர் பெருமானை வழிபாடு செய்து மகிழ்கின்றனர். மழையின்றி இருந்த காலம் அது. மழையை பொழிவிக்க வேண்டி பாடியருள வேண்டும் என்று சுந்தரர் பெருமானிடம் விண்ணப்பிக்க சுவாமிகளும் பாட பெருமழை பொழிகின்றது. வெள்ளம் கரையை புரளக்கண்டு அஞ்சி தடுத்தருளவும் பாட வேண்டினர். அவ்வாறே பாடியும் அருளினார் நம்பிகள். மழை பொழிய பன்னிரு வேலி நிலம், மழையை தவிர்க்க பன்னிரு வேலி நிலம் என்று பாடி பெற்று பரமனார் திருக்கோயிலுக்கு இந்த சிறப்பினை வையகமுற்றும் என்ற சுவாமிகள் திருவாக்கால் அறியலாம். கோலமால் வரை எனத் தொடங்கும் திருப்பாடல் ஆலமுண்டருடைய வரலாற்றை நினைவுபடுத்துதல் காணலாம். பிரதோஷ காலத்தில் பாட வேண்டிய பாட்டு துவாரபாலகர்கள் பற்றிய குறிப்பு மூவையில் செற்ற ஞான்றி என்ற பாடலால் அறியலாம். ஏயர்கோனுற்ற இரும்பிணி தவிர்த்த வரலாறும் சுவாமிகள் திருவாக்கில் இடம்பெற்றுள்ளமை அறியலாம். நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் நாவினுக்கு அரையன் நாளை போவானும் கற்ற சூதன் அச்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று நாயன்மார்களிடம் திருப்பெயர்களை எல்லாம் கோவை செய்து பாடும் பாடல் மிக அற்புதமான கருத்து செறிவுடைய பாடலாகும். ஆரூரர் அன்பினார் சொன்ன அருந்தமிழ் வல்லவர்கள் அருவினைகள் நீங்க பெறுவர் என்பது திண்ணம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் பண் தக்கேசி.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு பிரம்மபுரம். பண் பஞ்சமம். திருச்சி

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்பழையாறை வடதளி.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருமறைக்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திரு இடையாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் கொல்லி இராகம் நவரோஸ் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு படையாட்சி, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
1: திருப்படையாட்சி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இடந்தலைப்பாடு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: கருவூர் தேவர் திருமுகத்தலை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தாரணை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் தாரணை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருத்தொண்டர் புராணத்தின் காரைக்கால் அம்மையார் புராணம் தெய்வச் சேக்கிழார் பெருமான் அருளியது.

தலம் திரு ஆலங்காடு பேயார் என்கிற காரைக்கால் அம்மையார் அருளிய 11 திருமுறை. மூத்த திருப்பதிகம் பண் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு செருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இனி ஞானசம்பந்தர் எழுதிய திருப்பாடலே சிறப்புடைய பாடல், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் தக்கேசி 2 கட்டளை பூவார் மலர் கொண்டு எனத் துவங்கும் திருப்பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் நாயனாரின் புராண வரலாறு, பகுதி 5. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஜூனாகடம் என்று ஒரு ஊர். பெண், தேவ பெண்கள். ஆ, தேவ பசு. கடம், யானை. இது மூன்றும் பூசை செய்த ஊர் அந்த ஊர். அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு பேர் தூங்கானை மாடம் என்று பேர். உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்துக்கு அருகாமையிலே குரங்கு, அணில், முட்டம் என்று ஒரு ஊர். குரங்கு, அணில், முட்டம்னா காக்கை. இது மூன்றும் பூசை செய்த ஊர். எல்லா ஊருமே யாராவது ஒருத்தர் பூசை செய்த ஊர் தான். ராமன் பூசை செய்த ஊர் ராமேஸ்வரம். வாலி பூசை செய்த ஊர் குரங்காடுதுறை. ஹனுமன் பூசை செய்த ஊர் தென் குரங்காடுதுறை அல்லவா? ஆமா. அதுபோல இப்படி மூன்று பேர் பெண்ணாகடம், இது மூன்றும் பூசை செய்த ஊர் தான் திருப்பெண்ணாகடம். அந்த ஊர்ல தூங்கானை மாடம் என்பது கோயிலுக்கு பேர். மயிலாப்பூர் என்பது ஊருக்கு பேர். கபாலீச்சரம் என்பது கோயிலுக்கு பேர். அந்த ஊருக்கு போன உடனே சாமி சொல்றார், என்னுடைய உடல் வேறு சமயத்துக்கு போயிட்டு வந்தது, இதனை தூய்மைப்படுத்தணும். ஒன்னு. ரெண்டாவது, யமன் வருவான், அப்ப என்ன உன்னுடைய ரிஷபக்குரியும் சூலக்குரியும் விபூதி உன்னுடைய திருவடி நீரும் என் மேல் இருந்தால் அவன் கிட்ட வரமாட்டான், அதனால அதனை செய்துவிடு நீ அப்படின்னு வேண்டுகிறார் சாமியர். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூலம் என் மேல் பொறி, அந்த சூலத்தை என் மேல் பொறித்து விடு அப்படின்னு கேட்கிறார் சுவாமி. இந்த முதல் பாட்டுல அது. அதுக்கு அடுத்த பாட்டு

திருவடியில இருக்கிற நீரை எனக்கு பூசி விடு, முதல்ல சொன்னார் தூலத்தை பொறித்து விடு அப்படின்னு, அடுத்தது உன்னுடைய திருவடி நீரை எனக்கு பூசி விடு, இந்த காலம் என்னை வந்து தொடருவான். குற்றம் இருந்த உடல் இது குற்றமற்றவனாக என்னை ஆக்கிவிடு என்பதுதான் பொருள். அதுக்கு அடுத்த பாட்டு,

இந்த திருப்பதிகத்துல மூணு பாடல் தான் இருக்கிறது, ஏனைய பாடல்கள் அழிந்து விட்டது. உங்களுக்கு நான் முன்னே நினைவூட்டியிருக்கிறேன், ராஜராஜ சோழன் இந்த தேவாரத்தை எல்லாம் கண்டுபிடித்து எடுத்த பிற்பாடு அதிலே சில பதிகங்களில் ஒன்று இருந்தது, இரண்டு இருந்தது, மூன்று இருந்தது, சில பதிகங்கள் பல பதிகங்கள் நிறைய இருந்தது, அழிவில்லாமல் இருந்தது. சில பதிகங்கள்ல இப்படி அழிவு இருந்தது. நடராஜா அப்படின்னு கத்தினான், ஏனைய பாடல்கள் போய்விட்டதேன்னு கத்தினான். 16,000 பதிகம் பாடினார் என்று தம்பியாண்டார் நம்பி சொல்லுவார் திருஞான சம்பந்தர். இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறது? 400 சில்ற பதிகம் தான் இருக்கிறது. 16,000 எங்கே இருக்கிறது, 400 எங்கே இருக்கிறது? நம்ம பர்ஸ்ல ஒரு 1,000 ரூபாய் பணம் வச்சிருக்கோம், 2 ரூபாய் கீழே விழுந்தா நமக்கு மனசு தாங்க முடியாது. 2 ரூபாய் எங்கேயோ போட்டேன், 2 ரூபாய் எங்கேயோ போட்டேன். இது எல்லாரும் சொல்றதுதான், எவ்வளவு பணம் இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. ஆக என்ன அர்த்தம்? இந்த 2 ரூபாய் போனது பெருசா நினைக்கிறாங்களே தவிர இந்த 1,000 ரூபாய் பக்கத்து இருந்தா நினைக்கல. அது போலத்தான் ராஜராஜ சோழன் ஐயோ கடவுளேன்னு கத்தனான். நல்ல வேலையா போச்சு, நடராஜ பெருமான் சொன்னான், ஹே ராஜனே, உனக்கு தேவையானது மாத்திரம் வைத்துவிட்டு ஏனையவற்றை நாமே அழிக்க செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டான். அன்னைக்கு பேச்சு இருக்கிறான் பாருங்க ராஜராஜ சோழனோட அந்த நடராஜ பெருமான். இன்னைக்கு யார்த்தியாவது பேசுறானா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளை கண்டா ஓடுறான்னு கூட சொல்ல வேண்டிய வருது இல்லையா? ஆமா. ஆக இந்த பதிகத்துல 3 பாடல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது, அது நடராஜ பெருமானுடைய பிரசாதம் என்று நாம எண்ணி விடுவோம். இதுல அவர் சொல்லுகிற கருத்து, யமன் வருவான், நான் என்ன செய்வேன், அதற்கு உன்னுடைய சூலத்தை பொறித்து விடு. சொன்ன உடனே ஒரு பூதம் வந்தது, சிவன் அருள்னால வந்தது, திருநாவுக்கரசனுடைய தோளிலே இடமும் சூலமும் பொறித்தது என்று வரலாறு, சேக்கிழார் பெருமானுடைய வரலாறு சொல்லுகிறார். சேக்கிழார் பெருமான் சொல்லித்தான் நமக்கு தெரியும். இந்த வரலாறெல்லாம் நமக்கு கிடைக்கிறது எப்படி? தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் சொன்னார். ஆமா, இந்த மூவருக்கு தான் அவர் சொன்னார், திருஞான சம்பந்தருக்கு சொன்னார், திருநாவுக்கரசருக்கு சொன்னார், சுந்தரருக்கு சொன்னார், மாணிக்க வாசகருக்கு சொல்லப்பெறவில்லை. அதனாலே தான் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம் அனைத்தும் எந்தெந்த சமயத்துல பாடப்பெற்றது நமக்கு கிடைக்காமலே போயிடுது. இதுல இருந்து நமக்கு தெரிகிறது அல்லவா? அப்ப தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் இந்த புண்ணியத்தை செய்திருக்கிறார் அப்படி நாம எண்ணிக்கொள்ளணும் அல்லவா? ஆமா. ஆக இன்னொன்னு அவர் கேட்கிறார், இருங்கூத்து அகல மின்னாரும் மூவிலை சூலம் என் மேற் பொறி அப்படின்னு. அப்ப அந்த சூலக்குறி இருந்ததுன்னா அப்ப யமன் வரமாட்டான் அப்படின்னு. இப்ப நமக்கு சூல பொறி கிடைக்குமா? கிடைக்காது. பின்ன எது? திருநீறு ருத்ராட்சம். திருநீறும் ருத்ராட்சமும் ஆண் பெண் யாருமே அணியலாம், ஆண்கள் மாத்திரம்தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை, பெண்களும் அணியலாம், பெண்கள் அணியறதும் உண்டு. ஆக இந்த யமன் வருவானேன்னு தான் எல்லாருமே பயப்பட்டாங்க. சுந்தரர் சொல்கிறார் ஒரு பதிகத்தில, என்னைக்கோ ஒரு நாளைக்கு நீ வந்து மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்தாய் அல்லவா, எனக்கும் அந்த மாதிரி செய்துவிட. போன வாரம் அந்த பாட்டை நான் பாடி காட்டினேன்னு நினைக்கிறேன், நான் மீண்டும் நினைப்பூட்டுறேன்.

அதை செய்தா அல்லவா, ஒரு அடியார் பொருட்டு செய்தா அல்லவா, நானும் சிவனடியார் தானே, எனக்கு அப்படி செய்து விடு, அதனால்தான் உன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்தேன் என்று சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதத்தான் நாம வேண்டணும் இல்லையா? இதுக்காக நம்ம திருக்கடை விரும்ப வேண்டாம், இங்கிருந்தே வேண்டலாம், சுவாமி என்னை காப்பாற்றி விடு. வேதனையில பெரிய வேதனை மரண வேதனை தான். அதனால்தான் இந்த தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த குழந்தைகள் நெய் நெய் நெய் நெய்னு புடுங்கி எடுக்கும் தாய, யமனா வந்து என் பிராணம் எடுக்குன்னு சொல்லு, தலைவலியா வந்து என் பிராணம் எடுக்குது, வயத்து வலியா வந்து எடுக்குதுன்னு சொல்லலையே பாருங்க, அடுத்த வீட்டுக்கு அவன் துன்பப்படுத்துறமாரி சொல்ல யமன் என்று தான் சொன்னாங்க அல்லவா. ஆமா, அந்த வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனை. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே பயப்படுறது. அப்படி பயப்பட்டு அவர் கேட்டதுனாலதான் யமன்கிட்ட அவர் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த உடலோடு கைலாயம் சென்றார் என்று வரலாறு. இப்ப நாமளும் அந்த மாதிரி கேட்டோம்னா இந்த உடலோடு யமன் நம்ம வந்து பிடிக்காம போய் சேரலாம். கேட்டு வைப்போமே, இது கேட்கறது கூடவா நமக்கு முடியாது. ஆமா, எந்தை நீ என்னை நமன் சமர்நலியில் நமன் யமன்

முடியுமா? கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாதே, முடியாதே. எப்படி கூப்பிடுமா இல்லையா? சளி வந்து கண்ணை அடைச்சுக்கும், மூக்கு அடைச்சுக்கும், காதை அடைச்சுக்கும், தொண்டையை அடைச்சுக்கும், பேச முடியாது, கண் பார்க்க முடியாது, மூச்சு விட முடியாது, வாய் பேச முடியாது. எப்படி கூப்பிடுமா சொல்றாரு? நான் கூப்பிடுவேன்னு சொல்றாரு. என்ன அவ்வளவு தைரியம்?

ஒரு சிவபக்தர் கேட்கிறார், எனக்கு ஓய்வு வர வேண்டாம், நான் பாயில படுக்க வேண்டாம், பாயில படுத்தாச்சுன்னா கட்டிய மனைவி கூட வெறுத்துருவார். ஆமா, பிள்ளைகள் வெறுத்தும், ஒழிஞ்சா பரவாயில்லையே, சில பேர் ஒழிச்சும் விடுவான். ரகசியமா உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், ரொம்ப நாடா இருந்து தொந்தர பண்ணி இருந்தா அது போகாம இவனே போக்கி விடுவான். ஆமா, பார்த்தான் கேக்குறார், நோயுற்று அடராமல், நொந்து மனம் வேடாமல், பாயிற்கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூர் ஐயா என் சீரடிக்கு வைப்பார். அதேத்தான் திருப்பூரும் கேட்கிறது.

0: எப்படி அந்த பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்ற திருப்பதியத்தை பாடின உடனே ஒரு பூதத்தை அனுப்பி இவன் திருநாவுக்கரசருடைய தோளில் சூலக்கொரியும் சூலப்பொரியும் இடவக்குரியும் பொறித்து வைத்தான் என்று வரலாறு இருக்கிறது. இப்போ ஞான சம்பந்தருடைய வரலாறுல முக்கியமான பகுதி மதுரை என்று நான் உங்களுக்கு சொன்னேன், நினைவூட்டியிருக்கேன். அது முடிந்தது. இப்ப திருநாவுக்கரசருடைய பதிகத்துல முக்கியமான சில பகுதிகளை நான் நினைவூட்டி விட்டு சுந்தரருடைய பதிகத்துல முக்கியமான வரலாறு எது என்று நான் உங்களுக்கு நினைவூட்ட இருக்கிறேன்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: பெருமானுக்கு தலை திருச்சடையில அங்கன் மதி கங்கை நதி வெங்கன் அரவங்கள் எழில் தங்கும் இதழி துங்க மர தங்கு சடை அங்கி நிகர் எங்கள் நிறை தங்குமிடமாம். அப்படிப்பட்ட அருமையான உயர்ந்த சடையை உடையவன், நெருப்பை ஒத்து இருக்கிற செக்கச்சிவேர் இருக்கிற பெருமான் இங்கு எழுந்தருளி இருக்கிற இடம் இதோ இந்த சீர்காழிதான் என்று சொல்கின்றவர். சீர்காழிக்கு வேறு பெயராக இருக்கிற என்னது? வெங்குரு. வெங்குரு என்று சொல்லுகிறார். அதனுடைய காரணத்தை நாம் எண்ணுவோம் இனி அடுத்த பாட்டில்.

பாணி விஜயன் பாணி அமர் போன அருள்மானு பிரமாணி இடமேனி முறையில் பாணி உலகால மிக ஆணின் மலி தோணி நிகர் தோணி புறமே. இதுல அந்த முறையை மாற்றி இப்படிப்பட்ட பெருமான் இருக்கிற இடம் இந்த ஊர் என்று சொல்லாமல் முழுமையாக அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து அவனுக்கு இது கொடுத்து வில்லம்பு கொடுத்து அவனுக்கு அருள் செய்த திறத்தை சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருள் இருக்கிறதும் தோணிபுரம். இந்த தோணிபுரம் எல்லாராவது காரணம் தெரியும். என்ன காரணம்? ஒரு ஊழி காலத்துல எல்லாம் தண்ணீரே பறந்து விட்டதான். தண்ணீரே பறந்த பொழுது எல்லா ஊர்களும் அதுல அமிழ்ந்து விட்டன. ஒரே ஒரு காழிப்பதிதான் மேல மிதந்துதான் தோணியாக, அதனால் அதுக்கு தோணிபுரம். எனவே உலகமெல்லாம் அழிந்த போதிலும் கூட தோணிபுரம் அழியாமலும் அந்த வெள்ளத்தில் மிதந்தும் இருப்பதனால தோணிபுரம் ஆயிற்று, சீர்காழி என்று ஒரு பெயரும் அல்லவா, அப்படிப்பட்ட இடம் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார்.

0: தேவர்கள் விடாமல் பெருமானை வணங்குவார்கள். எதற்கு? பயன் கருதி வணங்குவார்கள். தேவர்கள் வணங்குவது பயன் கருதி தானா? எப்படி தெரியும் நமக்கு? தேவர்கள் வணங்குவது தங்கள் நலத்திற்காகத்தான். முத்தி பேர் இதெல்லாம் விட மாட்டாங்க. நாங்க வாழணும் சாமி. அருமை அருமை அருமை. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. சுயநலத்துக்காகத்தான் விரும்புவாங்க. இரண்டாவது பயன் கருதித்தான் தொழுவாங்க. நமக்கு வந்து இந்த பயன் கருதி தொழுவது கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, பயன் கருதி தொழுதா அந்த பயன் நமக்கு கிடைக்கும், ஆனா மீண்டும் மீண்டும் பிறப்பு கிடைக்கும். பயன் கருதாமல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்று சொல்லி பெருமானை வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பொருள் ஒன்று உண்டெண்ணில் அதுவும் உண்டன் விருப்பன்றே. பா, அதுதான் நம்ம அப்படிதான் வேண்டும். வேண்டுனா அருமையா வேண்டியிருக்கார் நம்முடைய மணிவாசக பெருமான். இன்னது இன்னது வேண்டும் இன்னது வேண்டும் சொன்னா மீண்டும் மீண்டும் பிறப்பு கூப்பிடும். அதுக்கு என்ன பேருனா காமியம், காமிய பயன் பேர். இப்ப காமியம் சொன்ன உடனே உங்களுக்கு திருப்பூர் ஞாபகத்துக்கு வரும். அவ்வளவுதான், காமியத்தழுந்து இளையாது. ஏன்னு கேட்டா காமியம்னா உலக நன்மை கருதி, உலக பயன் கருதி செய்யறோம். அதனால உலக பயன் தருவான், என்ன வரும் கருது? மீண்டும் மீண்டும் பிறப்பும். மீண்டும் மீண்டும் பிறப்பு வந்து இழைப்ப இழைச்சி போடுவோமா? இழைச்சி போடுவோம், இழைச்சி போடுவோம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். பிறப்பு வந்தா இழைச்சி போங்கிறதுக்கு உடனே மேற்கொள்ளும். எல்லாம் திருவாசகம் தான். ஏன்னா நானா சொல்றத விட கொஞ்சம் உங்களை அழைச்சிட்டு போறோம்ல அது மாதிரி. ஆகவே பாத்தீங்களா ஒவ்வொன்னு எப்படி இருக்குது? காமிய தடுந்தினால் என்ன ஆகும்? இழைத்து போடுவோன்னு. என்னை அப்படி இழைப்பம்னு யார் சொன்னா? எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இது வந்து உடல்ல இழைச்சு போறதுங்கிறது சதைப்பிடிப்பு குறைஞ்சு போகுது. உயிர்ல இழைப்புங்கிறது துன்பப்பட்டு பட்டு பட்டு நஞ்சு போறது, நஞ்சு போறது. அது அப்ப உயிர் வந்து ஆன்மா வந்து தான் நீங்க காண முடியாத பொருளாச்சு, அருபமாச்சு. அருவமா இருக்கிறது எப்படி சார் இழைச்சு போகும்னு கேட்டா, இது உருவமா இருக்கிறது இழைச்சு போறது தெரியுது. ஐயா கொஞ்சம் நீங்க என்ன வர வர கொஞ்சம் இழைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுரும் சரிங்களா. ஆனா இழைச்சிருக்கீங்கன்னு கேட்கலாமே தவிர கனத்துக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. சிவ சிவ ஏன்னு கேளுங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தப்பி தவிர தரவழி வந்துட்டுது கருணா ஐயா கருணா. நான் அப்படியா சதையா இருக்கேன், அப்படியா சதையா இருக்கேன், அப்படியா சதையா இருக்கேன்னு சொல்லு. அதனால கேட்கறது எப்படின்னு இழைச்சி உண்மையிலேயே இருந்தா கூட அவங்க கனத்து இருந்தா கூட ஏன் இப்படிங்க ஏன்னு இழைச்சி போனீங்கன்னு தான் கேட்கணும். என்ன கொஞ்சம் கணத்துறீங்கன்னு கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம தான் கேட்கறமா என்ன கிடையாது, இந்த நாகரிகம் நமக்கு தெரியாத. அதனால அதே போல வயது கூட என்னன்னு சொல்லும்போதுனா தூக்கி போயக்கூடாது. ஐயா அம்மாவுக்கு என்ன வயது இருக்கும்னா நம்ம சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம வயது சொல்லப்படாது. அவங்களாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் போடும்போது ஏறத்தால் 50 இருக்கும்னு சொன்னால் ஒரு 35-40 இருக்குங்களா அப்படி கேட்கணும். 50 போய் 80ன்னு கூடாது, கோபம் வந்துடும். என்ன அப்படியா நான் தருமாறி போட்டேன் கிழவியா அப்படிங்கிற. நாம சொல்ற வயசை விட ஒரு 10 மேல இருக்கிற மாதிரியே நம்ம கீழே இறக்கி பேசணும். அவங்களுக்கு மனசு குளிச்சு பாத்தியா, அடுத்தவர்கள்லாம் பார்க்கும்போது 30 தெரியுது, நமக்கு 45 அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு மகிழ்ச்சி இல்லைங்களா. 45 போய் 60 சொன்னீங்கன்னா நான் என்ன அவ்வளவா கிழவியா போயிட்டேன், அவளுக்கு என்ன அவ்வளவு தொக்கா போட்டேன் அப்படிங்கணும். அதனால வயசை கூட்டியே சொல்லப்படாது, குறைச்சி சொல்லணும். அது போல உடம்ப கனத்து போச்சுன்னு கேட்கப்படாது, இழைச்சு போச்சுன்னு தான் கேட்கணும். இல்ல அதை பத்தி அந்த டாபிக்கே விட்டுணும். ஏன் வம்பு? ரொம்ப பாயமா பார்த்து ரொம்ப ஆச்சு, நமக்கு அடிக்கடி வருவீங்க இப்ப வேணும் காணா, நான் எங்கேயும் வெளியில ஊர் போயிருக்கலாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுருங்க. ஏன் சங்கடமான கேள்வியெல்லாம் கேட்கறது வேண்டாம். இப்படியாக நமக்கு ஆனா உயிர் இழைப்பு எப்படி இருக்கும்? இது உடல் இழைப்பு தெரியுது கண்ணால. உயிர் தான் நீங்க வந்து என்ன உயிர்ங்கிறது இருக்குன்னு உணரலாமே தவிர அது வந்து காட்ட முடியாது, உயிரை காட்ட முடியாது. அது போய் எப்படி அழைக்கும்னு கேட்டா இந்த பல்வேறு பிறவி எடுத்து துன்பப்பட்டு துன்பப்பட்டு நஞ்சு போகுது பாருங்க, அதுதான் இழைப்பது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமாம். இன்னைக்குதான் எனக்கு முடிஞ்சது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்றெல்லாம் சொல்ற. சரி, ஆகவே இப்ப இங்க வருவோம். அதனால தேவர்கள் வாழ்த்துவது எதற்காக வாழ்த்துவார்கள்? வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். அடுத்த வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்க வாழ்கன்னு வழங்க மாட்டாங்க. இப்ப நாம என்ன செய்யறோம்? வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்கிறான். மனித இனம் மட்டுமல்ல, குறைவிலாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவை வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக. உலகமெல்லாம் சிவகாசிக்கு மட்டுமல்ல, தென்னாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய பெருநாட்டுக்கு மட்டுமல்ல, விலகு உலக அப்படிலாம் நம்ம பேசுறோம் இல்லைங்களா. வாழ்க அந்தனர் வானவரானினம், வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க. சிவகாசி துயர் தீர்கவே, திருச்சிராப்பள்ளி துயர் தீர்கவே இல்லை, வையகமும் துயர் தீர்கவே. உலகமெல்லாம் இருக்கிற துன்பம் நீங்க அப்படித்தான் நாமெல்லாம் வாழ்த்துறோம். ஆனா அப்படி இல்லை, அந்த ஆள் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். இங்கதான் தேவலோகத்தில் போய் அந்த ஒலி எடுத்தாலும் தெரியல. முனிவாசகர் அவனுகிட்ட மற்றவங்க நலத்தை பத்தி இல்ல, எல்லாம் சுயநலம் தான். சரி, அப்புறம் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் விடாமல் உன் திருவடியில மனதை வச்சு தியானம் பண்றது எதுக்குன்னு கேட்டா, தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி. இப்படி அநேக 12 திருமுறைகளிலே தேவர்கள் இந்த நோக்கத்தோடு தான் வழிபடுவார் என்று சொன்னது திருவாசகம் தான். அதுல இந்த பாட்டு தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, அடிக்கடி சொல்றதுதான் இல்லைங்களா. வாழ்த்து திருவாசகம் முடிச்சோம்னா இந்த பாட்டு நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் சர்வசாதாரணமா, இந்த நேரத்துக்கு வரும். அப்ப மனநின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொட வேண்டி, இந்த நேரத்துக்கானது இப்படிலாம் வணங்குறாங்க பெருமானே. அடியனுக்கு எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் பிறவின்னு ஒண்ணு எடுத்தா தானே வந்து நான் வாழவோ அல்லது தாம் உயர்க்க மற்றவங்க எல்லாம் மாண்புமிகு அமைச்சர் வருகிறார் பராக் எச்சரிக்கை என்று போடுறதுக்கு. இந்த சனி இந்த உடம்பு இருந்தா தானே இவ்வளவு பேரும். உடம்பே வேண்டாம் சுவாமி, உடம்பே வேண்டாம். சூழ்த்து மதுகரம் உடலும் தாரோயை நாயடியேன், வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானு முன்னை பருவனி. அடியனுக்கு அதெல்லாம் நான் உயரவோ மற்றவர்கள் என்னை தொடணும்னு கருத்து இல்லை சுவாமி. இந்த அடியனுக்கு இருக்கிற பிறவி நீங்கன்னா போதும், அதுக்காகத்தான் வரும். அப்ப மணிவாசகர் திருவுள்ளமும் தேவர்கள் திருவுள்ளமும் என்ன மலையனைய வேற்றுமை என்று பார்க்குது. அதனால்தான் அப்ப நம்ம ஆண்டவன் நம் முன்னே தோன்றினால் என்ன வேண்ட வேண்டும்? பிறவி போகணும்னு வேண்டணும். அதனாலதான் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். யாரு? அம்மா. உனக்கு என்னமா வேணும் அப்படின்னார் பெருமானி. இப்ப இருக்கிற அன்பு எப்பொழுதும் உங்ககிட்ட மறவாம இருக்கணும் சுவாமி, அந்த அன்பு வேணும் சார். ஏன்? அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறியலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இருந்தால் தொட்டு தெரிய மாட்டான். ஆதலால் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். அப்ப ஆண்டவன் நம் முன்னால் தோன்றினால் என்ன வேண்டணும்? பிறவாமை வேண்டும். இப்ப திருக்குறளுக்கு வாங்க. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. ஆண்டவன் உன் முன் தோன்றினால் என்ன வேண்டும்? பிறவாமை வேண்டும். திருவள்ளுவரும் சொன்னது அதுதான். அம்மாவும் வேண்டாம். எஞ்சிய வேண்டுகோள்லாம் உங்களுக்கு தெரியும், இப்ப நான் சொல்லல. எனவே அதனால வானவர்கள் எப்படி வாழ்த்துவாங்களாம்? நிராமய பராபர புராதன பராபு சிவராக அருள் என்று இராவும் எதிராயது பராணினை புராணனன் அமராதிபதியாம். தேவர்கள் வணங்கும் போது பெருமானுடைய போடலான்னு சொல்லுவாங்களாம். அவன் எப்படிப்பட்டவன்? நிராமய பராபரன். அவன் வந்து எதுவும் உடம்பெல்லாம் இல்ல, அருளே வடிவாக இருப்பானே தவிர அவனுக்கு நம்ம போட்ட இந்த இந்த மாதிரி இருக்கிற தசை எலும்பு நரம்பு இந்த கூட்டம் அல்ல. கந்தர்மா ஞாபகத்துக்கு வருதா? கந்தர்மா ஞாபகத்துக்கு வருதா? முன்னால இருக்கிற ஒரு அஞ்சாறு வரைக்குள்ள. ஆனா பலருக்கு மனசுல இருக்கும்னு நினைக்கிறேன். கந்தர்மா அருமையான அருளே உருவின்றி நின்ற உருவாயி திரிகரணம் ஆக வரும் இச்சை அறிவியற்றலால் இளைய போக அதிகாரப் பொருளாகி ஏகத்து உருவும் அருவும் அரு உருவமாகி பருவ வடிவம் பலவாயி. குருன்னு சுவாமில் அல்லவா? அப்போ அருளே உருவாய். அப்ப நம்முடைய வடிவம் எல்லாம் கேட்டீங்கன்னா வடிவம் எல்லாம் இந்த எலும்பு நரம்பு தசை இதெல்லாம் சேர்ந்த வினியினால் வந்த உடம்பு அல்ல. ஆனா அவர் அருளே வடிவாக இருக்கிறார். நம்ம வாரியார் தொடங்கும் போது கடைசியில ஒரு பந்ததை வச்சிருந்தார். ஞானமே வடிவாக இருக்கின்ற வயலூர் பெருமான் திருவருளாலே அப்படின்னு அறிஞர். கடைசி காலத்துல அப்படி வந்துட்டு முன்னெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணார். அப்புறம் கைத்தல் நரிகனை கூட கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அந்த உடம்பு அந்த தளர்ச்சி வர வர வர கைத்தல் நரிகனை கொஞ்சம் கடைசியில முழுதும் பாடக்கூட முடியல. ஒரு காலத்துல கைத்தல் நரிகனை பாடுவதற்கு அரை மணி நேரம் எடுத்துக்கொண்ட காலம் கூட உண்டு. நல்லா அந்த அகலமா இவ்வளவு அகலம் நல்ல ஜருக வீசி இருக்க கையில அஞ்சு விரலையும் இந்த மோதிரம் இருக்க கையில ஒரு கடகம் போட்டிருப்பார் அருமையா இருக்க. பார்த்தா உண்மையா சொற்பொழிவாளர்ல அழகர்னா ஒருவர் ஒருவர் தான், வேற எவருமே கிடையாது. ஒரு காலத்து அந்த காலத்துல யாரும் செய்யல. இப்ப கலைஞர்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களே ஒவ்வொருத்தரும் சொற்பொழிவாளர் அழகர் யார் என்று தமிழ்நாட்டில் சேர்ந்து மற்ற நாட்டில உங்களுக்கு தெரியாது. மற்றனால அப்படிலாம் ஒண்ணு சொற்பொழிவாளர்லாம் ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது அழகுன்னு வருகின்ற பொழுது இங்கேதான் சிறப்பா இருக்கும். சொற்பொழிவாளர்ல ஒரு அழகராக இருந்த ஒரே ஒரு பெரியவர் நம்முடைய வாரியார் தான். அந்த உயரம் அகலம் பின்னாலதான் அந்த முதுமையினால கழுத்தெல்லாம் அப்படி போய் கீழே செஞ்சுட்டு தொடக்கத்துல எப்படி இருப்பாரு? அருமையா இருப்பாரு. காதல் அருமையாரு வைர கடுக்கன் மிக அருமை. சொற்பொழிவாளர் அழகர் வாரியா என்று சொல்லுவார். அப்படிலாம் இருக்கின்ற பொழுது மிருதங்கம் எல்லாம் கூடாதுன்னு சொன்னா இந்த கைத்தல் நரிகனிங்கிற பாடலா எப்படி எவ்வளவு நேரம் பாடுவார்? முன்னால இருப்பதெல்லாம் நிரல்பட இயல்பா பாடி பின்னால போகும்போது மத்தள வயிறனை உத்தையும் புதல்வனி மற்றொரு மழை கொடு பணிவேணி வித்தமிழலைவனி மிற்பொருகளில் முற்பொழி எழுதிய முதல்வோனி பலே பலே அப்படிம்பர். ஒரு பெரியவர் அப்படி மேடையெல்லாம் அலங்கரித்தார். அது மாதிரி ஒருவர் இப்பொழுது இல்லை, இனியும் இல்லை. முருகா. அதனால அவனுக்கு நமக்கெல்லாம் வடிவம் என்னன்னு கேட்டா எலும்பு தோல் இவற்றினுடைய ஆக்கம் அதோட வினியினால் வந்தது. நான் செஞ்ச வினியினால வந்தது இல்ல. நாம ஏன் குள்ளமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தலையெழுத்து தான். ஏன் பனைமரம் மாதிரி வளர்ந்தோம்? நம்ம தலையெழுத்து தான். ஏன் அகலமா ஆனோம்? நம்ம தலையெழுத்து தான். ஏன் நையின்னு இருக்கிறோம்? வெனை வெனை அப்படிம்பாங்க. அது வேற பாவம். நீங்க குண்டா இருந்தாலும் எங்கதான் அரிசி கிடைக்குதோ தெரியல, இவங்க வாங்குற அரிசி நம்ம ரெண்டு நாளைக்கு வாங்கலாம் பாங்க பாவம். அது மாதிரி குண்டு நீங்க ரொம்ப என்னன்னு கேட்டா அப்படின்னு கேட்டோன்னு வந்து ஒன்னு ஒண்ணு வேணை சார் அவ்வளவும் வேணை நையன்னு போறதுக்கு பின்ன எதனால வேணை அப்படிங்கிறது. உயரமா வளர்ந்துட்டது பனைமரத்துல பாதி என்ன வளர்த்தால பாவி அப்படிங்கிறது. ரொம்ப கத்திரிக்காய்க்கு காலுங்கையும் முளைச்ச மாதிரி பாவம். ஆகவே உயர்ந்தாலும் போச்சு, தாழ்ந்தாலும் போச்சு, அகன்றாலும் போச்சு, ஒடுங்கினாலும் போச்சு. பின்ன எப்படிதான் இருக்கிறது? என்ன வினை எப்படி இருக்கா? அப்படி இருக்க வேண்டியதான். அதுக்கு என்ன திட்டப்படி தொலைகிறது? ஆனா இந்த அமைப்பெல்லாம் இல்லாமல் பெருமான் அருளே உருவின்றி நின்ற உருவாயி. பெருமானுடைய வடிவம் அருளே வடிவமாக இருப்பார் என்று ஒரு பன்மையா குரல்சாமி சொன்னார். எனவே நீராமய அவனுடைய வடிவில்லாதவன் பராபரம் பரம் அபரம் மேலிடம் அபரம் கீழிடம் எல்லாவற்றிற்கும் தலைவன் அவன் தான். அப்படிப்பட்டவன் புராதன மிக பழமையானவன் பராபு சிவராக அருள் என்று எல்லோரும் பரவுகின்ற பெருமானே சிவபெருமானே என்றெல்லாம் தேவர்கள் வணங்குவார்களாம் என்று இராவும் எதிராயது பராணினி புராணம் அமராதிபதியாம். இப்படி எல்லாம் வணங்குகின்ற தேவர்கள் தேவருடைய தலைவன் அப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமானுடைய இடம் இதோ எங்களுடைய சீர்காழி என்று சொல்கிறார். அப்ப வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான் மனநின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. ஆனால் நாம் வாழ்த்த வேண்டுவது பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானம் உன்னை பருவனி. நாம் எல்லாம் வேண்டுவது எதுன்னு கேட்டா, இந்த பாழா போன பிறப்பு நீங்கி பெருமானி உன் திருவடியில் இருக்க வேண்டும் என்ற ஒன்றுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்க வேண்டும் என்று சொல்ல. இப்படி எல்லாம் இருக்கிற பாட அந்த ஊர் பூந்தராய், அது ஏன் பேர் வந்தது நாளை சொல்வோம். அரணை ஒரு முரணார் பலர் மரணம் வர இரணம் அதில் அறமலி படை கரம் விசிறு விரக நமர் கரணன் உயர் பர நெறிகுள் கரணாதிடமாம் பராமுது விரவ உடல் புரளம் ஒரு மாறவை அரி சிரம் அறிய சிரமரள தரணம் அவை பறவை இரு கிரகம் அவர் சிரபுரம் அதி. திருச்சிரபுரம் என்பதற்குரிய காரணம் அந்த பாட்டு முழுதும் இருக்குது. அதனால் அந்த பாட்டு முழுதும் என்பது நாளை அல்லவா. அறமழிவு பெற உலகு தெருப்பு எவன் விரல் அடிய நிறுவி வீரன் மாமறையின் ஒலி முறை முரசை பிறைய இரன் உருள அரும் இறைவனிடமாம். இந்த தேவர்கள் வேண்டுவது சரி, இயமன் ஒரு காலத்துல வேண்டுவான். எப்பன்னு கேட்டா, தன்னுடைய தனக்குரிய தொழில் அது அழித்தல். ஆகவே அவன் செஞ்சது ஒண்ணு தப்பு, அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தொழில் அவன் செய்யணும் சரிங்களா. அப்படி செய்கின்ற பொழுது சில சமயங்கள்ல மார்க்கண்டேயர் மாதிரி இருக்கவங்களை போய் செய்ததுனால அந்த அழிவுக்கு ஆளானே தவிர, மற்ற நம்போன்ற உயிர்கள் எல்லாம் வெளி நீக்கம் பெறும்போது செய்யத்தான் வேணும், அதுதான் அவனுக்கு வேலை. அப்படிப்பட்ட ஏமனெல்லாம் கூட வணங்கும்படியான இடம் இதோ இந்த ஊர் என்று சொல்லி அதை நிறைவு புறவம் என்று சொல்லுகிறார். அதை பார்ப்போம். அடுத்தது விண்பயில மண்பெகரி மண் மண்பயிரி வன்பீரமன் என்பெரிய பண்படைகொள்மால் கண்பரியும் முன்பொழிய நுண்பொருள்கள் தன்புகள்கள் கண்டனிடமாம். இது நம்முடைய பெருமானை வணங்குவது ஏமன் மட்டும்தானா, பிரம்மன் மட்டும்தானா, திருமால் மட்டும்தானா? அவனுடைய ஏவலால் செய்கின்ற அத்தனை பெருமக்களும் அந்த தொழில் செய்கின்ற அத்தனை பேர் வணங்குறாரு. அந்த அவருடைய நாம் அவரெல்லாம் நம்ம போன்றவர்கள் எல்லாம் அவருக்கு ஏவல் செய்யல, வினியினாலே நம்ம இங்க எல்லாம் படைச்சு வச்சான், நாமும் வணங்குறோம். இப்படி எல்லா உயிர்களாலும் ஒவ்வொரு காரணம் பற்றி வணங்கப்படுகின்ற பெருமான் இருக்கின்ற இடம் இதோ இங்க இருக்கிற அந்த சண்பை நகர் தான் என்று சொன்னார். பாடி உரை வேட நிகர் பாடம் உணர் கூடும் உடலாளருள் உணரா ஏடின் இசையாடின் மொழி ஏட எவன் வாடும் இறை தாடும் இடமாம். இது எத்தனாவது பாட்டு? பத்தாவது பாட்டு. பத்தாவது பாட்டுனா எப்படி இல்லவா, சமணர்களை பத்தி இருக்கும். எனவே சமணர்களை பத்தி சொல்லுது. அந்த சமணர்கள் அவர்களால் உணர முடியாதுன்னர். ஏன் அப்படின்னு கேட்டா, தன் முனைப்பினாலே யாரெல்லாம் உணர முற்படுறாரோ அவங்க முனை முடியாது. நான் கண்டுவிடுவேன், நான் உணர்ந்து விடுவேன் என்று சொன்னா முடியாது. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. ஏப்பா நீ காட்டாக்கால் யார் காண முடியும் என்று போகும்போது ஆண்டவன் தனக்கு காட்சி தருகிறான் இல்லவா. அப்படிப்பட்ட அந்த புத்த சமணரால் உணர முடியாத பெருமான், நம்மால் உணர்படியான கருணை கொடுக்கின்ற பெருமான் இருக்கின்ற இடம் இதோ இந்த காழிதான் என்று சொல்ற. அடுத்ததுல கொச்சை நகர்னு, அது ஒரு தாழ்வான வரலாறு. ஒரு முனிவர் போய் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை விரும்பினதாக அதனால ஏற்பட்டது, இதெல்லாம் இருக்கு, நாளைக்கு அதை பார்ப்போம். அதனால கொச்சை, கொச்சையினால அந்த சொல்லுன்னு கேட்டா கொஞ்சம் அல்லவா, அந்த நறுமணம் இல்லாத தீய மனம் வீசுகின்ற அப்படிப்பட்ட இடம் என்றதெல்லாம் சொல்வது அது சொல்றோம். இப்படி எல்லாம் இருக்கின்ற நம்முடைய காடி நகர்ல ஒழுகல் அரிது அழிகலியில் ஊழி உலகு படி பெருகு அழியை வழியை நினையா முழுது உடலில் எழுமயிர்கள் தழுவு முனி கொழுவினோடு கெழுவு சிவனை தொழுது உலகில் இழுகு மரம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர். முன்னிரண்டடியில முனிவர்கள் எல்லாம் வணங்கும்படியான இடம். நீங்க சிற்சில இடங்கள் முனிவர் வழிபட்ட நம்ம இதுல கூட பார்த்தீங்கன்னா, பழனி நம்முடைய பழனி இருக்கே போகர் சன்னதினு ஒண்ணு இருக்கும், நான் அதுக்கு முன்னே கூட சொல்லியிருப்பேன். அந்த போக முனிவர் வழிபாடு செய்து அவர் தான் அந்த தோற்றுவித்த அந்த முருகப்பெருமான் திருவுருவம் தான் நமக்கு இதுவரைக்கும் அபிஷேகத்துக்கு இருந்தது. இப்ப அது வந்து ரொம்ப அந்த தேவி பெற்ற அந்த திருமேனி இருப்பதனால அருகில் இருக்கிற திருமேனிக்கு நடக்குது. அந்த திருமேனியினுடைய அமைப்பு தனித்தன்மை வாய்ந்தது. அப்படியே பார்த்தா அப்படியே நிக்குது தவக்கோலத்தோடு, அது அப்படியே தேய்ந்து. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுல இருக்கிற அந்த அமைப்புல இருக்கிற அந்த இதை, அந்த மெழுகு போன்று இருக்கிற அந்த பகுதியை எடுத்து கொடுத்தா நோயெல்லாம் நீங்கும். இது எப்படியோ தெரிஞ்சு போய் வேணா நோண்ட ஆரம்பிச்சுட்டான். அதனால திருவுருவம் ரொம்ப அப்படியே சிதைந்திருக்குது. அந்த திருமேனிக்கு நீங்க பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணி அந்த திருமேனிக்கு நீங்க பாலாபிஷேகம் பண்ணும் போது இருக்கிற புண்ணியம் புண்ணியம் தான். நமக்கு அந்த புண்ணியமும் பொழுது வர வர குண்டி விட்டது. அந்த தேவஸ்தானம் அவங்க அலங்காரம் பண்ணுவது பண்ணும்போது மட்டும் அந்த அபிஷேகம் நடக்குது. மற்ற எஞ்சிய காலம் நாம செய்வதெல்லாம் முன்னால் இருக்கிற திருமேனிக்கு தான் நடக்கும். ஏன்னா வேணும் திருமேனி அப்படி அமைந்திருக்கிறது. அது மாதிரி இப்படி எல்லாம் இந்த முனிவர்கள் வழி, அதனால முனிவர்கள் வழிபடுகிற இடம் மிகச்சிறப்பான. நம்முடைய கனமங்கலம் ஆனாயர் இருக்கிற இடம் என்னன்னு கேட்டா திருச்சியிலிருந்து ஒரு 20 மைல் இருக்கு. அது பக்கத்துல தான் லால்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. லால்குடியில அந்த பெருமானுக்கு என்ன பேரு கிட்டா சப்த ரிஷீஸ்வரர் என்று வச்சுட்டாங்க. அது தமிழாக்கம் பண்ணா ஏழு முனிவர் வணங்கிய இடம். ஏழு முனிவர்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கோயில் முன்னாலே ஏழு முனிவர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வணங்கிய தலம் அது. அதனால கொஞ்சம் ரொம்ப சிறப்பான தலம். அதுல கூட பாருங்க அதுக்கு முன்னே இருக்கிற திருமிழபாடி அன்பிலாலந்துறை இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாடல் பெற்ற தலம். மேலும் திருச்சிராப்பள்ளி எல்லாம் பாடல் பெற்ற தலம். இந்த லால்குடி மட்டும் விடப்பட்டிருக்க முடியாது. வணங்கியிருந்தார்கள் பதியம் பாடியிருக்காருடைய சேர்க்கலார் கூட சொல்லுகிறார் கிடைக்கிற. ரொம்ப அருமையாக திருவாதிரை பெருவிழா சிறப்பா நடத்துவாங்க. இன்னைக்கும் நடராஜா ரொம்ப அருமையா இருக்கும். அங்க இன்னொரு குறிப்பு இருக்குது. எல்லா இடங்களிலும் தட்சிணாமூர்த்தி ஒரு மூர்த்தி அமர்ந்த நிலைமையில்தான் இருக்கும். அதனுடைய பின்புறத்துல ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கு. கையில வீணை இருக்கு, நின்ற வடிவில் இருக்கு. வீணா தட்சிணாமூர்த்தின்னு பேர். நீங்க இந்த பக்கம் ஏதேனும் அப்படி சிவத்தல யாத்திரை செய்தால் இது வந்து ரோடு மேலே திருமண பாடியெல்லாம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா லால்குடி என்று இருக்கும். இந்த இஸ்லாமியர் ஆண்டதுனால லால்குடி என்று பேர் வச்சுட்டாங்க. லால்னா நீண்டன்னு அர்த்தமா, நீண்ட குடி, நீண்ட ஊரா பெரிய ஊரா இருந்திருக்க மாட்டேன் என்ன பண்றது, அப்படி எல்லாம் ஒரு பெயர் லால்குடி இருக்கு. ஆனா அது உண்மையான பெயர் என்ன, திருத்தவத்துறை. நம்ம சில இதுல பெரியவானது திரு தவன் ஏழு முனிவர்கள் தவம் செய்து அருள் பெற்ற இடம். எனவே திருத்தவத்துறை அருமையான பெயர். அங்க இருக்கிற பெருமாட்டிக்கு பேர் என்னன்னு கேட்டு நல்ல உயரமா ரொம்ப உயர்ந்த கம்பீரமா இருக்கும். பெருந்திரு பிராட்டி என்று பெயர். பெருந்திரு, பெருந்திரு. அப்போ திருன இலக்குமி, பெருந்திருன இலக்குமிக்கும் மேலாய திரு. இதை நீங்க இப்ப அந்த பெருந்திருன்னு பேர் வச்சிருக்கிறீங்க, ஆனா வேற பேர் வச்சிருக்க அப்படியே பக்கா வடமொழியா வச்சுட்டோம். என்னது பெருந்திருங்கிறது அருமையான தமிழ்ப்பா. ஆனா அது வந்து வடமொழியில வைக்கிற பெயரை இப்ப எல்லாரும் வழங்கிட்டு இருக்கோம். பெருன மகா, திருன லட்சுமி, மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமின்னு பேர் வைக்கிறமே அதுக்கு நேர் தமிழ் என்ன தெரியுமில்ல, பெருந்திரு. மகான பெரு, லட்சுமின்னா திரு, பெருந்திரு. அந்த அம்மையினுடைய பெயர் லாலுடைய இருக்க பெருந்திரு பிராட்டியார். நல்லா பெண்மகம் பிறந்ததுன்னு சொன்னா இனிமே பேர் வைக்கும் போது நீங்க எப்படி பெயர் சொட்டுனா இந்த பெயர் சொட்டுங்க, பெருந்திரு. அருமையான பேர். முதல்ல கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அது என்னது பெருந்திரு சின்ன திருன்னு. ஏன்னா நம்ம ஆள் வைக்கவும் மாட்டா மற்றவங்களை கிண்டலும் பண்ணுவான். அதெல்லாம் தமிழன் உருப்படாதில்லை. தமிழன் உருப்படாமல் போனதுக்கு காரணமே தானும் செய்ய மாட்டான், செஞ்சதையும் இழுத்து விட்டுருவோம். மன்னிக்க சிவகாசி, அதுக்கு விதி விளக்குன்னு சொல்லுவோம். சிவகாசியில் இருக்கிற மக்கள் அப்படி இல்லைன்னு இல்லைன்னா இவ்வளவு நம்ம கேவலமா போக வேண்டியதில்லை. எவ்வளவோ எல்லா செய்தியும் தெரிந்திருந்த முதல் மாநிலம் தமிழ்நிலம், தென்னாடுன்னு சொல்றாங்க. பெருமானே பாருங்களே, தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்கிறா போற்றின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட பெரிய மங்கள பொருளாக இருக்கிற இறை வழிபாட்டையே தமிழன் தான் நம்ம வச்சிருந்தோம். அப்படி பல்வேறு செய்தியில் நம்ம உயர்ந்தவங்க தான். என்ன பண்றது, இப்படித்தான் தானும் செய்யறதுல பிரத்தியாகம் செஞ்சது அப்படி அறிக்கை விட்டுறது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இந்த பெருந்திரு சிறு திருன்னு அதெல்லாம் பிடிக்காது. ஏன், அது வச்சுட்டான் அந்த பெயரை. நல்ல அருமையான பெயர், யாரும் இதுவரை வைக்காது. ஒரு அம்மையினுடைய பெயரும் கூட அந்த பெருந்திரு பிராட்டிக்கு நம்ம திருச்சிரபுரம் மீனாட்சி தர பெயர் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்காங்க. பெருந்திரு பிராட்டி பிள்ளைத்தமிழ் என்று 100 பாட்டு. ஒரு முறை இந்த 10 நாள் விஜயதசமி இருக்க சரஸ்வதி பூஜை 10 நாளும் அந்த 10 நாளும் 10 பருவம் பேச சொல்றாங்க. அது பதிச்சு கொடுத்துருக்குறோம் அந்த அந்த ஊருக்கு, பெருந்திரு பிராட்டி பிள்ளைத்தமிழ்னு அந்த நூல் பதிச்சிருக்கிறோம். இன்னொன்னு செய்திருக்கிறோம், அந்த ஊர்ல மாதந்தோறும் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிற இடம் அது ஒரு இடம். அந்த பெருந்தர் பிராட்டி பிள்ளைத்தமிழ்ல ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு பருவத்திலையும் எடுத்து வச்சு பொறுக்கி அந்த பெருந்தர் பிராட்டி இருக்கிறதுல அப்படியே பொறிச்சு வச்சிருக்கிறோம். அதுக்கு அப்ப அப்ப பொறிப்பதற்கு 150 ரூபாய் என்னமோ 150 ரூபாய் கொடுத்தா அவங்க பெயர் அவங்க மனைவி பெயர் ரெண்டு பேரும் போயிட்டு போட்டு போயிச்சிருக்கோம். அப்படி ஒரு 20 பாட்டு அப்படியே பெருந்திருப்பார். நீங்க அந்த பெருமாட்டியை வளம் வந்தீங்கன்னா வளம் வருகின்ற போல இந்த பிள்ளை தமிழும் பார்த்து பாருங்க. அதுல என்னன்னா அது கொடுத்தது அது பணம் கொடுத்தா அந்த கீழையும் பெயர் போட்டிருக்கு, பெயர் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட அருமையான பெயர் பெருந்திரு என்பது, மகாலட்சுமி என்று சொல்லுகிறீர்களே அதனுடைய நேர் தமிழ் பெருந்திரு. சின்ன ரூணா போடணும் பெருந்திருன்னு, இந்த பெரிய ரூணா போட்டுட்டா பெரும்னா பெற்றெடுத்தேன்னு அர்த்தம், சிவ சிவ வல்லினம் போடப்படாது. இந்த ரூணாவும் திருங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சின்ன ரூணா தான் போடணும், பெருந்திரு மகாலட்சுமி என்பது. அதனால பாப்போம் இப்ப யாராவது பேத்தி அல்லது இருக்கிறவர்களுக்கு அண்மை காலத்துல கரு உயிர்ப்பு இருக்குமானா கரு உயிர்ப்புன்னு அர்த்தம், பிரசவம்னு அர்த்தம். அதுக்கு என்ன பெயரு? கரு உயிர்த்தல். வயிற்றில் இருக்கிற கரு உயிர்த்தல், மீண்டும் வெளிவருதல் அர்த்தம். சீக்குவல் டு பிரசவம். அப்படி நேருகின்ற பொழுது யாருடைய பேத்திக்காவது எப்படி பேர் வச்சு என்பது பெருந்திரு என்று பெயர் வைத்து அந்த பெருமாட்டினுடைய திருவடியினுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியா பணிவோடு கேட்டுக் கொடுக்கிறேன். கடைசி பாட்டு நிறைவாக இருக்கிற பாட்டு. ஒரு ஒழுகலறி தழிகவையில் ஊழி உலகு பழி பெருகு வழியை நினையா முழுது உடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கெழுவு சிவனை. இந்த முனிவர்கள் ஏன் பரவுகிறான்னு கேட்டா தன்னல வேண்டியல்ல, வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான்ங்கிற மாதிரி தாண்டது இல்ல, உலகத்தில் இருக்கிற துன்பங்கள் நீங்குவதற்காக இந்த முனிவர்கள் வருவாங்களாம். அவள் எப்படி இருந்த மயிர் இருக்கும்னா அவங்க எல்லாம் அதை வந்து குறைக்கவும் மாட்டாங்கல்ல, மடித்தலும் நீட்டலும் வேண்டாம் அவங்க, அதுல தானா அதுபடியே வளர்ந்துருக்கும், ஜடையும் வளர்ந்திருக்கும் உடம்புல, அப்படி உடம்பு வளர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட முனிவர்கள் எல்லாம் வழிபாடு செய்யும்படியான குடிவீனோடு கழுவு சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை கழுவு முறை. அப்படிப்பட்ட பெருமானாக இருக்கின்ற எங்களுடைய காழி பெருமானையும் வணங்க வணங்க என்ன ஆரம்பினார்? இழுகு மலம் அழியும் வகை. நம்மிடத்தில் இருக்கிற மலங்கள் எல்லாம் அழியும் நீங்கும். என்ன மலம்? ஆணவம் கண்ணும் ஆயெல்லாம் நீங்கும். ஆண்டவனை வணங்க வணங்க அந்த மலமெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது உண்மைதானா? உண்மைதானா? ஆண்டவனை வணங்கினால் மலம் நீங்கும் என்பது உண்மைதானா? மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கு அருளியவா ஆர் பெறுவார் அச்சோவி. அங்க என்ன அம்மை எனக்கு அருளியவார்னா அம்மை என்ன அர்த்தான்? அம்மை என்ன அர்த்தான்? அம்மை இம்மை மறுமை அம்மைன்னு இருக்குல்ல, இம்மைங்கிறது இந்த உலகத்துல, மறுமைங்கிறது தேவலோக பதவி, அம்மைங்கிறது முத்தி பேர். அம்மையனக்கு அருளியவா எப்போ அந்த அம்மை கிடைக்கும்? மும்மை மலம் அறிவித்து. இந்த மூணு மலமும் சனியும் தொலையணும், ஆணவம் கண்மம் மாய ஆகிய இந்த மூன்றும் அறுக்கணும். நம்மால் அறுக்க முடியாது. பெருமான் என்ன பண்றான்? ஏண்டா இந்த மூன்று மலத்தோடு இருந்து ரொம்ப கடினப்பட்ட சி, இன்னுமே அது வேணாம்ப்பா, எங்கிட்ட வந்துட்ட மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள். அந்த முதல்வன் தாளை பெரும்படியாக இருக்கிற இடம் அம்மை. அந்த அம்மையனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. திருவாசம் அல்லவா, திருவாசம் திருவாசம். அது எங்கே சொன்னோம்? கழுமலநகர். இதுக்கு விளக்கம் தெரியும். ஏன் என்று கேட்டா இதுக்கு வரலாறு இல்ல. கழுமலம் யாரெல்லாம் அந்த பெருமானை வணங்குகிறார்களோ அவருடைய மலங்கள் கழுவப்படும், கழுவப்படும் நீங்கப்படும். அப்போ மலநீக்கம் பெற வேண்டும் என்றால் சீர்காழி வணங்கும். கழுமலம் கழுவப்படும், அது தொலைச்சு தரைமுடுவ கழுவிடா அப்படிங்கிற மல்ல. அப்ப எதை கழுவணும்? மலத்தை கழுவணும். அது அழுக்குத்தானே, உடம்பு பிடிச்ச அழுக்கு கழுவணும்னா தண்ணியில போட்டு கழுவுறோம், உயிரை பிடிச்ச அழுக்கு கழுவணும்னா ஆண்டவன் நினைச்சு அவருடைய அருளால கழுவணும். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். எங்க இருக்குது? ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சது பாட்டு, தெரிஞ்ச பாட்டு நடுப்புற போய் பிடிக்கிறதுனால கஷ்டப்படுறீங்க. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கும் அடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாயி. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்க அம்மா அப்பாவை பார்த்தா இந்த பொய்கையை பார்க்க வேண்டியதுல, இந்த பொய்கையை பார்த்தா எங்க அம்மா அப்பாவை பார்க்க வேண்டியதுல அடே அப்படின்னாரு. எப்படி அப்படின்னு இருக்கலாம். அருமையான பாட்டு, அருமையான. திருவாசகத்துல இயற்கை வர்ணனை அதிகமாக இருக்காது, இருக்காது. இங்கேயாவது சொல்லுங்க. இப்ப ஞான சம்பந்தத்தில் தடிக்க விழுந்தா இருக்கும், அப்பர்ல கொஞ்சம் குறைவு, சுந்தரில் இப்படியும் அப்படி இருக்கும், திருவாசகத்தில் இருக்கவே இருக்கு. இயற்கை வர்ணனை முழுக்க பிரார்த்தனை தான், முழுக்க பிரார்த்தனை தான். இதுவரைக்கும் கேள்விப்பட்டீங்களா? எந்த திருவாசகம் தான் கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு முத்தர கோசமங்கைக்கரசே சடையவனே தளர்ந்தேன் உடையா என்னை தாங்கிக் கொள்ளி. இதுல எதேன்னு இயற்கை இயற்கை மூச்சு பிரிவு கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் இனி எது கூடுமானவரை இருக்காது. போற்றியின் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது பூங்கலுக்கு இனிதுனை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலலும் எடிநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலர்ந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுடைய சிவபெருமானி ஏற்றுயர் கொடி உடையா இணை உடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருடாயி. இங்க இயற்கை வண்ணம் இருக்காது, ஆனா இந்த பாட்டில் இருக்கு. பைங்குவளைக்கார் மலரால் செங்கமலப்பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிற ஆட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில். அருமை இல்லை. நீங்கெல்லாம் திருவாசகம் தான் ஒப்பிச்சிருக்கலாம்ல ஐயன் டாக்டர் சொன்னாங்க. திருவாசகம் முழுதும் ஒப்பித்தவர்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்களா? சிவகாசியில் அப்படி ஒப்பிச்சிருக்கலாம்ல. ஏப்பா வேற எங்கேயுமே கிடையாது இல்லை, சிவகாசி தான். அது வயது நமக்கு ஆனதுனால கொஞ்சம் எப்படி மறக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி அப்ப அது நீங்க ஒரு ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தரம் அப்படி ஒரு முற்றோதல் அப்படி வச்சோம்னா சரியா போடும், அவ்வளவுதான். வயது நமக்கு இருக்கிற பணிகள் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால இல்லைன்னா ஒண்ணும் மறக்காது. சிவம் தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர். அதனால நீங்க ஞான சம்பந்தர் தேவாரத்தை நீங்க இந்த பதியமெல்லாம் படிச்சோம்னா இந்த மலம் தாமா கழுவப்படும், நீங்கப்படும். அப்படிப்பட்ட ஊர் இதுக்கு, ஊர் பெயரே கழுமலம்னு பேரு. உயிருடைய மலங்கள் எல்லாம் கழுவப்படுகிற இடம் இந்த இடம் தான், எனவே கழுமலம். பழுதில் இறை எழுது மொழி தமிழ் வீரகன் வழி மொழிகள் மொழி தகையவே. அப்படிப்பட்ட ஞானசம்பந்தருடைய அந்த சொற்கள் மலம் கழுவும்படியான அமைப்பாவுடையதாக இருக்க அவற்றை எல்லாம் வாழ்த்துவோம் என்று சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருமறைக்காடு திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை திருச்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திரு இடையாறு.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாச்சிலாச்சிராமத்து பதிகம் துணிவளர் திங்கள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திரு நாவலூர் வன்றொன்றர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்துலேருந்து ஒரு பதிகம். இது முதல் திருமுறையில் 44 பதிகம். இதை பாடின ஸ்தலம் திருப்பாச்சில் ஆச்சிராமம். இந்த பேரில் இன்றைக்கி கேட்டால் யாருக்கு எதுவும் தெரியாது. இன்றைக்கி அந்த ஊருக்கு பேர் திருவாசி. இந்த திருவாசி அப்படிங்கிற ஊர், நீங்கள் திருச்சிராப்பள்ளி போயிருந்தாலும் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருவானை காவல் இருக்குது. அந்த திருவானை காவல்லேருந்து ஒரு 9-10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த திருவாசிங்கிற கிராமம். திருவானை காவல்லேருந்து கொள்ளிடக்கரையை பாலத்தால் கொள்ளிடத்தை தாண்டி அப்புறமா அங்கே இடது பக்கம், அதாவது மேற்கு பக்கமாக திரும்பி ஒரு 5-6 கிலோமீட்டர் போனாக்க இந்த ஊர் வரும், திருவாசிங்கிற கிராமம். திருஞான சம்பந்தர் இப்படி பல ஸ்தலங்களையும் தரிசனம் பண்ணிட்டு அவர் இப்படி க்ஷேத்திரானமாக போகிறப்போ இந்த திருவாசிங்கிற ஊருக்கு வர்றார். அப்போ இந்த ஊர் இல்லை ஒரு குறுநில மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதாவது நம்ம சேர சோழ பாண்டியர்கள் பெரிய ராஜாக்கள் அவர்கள்லாம், ஆனால் அவர்கள் நேரடியாக எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுறதில்லை. இல்லை அவர்களுக்கு கீழே குறுநில மன்னர்கள் இருப்பாள், அவெல்லாம் வந்து கப்பம் கட்டுவா அதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம படிச்சிருக்கோம். அதாவது இந்த குறுநில மன்னர்கள்னாக்கா தேவையில்லாம லோக்கல் ஏரியா டு ரூல் ஆஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி. அதனால் இந்த குறுநில இது வந்து மழை நாடு அப்படின்னு இந்த ஒரு மழவர்கள் ஆட்சி பண்ண இது. இது அதில் இந்த பாச்சல் அப்படிங்கிறது ஒரு ரீஜன். எப்படி நம்ம ஸ்டேட் டிஸ்ட்ரிக் சிட்டி அப்படின்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி அந்த காலத்தில் நாடு அப்படின்னா ஒரு ரீஜன். அந்த நாட்டுக்குள்ளே கூற்றம் அப்படிம்பா, கூற்றம்னாக்கா அது ஒரு ஸ்மால் ரீஜன் வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு தாலுக்கா அப்படிம்பா இந்த காலத்து தமிழில். அது மாதிரி இட்ஸ் லைக் மாவட்ட அளவுக்கு பெருசு இல்லை, ஆனால் பல ஊரில் உள்ளடங்கியது ஒரு கூற்றம். அந்த கூட்டத்துக்குள்ளே பாச்சில்ங்கிறது அந்த கூட்டத்தோட பேர், அதில் ஆச்சிராமம்ங்கிறது இந்த ஊரோட பேர். அதனால் அதான் அது பாச்சில் ஆச்சிராமம்னா பாச்சில்ங்கிற கூட்டத்தில் இருக்கிற ஆச்சிராமம்ங்கிற ஊர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஊரில் கொல்லி மழவன் அப்படின்னு ஒரு குறுநில மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு வியாதி, அதுக்கு முயலகன் அப்படின்னு சொல்கிறான் இலக்கண இலக்கியங்களில். அது முயலகன் அப்படின்னு டிக்ஷனரியில் போய் பார்த்தோம்னா அது எபிலெப்சி மாதிரி போடுறான். ஆனால் எபிலெப்டிக் ஃபிட்ஸ் எல்லாம் வந்தாக்க 1 நிமிஷம் இருக்கும், 2 நிமிஷம் இருக்கும், 5 நிமிஷம் இருக்கும் போயிடும். ஆனால் இந்த கொல்லி மழவனுக்கு அந்த முயலக நோய் அவளை ரொம்ப பயங்கரமாக பாதித்ததுனால அவள் நெடுநேரமாக அப்படி உணர்ச்சி இல்லாமே இருக்கா. அதனால் அந்த ராஜா கொல்லி மழவனுங்கிற அந்த ராஜா தனக்கு தெரிஞ்ச வைத்தியங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் பண்ணி பார்க்குறான். அந்த வியாதி ஒன்றும் குணமாகலை. அதனால் இனிமேல் நம்ம ரொம்ப நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னா இப்போ கூட சொல்லுவாள், இப்போ சினிமாக்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன், இது மாதிரி எங்களால் பண்ண முடிஞ்செல்லாம் பண்ணிட்டோம், இனிமேல் கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு விடுவேன், கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு விடுவேன். அது மாதிரி இந்த கொல்லி மழவனுக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை இந்த பெண்ணுக்காக. அதனால் அவன் என்ன பண்ணால் அந்த பொண்ணை கொண்டு வந்து கோவிலில் இந்த சன்னிதிக்கு முன்னாடி கடத்தி வச்சுருக்கான், சாமியோட கருணை கிடைக்கட்டும் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்குள்ளே வரார் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த ராஜா போய் எதிர்கொண்டு திருஞான சம்பந்தர் அழைச்சிட்டு வரான். திருஞான சம்பந்தர் வந்ததும் அவர் சகல மரியாதைகளோடு அழைச்சின்னு வரான். வந்து அவர் நேரம் கோயிலுக்கு வரார். கோயிலில் வந்து இறங்கி கோபுரத்தை வணங்கி பிராகாரத்தில் வளம் வந்து அப்புறமா கோயிலில் சன்னிதிக்குள்ளே நுழைகிறார். அப்படி சன்னிதிக்குள்ளே போகிறப்போ அங்கே பார்த்தாக்க ஒரு பெண்ணு கிடப்போம், இளம்பெண். அவளுக்கு என்ன வயசு இருக்கும் தெரில, அதை பற்றி குறிப்பு இல்லை. 10 வயசு இருக்கலாம், 8 வயசு இருக்கலாம், இல்லை 12 வயசு இருக்கலாம், நமக்கு தெரியல. அந்த பெண்ணு கிடக்கா அப்படி உடனே திருஞான சம்பந்தர் அந்த கொல்லி மழவனை பார்த்து கேட்குறாரு, என்ன என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த கொல்லி மழவன் தன்னோட பொண்ணை பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறான். இது என் பொண்ணு, இவளுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குது, குணப்படுத்த முடியல அப்படின்னு இங்கே போட்டு சாமிக்கு முன்னாடி போட்டிருக்கோம், சாமியோட உடல் கிடைக்கட்டும் அப்படின்னு. இதை கேட்டு திருஞான சம்பந்தருக்கு அவனுடைய பக்தியும் அந்த பொண் மேலே ஒரு இரக்கமும் வந்து அதை ரெண்டையும் பார்த்து அவர் இறைவனை பார்த்து ஒரு பதிகம் பாடுறார். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிற பதிகம், இந்த துணி வளர்த்திங்கள்னு ஆரம்பிக்கிற பதிகம். இந்த பதிகம் பாடி முடித்ததும் அந்த பொண்ணோட வியாதி உடனே குணமாயிடுறது. அப்பவே குணமே உடனே தரையில் எழுந்து நின்று ஓடி போய் அப்பாவை கட்டிக்கிறார். அதுதான் இந்த பதிகத்துடைய நிகழ்ச்சி. அதனால் இது நோய் தீர்க்கும் பதிகங்கள் அப்படின்னு இந்த பலன் தரும் பதிகங்கள்லாம் இந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்துருப்பேன் சில பேர். அதில் இது மாதிரி உங்களுக்கு பொருள் வேணுமா இந்த பதிகங்கள்லாம் சொல்லுங்கோ, உங்களுக்கு வயிற்று வலி போனோமா இந்த பதிகம் சொல்லுங்கோ, உங்களுக்கு கண்ணில் நோய் தீரணுமா இந்த பதிகம் சொல்லுங்கோ அப்படின்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லுவார். உங்களுக்கு வினை போகணுமா அப்படிலாம் அது மாதிரி இந்த விசேஷமான பதிகங்கள் இது ஒரு பதிகம். வழக்கம்பால் இந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பதிகத்தை பற்றி சேக்கிழார் பெரிய புராணத்தில் இந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கிறார். அந்த வர்ணிக்கிற சில பாடல்களை பார்ப்போம். பிள்ளையாருன்னு அந்த ஒரு பேக்ரவுண்ட் பதிக வரலாறு பேக்ரவுண்டில் இருக்கே அது யாரு அப்படின்னு, பிள்ளையார் அப்படின்னாக்க திருஞான சம்பந்தர். அதாவது இப்போ நம்ம பிள்ளையார் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் சொன்னோம்னா எல்லாருக்கும் விநாயகரை தான் தெரியும் பொதுவாக. ஆனால் இது முருகனும் பிள்ளை தான், சிவனுக்கு பிள்ளை முருகன் விநாயகன் ரெண்டு பேரும். ஆனால் முருகனை யாரும் பிள்ளையார்ன்னு சொல்கிறதில்ல, அது நம்ம பழக்கத்தில் அப்படி வந்திருக்கு. ஆனால் பிள்ளை ஆறுங்கிறது மரியாதைக்காக போடுற விகுதி, அது பிள்ளையார்னா மரியாதையோட பிள்ளைன்னு சொல்கிறோம். அதனால் பிள்ளையார் அப்படின்னாக்க தேவாரத்தில் பிள்ளையார் அப்படின்னு வந்ததுன்னா அது சம்பந்தரை தான் குறிக்கும். தேவாரம் பெரிய புராணம் இது மாதிரி இடங்கள்லாம் பெரிய புராணத்தில் வச்சுக்கோமே, பெரிய புராணத்தில் பிள்ளையார்னு எங்கே வந்தாலும் அது திருஞான சம்பந்தரை குறிக்கும். அதனால் அவருக்கு ஆளுடைய பிள்ளையார்னு அவருக்கு பேர், இறைவனால் ஆட்கொட்டப்பட்ட பிள்ளை அவர். அவர் சின்ன குழந்தை இருக்கிறவரை தேவனோட அருள் பெற்றதுனால ஆளுடைய பிள்ளையார்னு அவருக்கு பேர், இல்லைன்னா காழி பிள்ளையார் அப்படி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பான்னு கூப்பிட்டா சிவனும் பார்வதி இருந்து காட்சி கொடுத்தா அவருக்கு, அப்புறம் பார்வதி தன் பால் அவருக்கு ஊட்டினா, அதனால இவர் சிவனுக்கும் பார்வதிக்கும் இவர் ஒரு பிள்ளை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால பிள்ளையார்ன்னு வர்றது திருஞான சம்பந்தர். பெரிய புராணத்தில் வர்ற முதல் பாட்டு இந்த வரலாற்றை சொல்றப்போ பல பாடல்களை சொல்லுவார், அதுலேருந்து சில பாடல்கள் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அதில் முதல்ல பார்க்குற பாட்டு இந்த பாட்டு, இது அந்நகரில் கொல்லி மழவன் பயந்த அரும் பெறல் ஆரமுத மின் சொல் கன்னி இள மடப்பிணையாம் காமறு கோமள கொழுந்தின் கதிர்சை மேனி மண்ணு பெரும் பிணியாகும் முயலகன் வந்து அணைவுற மெய் வருத்த மெய்தி தன்னுடைய பெருஞ்சுற்றம் புலம்பு எய்த தானும் மனம் தளர்வு கொள்வான் அப்படின்னு இது போறது. அடுத்த பாட்டுல தொடர்றது இது. ஆனா இந்த ஒரு பாட்டுக்கு நம்ம பொருளை பார்த்துட்டு அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்நகரில் அப்படின்னா இது திருப்பாச்சில ஆசிரமத்தில், இது முன்னாடி சொல்லியாச்சு, திருப்பாச்சில ஆசிரமத்தில் வந்திருக்காருன்னு முன்னாடி வேற ஒரு நீ பார்க்கல பெரிய பிராணத்தில் முன்னாடி வர்ற பாடல்கள் சொல்லியிருக்காரு அவர். அந்த நகரில் கொல்லி மழவன், இதுதான் இந்த குறுநில மன்னனோட பேர் கொல்லி மழவன். அவன் பயந்த, பயந்தன்னா பயந்தன்னு படிக்கக்கூடாது, இது பயந்தன்னு படிக்கணும். பயந்தன்னாக்க பயந்து போகிறது அச்சப்படுறது, பயத்தல் அப்படின்னாக்க அடைதல் பெறுதல் அப்படிங்கிற மாதிரி. பயந்த கொல்லி மழவன் பயந்த அப்படின்னா கொல்லி மழவன் பெற்றெடுத்த அப்படின்னு அர்த்தம். அவன் பெற்ற அரும் பெறல் பெறுதற்கு அரிய ஆர் அமுத அரிய அமுதம் போன்ற மென் சொல் மென்மையான சொற்கள் பேசுகின்ற கன்னி இளம்பெண் இள மடப்பிணை அப்படின்னா மடப்பிணைனாக்க பிணை அப்படின்னா பெண்மாம், மடம் அப்படின்னா இளமை அழகு அப்படின்னு அர்த்தம். அதனால அழகிய இளம் பெண்மான் போன்ற பெண் அவ மடப்பிணையாம் காமரு கோமள கொழுந்து, இதெல்லாம் அவன் இந்த பெண்ணுக்கு வர்ணனை இவ்வளவும். காமரு அப்படின்னாக்க ரொம்ப அழகிய அப்படின்னு அர்த்தம், காமர் பூஞ்சோலைன்னா அழகான பூஞ்சோலைன்னு அர்த்தம். அது மாதிரி காமர் அப்படின்னா அழகு அப்படின்னு மனசை கவர்றதுன்னு அர்த்தம். அப்படி காமரு அழகிய கோமள கொழுந்து அப்படியே ஒரு இளம் தளிர் போன்ற கொழுந்து போன்றவள் வந்து பெண். அந்த பொண்ணோட கதிர்சை மேனி, கதிர்சை மேனின்னா கதிர்னா நமக்கு தெரியும் ஒளி வீசுறது, சூரியனுடைய கதிர்கள் அப்படிங்கிறமே கிரணங்கள், கதிர்னா கிரணம் ஒளி அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒளி வீசுகின்ற மேனி உடைய அந்த பெண்ணவோ, அந்த ஒளி வீசுகின்ற மெனியில என்னாச்சு, மண்ணு பெரும் பிணியாகும் முயலகன் வந்து அணைவுற, அவளுக்கு அந்த உடம்புல மண்ணு பெரும் பிணியாகும், மண்ணு அப்படின்னாக்க நிலைத்திருக்கிறதுன்னு அர்த்தம், அழியாம இருக்கிறது நிலைத்திருக்கிறது மண், மண்ணுதல் அப்படின்பா. அதனால மண்ணுதல்னா நீங்காம அவளோட நெடுங்காலமா இருக்கிற ஒரு வியாதி வந்துடுத்து. பெரும் பிணி, அது எப்படிப்பட்ட வியாதி, மகா கொடிய வியாதி பெரும் பிணி. அப்படிப்பட்ட வியாதி என்ன வியாதி, அது முயலகன் வந்து அணைவுற, அந்த முயலகன்கிற அந்த கொடிய நோய் அவளை வந்து பிடிச்சு நிடுத்தும். வந்து அணைவுறனா வந்து சேருத, வந்து அணைதல்னா சேருதல், வந்து அணைவுறனா வந்து அவளை வந்து அடைந்தது அந்த பிணி. அப்படி அதனால மெய் வருத்த மெய்தி இல்லையா, அந்த ராஜாவை பத்தி இப்ப சொல்ற, அந்த பொண்ணுக்கு அந்த வியாதி வந்துடுத்து. இப்ப இந்த பொண்ணுக்கு வியாதி வந்ததுனால அவளுக்கு அவளை பெத்த அப்பன் இருக்கான் இந்த ராஜா, அந்த கொல்லி மழவன், அவனுக்கு மெய் வருத்த மெய்திக்கிறான். ஏன்னா இதுக்காக பல இடங்களுக்கு கொண்டு போய் இது பண்ணி அது பண்ணி மனசு உடம்பு எல்லாம் கஷ்டப்படுறது அவனுக்கு. மெய்வருத்த மெய்தி தன்னுடைய பெரும் சுற்றம் புலம்பு எய்த, புலம்பு எய்தனா புலம்புறது இல்லையா, புலம்புதல் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒப்பாரி வைக்கிறதுமோ வாய் விட்டு ஓலமிட்டு அழறதெல்லாம் புலம்புறது. அப்படியே புலம்பு எய்தனா அவெல்லாம் புலம்புதல் செய்ய அப்படின்னு அர்த்தம். யாரு, தன்னுடைய பெருஞ்சுற்றம் புலம்பு எய்த, அவனுடைய சுற்றத்தார்கள், பெரிய சுற்றத்தார்கள் நிறைய பேர் பிள்ளையா, மாமா மச்சான் அக்கா தம்பி அப்பா அம்மா எல்லாம், தாத்தா பாட்டி எல்லாம் பெரிய குடும்பம் இருக்கு இல்லையா, எல்லாரும் ஐயோ நம்ம பொண்ணுக்கு இப்படி வந்துடுத்த குழந்தைக்கு அப்படின்னு அவள்லாம் ரொம்ப வாய்விட்டு எழுதுன்னு இருக்கா. அப்படி அவள்லாம் புலம்பர புலம்புகின்றார்கள். அப்படி அவர்களோட தானும் மனம் தளர்வு கொள்வான். இவருக்கும் மனசுல வருத்தம், மனம் தளர்வு கொள்ளுதல்னாக்க மனசு தளர்ந்து போறது. ஐயோ நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பொண்ணோட கதி என்ன இருது அப்படின்னு அவன் ரொம்ப பெரிய கலக்கத்துல இருக்கான். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இந்த முயலகன்கிற வியாதி, அதை பத்தி முன்னாடி சொன்னேன், காக்கா வலிப்பு அப்படின்னு நம்ம பேச்சுல சொல்லுவோம், அந்த மாதிரி வியாதி இது. ஆனா காக்கா வலிப்புலாம் வந்தா ஒரு 4-5 நிமிஷம் இருக்கும், அந்த எபிசோட் முடிஞ்சு போயிடும். ஆனா இது இந்த பொண்ணுக்கு வந்தது அப்படி எல்லாம் முடிஞ்சு போல போல் இருக்கு, நிறைய நேரம் இருந்திருக்கு போல் இருக்கு. ஏன்னா அப்படி இருக்கிறப்ப அவர்களுக்கு அந்த ஒன்றும் தெரியாத வாழ்க்கு, நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்றோம் ஒன்றும் தெரியாத வாழ்க்கு. அப்படியே கடப்பா, பிரஜையற்ற கடப்பா, உடம்பு இழுத்துன்னு இருக்கும், ஆனா அவளுக்கு பிரஜையே இருக்காது. அது மாதிரி ஒரு வியாதி அது. கோமளம் அப்படின்னாக்க மென்மை அப்படின்னு டிக்ஷனரியில் அர்த்தம் கொடுக்குறான். ஏன்னா நம்ம கோமளா அப்படின்னு பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பெண்களுக்கு, அந்த காலத்துல கோமளாலாம் பேர் வைப்பான், இப்ப இல்ல அந்த காலத்துல வைப்பான். கோமளம் அப்படின்னா மென்மை அப்படின்னு அர்த்தம். கொழுந்து அப்படின்னாக்க அதுவும் ஒரு இந்த செடியிலேருந்து கொழுந்து விடுறதுனா அப்படி டெண்டர் ஷூட் அப்படிம்போமே, அது அது மாதிரி ஒரு தளிர் அப்படிங்கிறோமே, அது மாதிரி கொழுந்து. அது மாதிரி ரெண்டு இருக்கு, கொழுந்துனாக்க இந்த பிளேமுக்கும் கொழுந்து அப்படிம்ப. அதனால கோமள கொழுந்து அப்படின்னாக்க ரொம்ப மென்மையான பெண் அப்படின்னு அர்த்தம். கோமளம்னாக்க ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு, அதுல ஒன்னு வந்து மென்மைன்னு ஒரு அர்த்தம், இளமை அழகு அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு டிக்ஷனரியில கொடுத்துருக்கோம். அதனால நம்ம மென்மை கோமள கொழுந்துனா மென்மையான கொழுந்து இவள் அப்படின்னு இல்லையா. இப்ப கொழுந்து அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம், இப்ப பிளேம் அப்படிங்கறதுல சொல்லுவோம் ஞான கொழுந்து அப்படிம்போம் இல்லையா. சம்ம தூங்கானை மாடம்னு ஒரு கோவில் இருக்கு, பெண்ணாகடம் அங்க தூங்கானை மாடம்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல அவருக்கு சுடர் கொழுந்து அப்படின்னு பாட்டுல வரும், தூங்கானை மாட சுடர் கொழுந்தே அப்படின்னு பாடுவார் தேவாரத்துல. அதனால கொழுந்துனா அந்த பிளேம். இப்ப ரெண்டாவது பாட்டுக்கு அடுத்த, மற்ற வேறு ஒரு பரிசால் தவிராமை மறி வளரும் கையார் பாதம் பற்றியே வரும் குலத்து பான்மையினான் ஆதலினால் பரிவு தீர பொற்றொடியை கொடு வந்து போர்க்கோல சேவகராய் புறங்கள் மூன்றும் செற்றவரதம் கோயிலுள் கொடு புகுந்து திருமுன்பே இட்டு வைத்தான். அதாவது மற்ற வேறு ஒரு பரிசால் அப்படின்னாக்க அவன் பல முயற்சிகள் பண்ணி பார்த்தான், சொன்ன இல்லையா இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வியாதி வந்ததுன்னா அந்த ஊர்ல வைத்தியர்கள்லாம் இருப்பா, அவர்களை விட்டு வைத்தியம் பண்ணி பார்த்திருப்பான், இல்லைன்னா மந்திரம் தந்திரம் அதெல்லாம் பண்ணி அப்படி ஏதாவது போறதா, ஏதாவது ஒரு வேள்வி பண்ணலாமா இல்ல ஏதாவது ஹோமம் பண்ணலாமா அதெல்லாம் பண்ணி பார்த்திருப்பான். என்னென்னோ பண்ணி பார்த்தான், அந்த வியாதி போற வழியா இல்ல. அதனால மற்ற வேறு ஒரு பரிசால், பரிசுனா இந்த இடத்துல விதம் வழி அப்படின்னு எடுத்துக்கணும், வேற எந்த வழியிலையும் தவிராமை அந்த வியாதி போகல, தவிராமையால் அப்படின்னு நம்ம ஒரு ஆள் அங்க வேற்றுமை உருவ கொண்டு வந்து வச்சு புரிஞ்சுக்கணும் பொருளுக்கு. மற்ற வேறு ஒரு பரிசால் தவிராமையால் அப்படின்னா வேற எந்த வழியாவும் இந்த வியாதி குணமாகல. அதனால என்ன பண்ணான் அவன், எப்படிப்பட்டவன், மறி வளரும் கையார் பாதம் பற்றியே வரும் குலத்து பான்மையினான். அவனுடைய பரம்பரை பரம்பரையா அவன் சிவனடியார்கள் குழு வழியில வந்திருக்கிறான். வழியடியோம் அப்படின்னு அதுக்கு பேர், திருவாசகத்திலாம் பாக்கலாம், வழியடியோம் வாழ்ந்தோம் கான் அப்படின்லாம் வரும், திருவம்பாவிலாம் வரும். அதனால பரம்பரை பரம்பரையா சிவபக்தர்கள் அவர்கள்லாம் அத மறி வளரும் கையார் அப்படின்னா இது சிவனுடைய வர்ணனை. இது சிவபெருமானோட கையில மான் கன்று இருக்கும், கோயில போனாக்க உற்சவமூர்த்தி கையில பார்த்தா தெரியும் ஒரு மான் கன்று இருக்கும் ஒரு கையில. அதனால அப்படி கையில மானை பிடித்த சிவபெருமானுடைய பாதம் பற்றியே வரும் குலத்து பான்மையினான், அவருடைய திருவடியையே பற்றி வரும் குலத்து பான்மையினான் அப்படின்னா அவருடைய திருவடியையே சரணடைந்து வாழ்கின்ற பரம்பரை அடியவர்கள் அவர்கள், அப்படிப்பட்ட குடும்பத்தில் அவன் வந்திருக்கான். அதனால பரிவு தீர இல்லையா, பரிவு தீரனாக்க பரிவுனா நமக்கு பொதுவா இரக்கம் அப்படின்னு தெரியும், பரிவு கொண்டான் அவளுக்காக பரிந்தான் அப்படின்லாம். ஆனா இந்த இடத்துல பரிவு அப்படின்னாக்க துன்பம் அப்படின்னு கஷ்டம் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல பரிவு தீர தன்னுடைய துன்பம் தீரும்படியாக, அந்த பெண்ணோட துன்பம் தீரும்படியாக பொற்றொடியை கொடு வந்து, அந்த பொண்ணை கொண்டு வந்து. பொற்றொடி அப்படிங்கிற வார்த்தை நம்ம இலக்கியத்துல தான் பார்ப்போம், பேச்சுல கிடையாது. தொடி அப்படின்னாக்க வளையல்னு அர்த்தம், பொன்னாலான தொடி பொற்றொடி, இது புணர்ச்சினால அப்படி மாறும். நம்ம பொற்கை பாண்டியன் அப்படின்னு படிச்சிருப்போம் இலக்கியங்கள்ல, அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தான், அந்த பொற்கை பாண்டியன் வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பொற்றொடி அப்படின்னா பொன்னாலான வளை, அதான் பொற்றொடி. இந்த இடத்துல ஆகு பெயராக பொன்னாலான வளையை அணிந்த பெண்ணை குறிக்கும், அதனால பெண் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பொற்றொடியை கொண்டு வந்துன்னா அந்த பொண்ணை கொண்டு வந்து, கொடு வந்துன்னா கொண்டு வந்துன்னு அர்த்தம், கொடுங்கிறது கொண்டுன்னு அந்த இன் இல்லாம வந்திருக்கு. கொடு வந்து போர்க்கோல சேவகராய் புறங்கள் மூன்றும் செற்றவர்தம் கோயிலினுள் கொடு புகுந்து, இது சிவபெருமானோட வர்ணனை. இது அவன் வந்து சிவனோட கோயிலுக்குள்ள கொண்டு வந்து அந்த பொண்ணோட வைக்க போறான், அதுக்கு சொல்றான், அதுக்கு வர்ணிக்கிறார் இவர். சென்றவர். சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் முப்புறங்களையும் அழித்தவர். அதான் புறங்கள் மூன்றும் செற்றவர். சிவபெருமான் முப்புறங்களையும் அழித்தவர். அது எப்படி அழித்தார்? போர்க்கோல சேவகராய். அந்த முப்புறங்கள் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய போர் செய்யக்கூடிய வீரன் மாதிரி வந்தார் அவர். ஏன்னா பெரிய தேர், அந்த தேர் மேல ஏறி கையில ஒரு மேரு மலையை வில்லா வளைச்சு அதுல வாசுகிய நானா கட்டி திருமால் வாயு அக்னிவா மூணு பேரும் வந்த ஒரு அம்பு எடுத்து அதுல கோத்து அந்த முப்பரங்களோட போர் செய்யறதுக்கு ஆயத்தமா இருந்தார் அவர். அதான் போர்க்கோல சேவகராய் அப்படின்னு போடுற. சேவகர் அப்படின்னாக்க வீரன் அப்படின்னு அர்த்தம். சேவகன்னா வீரன் அர்த்தம். பொதுவா சேவகன் அப்படின்னாக்க நமக்கு வந்து ராஜாவுக்கு கீழே இருக்கிற சேவகன் அப்படின்னு, அது மாதிரி ராஜாவுக்கு தொண்டு செய்யறவன் வேலை செய்யற ராஜாவோட வேலைக்காரன் சேவகன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, இந்த இடத்துல சேவகன் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம். போர்க்கோல சேவகராய்னா முப்பரங்களை எரிக்கிறதுக்காக போர் புரியறதுக்கு வீரராக வந்து முப்பரங்களே அழித்தவருடைய தெற்றவர்தம் கோயிலினுள் கொடு புகுந்து அந்த கோயிலுக்குள்ள கொண்டு வந்து திருமுன்பே இட்டு வைத்தான். திருமுன்பு அப்படின்னாக்க சந்நிதின்னு அர்த்தம். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா, அந்த கோவில்ல நம்ம சந்நிதி அப்படின்னு சொல்றோம். நீங்க பேச்சுல எழுத்துல சந்நிதின்னு தான் சொல்றோம். அது சம்ஸ்கிருத வார்த்தை. அதுக்கு தமிழ் வார்த்தை திருமுன்பு, திருமுன் இல்லைன்னா திருமுன்பு, அதுதான் சந்நிதின்னு அர்த்தம். அதனால அவன் அந்த தன்னோட பொண்ணை கொண்டு வந்து முப்பரங்களை எரித்த சிவபெருமானுடைய கோயிலுக்குள்ள கொண்டு வந்து அந்த சந்நிதியில போட்டு வச்சிருக்கான். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். மரி அப்படின்னாக்க மான் கன்று, மான் மரி அப்படின்னு சொல்லணும், மரி அப்படின்னு சொல்லுவா. தெருதல் அப்படின்னாக்க அழித்தல், கொல்லுதல் அழித்தல் அப்படின்னு அர்த்தம். செருதல், அந்த செருதல் அப்படிங்கிற அந்த வெர்பது அப்படி செய்தவர் செற்றவர், அழித்தவர்னு அர்த்தம். உறுதல் உற்றவர், அது மாதிரி செருதல் செற்றவர், அது அழித்தவர். இந்த முப்பரங்கள் மூன்றும் செற்றவர்னா முப்பரங்களையும் அழித்தவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். மங்கள தூரியம் முழங்கு மணிவீதி கடந்து மதிச்சடையார் கோயில் பொங்கு சுடர் கோபுரத்துக்கு அணித்தாக புனைமுத்தின் சிவிகை நின்றும் அங்கன் இழிந்தருளும் முறை இழிந்தருளி அணிவாயில் பணிந்து புக்கு தங்கள் பிரான் கோயில் வளம் கொண்டு திருமுன் வணங்கச் சாரும் காலை. வரர் கோயிலுக்கு வர சம்பந்தர் மங்கள தூரியம் முழங்கு மணிவீதி கடந்து. திருஞான சம்பந்தர் வர்றப்போ கொல்லிமழவன் அவரை சிறந்த முறையில வரவேற்கிறான் இல்லையா. இங்க மங்கள தூரியம் முழங்குகின்றது விதிகள்ல திருஞான சம்பந்தர் வரார் அப்படின்னு. தூரியம் அப்படின்னாக்க வாத்தியம்னு அர்த்தம். மங்கள தூரியம்னா மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்குகின்றன. அப்படி வீதியில எல்லாரும் மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்குகின்றார்கள். மங்கள வாத்தியம்னா நமக்கு தெரியும், சங்கு நாதஸ்வரம் முரசுகள் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வாசிப்பான். அப்படி வந்து அப்படி முழங்குகின்ற மணிவீதி கடந்து, மணிவீதி அப்படின்னா அழகிய வீதினு அர்த்தம். அப்படி அழகிய தெருக்கள் எல்லாம் கடந்து வந்து மதிச்சடையார் கோயில் பொங்கு சுடர் கோபுரத்துக்கு அணித்தாக அப்படி அவர் சிவிகையில் வருவார் சம்பந்தர். அது நமக்கு தெரியும், நம்ம முன்னாடி சம்பந்தர் தேவாரத்தெல்லாம் பார்த்தப்போ நெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற கோயில்ல அவருக்கு முத்துச்சிவிகை கொடுத்தார் சிவருமான். அது நமக்கு தெரியும். அதனால அன்னிலிருந்து அவர் சிவிகையில தான் வருவார் அவர். அப்படி அந்த சிவிகைய அந்த மதிச்சடையார் கோயில் அப்படின்னா மதிச்சடையார்னா மதியனா திங்கள் சந்திரன், சந்திரனை சடையில் உடையவர் சிவருமான். அப்படி சிவருமான் கோவிலுக்கு அந்த கோவிலுடைய பொங்கு சுடர் கோபுரத்துக்கு அணித்தாக, அந்த பொங்குகின்ற சுடர் அப்படின்னா ஒளி வீசுகின்ற பிரகாசமா இருக்கின்ற கோபுரத்துக்கு பக்கத்துல, அணித்தாகனா பக்கத்துலன்னு அர்த்தம். அப்படி அந்த கோபுரத்துக்கு பக்கத்துல வந்து புனைமுத்தின் சிவிகை நின்றும் அங்கன் இழிந்தருளும் முறை இழிந்தருளி. அப்ப சம்பந்தர் அந்த சிவிகையில இருந்து கீழே இறங்குறார். அதை சொல்றாரு இங்க, புனைமுத்தின் சிவிகை நின்றும் அப்படின்னா அந்த அழகிய முத்து சிவிகையிலிருந்து. நின்றும் அப்படின்னா நம்ம முன்னாடி பாத்திருக்கோம், இது இருந்து அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். நம்ம இன்னைக்கு பேச்சுல பஸ்ல இருந்து இறங்கினான், விமானத்தில இருந்து இறங்கினான் அப்படின்னு இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அந்த காலத்துல அத நின்று அப்படின்னு சொல்லுவா. புனைமுத்தின் சிவிகை நின்றும் அப்படின்னா அந்த அழகிய முத்து சிவிகையில் இருந்து அங்கன் இழிந்தருளும் முறை இழிந்தருளி. அந்த இடத்துல எப்படி இறங்கணுமோ அப்படி இறங்கினார். அதாவது அது இறங்கறதுக்கு படி வச்சாலா இல்ல பல்லக்கு சிவிகையை கீழே இறக்கி வச்சு அதுல இருந்து இறங்கினாரா அது நமக்கு தெரியாது. ஆனா எப்படி இறங்கணுமோ முறைப்படி எப்படி இறங்கணுமோ அப்படி இறங்கினார் அப்படின்னு போடுறார். இழிந்தருளுதல் அப்படின்னா இழிதல் அப்படின்னா இறங்குதல் இல்லையா. இன்னைக்கு நம்ம இழிதல் அப்படின்னா ரொம்ப மட்டமா இருக்கு அப்படிங்கறதுலதான் சொல்றோம். ஆனா இழிதல்னா இது மாதிரி இடங்கள்ல இறங்குதல்னு வரும். வானின்று இழிந்த அப்படின்னா வானிலிருந்து இறங்கிய, சிவிகை நின்று இழிந்த அப்படின்னா சிவிகையிலிருந்து இறங்கிய அப்படின்னு அர்த்தம். அப்படி இறங்கி அது பெரியவர்கள் பண்ண சுவாமியோ மகான்களோ பண்ணினா அதுக்கு வந்து அவ செய்யற செயலுக்கு அருளி அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு வெர்பு போட்டுக்குவா. சொல்லி அருளினார், செய்தருளினார், பாடி அருளினார், இறங்கி அருளினார் அப்படின்னு. அதாவது மகான்களும் சுவாமியும் பண்ணதுக்கு ஒரு அருளையும் கூட போட்டுக்குவா அந்த வேர்புக்கு. ஆனா இழிந்து அருளும் முறை இழிந்தருளி அணி வாயில் பணிந்து, இப்ப கோவிலுடைய அழகான வாசல் கோபுர வாசல் இருக்கு இல்லையா, அதை பணிந்தார். பணிந்து புக்கு அப்புறம் கோபுரத்து வாசலுக்குள்ள நுழைஞ்சு தங்கள் பிரான் கோயில் வளம் கொண்டு நம்ம தலைவனாகிய சிவபெருமானுடைய கோவிலை பிரதட்சிணமா வந்து திருமுன் வணங்க சாரும் காலை. தண்ணிக்குள்ள தண்ணிதியை வணங்கறதுக்கு போகும்போது இந்த இடத்துல காலைனாக்க பொழுதுன்னு அர்த்தம். சாரும் காலைனா அப்படி அடையும் பொழுது. பொழுது, சேரும் பொழுது, போகும்பொழுதுன்னு அர்த்தம். இதனால நமக்கு என்ன முன்னாடி சொல்றேன், நம்ம கோயில்களுக்கு போனாக்க கோபுரத்தை வணங்கணும், அப்புறம் அந்த பிராகாரத்துல வலம் வரணும், அப்புறம் தான் சாமியை தரிசனம் பண்ண போனோம். அது முறை. அதான் இங்க தேக்கடாரு சம்பந்தர் எப்படி பண்ணினார்னு நமக்கு விளக்கி இருக்காரு. அந்த முறையை அணிவாயில் பணிந்து கோபுரத்தை கும்பிட்டார் அவர், அப்புறம் உள்ள நுழைஞ்சார், அப்புறம் கோயில் வலம் கொண்டு பிராகாரத்துல பிரதட்சணம் பண்ணார், அப்புறமா திருமுன் வணங்க சாரும் காலை, அப்புறம் சன்னிதியில தரிசனம் பண்றதுக்கு போறார். இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போவோம். கன்னி இளங்கொடி உணர்வு கழிந்து நிலன் சேர்ந்ததனை கண்டு நோக்கி என் இது என்று அருள் செய்ய மழவன் தான் எதிர் இறைஞ்சி அடியேன் பெற்ற பொன் இவளை முயலகனாம் பொருவில் அரும் பிணி பொருந்த புனிதர் கோயில் முன் அணைய கொணர்வித்தேன் இது புகுந்தபடி என்று மொழிந்து நின்றான். அப்போ திருஞான சம்பந்தரங்க சன்னிதிக்குள்ள தரிசனம் பண்றதுக்கு போறார். அப்ப சன்னிதிக்கு போறப்போ சன்னிதி முன்னாடி தரையில இந்த பெண்ணு கிடக்க அதை பாக்குறாருங்க. கன்னி இளங்கொடி உணர்வு கழிந்து நிலன் சேர்ந்ததனை கண்டு நோக்கி, அங்க சன்னிதி முன்னாடி ஒரு இளம் பெண், இளங்கொடி போன்ற பெண், உணர்வு கழிந்து அப்படின்னாக்க பிரஜை இல்லாம, நிலன் சேர்ந்ததனை கண்டு தரையில கிடக்க அதை பார்த்து கண்டு நோக்கி அப்படின்னு சொல்றார். அந்த பெண்ணை கண்டார், அப்புறம் கொல்லி மணவனை நோக்கினார் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அப்படி அந்த பெண்ணை கண்டு கொல்லிமழவனை நோக்கி என் இது என்று அருள் செய்ய என்ன இது அப்படின்னு கேட்டார் கொல்லிமழவன்கிட்ட. அப்போ மழவன் தான் எதிர் இறைஞ்சி அந்த கொல்லிமழவன் அவரை கைகுப்பி வணங்கி அடியேன் பெற்ற பொன் இவளை முயலகனாம் பொருவில் அரும் பிணி பொருந்த. இது அடியேன் பெற்ற பொன், நாம் பெற்ற பொன் போன்றவள் இவள். பொன் பெண் அப்படின்னு சொல்லணும், பொன் அப்படிங்கிறான் இல்லையா, நான் என்னோட செல்லம் என் தங்கம் அப்படிங்கிறோம் இல்லையா, நான் பெத்த தங்கம் இவோ, இவளை முயலகனாம் பொரு இல் அரும் பிணி பொருந்த. இந்த முயலகன்கிற ஒரு கொடிய நோய் பொருந்திருக்கு. அது என்னது, எப்படிப்பட்ட நோய் அது? பொரு இல் அரும் பிணி. பொரு அப்படின்னாக்க இந்த இடத்துல ஒப்புன்னு அர்த்தம். பொரு இல் அரும் பிணி அப்படின்னா ஒப்பற்ற கொடிய நோய். அதாவது இதை விட ஒரு கொடிய நோய் இருக்குமா, இதை போல ஒரு கொடிய நோய் உண்டா அப்படின்னா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மகா கொடிய நோய் இது. இந்த பொரு இல் அரும் பிணி, அந்த பிணி தான் முயலகன். அந்த முயலகனாம் பொறியில் அரும் பிணி பொருந்த அவளை வந்து பிடிச்சுட்டு இருக்கு. அதனால புனிதர் கோயில் முன் அணைய கொணர்வித்தேன், நம்ம சுவாமியோட கோயிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டிருக்கேன், கொணர்வித்தேன் கொண்டு வர செய்தேன் அர்த்தம். இது புகுந்தபடி, இதுதான் நடந்தது முன்னாடி நடந்த விஷயம், இதுதான் நடந்ததுதான் விஷயம் அப்படிங்கிறோம். புகுந்தபடி அப்படின்னாக்க நிகழ்ந்தபடின்னு அர்த்தம். முன்னாடி நடந்தது இதுதான் அப்படின்னு அவருக்கு மொழிந்து நின்றான் அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு அங்க நிக்கிறான். இப்ப அடுத்த பாட்டுக்கு போவோம். ஸோ இப்போ என்ன சொல்றக்கா, கொல்லி மழவன்ட்ட அந்த பெண்ண சந்நிதியில் அந்த பெண்ணு கிடக்கா, அந்த சம்பந்தர அந்த பெண்ணை பார்த்து மழவன்ட்ட நீ யார் என்ன இதுன்னு கேட்குறார். கொல்லி மழவன் நான் பெத்த பெண்ணுவோ, முயலகன் பிடிச்சிட்டுருக்கு, வேற வழி இல்லாமல் சாமி முன்னாடி போட்டிருக்கேன் அப்படிங்கிறான். இது அடுத்த பாட்டில் பார்ப்போம். அணிக்கிளர் தாரவன் சொன்ன மாற்றம் அருளுடன் கேட்டு அந்நிலை நின்றே பனிவள செஞ்சடை பாய்ச்சல் மேய பரம்பொருள் ஆயினாரை பணிந்து மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பது என்று தனிவியில் பிணிதற்கும் பதிக தன் தமிழ் பாடினார் சண்பைநாதர். இது சொல்றது சம்மரி என்னன்னாக்க, அந்த கொல்லிமழவன் சொன்னதை கேட்டதும் இவர் ஒரு பதிகம் பாடினார் அந்த நோய் தீர்றதுக்காக. அதான் இந்த சம்மரி இந்த பாட்டுக்கு. அணி கிளர் தார் அவன் அப்படின்னா கிளறுதல் அப்படின்னாக்க மிகுதல் பொங்குதல் அப்படின்னு அர்த்தம். கிளர்ச்சி அப்படின்னா மனக்கு மனக்கிளர்ச்சி என்ன அர்த்தம், மனசு பொங்குறது அதான் மனக்கிளர்ச்சி. இல்லைன்னா கிளர்ச்சி நடக்கிறது அப்படிங்கிறோமே, மக்கள்லாம் பொங்கி எழுந்தனர் அப்படிங்கிறோமே, அதான் கிளர்ச்சினாக்க பொங்கி எழறது. அணி கிளர் அப்படின்னா அணி அப்படின்னா அழகு. இந்த அணி கிளர் தார் அப்படின்னா அழகு பொங்குகின்ற மாலைன்னு அர்த்தம். தார்னா மாலை, கழுத்தில் போட்டிருக்க மார்பில் போட்டுக்கிற மாலைக்கு தார்னு பேர். அந்த கொல்லி மழவன் அந்த அரசன் இல்லையாவன், அதனால அவன் கழுத்தில் மாலை போட்டுருக்கான். அதான் சொல்ல அணி கிளர் தாரவன் அப்படின்னா அந்த அழகான மாலை போட்டுருக்கிற இந்த கொல்லிமழவன் சொன்ன மாற்றம். மாற்றம் அப்படின்னாக்கா வார்த்தை விடை அப்படின்னு அர்த்தம். திருநாவுக்கரசர் பதிகத்தை பார்த்துருந்தப்போ நாம் ஆருக்கும் குடியலோம்னு ஒரு பதிகம் பார்த்துருக்கோம். அதில் மறுமாற்ற திருத்தாண்டகம்னு பேருது. ஏன்னா ராஜாவை சேவர்களை அனுப்பிச்சு வீரர்களை அனுப்பிச்சு திருநாவுக்கரசரை அழிச்சுன்னு வாங்க அப்படின்னு அனுப்புவோம். அப்போ திருநாவுக்கரசர் அந்த வீரர்களுக்கும் பதிலாக சொல்கிற வார்த்தை தான் அந்த தாண்டகம். அதனால் அதுக்கு மறுமாற்ற திருத்தாண்டகம்னு பேர். அதுக்கு மாற்றம்னா சொல் பேச்சு, மறுமாற்றம்னா விடை. மாற்றம்னாலும் விடை தான், மறுமாற்றம்னா நிச்சயமாக விடை தான். அதனால் அணிக்கிளர் தாரவன் அந்த கொல்லி மழவன் சொன்ன மாற்றம், அவன் சொன்ன வார்த்தைகளை அருளுடன் கேட்டு, அதை அன்போடு கேட்டு அந்நிலை நின்றே அப்ப அந்த நிலையிலேயே அப்படியே உடனேயே பனிவளர் செஞ்சடை பாய்ச்சல் மேய பரம்பொருள் ஆய்னாரை பணிந்து. அந்த பாய்ச்சல் மேய பாய்ச்சல்ங்கிறது அந்த சொன்ன இல்லையா அந்த கூற்றம், அந்த லோக்கல் ஏரியாவுக்கு பேர் பாய்ச்சல். அந்த பாய்ச்சலில் இருக்கிற சிவருமான் அவர் யாரு? பனிவளர் செஞ்சடை உடையவர். அவர் பனிவளர் செஞ்சடை பரம்பொருள். அவருக்கு பனி அப்படின்னாக்க பாம்புன்னு அர்த்தம். நாகப்பாம்புக்கு பனின்னு பேர். இந்த பாம்போட படம் இருக்கு இல்லையா, அதுக்கு பனின்னு பேர். அதனால பனி அப்படிங்கிறது நாகப்பாம்போட படம், அது ஆகு பேரா நாகப்பாம்புக்கே வரும். பனி வளர் செஞ்சடைனா செஞ்சடை மேல நாகப்பாம்பு தங்குகின்ற சிவருமான். அவருடைய வேறொரு குணம் என்ன? அவர் பரம்பொருள். பரம்பொருள் ஆயினார் அவர் தான் எல்லாருக்கும் மேலான பொருள், பரம்பொருள் அவர் தான். அப்படிப்பட்ட சிவருமானை பணிந்து இந்த பாய்ச்சல்ல எழுந்தருள் இருக்கின்ற தடையில செஞ்சடையில நாகப்பாம்பு இருக்கின்ற பரம்பொருளா இருக்கின்ற சிவருமானை பணிந்து மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பது என்று அப்படின்னா என்ன பாடினார்னு அந்த பாட்டோடைய வரிகளை சொல்றாருங்க சேக்கிழர். சம்பந்தர் எப்படி பாடினார் அப்படின்னு சொல்றார். மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு அது அப்படின்னு பாடினார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு தனிவில் பிணிதவிற்கும் பதிக தந்தமிழ் பாடினார் சண்பைநாதர். சண்பைநாதர் அப்படின்னா சண்பை அப்படிங்கிறது சிறுகாழிக்கு பல பேர்கள், 12 பேர் உண்டு. அந்த 12 பேர்ல ஒரு பேர் சண்பை. அந்த சண்பைநாதர் அப்படின்னா சிறுகாழியில அவதரித்த சிறுகாழிக்கு தலைவரான சம்பந்தர். அவர் என்ன பாடினார்? அவர் மணிவளர் கண்டரோ இந்த நீல கண்டத்தின கண்டத்துல நீல மணி இருக்கே அவரா மணிவளர் கண்டரோ இந்த நீலகண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ பெண் இருக்காள் இவள் வருந்தும்படியாக இவளுக்கு மயக்கத்தை தந்திருக்காரு அதுவா இவர் மாண்பு அதுவா இவருடைய பெருமை அதுவா இவருடைய குணம் இவருக்கு தகுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறார். இந்த நீலகண்டரோ இந்த பெண் அப்படி மயக்கம் பண்ற வச்சிருக்கிறாரே இதுவா இவருடைய பண்பு இதுவா இவருடைய குணம் என்று தனிவியில் பிணி தவிர்க்கும் பதிக தந்தமிழ். தனிவியில் பிணி அப்படின்னா தனிவில் அப்படி தனிவு அப்படின்னா குறையறது தனிச்சு போச்சு அப்படிங்கிற குறைஞ்சு போறது இல்லாம போறது நோய் தனிந்ததுன்னா நோய் குணமாச்சுன்னு அர்த்தம். தனிவியல் பிணி அப்படின்னா தீராத வியாதி. அப்படி இந்த தீராத வியாதிய தவிர்க்கும் பதிகம் அப்படி தீராத வியாதியை தீர்க்கிற பதிகமாகிய தன் தமிழ் குளிர்ந்த தமிழ் பதிகத்தை பாடினார் திருஞான சம்பந்தர். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். மயல் அப்படின்னாக்க தமிழ்ல சில வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. மயல் அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு அர்த்தம். அதாவது சில ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் வரும். அதாவது மயக்கம் அப்படின்னு ஒன்று, அது உடம்புல வர்ற மயக்கம், அறிவின் மயக்கம், அறியாமை அப்படின்னு வரும். இப்போ விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடினார்கள், அது அவருடைய அறியாமையினால், அதனால மயல் கொண்டு அப்படின்னு சொல்லுவார். மயல் கொண்டு அடிமுடி தேடினார்கள் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி மயக்கமும் மயல் தான், உணர்வே இல்லாமல் கிடக்கா இல்லையா, அதுவும் ஒரு மயக்கம். மயக்கம்னாலே நமக்கு தெரியும், நம்ம பிரஜை இல்லாமல் கிடந்தாலும் மயக்கம் தான். இல்ல நம்ம ஏதாவது ஒரு மேல ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாலும் அது ஒரு மயக்கம் அவனுக்கு இல்லையா, அவன் மயங்கி கிடக்கான் அப்படிம்பா. அதாவது இந்த குடும்பங்கள் எல்லாம் கேட்கலாம் இல்லையா, அவன் பேச்சை கட்டின அவன் மயங்கி கிடக்கான் அப்படிம்பா. அதாவது மயக்கம்னா அறிவு தெளிவு இல்லாமல் இருக்கிறது, அதோடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து நம்ம உணர்ச்சி இல்லாமல் கிடக்கிறது, அதான் மயல். நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பதியம் பாடி முடிச்சிட்டார் சம்பந்தர். பதியம் பாடி முடிச்சதும் அந்த பொண்ணு நோய் தீர்ந்து டபால்னு டக்குன்னு எழுந்துடுறா தரையிலேருந்து. எழுந்து சீக்கிரமா போய் தன் அப்பா பக்கத்துல போய் நிற்கிறான். அதான் இந்த பாட்டோட மொத்த கருத்து. பண்ணு தமிழ் மறையாம் பதிகம் பாடி திருக்கடை காப்பு சாத்தி மண்ணும் கவுனியர் போற்றி நிற்க மழவன் பயந்த மழலை மென்சொல் கன்னி உருப்பிணி விட்டு நீங்க கதும் என பார்மிசை நின்றெழுந்து பொன்னின் கொடி என ஒல்கி வந்து பொறுவலி தாதை புடை அணைந்தாள். பண்ணு தமிழ் மறையாம் பதிகம், பண்ணுதல்னாக்க சொல்றது பாடுறதுன்னு அர்த்தம். அப்படி பாடுகின்ற சொல்லுகின்ற தமிழ் மறை தமிழ் வேதமாகிய பதிகம் பாடினார் சம்பந்தர். அப்படி பதிகத்தை பாடி திருக்கடைக்காப்பு சாத்தி. திருக்கடைக்காப்பு சாத்தி அப்படின்னாக்க இந்த சம்பந்தர் பதிகங்களுக்கு சம்பந்தர் தேவாரத்துக்கு பொதுவா திருக்கடைக்காப்பு அப்படின்னு பேர். அவர் பதிகத்துல எல்லாம் இந்த 11வது பாட்டுல இந்த பதிகம் இந்த ஊர்ல இருக்கிற சுவாமி மேல பாடப்பட்டது, அது இந்த ஊர்ல அவதரித்த திருஞான சம்பந்தரால பாடப்பட்டது, இந்த பதிகத்தை பாடுறவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு. அதுக்கு கடைக்காப்புன்னு பேர். பலஸ்ருதின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவா, தமிழ்ல கடைக்காப்புன்னு பேர். அப்படி கடைக்காப்பு சம்பந்தர் பாட்டுல எல்லாத்துலயும் உண்டு. திருநாவுக்கரசர் பாட்டுல கடைக்காப்பு கிடையாது, சுந்தரர்ல உண்டு, திருஞான சம்பந்தர்ல உண்டு, சொந்த அப்பர்ல கிடையாது. அதனால இந்த திருக்கடைக்காப்பு சாத்திரர் அப்படின்னா அந்த பதிகத்தோடைய முடிவு அப்படின்னு அர்த்தம். திருக்கடைக்காப்பு சாத்தினாக்க பதிகத்துல 10 பாட்டு 11 பாட்டு பாடிட்டு இருக்கா இல்லையா, அந்த பதிகத்தோட பாடல்கள் எல்லாம் பாடி இந்த திருக்கடைக்காப்பு சாத்திரதுன்னா அது வந்து அந்த பதிகத்தை க்ளோஸ் பண்றது. காப்பிடுறதுனாக்க டு லாக் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. இப்போ கதவை காப்பிடுறது அப்படின்னாக்க கதவுக்கு தாப்பால் போடுறது காப்பிடுறதுன்னு பேர். அதனால இந்த திருக்கடை காப்புன்னா அந்த பதிகத்தோட க்ளோசிங் சாங் அது. அப்படி திருக்கடை காப்பு சாத்தி அந்த திருக்கடை காப்பு பாட்டையும் பாடி மண்ணும் கவுனியர் போற்றி நிற்க. கவுனியர் அப்படின்னாக்க திருஞான சம்பந்தருக்கு இன்னொரு பேர் அது. நம்ம பாடல்கள்ல வெரைட்டி வேணுங்கிறதுக்காகவும் வர்ணனைக்காகவும் பல விதங்கள்ல ஒருத்தர வர சொல்லுவா. இப்ப திருஞான சம்பந்தம்னு சொல்லலாம், இல்லைன்னாக்க காழியர் கோன் அப்படின்னு சொல்லலாம், புகழியர் மண் அப்படின்னு சொல்லலாம், சண்பை நாதர் சொல்லலாம், கவுனியர் அப்படிங்கிற இந்த இடத்துல. கவுனியர் அப்படின்னாக்க திருஞான சம்பந்தருடைய கோத்திரமானது கவுண்டின்ய கோத்திரம். அந்த கவுண்டின்ய கோத்திரத்துக்கு தமிழ்ல கவுனியர் கோத்திரம் கவுனியன் அப்படிம்ப. அதனால கவுனியர் அப்படின்னா கவுண்டின்ய கோத்திரத்தில் அவதரித்த திருஞான சம்பந்தர் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்படி மண்ணும் கவுனியர் போற்றி நிற்க அப்படி நிலை பெற்ற என்றும் புகழுடைய திருஞான சம்பந்தர் அப்படி சிறைவனை வழிபட்டு நிற்க அந்த சமயத்துல மழவன் பயந்த மழலை மென் சொல் கன்னி. அந்த மழவன் பெற்ற பெண் இருக்காளே இளம் மென் சொல் கன்னி, அந்த பெண்ணு உரு பிணி விட்டு நீங்க. அவளை பிடிச்சிருந்த முயலங்கிற நோயானது ஒரேடியா ஒழிஞ்சு போச்சு, தீந்து போச்சு. விட்டு நீங்க, விட்டு அப்படின்னாலும் பிணி விட்டுனாலும் பிணி நீங்கனாலும் ஒரே அர்த்தம் தான். பிணி விட்டு நீங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து எம்பசிஸ்க்காக. ஒரே அர்த்தம் உள்ள சொல்லு ரெண்டு தரம் சொன்னாக்க அது எம்பசிஸ்க்காக. சொல்லுவோம் இல்லையா வியாதி போச்சு அப்படின்னு ஒரு சொல்லுவோம், ஆனா வியாதி போயே போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அடியோட போச்சுன்னு அர்த்தம் கேரண்டி. அது மாதிரி எம்பசிஸ்க்காக சொல்றது விட்டு நீங்க, ஒரு பிணி விட்டு நீங்க. அந்த அவளை பிடிச்சிருந்த முயலகன்கிற வியாதியானது ஒரேடியே தீந்து போக கதும் என பார்மிசை நின்றெழுந்து. கதும் அப்படிங்கறது பழைய தமிழ்ல ஒரு சொல்லுது, விரைவு குறிக்கும். டக்குன்னு வந்தான் டபக்குன்னு எழுந்தான் அப்படின்லாம் சொல்றோமே நம்ம பேச்சுல, டக்குன்னு வந்தான் டபக்குன்னு எழுந்தான் அப்படிங்கிறோமே, அதெல்லாம் அந்த ஸ்பீட குறிக்கிறதுக்காக. அது மாதிரி இந்த ஸ்பீட குறிக்கிற ஒரு சொல் கதும். கதும் என பார்மிசை நின்றெழுந்து, டபக்குன்னு பூமியில இருந்து நின்று எழுந்து நின்று பொன்னின் கொடியென ஒல்கி வந்து. இந்த ஒரு பொன்னாலான ஒரு கொடி மாதிரி அப்படி ஒல்கி வந்து. ஒல்கிறதுனாக்க அப்படி நெளிய வளைஞ்சு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நெளியறாங்கிறோம் இல்லையா, நெளியாவும் நில்லு அப்படிங்கிறோமே, அப்படி கொஞ்சம் நாணத்தோட நெளியறது. அது மாதிரி ஒல்கிறதுன்னா அது மாதிரி வளையறதுன்னு அர்த்தம். அப்படி ஒல்கி வந்து அப்படி வளைஞ்சு வந்து பொறுவலி தாதை புடை அணைந்தாள். இந்த தாதைனா அப்பா, அவளுக்கு அப்பா அந்த மழவன். அவன் எப்படிப்பட்டவன், பொறுவலி தாதை, போர் செய்யக்கூடிய வலிமை உடைய தாதை. பொறு அப்படின்னா முன்னாடி பார்த்தப்ப ஒப்புன்னு சொன்னேன், பொருவில் பிணி அப்படின்னா ஒப்பு இல்லாத பிணி அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த இடத்துல வர்ற பொறு அப்படிங்கிறது போர் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. பொறுதல் அப்படின்னா போர் செய்தல். பொறுவலி தாதைனா போர் செய்கின்ற வலிமை உடைய தந்தை அந்த கொல்லி மழவன். அவன் புடை அணைந்தாள், அவனுக்கு பக்கத்துல வந்து நின்று சேர்ந்த. அதனால அந்த பெண் டக்குன்னு பூமியிலேருந்து எழுந்து ஒரு பொற்கொடி அசைஞ்சு வர்ற மாதிரி அசைஞ்சு வந்து போர் செய்யக்கூடிய வலிமையுடைய பலசாலியான தன்னுடைய தந்தையின் பக்கத்துல வந்து நின்னான். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ஒல்கிறதுனா வளையறது, வளையறது. அது பொன் கொடி மாதிரி, பொன்னாலான கொடி மாதிரி இருக்கா இல்லையாவோ, கொடி வந்து நேரம் நிற்குமா, நம்ம ஒரு கொடியை பாக்குறோம் இல்லையா, செடி கொடிகள்ல கொடி, அந்த கொடி அப்படி வளையும். அது மாதிரி இந்த பொண்ணு வந்து அப்படி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி வரலாம் நாணத்தோட. இப்படி எல்லாம் சுத்தி இவ்வளவு பேர் நின்று இருக்காள் இல்லையா. இப்ப திருஞான சம்பந்தம் மட்டும் நிக்கலையே, திருஞான சம்பந்தம் இருக்காரு, அவரை சுத்தி ஒரு 30-40 அடியார்கள் தொண்டர்கள் நின்று இருப்ப. அப்படி அப்படி உணர்வு வந்து முடிச்சு பாக்குற அந்த பெண்ணு இப்படி சுத்தி ஒரு 40 பேர் நின்று இருக்கா. உடனே அந்த பொண்ணுக்கு என்ன வரும், ஒரு வெக்கம் வரும், எல்லாரும் நம்மள பாத்துட்டு இருக்காங்கிற ஒரு வெக்கம் வரும். உடனே டபக்குன்னு அப்படி ஓடி போய் வெக்கத்தோட போய் அப்பா பக்கத்துல நிக்கிறான். அதான் அங்க சொல்ற ஒல்கி வந்துன்னு சொல்ற. அப்ப நடராஜர் காலங்களில் இருக்கிற அந்த ஒரு பூதம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு முயலகன் தான் பேரு. சம்ஸ்கிருதத்துல அபஸ்மாரம். ஆனா இந்த முயலகன்கிற நோய்க்கு சம்ஸ்கிருதத்துல அபஸ்மாரம்ங்கிற பேரை தான் சொல்ற. அதான் ஆனா இந்த இந்த திருவாசி கோயிலுக்கு போய் நல்லா பாக்கலாம். அங்க நடராஜர் விக்கிரத்துக்கு கீழே முயலகன் இல்லாம ஒரு பாம்பு இருக்கும். அது ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்போட ஒரு உச்சத்துல மக்கள் பண்ணது. இது இவர் சம்பந்தர் பாடினதுனால முயலகன் நோய் போயிடுச்சு இல்லையா, அதனால முயலகன் தீந்து முயலகன் போனதுனால நடராஜர் வந்து பாம்பு மேல ஆடுறதா அப்படி ஒரு காட்சி வர்ணிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோன்றது. ஆனா சம்பந்தர் வந்து நடராஜர் காலுக்கு இருக்கிற முயலகனை போக சொல்லி பாடல. இந்த அளவுல நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Thiruchitrambalam Thiruppadai Ezhuchi.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் ஆனந்த பரவசம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அடியே நல்லேன் புல்லோதான் என ஆண்டிலை கொள்ளோ. அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார். அதை இந்த பாட்டிலே எப்படி மாணிக்க வாசகர் சௌகர்மான கேட்கிறாருன்னா, கேள்வியா கேட்கிறார், நான் உனக்கு அடியவன் அல்லவா, என்னை நீ ஆண்டு கொள்ளவில்லையான்னு கேட்கிறார். நான் அடியவன் அல்லவா, என்னை நீ ஆண்டு கொள்ளவில்லையா என்று கேட்கிறார். திருப்பரங்குறையில ஆண்டு கொண்டது எல்லாருக்கும் தெரியும். நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உனக்கு அடியவனாகவும் ஆகிவிட்டேன். அப்படி என்னை அடியவனாக ஆக்கி அதன் பிறகு இந்த உலகத்திலே இருக்கும்படியாக என்னை வைத்து விட்டாய் என்று சொல்லி என்னை நீ ஆண்டு கொள்ளவில்லையா, நான் உனக்கு அடியவன் அல்லவா என்று கேள்வியாகவே கேட்கிறார். அடியே நல்லேன் புல்லோதான் என ஆண்டிலை கொள்ளோ. அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார். அடியார்களா இருக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். அவர் கண்டுகொண்டிருக்கும் போதே பார்த்து கொண்டிருக்கும் போதே பல அடியவர்கள் சிவபெருமானோடு சென்றார்கள். பல அடியவர்கள் சென்றதை பார்த்து கொண்டிருந்தபடியினாலே இவர் நாம் போக முடியாமல் தடைபட்டு விட்டது என்று வருந்தி பாடுகிறார். செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகம். இதனால உடலம் ஆனது வந்து ஒரு குறிப்பிட்ட இடவரையில்தான் உடல் செல்லும். சிவலோகத்துக்கு இந்த உடம்பு போகாது. இந்த உடம்பு சிவலோகத்துக்கு போக முடியாது. அதனால இந்த உடம்பை நீக்கிவிட்டு நான் சிவலோகத்துக்கு வருவதற்கு தகுதியான உடம்பை பெற்றுக் கொள்ளவும் என்னால இயலாமல் இருக்கிறது. உடம்பை நீக்குபவனும் உடம்பை கொடுப்பவனும் அவனே. அதனாலே நான் சிடிசேர் உடலம், சிடிசேர் உடலம் என்றால் பல வகையான துன்பங்களுக்கு இடமாக இருக்கின்ற உடம்பு. செடி என்றால் துன்பம். அதனாலே பசி, தாகம், நோய், வினி, பல வகையான துன்பங்களுக்கு இடமாக இருக்கின்ற இந்த உடம்பை நீக்க மாட்டேன். செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன். நீக்க மாட்டேன் என்றால் இந்த உடம்பை நீக்குவது என்னுடைய இஷ்டமல்ல. உடம்பு கொடுத்தவனாகிய நீதான் நீக்கவும் வேணும், சேர்க்கவும் வேணும். அதனாலே இந்த உடலை நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா. கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேன். ஐயால கடியேன் என்கின்ற தீயவனாகிய நான் உன்னை கண்ணார காணுமாறு காணேன். கண்ணார பார்ப்பது, காணுமாறு காண்பது. காணுமாறு காண்பது என்பது எல்லாவற்றையும் மறந்து அந்த பொருளையே பார்ப்பது. அப்படிப்பட்ட பார்வையிலே நான் பார்க்கவில்லை. நேரா கண்டு பேசி உபதேசம் பெற்று இவ்வளவு அருள் பெற்றவராகி மாணிக்கவாசகர் காணுமாறு காணேன்கிறார். காணுமாறு காணேன் என்பது எப்படி என்றால் எல்லா எதையும் காணாமல் அதையே காண்பது, வேற எந்த பொருளையும் காணாமல் அந்த பொருளையே காண்பது. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் என்பது சிவஞான சித்தியார். பரஞானத்தால் ஞானம் வந்த பரமஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு எந்த பொருளை பார்த்தாலும் சிவமாகவே தெரியும். எங்கு பார்த்தாலும் சிவன் தோன்று உலகம் தோன்றாது. சிவன்தான் தோன்று உலகம் தோன்றாது. அந்த பார்வையிலே நான் பார்க்கலைங்கிறார். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பார்த்த பதார்த்தம்னா உலக பொருள். பதார்த்தத்தையும் பார்க்க மாட்டாங்க, உலக பொருளையும் பார்க்க மாட்டார்கள். பரத்தை தரிசிக்காதவர்கள் பதார்த்தம் பரத்தை தரிசிக்காதவர்கள் என்றால் கடவுளை காண இயலாதவர்களா இருக்கின்ற அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவார்கள், உலகத்தை தான் பார்ப்போம். அதனாலே பரத்தை தரிசித்த பரமஞானிகள் பரமாகிய கடவுளையே கண்டு கொண்டிருப்பார்கள். நான் அந்த முறையிலே உன்னை காணவில்லைங்கிறார். காணுமாறு காணேன் அண்ணாட் கண்டேன் காணுமாறு காணேன் உன்னை, காணுமாறு காணேன் உன்னை அண்ணாட் கண்டேன் பானையை வேசி என்னை படுத்தது என்ன பரஞ்சூரி. அப்படி கண்டாலும் கூட ஞான வாக்கியங்களை பேசாமல் ஞானத்துக்கு அந்நியமா இருக்கின்ற வாக்கியங்களை பேசி என்னை படுத்தது, என்னை படுத்தது என்று சொன்னால் நான் துன்பத்துக்கு இடமாக இந்த உலகத்திலே இருக்கும்படியாக நான் நானே

0: என்கிறார். என்னை படுத்தது என்ன பரஞ்சோதி, அதனாலே இப்படி என்னை இந்த உலகத்திலே விடும்படியாகவும் என்னை கெடும்படியாகவும் செய்து விட்டது, என்ன காரணம் என்று கேட்டு, ஆனே பெண்ணே அறமுதே அத்தா செத்தே போயினேன். ஆனே பெண்ணே அறமுதே, ஐயால ஆணாகவும் இருக்கிறாய் பெண்ணாகவும் இருக்கிறாய், அடியவர்களுக்கு திவிட்டாத அமுதமாகவும் இருக்கிறாய், ஆகையால அத்தா என்றால் தந்தையாகவும் இருக்கிறாய், தந்தையாக இருக்கிறாய், அமுதமாக இருக்கிறாய், ஆணாய் இருக்கிறாய், பெண்ணாய் இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லி செத்தே போயினேன். செத்தே போயினேன் என்று சொன்னால் எதுவும் செய்ய இயலாதவனாக இருக்கிறேன் என்று. ஆகையாலே உயிர் நீங்கிய உடலானது எதுவும் செய்ய முடியாது அல்லவா, உயிர் நீங்கிய உடலானது எதுவும் செய்ய இயலாது அல்லவா, அது போல இருக்கிறேன். அதுதான் இப்ப மாணிக்கவாசுடைய நிலை. எப்படின்னா உலகியலாகிய எந்த காரியங்களையும் செய்ய முடியல. இப்ப சுந்தரர் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு உலகத்துல சுத்திட்டு அலைஞ்சாரு. அப்புறம் அவளுக்கு பணம் எடுப்புறது, இவளுக்கு பணம் எடுப்புறது, சாமிகிட்ட பணம் கேட்கறது, அப்புறம் அந்த கோயிலுக்கு போய் பாடுறது, இந்த கோயிலுக்கு பாடுறது, இப்படி பல காரியங்கள்.
1: அவங்களுக்கு அந்த தொழில் சரியா விளங்குதா? இவருக்கு அது இல்லை, மாணிக்கவாசகருக்கு அது இல்லை.
2: ஞானம் சிவம், சிவத்தை எப்பொழுது காண்பது, சிவனோடு எப்பொழுது சேருவது, தில்லைக்கு எப்பொழுது போவது, சிவனை எப்படி அடைவது, சிவனை எப்போது அடைவது, இதுவே தான். அதனாலே எதுவும் செய்ய இயலாதவனாய் இருக்கிறேன். உலகியலிலே எந்த காரியமும் செய்ய இயலவில்லை, மனம் வரவில்லை, மனம் வரவில்லை. அதற்கு மேல உன்னை அடையவும் முடியல, நீயும் வந்து கூட்டிட்டு போக மாட்டேங்க. அன்னைக்கு வந்த திருமணிய காட்டின காட்சியை தந்த திடீர்னு மறைஞ்சிட்டு விட கனவு கனா கண்டா போல இருக்கு, கனா கண்டார் போல இருக்குது. நான் கண்டது மாதிரி இல்லை, கனா கண்டார் போல இருக்குதே, வர நேரில் உன்னை சந்திச்சது மாதிரி இல்லை. அதான் காணுமாறு காணேன் உன்னை அண்ணாட்கண்டேன் பானே வேசி என்னை, பானே வேசி எந்த படுத்தது என்ன வரஞ்சோதி, ஆனே பெண்ணே ஆரம்பதே அத்தா செத்தே போயின, செத்தே போயினேன் என்பதுதான் எதுவும் செயல்படா முடியாதவா இருக்கின்ற ஒரு சமம் போல இருக்கின்றேன். செத்தே போயினேன் ஏனான் இல்ல ஆயினேன் என் கொண்டிடுகேன் எம்மானே, ஏன ஏன் என்கின்ற அறிவில்லாதவனாய் இருக்கின்ற நாய் போன்றவனாயிருக்கின்ற நான் எது கொண்டு எழுவேன் எம்மானே, எது கொண்டு எழுகேன், எதை கொண்டு நான் முயற்சி செய்வேன், காரியங்களை செய்வேன், உன்னை வந்து எப்படி அடைவேன் என்று இந்த பாட்டிலே கேட்கிறார். காணுமாறு காணேன் உன்னை அண்ணாட்கண்டேனும் பானே வேசி எந்த படுத்ததென்ன பரஞ்சோதி, ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தாசத்தே போயினேன் ஏன் நான் இல்லா நாயினேன் என் கொண்டிடுகேன் இம்மானே. மானேர் நோக்கி உமையாள் வங்கா மறையீரியா மறையோனை, இதால மானேர் நோக்கி என்பது உமாதேவிக்கு அந்த இலக்கண சொல். அதால மான் போன்ற பார்வையுடையவளாகிய உமாதேவியை ஒரு பாகத்திலே உடையவனை மறையீரியா மறையோனை. மறை என்பது வேறு, மறையீறு என்பது மறையின் முடிவு, மறையின் முடிவு. வேதம் என்பது பூர்வபாகம் உத்தரபாகம் என்று இரண்டு வகையாக இருக்கும். வேதம் வந்து பூர்வபாகம் உத்தரபாகம் என்று இரண்டு வகையாக இருக்கும். அப்படி பூர்வபாகத்துல ஒரு விதமா சொல்லும், உத்தரபாகத்துல ஒரு முடிவு சொல்லும். பூர்வபாகத்துல ஒரு மாதிரியா சொல்லி உத்தரபாகத்துல, உத்தரபாகம்னா இறுதியில அந்த வேதத்தினுடைய முடிவுல, இதுதான் முடிவு, இதுதான் உண்மை, நான் இதுவரையில என்னென்னமோ சொல்லிட்டு வந்தேன், அதெல்லாம் உண்மை இல்ல, அதெல்லாம் உபசாரம், இதுதான் முடிவுன்னு வேதம் கடைசியில் சொல்லும். அதனால வேதத்தை நடுவில் படிச்சவன் முதல்ல படிச்சதோட என்னன்னா அவன் முடிவு தெரியாதவன் அர்த்தம், முடிவு தெரியாதவன் அர்த்தம். அது வேதத்தினுடைய முடிவுல தான் உண்மை இருக்குது, அது வேதாந்த தெளிவா, அது வேதாந்தம். வேதத்தினுடைய முடிவைத்தான் வேதாந்தம்னு சொல்றோம். வேதாந்தம் வெளிப்படுகிறது அல்லவா, வேதத்தினுடைய அந்த முடிவு வேதாந்தம். அது வந்து மறைமுறையின் இறுதி நிலை முத்தி கிசைத்தபடி உடல் உயிர்கள் கரண வெளிப்பட்டு குணத்தரையும் வழிபடவும் எனதடிவை இச்சைப்படுத்துவதும் ஒரு நாளே என்பது திருப்புகள். மறைமுறையின் இறுதிநிலை வேதத்தினுடைய முடிவிலே ஆன்மாவினுடைய உண்மையும் கடவுளுடைய உண்மையும் சொல்லி கடவுளை அடைவதற்கான வழியையும் சொல்வது வேதத்தினுடைய முடிவு, இறுதினா முடிவு. அப்படிப்பட்ட அந்த வேதத்தினுடைய முடிவிலே இருக்கப்பட்ட கடவுளாக இருந்தும் அந்த முடிவும் உன்னை அடைய முடியாததாயும் தெரிய முடியாததாயும் இருக்கின்ற கடவுள். வேதத்தினுடைய முடிவும் உன்னை இன்னதென்று சொல்ல முடியாதபடி இருக்கிறாய் நீ. மறை வேதத்தினுடைய முடிவு ரொம்ப சிறப்பு. வேதத்தினுடைய முடிவுதான் வேதாந்தத்தினுடைய முடிவுதான் சித்தாந்தம், வேதாந்தத்தினுடைய முடிவுதான் சித்தாந்தம். வேதாந்தத்தினுடைய முடிவே உபநிடதம்னு சொல்றது, உபநிடதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உபநிடதம்னு சொல்றது எல்லாம் வடமொழியில் இருக்கிறது, எல்லாம் படிச்சாலும் இல்லை கேட்டாலும். வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம், அது உபநடதம், அது சித்தாந்தத்தினுடைய முதல். வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்பது சிவப்பிரகாசம். வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்த திறன், வேதாந்தத்தினுடைய முடிவிலே சொல்லி இருக்கப்பட்ட முடிவுதான் சித்தாந்தம். சித்தாந்தம் என்பது ஆகம், ஆகமத்திலே அப்படி எல்லாம் குழப்பமே இருக்காது. ஆகமத்திலே குழப்பம் இவன் கடவுள், இவனை இப்படி பூசணும் அப்படின்னு சொல்லிவிடும் ஆகம். வேதம் அப்படி சொல்லாது. வேதம் எப்படி சொல்லும்னா, அவன் கடவுள், அவனும் கடவுள், அவனும் கடவுள், அவனும் கடவுள், அவன் எப்படி பூசை பண்ண, இவன் எப்படி பூசை பண்ண, இப்படி தியானம் பண்ண, இதுதான் பெரியது, இதுதான் பெரியது அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கும். படிக்கிறவனுக்கு அதனால உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அது முடிகளைதான் அது உண்மையை சொல்லும். அது முடிவு வரையிலும் படிச்சு தெரிஞ்சு புரியறது சாமானியம் அல்ல. அதனால வேதம் படிச்சவனுக்கு குழப்பமா இருக்கும், வேதம் படிச்சவனுக்கு குழப்பமா இருக்கும். அது உண்மையை தெரியறது சாதாரண விஷயம். ஆகையினாலேதான் அந்த வேதத்தினுடைய முடிவாயிருக்கிற சித்தாந்தத்தை தெரிந்தவனுக்கு படித்தவனுக்கு குழப்பம் இருக்கா. சித்தாந்தத்தை படித்தவனுக்கு குழப்பம் இருக்கு. சித்தாந்தம்னா முடிந்த முடிவு, அது மேலே முடிவு. அதனால மறையீரறியா மறையோனே, வேதத்தினுடைய முடிவும் அறிய முடியாதவ இருக்கின்ற வேத பொருளே, தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய். தேனாயிருக்கிறாய், அமுதமாயிருக்கிறாய். அடியவர்களுக்கு, மெஞ்ஞானிகளுக்கு கடவுள் எப்படி இருக்கிறான்னா, தேன் போல இனிக்கிறான், அமுதம் போல விளங்குகிறான். கையால கற்றவர் விழுங்கும் கற்பகிணி என்றார் போல, தேனாகவும் அமுதமாகவும் கடவுள் அனுபவிச்சு பார்த்தவர்களுக்கு அப்படி இருக்கான். அனுபவிக்காதவர்களுக்கு அதை பத்தி தெரியாது, அனுபவிக்காதவர்களுக்கு அதை பத்தி தெரியாது.
0: தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய். சிந்தை என்பது உயிர்களுக்கு சிந்தை என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவுடையதாயும் நினைப்புடையதாயும் இருக்கும். ஒரு எல்லைக்கு உட்பட்ட நினைப்பு அறிவு உடையதாக இருக்குமே தவிர, எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பொருளை சிந்திக்க முடியாது. எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பொருளை சிந்திக்க முடியாது. இப்ப கண் பார்க்குது என்று சொன்னால் ஓர் அளவுதான் பார்க்க முடியுமே தவிர, வெகு தூரத்தில் இருந்து பார்க்க முடியாது. வெகு தூரத்தில் இருக்கிற பொருளை இன்னது என்று பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவுதான்.
2: அதே போல சிந்தையும் ஆகையால அதுக்கு எட்டுகிற வரையிலும் தெரிஞ்சதைத்தான் சிந்திக்கும், தெரியாததை சிந்திக்க முடியாது, தெரியாததை சிந்திக்க முடியாது. அதனால இந்த சிந்தையினால அவனை காண முடியாது. சிந்தைக்கு எட்டாதவன், மனம் வாக்குக்கு எட்டாதவனாய் இருக்கின்ற காரணத்தினால சிந்தைக்கறியாய். தேனைய முதிய சிந்தைக்கறியாய் சிறியன் பிழை பொறுக்கும் கோனை. அதனால சிறியன் என்கின்ற அடியவனுடைய பிழையை பொறுக்கும் தலைவனே, பிழையை பொறுக்கும் தலைவனே. பிழை பொறுப்பது பெரியவருடைய கடமை, பெரிய பிழை பொறுப்பது பெரியவர்கள் கடமை. பொறுக்க முடியாமல் இருக்கிறது சிறியவர்கள் கடமை. சிறியவர்களால பொறுக்க முடியாது, பெரியவர்கள் பொறுப்பார். பொறுக்க முடியாமல் அவர்களால் இருக்க முடியாது, இவன் பொறுக்க முடியாது. ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். இந்த பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு இருக்கிற இதான் வித்தியாசம். ஏனால் பெரியவர்களுக்கு கோபம் வராது, வந்தா அந்த கோபத்தை தாங்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கோபத்தை விட்டு விடுவார்கள். கனமா இருக்கு கோபம், அவங்களுக்கு கனமா இருக்கு, போட்டுருவாங்க கீழே, கோபத்தை கீழே போட்டுருவாங்க. சிறியவர்கள் பல வருஷம் கூட சுமந்துகிட்டே இருக்கும், கோபத்தை விடவே மாட்டான். அதே போல மன்னிப்பு பொறுத்தல் இவைகள் சிறியவர்களுக்கு இருக்காது, பெரியவர்களுக்கு அந்த பிழையை பொறுக்குன்ற குணம் இருக்கும். அதைத்தான் அங்க போற்றியில ஓட சொல்லும் போது, பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றின்னு. பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ என்று கேட்கிறார் பிழைத்தவத்துல. பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. இப்ப பிள்ளை தவறு செஞ்சிருச்சுன்னா தாய் அந்த பிள்ளையை விட்டு விடுவாளா? தாய்மான சுவாமி கேட்பாரு, பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமும். பொல்லாத பிள்ளைனா தாயை தள்ளி விடலாமா? அது நியாயமா? அப்படி பொல்லாத செயலில் தாய் தள்ளல் நீதமோ, புகலிடம் புரிதும் உண்டோ என்பார் தாய்மானார். அது போல அதனால கடவுள் பிழைய பொறுத்து கொண்டு இருக்கிறார். கடவுள் பிழைய பொறுக்கலாம் அந்த உலகம் நம்பி இருக்க. இப்ப உலகத்துல பிழை செய்யறவ அதிகமா அல்லது நியாயமா நடக்கிறவ அதிகமா என்று கேட்டால், பிழை செய்கின்றவன் தான் அதிகம், பிழைதான் அதிகமா நடக்குது. அநீதி அதிகமா இருக்கிறது விட நீதி அதிகமாக. அந்த அநீதிக்கெல்லாம் ஆண்டவன் தண்டிச்சான்னா இன்னைக்கு இந்த உலகத்தை சங்காரம் பண்ணிடுவான். அத்தனையும் பொறுத்து கொடுக்கான், அத்தனையும் பொறுத்து கொடுக்குறான். பொறுத்துக்கிட்டு அங்கங்க ரொம்ப பொறுக்க முடியாத அங்கங்க சங்காரம் பண்ணிக்கிட்டு, ரொம்ப பொறுக்க முடியாத இடத்த சுனாமி விட்டு அடிக்கிறேன். அதனால இப்படி வந்து பிழை பொறுப்பது பரமேஸ்வருடைய இயல்பான இயல்பா. அதனால பிழை பொறுக்கும் கோனே, சிறிதே கொடுமை பறந்தேன். சிறிதே கொடுமை பறந்தேன் என்பது நான் சிறிய தவறு செய்து விட்டேன்கிறார். சிறிய தவறு செய்து விட்டேன் என்கிறார். தவறு ஒரு ஒன்றும் செய்யவில்லை. ஆண்டு கொண்ட பிறகு அவருடைய செயல் அத்தனையும் சிவன் செய்யும். திருப்பெருந்துறையில வந்து சிவன் ஆண்டு கொண்டாரா? ஆண்டு கொண்ட பிறகு மாணிக்க வாசகர் பேசுறது, நினைக்கிறது, செய்யறது எல்லாமே சிவனுடைய. பேசுறாரா? அது சிவன் பேச வச்சு பேசுறாரு. நினைக்கிறாரா? அது சிவன் நினைக்க வச்சு நினைக்கிறார். செய்யறாரா? சிவன் செய்ய வச்சு செய்கிறார். ஞானிகளுக்கு பூர்ணாவே முதலாக பூர்ணங்கரணம் எல்லாம் நீ என்பார் குலைத்தவத்திலே. கூறுகின்ற நாபு முதலாக உள்ள கரணங்கள் எல்லாம் அவர்களுக்கு சிவகரணங்களாகி, சிவகரணங்களாகி எல்லாம் சிவனாலேயே அவர்கள் இயங்குகிறார், சிவனாலே இயங்குகிறார்கள். அதனாலே அவர்கள் தவறு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனாலும் கூட ஆனாலும் கூட சிவனோடு சேர முடியலை என்பதற்காக தன் மேல சில குற்றங்களை எல்லாம் சொல்லி கொள்வார் மாணிக்கம். குற்றம் இல்லைன்னா என்ன விட்டுட்டு போவான, குற்றம் இல்லைன்னா என்ன போவானா என்றெல்லாம் சொல்லி சிறிதே கொடுமை வரைந்தேன், சிறிய தவறு செய்து விட்டேன், கொடுமை வரைந்தேன். சிவமா நகர் உருக போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோம். அதனாலே சிவமா நகராகிய சௌரத்துக்கு அடியவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். அப்படி அவர்கள் சென்ற பிறகு நான் என்னமா இருக்கிறேன்னா, நான் வெளியிலே வந்து விட்டேன், சிவபெருமானை விட்டு வெளியிலே வந்து விட்டேன். நான் மாத்திரம் இல்லை, என்னோட சேர்ந்த பொய்யும் சேர்ந்து வந்து சொன்னார். நானும் பொய்யும் வெளியில வந்துட்டான். மெய்யடியார்கள் ஞானம் உடைய மெய்யடியார்கள் உள்ளே சென்று விட்டார்கள். சிவமாநகர் உருகி விட்டார்கள். நானும் பொய்யும் வெளியிலே வந்துட்டான். சிவமா நகர் உருக போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோம். பொய்யும் நானும் வெளியில வந்துட்டேன். அப்படின்னா தான் அவ்வளவு பொய்யுடையவரா, பொய்யும் நானும் வெளியில வந்தேன், எனக்கு தொட பொய் புறமே போந்தோம் பொய்யும் யானும். அடுத்த பாட்டிலே அதை எடுத்து சொல்றாரு, புறமே போந்தோம். புறம் என்றால் சிவன் இருக்கின்ற இடத்துக்கு போக முடியாதபடி வெளியில வந்து விட்டோம். தகுதி இல்லாதவனே அந்த மாளிகைக்குள்ளே விட மாட்டான். தகுதி இல்லாதவனே அந்த மாளிகைக்குள்ளே விடவா, அந்த மாளிகைக்குள்ளே யாரு போக தகுதியோ அவர்களைத்தான் விடுவார்கள். தகுதி இல்லாத விட மாட்டார்கள் அல்லவா, எனக்கு தகுதி இல்லை வெளியில வந்துட்டு. புறமே போந்தோம் பொய்யும் யானும், பொய்யும் யான் இந்த பாட்டிலே அதை எடுத்து சொல்றாரு, பொய்யும் யானும் வெளியில வரும். அப்படின்னா அவ்வளவு பொய்யுடையவனா இருக்கிறாராம், ஞானம் இல்லை என்பதை சொல்றது. அப்படி ஞானமே இல்லையா, நானும் பொய்யும் வெளியில வந்துட்டான். பொய்யும் மெய்யன்பு பிறவையே வல்ல சரி, அப்படித்தான் பொய்யும் ஞானம் நம்மளும் வந்துட்டோம். நமக்கு தெரியும், எனக்கு தெரியுது இல்ல, எனக்கு தெரியுது இல்ல, ஞானம் இல்லாமையினாலே ஞானிகள் செல்லுகின்ற அந்த இடத்துக்கு நம்ம போக முடியல என்பதை அறிந்து வெளியிலே வந்துட்டோம். நமக்கு தகுதி இல்லைன்னு வந்துட்டோம் இல்ல, சரி தகுதியை நான் உண்டு பண்ணி கொள்ளலாம் இல்ல, தகுதியை உண்டு பண்ணி கொள்ளலாம் இல்ல, அதுக்கு வல்லமை இல்லை, அந்த தகுதி உண்டு பண்ணி கொள்ள எனக்கு வல்லமை இல்லை சாமியார், தெரியுது பொய் இருப்பதனாலதான் வெளியில வந்துட்டேங்கிறது தெரியுது. சரி பொய்யை விட்டுட்டு மெய்யை பற்றி கொள்ளலாம் என்றால் அந்த மெய்யை பற்றி கொள்வதற்கான தகுதி எனக்கு அந்த வல்லமை இல்லை, அந்த அறிவு இல்லை, அந்த ஆற்றல். புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன், வல்லேன்னா வல்லமை இல்லை, அல்லா வண்ணம் பெற்றேன். அல்லா வண்ணம் என்றால் எது கூடாததோ ஞானத்துக்கு அந்நியமாக சிவத்துக்கு அந்நியமாக இருக்குமோ அதையெல்லாம் எனக்கிட்ட இருக்கு, அதெல்லாம் எனக்கிட்ட இருக்கு. சிவத்தோடு கூட முடியாதபடியான தகுதி இல்லாத புத்தி எல்லாம் எனக்கிட்ட இருக்கு, சிவத்தை கூடுவதற்கான தகுதி உள்ள ஞானம். அல்லாவண்ணம் பற்றியன் யார் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதா, மிகவும் உன்னை சேர்ந்த அடியவர்கள், உன்னை சேர்ந்த அடியவர்கள் உறுதியாக உறுதியாக அறவே நின்னை சேர்ந்த அடிய உலகப்பற்று அற்று போனவர்கள். அறவே என்றால் உலகப்பற்று அற்று போன மெய்யடியார்கள் என்ன எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உன்னை சேர்ந்து விட்டார்கள். அப்படி சேர்ந்த அடியார்கள் மற்றொன்று அறியாதார், மற்றொன்று அறியாதார்னா உன்னை தவிர வேற ஒன்றையும் அறிய மாட்டார். சிவத்தை அடைந்த ஞானிகள் சிவத்தை தவிர வேற ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது, சிவனை தவிர வேற ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. தெரிய வேணுங்கிற அவசியம் இல்லை, தெரிய வேணுங்கிற அவசியம். அதனாலே அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார். அவர்கள் என்ன செய்தார்கள், சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றால் சேர்ந்தார். அவர்கள் செய்ய வேண்டிய சிறப்பான செயல்களை செய்து, அப்படி சிறப்பான செயல்களை செய்து கையாலே ஞான நெறியிலே வந்து உன்னுடைய திருவடியை சேர்ந்து விட்டார். சிறப்பான செயலை செய்து நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி மெரிட்லே காலேஜில் சேர்ந்தாப்புல வேலைக்கு போனார். சிறவே செய்து எல்லாரும் புகழும்படியாக, சிறவேன்னா சிறப்பு, எல்லாரும் புகழும்படியாக, எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக செய்ய வேண்டிய செயலை செய்து அதனால ஞானத்தை பெற்று அந்த ஞான நெறியிலே வந்து உன்னை கூடி விட்டார். ஞான நெறி வழி என்றால் நெறி, அந்த ஞான வழியிலேயே வந்து உன்னை கூடி விட்டார்கள். எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போச்சு. சிறவே செய்து வழி வந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாள். தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை, தாராய் உடையாய் உன்னுடைய திருவடிக்கு அன்பு, உன்னுடைய திருவடிக்கு அன்பு தருவாயா, உன்னுடைய திருவடிக்கு அன்பு தருவாயாக. தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை அன்பு, உன்னுடைய திருவடிக்கு அன்பு தருவாயாக. நீ உடையவன், உடையவன் உடையாய் என்று சொன்னால் என்னை அடிமையாக உடையவன், எல்லாவற்றையும் உடையவன், எல்லாம் உடையவன். அப்படிப்பட்டவனாய் நீ உன்னுடைய திருவடிக்கு எனக்கு அன்பு தருவாயா. பேரா உலகம்கார் அடியார் புறமே போந்தேன் யான், அடியார்கள் பேரா உலகமாயிருக்கின்ற உன்னுடைய சிவலோகத்துக்கு வந்து விட்டார். பேரா உலகம் என்றால் அழிவில்லாத உலகம், பேரா உலகம் என்றால் அழிவில்லாத உலகம், அழியாத வீடும் தரக்கடவன் இவனுடன் அம்புலியாடவாவே என்பது முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தோள். அதனால அழிவில்லாத உலகமாயிரு பேரா உலகம், மற்ற உலகம் எல்லாம் ஊழிக்காலத்துல பேருந்து விடும், புரியுதா, ஊழிக்காலத்துல பேருந்து விடும். பேருந்து விடும்னா புரியுதில்ல, அழிந்து போகிவிடும்.
1: இது பேரா உலகம். பேரா உலகம் என்றால் சிவலோகம்.
2: அதுதான் எப்போதும் அப்படியே இருப்பது. அப்படிப்பட்ட உலகத்துக்கு உன்னுடைய மெய்யடியார்கள் வந்து விட்டார்.
0: பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன். புறமே போந்தேன் பல பாட்டில் சொல்றார். புறமே போந்தேன் அடியார் உன்னோடு வந்து விட்டாரு, நான் வெளியில வந்தேன். நான் வெளியில வந்து விட்டேன். அது பெரிய ஆலங்கமா இருக்குமா இல்லையா? இப்ப எல்லாத்துக்கும் இங்க நல்ல வடவாயத்தோட லட்டோட 1000 ரூபாய வச்சு சாப்பாடு போட்டு, ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லைன்னா அவன் என்ன பாடுபடுவான்? நீ வெளியில போப்பா, அப்புறம் வந்து சாப்பிடுனாலே போதும், அவரால் தாங்கிக் கொள்ள முடியும்.
1: அது போல மெய்யடியார்களையும் கண்டாரு, சுவாமியையும் கண்டாரு, அந்த சுவாமியோடு மெய்யடியார்கள் போவதையும் கண்டாரு.
2: போறார்கள் இந்த ஒரு ஏக்கம் மாணிக்கவாசன் அதிகம்.
1: அது நமக்காக விட்டு வச்சு இங்க திருவாசகம் பாடணும்னு சொல்லி விட்டு வச்சுட்டு போனாரு. விட்டு வச்சுட்டு போனாருன்னா அவருக்கு அது தாங்க முடியல. கூட்டிட்டு போயிருந்தாரு, திருவாசகம் பாட மாட்டார். போய் சிவானந்தத்தில் தொலைத்து இருப்பார்.
0: பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யார், ஊராமலைக்க குருட்டாம் மலைத்தாங் குண்டு ஆளினை அன்புக்கு ஆறாய் அடியேன் அயலைய மயில் உண்டு அழுகேனே. அதனாலே ஊரா மலைக்க குருட்டா மலைத்தாங்கு, கையால ஊரா என்றால் ஊர் பசு, ஆ என்றால் பசு, ஊரா என்றால் ஊர் மாடு, மலைக்கே என்றால் மேய. ஊர் மாடு மந்தைக்கு சென்று மேய, ஊர் மாடு நல்ல மாடுகள், ஊர் மாடு மந்தைக்கு சென்று புல் மேய. குருட்டா மலைத்தாங்கு அந்த ஊர் மாட்டோட நல்ல மாட்டோட சேர்ந்த ஒரு கண் இல்லாத மாடு, இரண்டு கண்ணு இல்லாத மாடு. அந்த மாடு என்ன செய்யும் என்று கேட்டால், அந்த நல்ல மாடுகளோடு சேர்ந்து போச்சுன்னா அந்த மாடுகளோட உராய்ந்து கொண்டு அந்த மாடுகள் போற பக்கமே வாசனை பிடித்து கொண்டு அந்த மாடுகள் போற பக்கமே போய் அந்த மாடுகள் நின்று மேயிற பக்கத்துல இதுவும் மேய்ந்து விட்டு, அதன் பிறகு ஆயால் அந்த மாடுகள் திரும்பும் போது அதனுடைய குறிய கண்டு அதனுடைய அசவை கண்டு அந்த மாடுகளவே சேர்ந்து வீட்டுக்கு வந்து குருட்டு மாடு குருட்டாவும் உருகுதும் என்பது சேக்கலார் உராணம். அதனாலே அப்படி குருட்டா குருட்டு பசுவானது நல்ல மாடுகளும் சேர்ந்தால் மேய்ந்து நீர் குடித்து நல்ல மாடுகள் எப்படி வீட்டுக்கு போகுதோ அதே போல இதுவும் வீட்டுக்கு. அதே போல ஞானம் இல்லாதவனும் ஞானிகளோடு சேர்ந்தா, ஞானம் இல்லாதவனும் ஞானம் இல்லாதவனும் ஞானிகளோடு சேர்ந்து விட்டானால் ஞானம் இல்லாதவனும் வீட்டுக்கு போயிடும், சிவலோகத்துக்கு போயிடும். இப்ப ஞான சம்பந்தரும் கல்யாணத்துக்கு வந்தது அத்தனை பத்துமா ஞானம் இருந்துச்சு, அத்தனை பத்து ஞானம் இருந்திருக்குமா? ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தரும் போறாருப்பா சிவலோகத்துக்கு, அவர்களும் சிவலோகத்துக்கு போறாங்க. அப்படின்னா ஒரு ஞானியினால எத்தனை ஆன்மாக்கள் உயிருவார்கள். குளித்தலையில ரயில் புறப்படுது, அந்த முன்னாடி அந்த ரயில்ல ஒரு 100 பெட்டியை கோத்துருக்கிறான். அந்த முன்னால இருக்கிற என்ஜின் இருக்குது பாருங்க, அந்த என்ஜின் தான் வந்து எல்லா வகையான தகுதி இருக்குது சென்னைக்கு போக. சென்னைக்கு போவதற்கான தகுதி பூராவும் முதல்ல இருக்கிற பெட்டியா என்ஜின்ல இருக்கு. அது எல்லா விதமான தகுதியும் சரக்கு எல்லாம் இருக்கு, அது சென்னைக்கு போகுது. பின்னால கோத்துருக்கான் பாரு 100 பெட்டி, அதுல ஒண்ணுமே இல்லை. சென்னைக்கு போறதுக்கான தகுதி அதுகிட்ட ஏதாவது இருக்குதா? பின்னால் இருக்கிற பெட்டியில சென்னைக்கு அந்த பெட்டியை தனியா வச்சுட்டோம்னு வச்சுக்கு போகுமா? எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் போவார், அங்கனே தான் கிடக்கும். அந்த முன்னால இருக்கிற என்ஜின்ல இந்த பெட்டியை இணைச்சிட்டான்னா என்ன ஆகுது தெரியுமா? அந்த சரக்கு இருக்கிற தகுதியுள்ள அந்த என்ஜின் சென்னைக்கு போகுது, சும்மா இருக்கிற பெட்டியும் சென்னைக்கு, ஒண்ணுமே இல்லாத பெட்டியும் சென்னைக்கு. என்ன காரணம் என்றால் அந்த சரக்கு உள்ள என்ஜின் இல்லை, இது பிணைக்கப்பட்டிருப்பதனாலே, பிணைக்கப்பட்டிருப்பதனாலே இதை இழுத்துக்கிட்டு போகுது. அது அதை அந்த என்ஜின் வந்து சும்மா இருக்கிற பெட்டிகளை கொண்டு போய் மெட்ராஸில் சேர்த்துக்கும். அது போல பரமஞானிகளுடைய தொடர்பு இருந்து விட்டால் அவன் சிவலோகத்துக்கு போக கேட்கவா வேணும். அதனாலதான் ஞானிகள் தொடர்பு நேசம் அன்பு பக்தி எல்லாம் இருக்க வேணும். அது மோதி மீறிய முலையாலே முளை மீதிலேறிய கலையாலே மோடி நாணய விலையாலே மயல் தருமானார் மோகவாரிதி தனிலே நாடொரு மூழ்குவே எனது அடியாராகிய மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயே என்பது திருப்பூர். ஞானிகளுடனே சேரவும் அருள்வாய், அந்த அருள் பண்ணிட்டா போதப்பறம் அவனை சேர்றது லகு. ஞானியோடு சேர்ந்துட்டா கடவுளை அடைவது சாதாரணமானது, சாதாரணமாக போயிடும். ஞானிகளை சேர்ந்துட்டா கடவுளை அடைவது சாதாரணமாக போயிடும். ஆகையினாலே அப்படி குருட்டு பசுவானது நல்ல பசுக்களோடு சேர்ந்து வைந்தாற் போல நான் ஞானம் இல்லாதவனாய் இருக்கிறேன்னா உன்னுடைய அடியவருடைய உறவை எனக்கு கொடுத்து அந்த அன்பை தந்தால் நானும் அங்கே வந்து சேர்ந்து விடுவேன் என்பதே ஊராமலைக்க குருட்டாமலை தாங்குண்டாளினை அன்புக்கு ஆறாய் அடியின் அயலே மயில் கொண்டு விடுகிறேன். உன்னுடைய திருவடி அன்புக்கு ஆறாது அயல தீராத அன்புடையவனாயி உன்னுடைய அடியவனாய் இருக்கிற நான் அயலே மயில் கொண்டு அழுகிறேன். அந்த அன்பு வேண்டி நான் மயல் குண்டு, மயல் குண்டுன்னா அதுவே எண்ணமாக
1: இருந்து நான் அழுகவில்லைனா அழுக அழுகேனே. இப்ப பால் வேணும்னா புள்ள என்ன பண்ணணும்? அழுத புள்ளதானே பால் குடிக்கும். கம்முன்னு இருந்தான்னு வச்சுக்க, தாய் அவ பாட்டுல விளைஞ்சிட்டு பிள்ளைக்கு பசி இல்லையாட்டுருது அப்படின்ட்டு அவ பாட்டுல அவ வேலையை பாத்துக்கிட்டு இருப்பான். புள்ள என்ன பண்ணணும்? கத்தணும். கத்தனா கட்டாயமா எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் கூட கத்தணும். வேலை அவளுக்கு கடுசா இருந்துட்டு வச்சுக்க. சரி அப்புறம் பாத்துக்கலாம், பிளேசா தானே கத்துது. சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவ வேலைய பாப்பான். கொஞ்சம் அதிகமா கத்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவா? வந்து அது பிள்ளைக்கு பால் கொடுத்துருவா. அழுத பிள்ளைக்கு பால் உணவளிப்பாள் அன்னை என்பது அழ வலி இல்லா குழுது நீர் சிறு குழவிக்கும் கொடுப்பால் குற்றம் மன்றது மற்றவர்கள் என்பது வடலூர் அறுபாடு. அவர் ஒரு கருத்து சொன்னார், அழுத பிள்ளைக்கே தான் பால் கொடுப்பா, அழுகிறதுக்கே சத்து அளவே வலி இல்லாத பிள்ளை அவரு. அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணு? அவன் நேரம் அறிந்து கொடுப்பான். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் ஜால பரிந்து நீ என்பது திருவாசகம். அத அழுத பிள்ளைக்கே பால் உணவளிப்பாள் அன்னை என்பது அழ வலி இல்ல வலிமை இல்லாத குழுதுரே சிறு குழவிக்கும் கொடுப்பல் குற்றம் என்றது மற்றவள் செயல அவனுடைய இயல்பது. ஆகையினாலே இப்படி நான் உன்னை அடைய வேண்டும் என்று சொல்லி நான் அதுவே எண்ணமாக இருந்து நான் அளவில்லை.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

ஆதர்கள் ஆதி நடம் செய்கை யாரும் அறிகிறார், ஆதி நடம் செய்தார் என்பர்கள் ஆதர்கள் ஆதி நடம் செய்கை யாரும் அறிகிறார், ஆதி நடமாட

간담음 매일 시원한다음 다다다 날라 사다 시원한다뜨 나다 브라문.

அறிந்தவர் வாய் என்று அனைத்த மலர் கையும் பொருந்த அமைப்பில் அவ்வென்ற பொற்கரம் திருந்தனல் தீயாகும்

உதறிய கையும் திருந்தினர் சீ என்று உதறிய கையும் கை உதறிய கையும் திருந்தியனர் சீ என்று உதறிய கையும் அருந்தவர் வா என்று அனைத்த மலர் கையும்

அம்மை படிப்படும் அக்கண்மை ஆயாரு ஆயுருமேனி அணைபுகலாமே தானான சக்தியும் தற்பறையாய் நிற்கும் தானாம் பரர்க்கும் உயிர்க்கும் தரும் இச்சை நானாது வேதம் நடத்தும் நடித்தருள் ஆனால் அறநடி நேயத்தே நேயத்ததாமே அசைத்தேரு.

ஏதாளோம் அருநிலையாய் நின்ற ஆதிப்பிரானே. அண்ட ஒளியும் மகண்ட ஒளியுடன் பிண்ட ஒளியால் பிதற்றும் பெருமையை உண்ட வழிக்குள் ஒளிக்குள் ஒளித்தது கொண்ட குறியை குலைத்ததுதானே. பயனொரு கண்ணியர் போகத்தின் உள்ளே பயனொரு ஆதி பரஞ்சுடர் ஜோதி அயனொடுமால் அறியாவகை நின்றிட்டு உயர் நெறியாய் ஒளி

ஞானோதயே ஞானோதயம் மனசந்தியில் கண்ட மனநனவாகும் கனவுற ஆனந்தம் காண்டல் அதனை

விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடைய ஆண்கடல் மேவலு மாமி. தத்துவம் எங்குண்டு தத்துவம் அங்குண்டு, தத்துவம் எங்கில்லை தத்துவம் அங்கில்லை, தத்துவ ஞானத்தின் தன்மை அறிந்தவின் தத்துவ அங்கே.

என்றும் இரண்டில்லை என்பதே. நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான், நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான், நான் என்ற ஞானம்

அறிவுள் அறிவாமே. காணவல்லார்க்கு அவன் கண்ணின் மணியொக்கும், காணவல்லார்க்கு கடலின் அமுதொக்கும், பேணவல்லார்க்கு பிழைப்பிலன் தேர் நந்தி, காணவல்லார்க்கே அவன்

துள் நின்ற ஓசை போல் மேல் நின்ற தேவர் திரும்பும் விழுப்பொருள் சே நின்ற செஞ்சுடர் எம்பெருமானடியாய் நின்ற தேவர் அகம்படியாமே சத்திய ஞானானந்தம் எப்பாழும் பாழும் யாவுமாய் அன்றாகி முப்பாழும் கீழுளா முப்பாழும் உன்னியே இப்பாழும் இன்னாவாறு என்பதில்லா இன்பத்து தற்பர ஞானானந்ததானது வாழுமே தொன்பதம் தற்பதம் சொன்ன துரியும்போ நம்பிய மூன்றாம் துரியத்து நன்றாகும்

பொன்சி நிரமணம் பன்னிய சோபை பகராறும் ஆனதே சக்தி சிவன் பரஞானம் சாற்றுங்கால் உய்த அனந்தம் சிவமுயர் ஆனந்தம் பைத்தல் சுரூப சக்திவரு குரு உய்த உடல் இவை உட்ப

சத்தியத்தின் சத்தியாய் தோன்ற நின்றானே நினையும் நிலவில் நெகிழ வணங்கி புனையும் அவரை பொதியலும் ஆகும் எனையும் எங்கோ நந்தி தன்னருள் கூட்டி நினையும் அளவில் நினைப்பித்தானே பாலொடு தேனும் பழத்து இரதமும் பாலிய வேரமதால் அமோ மதுரமூ போலும் துரியம் பொடிபடி உள்க உள்புக சீலமயிர்காதொரும் ஏக்கிடுவே அமரத்துவம் கடந்து அண்டம் கடந்து தமரத்து நின்ற தன்மையன் ஈசன் பவளத்து முத்தும்

சுரூப உதயம் பரமகுருவன் பரமகுருவன் பரமென்று மாகே திறமுறையங்கனும் சேர்ந்து ஒழிவற்றே நிறவும் சொருபத்துள்ளீடு சொருபும் அரிய துரியத்து அண்ணங்கு அணைந்து நின்றானே அரியதுருவத்து அரியதுரியத்து அணைந்து நின்றானே குலைக்கின்ற நீரில் குவலைய நீரும் அழைக்கின்ற காற்றும் அனலொடு ஆகாதன் இளத்திடைவான்.

கருவன்றியே நின்றுதான் கருவாகும். அருவன்றியே நின்றமாய பிராணை குருவன்றி யாவர்க்கும் கூட உண்ணாதே. உருவம் நினைப்பவர்க்கு உள்ளுறும் ஜோதி, உருவம் நினைப்பவர் ஊழியும் காண்பர்.

பின்னே பரஞ்சோதியும் பரஞ்சோதியுள் நான் படியப்படிய பரஞ்சோதி தன்னை அறைய கண்டே சொரூபம் குருவம் குணம் தொல் விடுங்கி அரியன உட்பலம் ஆவாறு போல பருவிய சத்தியாதி நான்கும் மதித்த சொரூப குரவன் சுகோதயத்தானே பிரயற்ற ஆனந்த மோன சொரூபத்தின் கரையற்ற சத்தியாதிகானின் அகாரம் பருவுற்று உகாரம் அகாரந்தாக பிரயற்ற காரத்தில்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருமந்திரமே சிதம்பரம் தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேனிதானே திருமேனிதானே திருவருளாகும் திருமேனிதானே திருஞானமாகும் திருமேனிதானே சிவநேயமாகும் திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. ஆத்மபந்துக்களே நமஸ்காரம். திருமந்திரம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2வது பாடல்: போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நால் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்றுதைத்தானையான் கூறுகின்றேனே. எந்த ஒரு கிரந்தம் அப்படின்னு எடுத்துண்டாலும் மங்களாச்சரணம் இறைவணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மங்களாச்சரண ஸ்லோகங்கள் இல்லாத கிரந்தங்களை படிக்க வேண்டாம் அப்படின்னே ஒரு வழக்கு இருக்கிறது. எதில் இறை வாழ்த்து இல்லையோ, எந்த கிரந்தமானது பரம்பொருளை துதிக்கவில்லையோ அந்த புஸ்தகங்களை படிப்பதில் பிரயோஜனம் இல்லை. எல்லாமே பரமார்த்த லாபத்துக்காகத்தான் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்படி இறைவணக்க பாடலை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இது 2வது பாடலாக சொல்கிறார். யாரை பத்தி சொல்றார்? ஏன்னா ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நேத்திக்கு பேசினாரே, ஆனா அந்த அவன் யாருன்னு சொல்லல இல்லையா, அதோட கண்டினியூவேஷனா யார சொல்றேன் நான் அப்படிங்கிறதாக சொல்லுகிறார். போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. உயிர் மண்ணும் புனிதன், இந்த உயிர் தாங்கி இருக்கிறதே, இந்த உயிரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்கிறதே, இந்த உயிரை உடலோடு சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பொருளின் கருவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, இன்னுயிர் மண்ணும் புனிதனை, நாலு திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. நான்கு திசைகள் மட்டுமல்லாமல் உமாதேவியாரினுடைய கணவராக இருக்கக்கூடிய நல்ல மாதுக்கு நாதனை, மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம். மேல் திசை அப்படிங்கிறத இந்த இடத்துல மேற்கு திசைன்னு எடுத்துக்கலாம். பல விதமான அர்த்தங்களை எடுத்துக்கிறதுனாலதான் திருமந்திரம் ரொம்ப கோடடா இருக்கு, ரகசிய கிரந்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம். யோக சாஸ்திரத்திலே ஒரு கருத்து இருக்கிறது, இறைவன் நம் உடலில் உள்ளே உடலின் ஒரு பகுதியாக இருப்பாரே ஆனால் அவர் இருக்கக்கூடியது பிடரியிலே. இத மாற்று மதத்தவர்களும் அவர்களுடைய புனித நூலிலே சொல்லுகிறார்கள். மதம் வெவ்வேறாக இருக்கலாம், உண்மை ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். வேதாந்தமே சொல்றது இல்லையா, ஏகம் சத் விப்ராகா பகுதா வதந்தி. உண்மை ஒன்றுதான், சொல்லக்கூடிய ஆட்கள் வெவ்வேறாக இருக்கலாம், சொல்லக்கூடிய விதம் வெவ்வேறாக இருக்கலாம். சூரியனுக்கு வெவ்வேறு பேர் வச்சுக்கலாம், ஆனா சூரியன்கிறது ஒரு வஸ்து தானே, ரியாலிட்டியில சூரியன்கிறது ஒரு வஸ்து தான். அப்படிங்கிறது போல வெவ்வேறு வகையாக இருந்தாலும் உண்மை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். சொல்லக்கூடிய விதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் நாம் திருநீரு எல்லாம் வந்து சாம்பல் கை ஒரு கைப்பிடி சாம்பல் அப்படிங்கறத நினைவூற்றுவதற்காக நாம் திருநீர் அணுகிறோம். ஒவ்வொரு செயல்பாடுகள் தான் மாறுபடுகிறதே ஒழிய உண்மையை யாராலையுமே மாற்ற முடியாது. யார் நினைத்தும் ஒரு மனிதன், ஒரு தனி மனிதனால் உண்மையை மாற்றிவிட முடியாது. தர்மத்தை யாராலும் மாற்ற முடியாது, தர்மத்தின் வாழ்வதை சூதுகவும், ஆனால் மறுபடியும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறதுனால, இடைப்பட்ட காலத்திலே உண்மைகள் மறைந்திருந்தாலும் உண்மையை ஆயிரம் கைகொண்டும் ஆதவனை மறைக்க முடியாது என்று சொல்லுவது போல, உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. அதே உண்மையை தான் வெவ்வேறு மொழிகளிலே, வெவ்வேறு பாஷைகளிலே, வெவ்வேறு வழிகளிலே சொல்லியாக வேண்டும். அதாவது இந்த பிடரி மயிர் இருக்கிறது, இந்த பிடரியில் ஒரு கண் உள்ளது என்றும், அந்த கண்ணின் வழியாக இறைவன் நம்மை ஆட்டுவிக்கிறார் என்றும், இதெல்லாம் ஒரு விசுவாசம். யோக சாஸ்திரத்திலே இருக்கிறது. ஆறு ஆதாரங்கள், ஆறு சக்கரங்கள் சொல்றோம் இல்லையா, ஆறு சக்கரங்கள் கடந்து போகும்பொழுது இந்த அனுபவங்களை ஒரு

பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கண் பிடரியிலே இருக்கக்கூடிய அந்த கண் விழிப்புணர்வை பெற்றுவிட்டதே ஆனால் அதான் ஒரு மிஸ்கைடன்ஸ் வந்து எல்லாத்தையுமே அப்படியே தலைகீழா புரட்டிட முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சி. எல்லாரும் ஆக்ஞா சக்கரம்னா நெற்றிக்கு நடுவுல ஒரு கண் இருக்கும், நெற்றிக்கு நடுவுல ஒரு கண் இருக்கும்னா அது அந்த இடத்துல மட்டும் இருக்காது, அது ஆழமா கடைசி வரைக்கும் பின்னாடி பிடரி வரை போய் தொடும். ஏன்னா மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே முதுகுத்தண்டு வழியா தான் மேல வருதுங்கும் போது பின்னாடி இருக்கிறது தான் லாஜிக்கலி ஆல்சோ இட் இஸ் ரைட், ப்ராக்டிக்கலி ஆல்சோ தட் இஸ் வெரிஃபையபிள். அப்போ அங்க அந்த விஷயத்தை சூச்சனமா சூச்சகமாக சொல்லுவதுதான் இந்த பாவினுடைய நோக்கம். மேல் திசைக்குள் நாலு திசைக்கும் நாதனான்னு சொல்லியாச்சு, அப்ப அதுல மேல் திசையை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, மேற்கை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது இதுதான். அதே மாதிரி உடலிலே மேல் இருக்கக்கூடியது தலை, தலையின் பின்னாடி இருக்கக்கூடிய மேற்கு பக்கமாக இருக்கக்கூடியது இந்த பிடரியின் கண் என்பது இதனுடைய இரகசிய உட்கருத்து. மேல் திசைக்குள் தென் திசைக்கு வேந்தனாம், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லுவது போல் தென் திசைக்கு, அப்ப வட திசைக்கு அவர் வேந்தன் இல்லையா? ஏன்னா நாலு திசைக்கும் நாதன்னு சொல்லியாச்சு. ஏன் ஸ்பெசிபிக்கா தென் திசைக்கு வேந்தனாம்னு சொல்லணும்னா, தெற்க பார்த்துதான் எல்லாருக்கும் பயம், தெற்கினுடைய நாதன் யம தர்மராஜா. மனிதன் பயப்படுவான் அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுவான், மரணம். புத்திசத்துல டிபெட்டியன் புத்திசத்துல ஒரு பழமொழி, ஆல் சென்டியன் பீயிங்ஸ் வில் ட்ரம்பிள் பிஃபோர் டெத் அப்படின்னு, 7 இயர்ஸ் இன் டிபெட், அழகான படம் பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாருமே மரணத்துக்கு முன்னாடி அஞ்சுவார்கள், எப்பேற்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும் ஹிட்லராகவே இருந்தாலும் மரணத்திற்கு முன்னாடி பயம் என்பது சர்வநிச்சயமாக வந்து சேரும். ஏன்னா அந்த ஐடென்டிட்டியே காணாம போகிறது இல்லையா, இத்தனை வருஷம் நான் நினைச்சிருந்த ஐடென்டிட்டி திடீர்னு காணாம போகுதுங்கும் போது அந்த பயம் அந்த இன்செக்யூரிட்டி எல்லாருக்குமே வரும். அப்ப மனிதனை பயமுறுத்தக்கூடியது என்பது மரணம் ஒன்றுதான் அப்படிங்கிறதுனாலதான் தென் திசைக்கு வேந்தனாம்னு ஸ்பெசிபிக்கா இங்க பிரித்து சொல்றார். சரி, நம்ம வேற யாரையோ நினைச்சுன்ற போறோம் அப்படிங்கிறதுக்காக அத்தாட்சியா சொல்றார், கூற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே. வேற யாரோ நினைச்சுக்காதீங்கோ, தென் திசைக்கு வேந்தன்னா யமதர்மராஜாவை பத்தி பேசுறேன் நினைச்சுக்க போறீர்கள். ஏன்னா தென் திசைக்கு அவர் தான் நாதர். அஷ்டதிக் பாலகர்கள்ல அஷ்டதிக் பாலகர்கள் இருக்காள் இல்லையா, ஒவ்வொரு பாலனம் பண்றா, ஒவ்வொரு திக்க ஒருத்தர் பாலன் திக் பாலகர்கள். அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கக்கூடிய யமனை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, தென் திசைக்கு ஒரு வேந்தனாம், அவர் ஒருத்தர் தான் ராஜா. யாரன்னா கூற்று உதைத்தானே யான் கூறுகின்றேனே, யார் மரணத்தை வென்றாரோ, யார் யமனை ஒரு உதை விட்டாரோ அவரை பற்றி நான் பேசுகின்றேன் அங்க. அதாவது நம்ம நேற்றைக்கே சொன்னது போல கேள்வியும் பதிலும் கேள்வியும் பதிலும் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கார். அதுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு வெளியில தனியா எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே அத்தாட்சிகளை கொடுத்து கொண்டே வருகிறார். சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சொல்லி கொண்டே வருகிறார், எங்கேயும் நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது, வேற யாரையோ நம்ம நினைச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுனால தென் திசைக்கு ஒரே வேந்தனா, ஒரு வேந்தன் தான், ஒரு ராஜா தான் இருக்க முடியும். ஒரு நாட்டுக்கு ரெண்டு ராஜா இருக்க முடியாது. பேருக்கு ரெண்டு ராஜான்னு வச்சாலும் யாரோ ஒருத்தரை இன்னொருத்தரை அனுசரிச்சு போய் தான் ஆகணும். அப்ப ஒருத்தர் தான் ராஜாவா இருக்கார் வாஸ்தவமா பார்க்கும் பொழுது. அப்போ இவர் ஒருத்தர் தான் நாலு திசைக்கும் வேந்தன், நல்ல மாதுக்கு நாதன், மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தன், கூற்றுதைத்தானை யாம் போற்றுகின்றேனேன்னு சொல்றார். கூற்றுதைத்தானே தான் நான் சொல்றேன், வேற யாரையும் நினைச்சுக்க போறேள், கூற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே, அவனைத்தான் நான் சொல்லுகிறேன். பின்னாடி இதை பத்தி நிறைய அவர் சொல்ல போறார், வரும்பொழுது அதையும் பார்ப்போம். ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கண் என்றே திடும் நாதனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பாமரனை பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. இப்போ போற்றி நடந்துட்டு இருக்கு இல்லையா, மங்களாசரண ஸ்லோகங்கள்னு சொன்னேன், அதாவது இறைவணக்க பாடல்கள் அப்படிங்கிறதுனால ஒக்க நின்றானை கூடவே இருக்கக்கூடியவர், அணுக்ஷணம் கூட பிரியாதவர், அருளாளர்களினுடைய அனுபவங்களில் இருந்து இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்பர் சமண மதத்தை தழுவி அவர்களோடு வாழ்ந்து வந்த தர்மசேனராக இருந்தார். ஆனா என்ன சொல்றாருன்னா, ஜலம் பூவோடு தூப மறந்தறியன் ஒரு நாளும் உன்னை மறந்து நினைந்த நினைக்காம இருந்ததே இல்லைன்னு சொல்றாரு. ஒரு நாளும் உன்னை மறந்தறியேன் அப்படின்னு பாடுறார். இவ்வளவு நாள் சமண மதத்துல இருந்துட்டு திடீர்னு இந்த பக்கமா வந்துட்டு ஒரு நாள் கூட அவனை நினைக்காம இருந்ததே இல்லை, நெஞ்சில் நீக்கமரன் நிறைந்திருப்போனேன்னு எல்லாரத்தையும் சொல்லிட்டே இருக்கான். ஆனா அருளாளர்கள் அருள் ஏற்பட்ட உடனே ஒரு க்ஷணம் கூட நீ என்னை நீங்கினதில்லை, ஒரு க்ஷணம் கூட நான் உன நீங்கிறது இல்லை,

0: ஒரு நாள் ஒரு செகண்ட் கூட நான் அவனை மறந்ததில்ல. சிலம்பு ஒரு தூப மறந்தறியேன் சொல்றாரு இல்லையா அப்பா பெருமான். எப்படி அப்படி அவரால் சொல்ல முடிகிறது? அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை புரிஞ்சின்றதுனால அவ சொல்றா, ரியலைஸ் பண்ணினதுனால சொல்றா. வேதமே கேக்குறது ஆனைந்தோ வாஜே ஏ பஜ. அத நமக்கு கதிருத்திரத்துல சொல்லும் பொழுது, இவ்வளவு நாள் நான் உன்னை வேண்டிக்காம இருந்திருக்கேனே, அதை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி அதுலயே வருகிறது கதிருத்திரத்துல. நம்ம பஞ்சருத்ரத்துல வியாக்கியானம் பண்ணும்போது அதுலயே சொல்லியிருக்கோம் இல்லையா, சிவபுராணத்துக்கு முன்னாடி அந்த ருத்ரம் பத்தி பேசினப்போ அதுல சொல்லியிருக்கோம். மானஸ் சோம பரிபாதோ மாராதயோ ஜுகுரந்த ஆணைந்தோ வாஜே பஜ. மானஸ் சோம பரிபாதோ மாராதயோ ஜுகுரந்த. நான் இவ்வளவு நாள் உன்னை வேண்டிக்காம இருந்த பாவங்களை நீ என்னை மன்னித்து விடு. கத் ருத்ராய பிரச்சேதசே மீகுஷ்டமாய தவ்யசே. நான் உன்னை என்னுடைய ஹிருதயத்திலிருந்து உள்ளவாறு உன்னை புரிந்து கொண்டு உன்னை வழிபடுவது எக்காலம் அப்படின்னு வேதமே பார்த்து கேட்கிறது. தன்னை விட்டு நீங்காது இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதுதான் இங்க ஒக்க நின்றானை அப்படிங்கிறார். ஒன்றாகவே இருக்கிறார், நம் உள்ளேவே இருக்கிறார், எந்த இடத்துல இருக்காருங்கிறத போன இடத்துல சொல்லிட்டார். மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் அப்படின்னு போன இதுலயே சொல்லிட்டார். உழப்பு இலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதனை, தேவர்கள் எல்லோரும் ஏற்றக்கூடிய வழிபடக்கூடிய நாதனாக இருக்கக்கூடியவர். பக்கம் நின்றார் அறியாத பரமனை, பக்கத்திலேயே இருக்கார் ஆனா இந்த பரமனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இவர் என் கூட இருக்காருங்கிறத சொன்னா எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருதே ஒழிய, எல்லாரும் சொல்றீங்க ஆனா எனக்கு ஒண்ணும் புரியலப்பா அப்படின்னு தான் எல்லாரும் சிரிக்கிறாளே ஒழிய, கூடவே இருக்காருங்கிறத நம்மளால உணர முடியவில்லை இல்லையா. பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னி யான் போற்றி செய்வேனே. அவருக்கு உள்ளே புகுந்து அவர் உள்ளேயே இருந்து நான் அவரை போற்ற முடியும். அதேதான் பகவத்கீதையில சொல்றதுதான், பக்தியாமாம் அவிஜானாதி யாவானிஷ்டாசம் தத்துவதா தத்துவமாம் தத்துவ ஜாத்வா விஷத்தே ததனந்தரம். அதே அதனுடைய வியாக்கியானம் தான் இது. பாஷைதான் வெவ்வேறையே ஒழிய அனுபவம் ஒண்ணுதாங்கிறதுனாலதான் புக்கு நின்று உன்னி யான் போற்றி செய்வேனே. அந்த இறைவனை தெரிந்து கொண்ட பிற்பாடுதான் அவரை போற்ற முடியுங்கிறது இதுல இருந்தே ஸ்பஷ்டமா தெரியறது. அப்ப அவரை தெரியறதுக்கு முன்னாடி இன்னதுன்னு அவரை கேட்டது ஒரு விதம், அப்புறம் அவருடைய சாட்சாத்காரம் ஆனது பிற்பாடு அவருடைய சொரூபத்தை தெரிந்து கொண்டு அவரை வழிபடுவதுதான் உண்மையான வழிபாடு என்றாகும். அவரை தெரிஞ்சுக்காம நம்ம கேட்டதை கேள்வி ஞானத்தை மட்டும் வைத்து கொண்டு அப்படிதான் முதல்ல, ஆனா வரக்கூடியது அப்படிதான் வரும். அப்படியா, கிருஷ்ணன்னா கையில குழல் வைத்து கொண்டிருப்பாரா, மயிர்பீலி சார்த்தி கொண்டிருப்பாரா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்வி ஞானம் தான். அப்புறம் நிஜமாலே அந்த கிருஷ்ண தியானத்திலேயே ததேக தியானத்திலேயே இருந்து இருந்து இருந்து இருந்து அப்புறம் ஒரு தரம் கிருஷ்ணன்னா யாருன்னு கண்டுபிடிச்சுண்டு அப்புறம் பண்றதுக்கு பேசுதான் உண்மையான பக்தி. அதே போலதான் சிவபெருமான் முன்னரவன் நாமம் கேட்டாள் பின்னர் மூர்த்தி இருக்கும் வண்ணம் கண்டாள்னு அப்புறம் தன்னுடைய தேவாரத்திலே பாடுகிறார். அப்ப முதல்ல பேர் தான் கேட்கறதா, சிவன் அப்படிங்கிற பேர் தான் காதுல விழாருது, அவரை பத்தி வேற எதுவுமே தெரியாது. அப்புறம் அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா மூர்த்தி இருக்கும் வண்ணம் கண்டால் எப்படி இருப்பார், எப்படி அவருடைய சுரூபம் இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறா. அப்புறம் அவர் இன்னதுங்கிறது புரியறது, அவருடைய குணநலன்கள் அவருடைய சுபாவம் இதெல்லாமே தெரிகிறது. தெரிந்த பிற்பாடு அப்புறம் அவருக்குள்ளேயே புகுந்து, அதைத்தான் இங்க திருமூலர் சொல்கிறார், புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. அவனாக மாறாமல் அவனை வழிபட முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப சிவனாக மாறாமல் சிவனை வழிபாடு பண்ணுவது என்பது கடினம். சிவோகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சிவோகம். அந்த சிவோகம்ங்கிற பாவனை இல்லாமல் சிவபெருமானை வழிபாடு பண்ணுவது என்பது ஆகாதுங்கிறது தான் இந்த இறைவணக்க செய்யுள் நமக்கு உணர்த்துகின்றது. மேலும் நிறைய ரகசியங்களை நமக்கு திருமந்திரம் அளித்து கொண்டே இருக்க போகிறது, நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமை ஞானத்தவன் தாழ், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே என் தாயொடு என்னப்பன் ஏழு ஏழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம், ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: செல்வமலிகுன்றத்தூர் தெய்வ செக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொண்டர் புராணம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி,

0: இறைவனை போற்றியே போற்றி. நின்மலனின் அருளாலே நீத்துலக வாழ்க்கையினை சொன்மையனை சிவனவனை துதித்திடிய சொல்லினால் எம் பொன்மையினை போக்கிய மாளிகை தேவர் முதற் புலவோர் நன்மலர்த்தாள் இணை பணிந்து மனத்தகத்து நாட்டுவமே என்று இந்த ஒன்பது ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அந்த ஒன்பது ஆசிரிய பெருமக்களையும் பணிந்து அருமையான முறையிலே இந்த எழில் ஞான பூஜையினை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கருவூர் தேவர் அவருடைய பாடல்களை நாம் அன்று பார்த்திருந்தோம். அதிலே ஒரு பாடல் கங்கை கொண்ட சோழேச்சரத்துக்கு, அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணு ஓர் அண்டமாம் சிறுமை கொண்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம் வகை எனது உள்ளம் உள்கழந்தெழு பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பா பெருவரை வில்லில் குறுகலர் புறங்கள் மூன்றெரித்த கண்டனே நீலகண்டனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று ஒரு அருமையான பாடல்ல இந்த அண்டங்கள் தண்டங்களோடு சிவபெருமான ஒப்பிடும் போது அவையெல்லாம் ஓர் அணு. இந்த அண்டங்கள் நம்ம பாக்குற பிரம்மாண்டமா பாக்குற இந்த அண்டங்கள் எல்லாம் ஒரு அணு மாதிரி சின்னதா இருக்கு. அந்த அளவுக்கு சுவாமி பிரம்மாண்டமா இருக்கிறாரு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்றோம் இல்லையா அப்படி. அப்புறம் தன்னோடு ஒப்பிடும் போது ஓர் அணுவே ஓர் அண்டத்தை ஒத்த பேர் உருவானதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையாகவும் அவரால் இருக்க முடியும். அவ்வளவு சிறிய வடிவத்திலையும் இருக்க முடியும், அவ்வளவு பெரிய வடிவத்திலையும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம் வகை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு தெரியும், நம்ம செய்யும் போது வினைகள்லாம் ஆகாமியம், அதெல்லாம் சென்று தங்கும் போது சஞ்சிதம், அதுல இருந்து ஒவ்வொரு பிறவிக்கு தகுந்தாற் போல இறைவன் நமக்கு எடுத்து எடுத்து கொடுத்து அனுப்புறாரு. அது இந்த பிறவில நம்ம உடம்பு எடுத்தோம்னா அந்த வினை பயனாகிய இன்ப துன்பம், அது பிராரத்த வினைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அனுபவிச்சுத்தான் கழிக்கணும் அப்படின்னு நமக்கு சித்தாந்தம் தெளிவா சொல்லுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் நுகரக்கூடிய பிராரத்த வினை உன்னை சேர்ந்ததாக ஆகுமாறு அடியேனோட உள்ளத்துல நீ கலந்து விளங்குகின்றாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து அனுபவிக்கும் போது நமக்குள்ளேயே பிராரத்த வினை அனுபவிக்கும், நமக்குள்ள இருக்க சுவாமி இருக்கிறாருன்னு ஒரு உணர்வு நமக்கு வரணும். சரி, இது சுவாமி இப்படி பிரம்மாண்டமாகவும் சின்னதாகவும் இருக்கார் அப்படிங்கிறத அழகான நமது திருவிளையாடல் புராணத்துல நமது பரஞ்சோதியாரும் அண்டங்களெல்லாம் அணுவாக அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக பெரிதாய் சிறிதாயினானும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். சரி, இப்ப இந்த பிராரத்த வினைய பார்க்கும் போது சிவஞான போதம் 10வது சூத்திரம் என்ன சொல்லுது, அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்றல். இந்த ரெண்டு விஷயத்த நமக்கு தெளிவா சொல்லியிருக்கு. அப்படி அவனே தானே ஆகிய அந்நெறியில ஏகனாகி இறைபணி நிற்பவர்களுக்கு பிராரத்த வின வரும்போது அது அவங்கள பாதிக்காது. இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்று உடனாய் நின்று ஏற்றுக்கொள்ளுதல் சுவாமி வந்து அதை நமக்கு செய்யறாருன்னு சிவஞான சித்தியாரும் அழகா அந்த கருத்தை நமக்கு சொல்லுது. ஆக இது இந்த கருத்தை நம்ம தெளிவா மனசுல வச்சுக்கிடணும். அதனாலதான் நல்ல ஒரு அனுபவம் மிக்கவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இறைபணியில நிற்கும் போது தனக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எந்த விஷயமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லதோட மட்டும் இல்லாம அப்படி மனசுல கொள்ளணும். அப்படி கொண்டால் பிராரத்தம் நம்மை தாக்காது. பிராரத்தம் தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு அருமையான தீர்வை நமக்கு கரூர் தேவர் மிக அழகாக இந்த பாடலிலே தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பந்தமும், அதாவது திருவிடை மருதூர் தலத்துக்கு, பந்தமும் பிரிவும் தெரி பொருட்பணுவல் படிவழி சென்று சென்றேறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும் தெரிவுறா வண்ணம் எந்தையும் தாயும் யானும் என்று இங்கன் எண்ணில் பல்லூழிகள் உடனாய் வந்து அணுகாது நணுகி உள்கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்றாரு. பந்தம்னா நமக்கு தெரியும் கட்டு, பிரிவு அப்படிங்கிறது அதுல இருந்து விடுதலை பெறுதல், அதாவது மும்மல கட்டு கழகம், பாசமும் பாசத்துல இருந்து விடுபடுறதும் நமக்கு இதுல சொல்றாரு. பந்தம், பந்தமும் வீடுன்னு பொதுவா வரும் திருமுறைகள்ல இந்த இடத்துல பந்தமும் பிரிவும் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். அப்ப இத பத்தி ஆராய்கின்ற பொருட்களை பற்றி சொல்லக்கூடிய தத்துவ சாத்திரங்கள் இதெல்லாம் படி வழியில பலகாலும் படித்து கொண்டே வந்து இதுதான் சிவநெறி அப்படின்னு புரிஞ்சு சிவநெறிய அடைஞ்சு நம்முடைய சிந்தையும் இறைவனும் அதுல எப்படி இறைவன் கலந்து கலவியானது விளங்காதபடிக்கு அவர் எனக்கு தந்தையாகவும் இருக்காரு தாயாகவும் இருக்கிறாரு நானேயாகவும் இப்படி என் நான் அப்படியே நினைக்கிற மாதிரி என் கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பல ஊழி எப்ப இருக்கிறாருன்னா பல ஊழிக் காலங்கள். எப்படி இருக்கின்றார் என்றால் உடனாகவும் வேறாகவும் நின்று பின்னால வந்து ஒன்னா கலக்கல பண்டே சித்து பொருளாகிய உயிரில் அதை விட நுண்ணியனாய் ஒன்றாகவே இருக்கின்றார். என்னைக்கோ வந்துலாம் அவர் சேரல, அதுலேதான் அவர் இருக்கிறார். உயிருக்கு உயிராதான் அவர் எப்போதும் இருக்கிறார், கலந்து இருக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக. அதான் வேற இருந்தாரு அப்புறம் வந்து கலந்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ள கூடாது. அவரு ரொம்ப நுண்ணியன், உயிரை விட நுண்ணியன், அந்த சித்து பொருள்கிட்ட உயிருக்கு உயிரா அவரு எப்போதும் இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நிறைய நூல்கள் இருக்கு, ஒவ்வொரு நூல் சாத்திர நூலும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை சொல்லும், ஒவ்வொரு சமயங்களை சார்ந்ததெல்லாம். அப்ப அது வேற வேற மாதிரி சொல்லுது அப்படின்னு சொன்னா கடைசியில எது மெயின் நூல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழப்பம் வருது. படிச்சுக்கிட்டே போய் இதுவே மெய் நூல் இதுவே மெய் நூல்னு தெளிஞ்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அறிவும் முதிரும். இதைத்தான் நமது குமரகுருபர சுவாமிகள் கந்தர் கலிவெண்பால தொன்னூல் பரசமயந்தோறும் அது அதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டு வித்து அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இது எல்லாம் எப்படின்னா சிவநெறியை அடைவதற்கு நமக்கு படிகள் ஒன்றுல எல்லாத்தையும் ஏறி ஏறி கடைசியில சைவ சித்தாந்தத்துல வந்து நம்ம நிக்கணும், சிவநெறியில வந்து நிக்கணும். இத நம்மளுடைய சித்திக்கு மேல் நூல் இல்லை என்ற நூல்லையும் புறச்சமய நெறி நின்றும் என்ற ஒரு பாடல் அதுல மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார். புறச்சமய நெறி அல்ல புறசமயங்கள் நூல்கள்லாம் சொல்ற வழியில நின்று அப்புறம் அகச்சமயம் தான் நமக்கு சைவத்துல இருக்கு இல்லையா, புறச்சமயம் இருக்கு புறப்புறச்சமயம் இருக்கு அகப்புறச்சமயம் இருக்கு அகச்சமயம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு. அதுல புறச்சமய நூல்கள்ல சொன்ன மாதிரி ஒழுகி அதுக்கப்புறம் அகச்சமய நூல்கள்ல சொன்ன மாதிரி ஒழுகி அப்புறம் மிருத்தி நூல்கள் அந்த மிருத்தி நூல்கள்ல சொன்ன வழியிலே ஒழுகி அதுக்கும் பிற்பாடு புகழும் ஆச்சிரமத்து அறத்துறைகள் அவை அடைந்து வேதங்கள்ல சொன்னப்பட்ட மாதிரி அந்த ஆச்சிரம தர்மங்கள்ல வலுவாது ஒழுகி அப்புறம் அருந்தவங்கள் செய்யணும் செயற்கரிய தவங்கள்லாம் செய்து அருங்கலைகள் பல தெரிந்தும் கலைஞானங்கள் நிறைய அரியவற்றை எல்லாம் பயின்று ஆரணங்கள் படித்தும் வேதத்தை ஓதி சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து புராணங்களின் வழியாகவும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதனால அவற்றையெல்லாம் உணர்ந்து வேத சிறப்பொருளை மிக தெளிந்து வேத சிரம்ங்கிறது உபநிடதம் உபநிடத கருத்துக்களையும் ஆராய்ஞ்சு தெளிவுற்று அதுக்கும் அப்புறம் சென்று சைவத்திறத்தை அடைவர் இத்தனையும் கடந்தால்தான் புறச்சமயம் அகச்சமயம் மிருதி வழி அப்புறம் ஆச்சிரமங்கள்ல வேதத்துல சொன்ன ஆச்சிரமங்களோட வலுவில் வலுவாம நின்று ஒழுகி தவங்கள் செய்து அருந்தவங்கள் செய்து அரிய கலைஞானங்களை பயின்று அப்புறம் ஆரணங்களை எல்லாம் படிச்சு புராணங்களை உணர்ந்து உபநிடதங்களை ஆராய்ந்து தெளிஞ்சு அதன் பின்புதான் எங்க வர முடியுமா சைவத்திறத்தை அடைய முடியும். இது சோபான முறை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கணும் அதுல அந்த சைவ நெறிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சைவம்னு மட்டும் சொன்னா போதாது, சரியை கிரியை யோகம் அதெல்லாம் அனுட்டித்து அதுல முற்றிய பின்பு ஞானத்தால் சிவபெருமான் திருவடியை சேர்வர் என்று மிக அழகாக இதே கருத்தை தான் படிப்படியா தான் நம்ம வந்து இறைவனை பக்குவ நிலையில சென்று அடைய முடியும் என்ற கருத்தை சித்தியார்ல நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பின் இதுக்கு அதற்கு அடுத்தபடியாக எழிலை யாழ் செய்கை பசுங்கலன் விசும்பின் இன்துளி பட நனைந்துருகி அழலை யாழ் புருவம் புனலோடும் கிடந்தாங்கு ஆதனின் மாதரார் கலவி தொழிலை ஆள் நெஞ்சம் இடர்படா வண்ணம் தூங்கிருள் நடுநல் யாமத்தோர் மழலை யாழ் சிலம்ப வந்து அகம் புகுந்தோர் மறுவிடம் திருவிடை மருதே அப்படிங்கிறது ஏழாவது பாடல். அதாவது நல்ல அழகான செயல்பாட்டை உடைய ஒரு பசிய மட்கலம் இருக்கு, மண்ணால் செய்யப்பட்ட கலம். அதுல வானத்துல இருக்க மழை துளி பட்டா அது என்ன செஞ்சிடும், கரைஞ்சு போயிரும். ஆனா அதையே நம்ம நல்ல சுட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த மண் பாத்திரத்துல தண்ணிய வச்சாலும் அந்த பாத்திரமும் கெடாம அப்படியே இருக்கும். அதுல வச்சு நம்ம அந்த பாத்திரத்தை நம்ம புழங்கலாம். அத மாதிரி அறிவே இல்லாத அடியேனுடைய உள்ளம், அதுல இந்த மாதிரி மகளிர் அந்த பெண்ணாசையெல்லாம் வந்து ஏற்பட்டு இடர்படாத வண்ணம் நீ என்னோட உள்ளத்துல புகுந்த பெருமான் எங்க இருக்கின்றார் என்ன, அந்த மாதிரி பெண்ணாசையில மாட்டி சிக்கல் படாம வைக்கக்கூடிய சிவபெருமான் எங்க இருக்கிறார்னா இடைமருதுல இருக்கிறார். அறிவிலேனாகிய எனது நெஞ்சம் மயக்கத்தில் படாதபடி புகுந்தார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இறைவனுடைய திருவுருளை பெற்றவரோட நிலை பெறாதவருடைய நிலைன்னு இரண்டு நிலைகள் இருக்கு. பெற்றவங்க எல்லாம் இப்படி சிந்திப்பாங்க, என் கூட சுவாமி இருக்காரு அதனால என் மனசுல எந்த ஒரு தவறான எண்ணமும் வராது என்று தெளிவாக சொல்லுவார்கள். பிழைப்பனாகிலும் திருவடி பிழையே, சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதைத்தான் சொல்லுவார். இறைவன் திருவருள் கை கூடாம ஏகப்பட்ட விரதம்லாம் இருந்து உடம்ப வருத்தினாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு மயக்கம் ஒரு காலம் நீங்காது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இத நமது சிவஞான சித்தியர்ல நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக சகலாகம பண்டிதர்லயே அவர் மிக அழகாக சொல்லுகிறார். நாடுகளில் புக்கு உளன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில் ஏடுதரு மலர் குளரார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் சொல்லியாச்சு, முதல்ல நாடுகளில் புக்கு உளன்றும் அப்படின்னா புண்ணிய தேசங்களை தேடி அந்த அதையெல்லாம் தரிசனம் பண்ணி அதுக்கு அடுத்தபடியா புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் நீராடி அதற்கு அடுத்தபடியா காடுகளில் சரித்துன்னு சொன்னதுனால வனத்துக்கு சென்று காட்டுக்கு போய் அங்க போய் சாகம் மூலம் பலம் தவிர்த்து நம்ம அப்புறம் சுவாமி அப்படிதான் கைலாயத்துக்கு போனாங்க. அந்த தானா உதிரக்கூடிய இலை, தானா உதிரக்கூடிய பலம், அப்புறம் சில வேர்கள் அப்படியே அந்த மரங்கள் இதா இருந்ததுன்னா அந்த சிலதுல உள்ள வேர்கள் வந்து உணவுப் பொருளா இருக்கும். அது எதையுமே சில தாவரங்கள்ல அது எதையுமே அவர் எடுக்காம இருந்தார். அது மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க, வனத்துக்கு போய் இதெல்லாம் எடுக்காம இருந்து நாகமுளை புக்கு மலையில இருக்க குகைக்குள்ள போய் ஒரு யோக நிலையில இருந்து தாகம் முதல் தவிர்த்து அந்த யோக பயிற்சியோட வலிமையினால தாகம் பசிலாம் அவங்களுக்கு இருக்காது. நீடு பல காலங்கள் நித்தரா இருந்தும் ரொம்ப காலம் மரணம் இல்லாமல் இருந்து நின்னன ஞானத்தை இல்லார் நிர்மலமாக இறைவன் இறைப்பணி நிற்றல் அந்த மெய்த்தொண்டு செய்யக்கூடிய ஞானம் இல்லாதவர்கள் பிறப்பில் நிகழ்ந்துடுவர், அவங்க பிறவிக்கு வருவாங்க. ஏடுதரு மலர் குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிபடி விழியின் கடைக்கே கிடந்ததான் மங்கையோட பெண்ணாசையினால அவங்க வந்து என்ன செய்ய அந்த பெண்களுடைய அவயவங்களையே பார்த்து பார்த்து அவங்களுக்கு அவங்க இப்படியே இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இறைஞானம் கூடும் அவர் அரண்பணி நிற்றலாகிய ஞானத்தை பெற்றோர்க்கு கூட அரிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். பெறுதற்கரிய வீட்டினை தலை கூடி சிவபெருமானுடைய அந்த குஞ்சித பாதத்தை வணங்கி அதுல அடங்கி நிற்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். ஆக இங்கனம் அவர் நமக்கு உரைத்த சில கருத்துக்கள் எல்லாம் நம்ம அதுல பார்த்தோம். இப்போது நம்ம அதே பதிகத்துல மீண்டும் இன்னும் ஒரு பாடல்ல எட்டாவது பாடல் அதுல சொல்றார், வையவாம் பெற்றம் பெற்றம் ஏருடையார் மாதவர் காதல் வைத்தென்னை வையவாம் செந்திப்பட்ட இட்டிகை போல் விழுமியோன் முன்பு பின்பு என்கோ நொய்யவாறென்ன வந்துள் வீட்டிருந்த நூறு நூறாயிர கோடி மையவாம் கண்டத்து அண்டவானவர்கோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்றார். வைக்கோல விரும்புகின்ற காளைய வாகனமா வைத்திருக்கின்றார். அதன் மீது வரக்கூடிய ரொம்ப அழகான சிவபெருமான் அடியேனை நல்ல அடியாரோட அன்புல நிற்க செய்தார். இந்த தீயிடை வைக்கப்பட்ட செங்கல் எப்படி வெந்த பின் உரம் கொண்டு, முதல்ல அது களிமண்ணா இருக்கும் போது எப்படி இருக்கும்னு பாருங்க, அதே சுட்ட உடனே எவ்வளவு உரம் கொண்டு உறுதியா இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி பாசத்தால் கட்டுண்டு எளியவனா நின்ற என்ன ஞானத்தால் திண்ணியனாகும்படி செய்தார். இதுதான் இவர் வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அப்படி செய்து என்னோட உள்ளத்துல அவர் எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு மிக, அது எப்படி இருக்கா, எளிமையாக எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக அதுல சொல்லி, அவர் என் உள்ளத்துல வீட்டிருந்தது முன்புன்னு சொல்லுவனா பின்புன்னு சொல்லுவனா, எப்ப வந்தாரு என் மனசுக்குள்ளேன்னு கேட்டுட்டு, அதுக்கு எது விடைனா அதுக்கு காலம்லாம் சொல்ல முடியாது, எப்போதும் இறைவன் நம்மோடுதான் இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அப்ப இந்த பாடல்ல இன்னொரு கருத்து நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அடியவர்களுக்கு ஏவல் செய்யணும், அப்படி ஏவல் செய்தால் அஞ்ஞானம் நுழைவதற்கு வாயிலே இருக்காது. நம்ம கிட்ட எப்போதும் அடியார் பணி செய்து கொண்டே இருந்தால் நம்ம கிட்ட அஞ்ஞானம் இருக்காது என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to shivam.org radio, the 24/7 spiritual channel from shivam.org.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோதுகள்.
3: தலம் திருவொற்றியும் பதிகையிலும் 54 பண் தக்கேசி.

மாற்றம் கொள்கையின் கொருமல் உரையால் ஒற்றி ஊரின் ஊருரை பாரு

உடையாடி ஜோடினாய் சொல்லிய உட்பேனும் சொல்லும் வாடி நீ செய்தி மனதே பருகின.

0: Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், திருநீலகண்ட நாயனார் புராணம்,

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: உள்ளன செய்யும்.

புலன் மின்கட் போதலொட்ட மெல்லனவே மெய்க்கும் நெய்க்குடம் தன்னை இருந்தனவே. உள்ளனவே நிற்க, பயன் தருகின்ற செய்யத்தக்க அந்த செயல்கள் நிற்க, அவை தேங்கி நிற்க, செய்யப்படாது நிற்க. இல்லனவே செய்யும் உள்ளன, உள்ளனவே நிற்கிற ஏகாரத்தை இல்லன என்பதற்கு பக்கத்தில் சேர்த்துக்கணும். உள்ளன நிற்க, இல்லனவே செய்யும் செய்யத்தகாதவற்றை, பயன் அற்றவற்றை. எந்த ஒரு செயலுக்கும் பயன் உண்டே என்று சொன்னால் இறைவன் கருதுகின்ற உறுதி பயன் அற்ற என்பது. உயிருக்கு உறுதியாக இறைவனால் கருதப்பட்ட அந்த பயன்கள் யாதும் மற்ற செயல்கள் அகர்த்தவ்யம் என்று சொல்லப்படுகின்ற செய்ய தேவையில்லாத செயல். இல்லனவே செய்யும், அதற்கு காரணம் மையல், அதற்கு அடிப்படை வந்து மயக்கம். செய்ய தகுந்தது இது, செய்ய தகாது இது, விதிக்கப்பட்டது இது, விளக்கப்பட்டது இது, விதிக்கப்பட்டதை செய்து விளக்கப்பட்டதை விளக்க வேண்டும் என்ற நல்லறிவு தோன்றாதிருப்பதற்கு காரணம் விதிக்கப்பட்டதிலே சிரமத்தையும் விளக்கப்பட்டவற்றிலே இன்பத்தையும் காணுகின்ற அறிவு திரிவு. அறிவு திரிவுக்கு தான் மயக்கம் பேர், மையல். அந்த மையல் கொண்டவனும் துழனி வெள்ளன், துழனி என்பது ஆரவாரம், வெண் துழனி அன் என்று சேர்த்தால் வீண் ஆரவாரம் கொண்டவன், சும்மா வாய்ச்சவளால் என்று சொல்கின்றான். உலகியல் ஆரவாரமாகின்ற பிரச்சனையே கொண்டவன், ஆரவாரத்திலே அழுந்தி போனவன், துழனி வெள்ளத்தில் சிக்கியவன், வெள்ளன் என்று சொன்னால் துழனி வெள்ளத்தில் சிக்கியவன், வீண் ஆரவாரத்தை செய்பவன், அலேன் உன்னுடைய திருவடிக்கு அடிமை செய்வதற்கு உரியேன் அல்லேன், அல்லேன் உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை என்று தெளிவாக சொன்னார். உனக்கு அடிமை செய்வதற்கு பொருத்தமற்றவன், பொருத்தமின்மையேன், பொய்மை உண்மையேன், பொய்மை உண்மை காரணத்தினாலே திருவடிக்கு அடிமை செய்வதற்கு பொருத்தம் அற்றவன் அலேன், அலேனை அப்படிப்பட்ட என்னை விடுதி கண்டாய், நீ விட்டுவிட வேண்டாம். வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேகத்து உரியாய், வியன் மா எல்லாமே பெரிய என்ற பொருளை தருகின்றன. இது எல்லாமே ஒரே தடக்கைக்கு அந்த விசேடங்களாக அடைமொழிகளாக கொண்டு செல்லாமல் சிறப்புகிறது. என்ன பண்ணணும் நம்ம, வியன் உரியா என்று அங்கு கொண்டு சேர்க்கணும். தடக்கை பெரிய கை, மா தடக்கை மிகப்பெரிய கை. பொதுவாக யானைக்கு நீண்ட கை உண்டு. தட என்ற சொல் வந்து பெரிது குறிக்கும், இங்கு நீட்சியை குறிக்கின்றது. என்ன ஏனைய விலங்குகளுக்கு இந்த கையை விட, ஏன்னா கையுள்ள விலங்குகள் சில உண்டு, யானை மட்டும்தான் நினைக்கக்கூடாது. காலையே கையாக பயன்படுத்துகின்ற விலங்குகள், குரங்கு கொண்ட விலங்குகள் உண்டு, குரங்கு அணில் இதெல்லாம் முன்கால் இரண்டையும் கையாக பயன்படுத்தும். ஆகவே கையாகவும் காலாகவும் பயன்படுகின்றது என்றால குரங்கையும் கையுள்ள விலங்குன்னு சொல்லலாம், அணிலையும் கையுள்ளங்கள்னு சொல்லலாம். ஆனால் இந்த யானையினுடைய கை மட்டும் நீண்டு இருப்பதனால தடங்கை என்று சொல்லப்படும், பெரிய தடங்கை என்று சொல்வதனால, மா தடக்கை என்று சொல்வதனால, ஏனைய யானையிலும் வலிய யானை என்று கொள்ள வேண்டும். பெருமானை அழிப்பதற்காக வேண்டியிருந்த இந்த யானை சாதாரண யானைக்கு நீண்ட கை உண்டு, அதனினும் வலிமையான நீண்ட கை கொண்டது என்றால் மா தடக்கை. அதனுடைய வியன் உரியா என்று வியன் என்பதை கொண்டு சேர்க்க வேண்டும், என்ன பெருசு பெருசு பெருசுன்னு எல்லாத்தையுமே கைக்கு கொண்டு போகாம அந்த யானையினுடைய பெரிய உரியினை பொறுத்தவன் வியன் உரியா. இந்த வியன் என்பது பெருசு, அதை உரிக்கு அடைமொழியாக கொண்டு செல்லலாம். கம்ப்யூட்டர்ல டிடிபி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எதையோ எந்த இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கலாம், இங்க இருக்கிறத அங்க கொண்டு போய் ஒட்டலாம், அங்க இருக்கிறத இங்க கொண்டு போய் காப்பி பண்ணலாம். அதே மாதிரி பாடலும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான், எந்த ஒரு விசேடத்தையும் ஒரு விதை சொல்லியும் நமக்கு தேவைப்படுகின்ற இடத்துக்கு கொண்டு செல்லலாம், ஷிஃப்ட் பண்ணலாம். வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேடத்துறையாய், பொள்ளல் என்பது ஓட்டை, அதாவது யானையினுடைய கை வந்து புழை கை, புழை என்பது அந்த நுழைவாயில் கொண்ட கை, ஓட்டை கொண்ட கை. யானையினுடைய கை என்பது அதுக்கு மூக்கு தான், உண்மையில மூக்கிற்கு இருக்கின்ற ஓட்டையை அது கையாகவும் பயன்படுவதனால கையிலே ஓட்டை இருப்பதாக நம்ம கருதுகின்றோம். அதான் புழை கை என்று சொல்வது யானையுடைய கையை, ஓட்டை கொண்ட கை, புழை என்பது ஓட்டை, அதான் பொள்ளல் என்று சொல்லப்படுது. பொள்ளல் என பொள்ளல் கை, பொள்ளல் கையினை கொண்டது யானை. வியன் மாத்தடக்கே பொள்ளல் நல் வேழத்துயாய், நன்று பெரிதாகும். இங்க நன்மை என்பது அதனுடைய கோபத்தை காட்டுகின்றது, இது வந்து இகழ்ச்சி குறி. பெரிய யானை நல்ல யானை என்பது அது இந்த பெருமானை அழிக்க வந்த யானை, வலிமை கொண்ட யானை என்பதை குறிக்கின்றது. நல்ல பாம்புன்னு சொல்றோம், நல்ல பாம்புனா பாம்பு ரொம்ப நல்ல குணம் கொண்டதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆகவே அது வந்து என்ன பண்ணுது, நன்மை என்பது அதனுடைய வலிமையை காட்டுகின்றது. அது போல இங்க நன்மை என்பது இந்த யானையுடைய வலிமையை காட்டுகின்றது, நல்ல யானைன்னு அர்த்தம் கிடையாது. பொள்ளல் நல் வேழத்து உரியாய், பொல்லல் நல் வேழத்து வியன் உரியாய், பெரிய உரியினை கொண்டவனே. உரி என்பது உரிக்கப்பட்டது, உரி அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர், இங்கு வந்து பெயர் சொல்லாக பயன்படுகின்றது. உரி என்பது உரித்தல், அதனால் விளைவது எது, உரிக்கப்பட்ட பொருள்.
தோல், அந்த தோலிலேயே தனக்கு ஆடையாக கொண்டவன் பெருமான், போர்வையாக கொண்டவன். ஆகவே வியன் மாத்தனக்கை பொல்லல் நல் வேழத்து உரியாய் பெருமானே. புலன் நின்கட் போதலொட்டா, இந்த இங்கு வெள்ளனவே வைக்கும் நெய்க்குடந்தன்னை எறும்பனவே என்று ஒரு ஓமை கையாளுகின்றார். இந்த ஓமைய இரண்டு விதமா பொருள் பண்றாங்க, ரெண்டு பொருளையும் சொல்றேன், அதுல எது சரியான பொருள் என்பதை அதையும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நெய்க்குடத்தை எறும்பு வைக்கும், நெய் உள்ளே இருக்கு அந்த குடம், அந்த குடம் மூடி இருக்கின்றது, எறும்பினாலே உள்ளுக்குள்ள போக முடியல. அந்த நெய்யினுடைய வாசனை எறும்புக்கு தெரிகின்றது. அதற்கு காரணம், நெய் சற்றே கசிந்திருக்கின்றது. நெய் சற்றே கசிந்திருக்கலாம், கசியாமலும் அதனுடைய வாசனையானது வெளிவரலாம். ஆகவே உள்ளே நெய் இருக்கின்றது அறிந்து எறும்புகள் வைக்கின்றன, அது வந்து இங்கு ஓமையாக சொல்லப்படுகின்றது. அப்ப எறும்பானது நெய்குடத்தை வைக்கின்றது. புலன் என்பது போதலொட்டா, புலன் என்பது இங்கு ஒருமையில சொல்லப்பட்டாலும் பன்மை புலன்கள் ஐம்புலன்களும் எண்ணெய் நின்கண் போதலொட்டா, எண்ணெய் என்பதை வரவேற்றுக் கொள்ள வேண்டும். பெருமானே, யான் உன்னிடத்தில் வர விரும்புகின்றேன், ஆனால் புலன்கள் என்னை நின்பால் போத ஒட்டா அணுக அனுமதிக்க மாட்டேன் என்கின்றன, அணுக ஒட்டாது இருக்கின்றன. ஒட்டுதல் இயைதல், ஒட்டாதிருத்தல் இயாதிருத்தல் இசையாதிருத்தல், புலன்கள் என்னை நின்பால் வந்து சேர்வதற்கு இசையாதிருக்கின்றன. புலன் நின்கண் போதல் ஒட்டா, மெல்லனவே மொய்க்கும், புலன்களே இவ்வாறு மொய்க்கும் என்று ஒரு சிலர் கருதுகின்றார். புலன் நின்கண் என்னை போதல் ஒட்டாது, ஒட்டாமல் ஒட்டாது என்ற ஒரு வினையச்சம், அது ஈறுகட்ட வினையச்சமாக அதை பயன்படுத்தி இது ரெண்டையும் சேர்க்கிறாங்க. புலன் நின்கண் போதல் ஒட்டாது மெல்லனவே மொய்க்கும், மெல்லறவே என்றால் மெதுவாக ரகசியமாக எதிர்பாராத விதமாக, எப்படி என்றால் அற்றங் அற்றங் கருதி வந்து என்னை வைக்கின்றன, எப்படா இவன் வந்து ஏமாறுவான் என்று பார்த்து புலன்கள் என்னை வைக்கின்றன. அப்படின்னா நம்ம நெய்ய வந்து ஒரு இடத்துல வச்சிருப்போம், நம்ம வைக்கின்ற நேரத்துல அங்க எறும்பே இருக்க நல்லா கவனிக்க, நெய் வந்து வைப்போம் ஒரு இடத்துல வைக்கும் போது அந்த இடத்துல எறும்பே இருக்காது, நல்லா பெருக்கி துடைச்ச இடமா இருக்கும், நல்ல இடம் தானே அப்படின்னு இங்க வச்சுட்டு போவோம். திரும்பி வந்து பார்க்கும்போது அஞ்சு நிமிஷத்துல எறும்பு எங்கிருந்தோ, அந்த எறும்புக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரியுது, அது எங்க இருந்தாலும் அதற்கு தேவையான உணவு இருக்கின்ற இடத்துக்கு அது கொல்லென்று வந்து சேரும். அதே போல அது எவ்வாறு அற்றம் கண்டு வருகின்றதோ, அற்றம்னா சமயம், சமயம் கண்டு எவ்வாறு அது வருகின்றதோ, அற்றம் என்று சொல்லி பல பொருள், அற்றம் என்றால் சமயம், இங்கே நேரம் பார்த்து எப்படி வருகின்றதோ அது போல புலன்களும் எப்ப ஏமாறுவோன்னு பார்த்து மனிதனை பிடித்துக் கொள்ளும். ரொம்ப ஜாகிரதையா இருக்காங்க, பூஜை பண்ணும் போது கூட மனமானது அப்படி அரண்டிரண்ட போயிடும். பெரியோர் இடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது கூட மனமானது அரண்டிரண்ட போகும். தெய்வத்தின் சன்னிதானத்தில் இருக்கும் போது கூட மனமானது அரண்டிரண்ட போகும். காரணம், புலன்கள் நல்ல வாசனை ஏதாவது வரும், நல்ல காட்சி ஏதாவது, இவனுக்கு நல்ல காட்சி ஏற்படுகின்ற காட்சி ஏதாவது கண்ணில் படும், ஏதாவது இவனுக்கு பிடிச்ச பாட்டுக்கு அதுல விழும், எப்படியோ இவன் ஈடுபட்டிருக்கின்ற நல்ல காரியத்திலிருந்து இவனுக்கு திசை திருப்பதற்கு புலன்கள் அற்றம் பார்த்து வந்துவிடும். எவ்வாறு நெய் இருப்பதை அறிந்து, பொதுவாக வந்து ஒரு மலர் மலர்வதை யாரும் பார்ப்பதில்லை, ஒரு மலர் மலர்வதை யாரும் பார்ப்பதில்லை, அது போல இந்த எறும்பு வரவதை யாரும் பார்க்கறதில்லை. பார்க்கலாம், கண்குத்தி பாம்பாரதா பார்க்கலாம், ஆனா நம்ம அசந்திருக்கும் போது எறும்பு வந்து விடுகின்றது. ஒரு சிந்திர நெய்க்கோ அல்லது ஸ்வீட்டுக்கோ எறும்பு நாம் பாராதிருக்கும் போது வருவதை போல நமக்கு தோன்றுகின்றது. அது போல நாம் ஏமாந்திருக்கும் போது இந்த புலன்கள் நம்மை ஏமாற்றுவதை போல, நாம் அசால்ட்டாக நாம் வந்து ஜாகிரதை இல்லாமல் அஜாகிரதையாக இருக்கும் பொழுது ஐம்புலன்களும் நம்மை ஏமாற்றி விடுவது போல தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில நாம தான் அந்த புலன்களுக்கு இடம் கொடுக்கிறோம், அது போல நாமே எறும்பினை வரவழைக்கின்றோம் என்று இந்த உண்மையை பொருள் செய்கிறார்கள் சிலர். புலன் என்கள் போதலொட்டாது மெல்லறவே மொய்க்கும், புலன்கள் மொய்க்கும், அப்ப புலன் என்பதுதான் மெல்லறவே மொய்க்கும் என்பதற்கு எழுவாய். புலன் நின்கண் என்னை போதல் ஒட்டாது மெல்லறவே வைக்கும், சமயம் பார்த்து என்னை மொய்த்து விடும். அப்ப அவை இதை போல எறும்பெனவே நெய்க்குடத்தை எறும்பு மொய்ப்பதை போல என்னை மொய்க்கும். அப்ப நெய்க்குடம் என்பது நான் என்றாகின்றது, எறும்பு என்பது புலன் என்றாகின்றது. இப்படி சில பொருள் செய்யறாங்க, இந்த பொருள் சரி கிடையாது. இதுதான் பல உரைகள்ல இது இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா திருவாசகம் நீங்க தனியா ஒரு உரை படிக்கும் பொழுது அதுல இந்த உரை இருக்கும், ஐயா ஒரு மாதிரி சொன்னாரே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பலரும் எப்படி கருதுறாங்களோ அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஏன் தவறுங்கிறது சொல்ல. நெய்க்குடத்தை எறும்பு வைப்பதை போல எண்ணெய் புலன்கள் வைக்கின்றன. இப்போது நெய்க்குடம் வந்து, நெய் வந்து ஒரு உயர்ந்த பொருள், நெய் வந்து இந்த எறும்புக்கு உணவாகின்றது. தன்னை நெய் என்றோ, உயிர் தன்னை நெய் என்றோ, தன்னை மொய்க்கின்ற எறும்பை போன்று இந்த புலன் என்றோ கருதுவதாக இந்த ஓவியம் அமைகின்றது.
இது ஒன்னும் ஒரு சிறப்பா இது இப்படி பொருள் செய்வது சிறப்பு இல்ல. அடுத்த பாட்டிலேயே ஒரு ஓம தர, எறும்பிடே நாங்கூழன, அங்க எறும்புக்கு நாங்கூழும் உணவாகின்றது. ஒரு நாங்கூழ் என்றால் ஒரு புழு, அந்த புழுவானது அடிபட்டு விட்டது. புழு அடிபட்ட உடனே அதனால் நகர முடியல, கிடக்கின்றது. அது உயிரோடு இருக்கும் பொழுது எறும்புகளை கடித்து தின்கின்றன என்று பார்க்கின்ற. அங்கு நேரடியாக புலன்கள் எறும்புகள், அடிபட்ட நாங்கூழ் தான் நாம உயிர் என்று பார்க்கின்றோம். அடிபட்ட தன்மை வந்து எதனால, மயக்கத்தினால், உலகத்து மயக்கத்தினால் அடிபட்டு கிடக்கும். அப்பொழுது செயலற்ற மயக்கத்தினால், நல்லறிவு இல்லாது அடிபட்டு செயலற்று கிடப்பதனால நம்மை புலன்கள் வைக்கின்றன. அங்கு ஓமை நேர்மையாக இருக்கின்றது. நாம சிரமப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம், அதுதான் இந்த ஓமையினுடைய எஃபெக்ட். நெய் சிரமப்படுமா? வந்து எறும்பு சாப்பிடுவதனால நெய்க்கு என்ன சிரமம்? எறும்பு உண்பதனால நெய்க்கு ஒரு சிரமமும் கிடையாது. ஆனா எறும்பு கடித்து தின்பதனால நாங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு. அப்ப புலன்கள் நம்மை மொய்ப்பதனால, ஆரம்பத்திலே நாம் புலன்பத்தை துய்ப்பது போல் தோன்றினாலும் கூட உண்மையிலே புலன்கள் தான் நம்மை அரித்து தின்கின்றன. அப்படி ஒருவன் தெளிவா சொல்றார், அரித்து தின்பீர்க்கு மையகமே போதாதே என்ற திருவாரூர் பதிகத்தை சொல்றார். எல்லாரையும் பிடிச்சு தின்கிறீங்க நீங்க, உங்க பசிக்கு இந்த உலகமே பற்றாது, நானா கிடைத்தேன், என்னை விட்டு விடுங்கள் என்று நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆட்பட்டேன் என்று சொல்றார். ஆகவே நாம் துன்புறுகின்றோம் உண்மையில. புலன்கள் வந்து புலன் இன்பத்தினாலே இந்த உயிரானது உண்மையில அறிவு விளக்கம் தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது இன்பம் என்று கருதியதெல்லாம் பெரும் துன்பம் என்ற அறிவு வருகின்றது. அந்த அறிவு வாராமல் ஒருவன் திருவாசகம் பாடமாட்டான். இப்ப புலன் இன்பத்தை இன்பமாக கருதி அழுந்து கிடக்கின்ற நிலையிலே யாரும் திருவாசகம் பாடமாட்டான். நாம அழுந்து கிடக்கின்றோம், இது ஒரு துன்பம் என்று உணர ஆரம்பித்த நிலையில தான் திருவாசகம் பாடுறோம், தேவாரம் பாடுறோம். நாம் வந்து இந்த சேற்றில் அழுந்து விட்டோம், இங்கிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அப்பொழுது இன்பம் என்று கருதியதெல்லாம் துன்பம் என்று அறிவு தோன்ற ஆரம்பித்து விட்டது. அவ்வாறு தோன்ற ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் நாம இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று பெருமாளிடத்தில் கேட்கவே போறதில்லை என்று பார்க்கின்றோம். இப்ப மெல்லனவே வைக்கும் நெய்க்குடன் என்ன எறும்பனவே அப்படிங்கிறதுக்கு என்ன உண்மையான பொருள் அப்படின்னு கேட்டா, புலன் இன்கள் போதல் ஒட்டா, அதாவது நிறுத்திக்கணும். ஐம்புலன்களும் என்னை இன்பால் போதல் ஒட்டா, எவ்வகையிலே அவை உன்னை அடைவிடாது தருகின்றன என்று சொன்னால், பெருமானே மூடப்பட்ட ஒரு நெய்க்குடம், அந்த நெய்க்குடத்திலே ஏறிய ஒரு எறும்பு, நெய்க்குடம் உடையாது உடையாது மூடப்பட்டும் இருப்பதனால அதற்குள்ளே சென்று நெய்யினை தூக்க முடியவில்லை. அதன் வாசனையினாலே வெளியிலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல பெருமானுடைய இன்பம் தான் உலகத்தில கசிகின்றது என்று நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. பெருமானுடைய திருவடி இன்பம் தான் உலகத்துல இன்பமாக கசிகின்றது. அப்ப அதை நேரடியா தூக்க முடியாமல் புலனின்பம் என்ற அந்த கசிவு போலி, இன்ப போலி, அந்த போலி என்பது பெருமானுடைய திருவடி இன்பத்திற்கு ஒரு பாயிண்டர் இங்கு இருக்கின்றது என்பது காட்டுகின்றது. அதை அடைய விரும்புகின்ற உயிரானது புலன் என்ற குடத்திற்குள் அது அடங்கி கிடக்கின்றது. புலன் என்ற குடத்திற்குள்ளே பெருமானுடைய திருவடி இன்பம் அடங்கி கிடக்கின்றது. அந்த புலன், புலன் என்ற அந்த தடையினை இது கடந்து சென்றாலுடைய நெய் போன்ற பெருமானை அடைய முடியாது. புலன் என்ற ஒரு தடை, புலன் என்ற தடையை மீறி செல்ல வேண்டும். இந்த வாசனை, அந்த கசிந்த நெய் இதுவே போதும் என்றது இருந்தது என்று சொன்னால் நெய்யினை சென்று சேர முடியாது என்று பார்க்கின்றோம். அப்ப நெய்யினை சேர முடியாது எறும்பானது உடல்கின்றது. மெல்லனவே வைக்கும் நெய்க்குடன் தன்னை எறும்பனவே, அது மெதுவா சுத்தி சுத்தி வரும். என்ன காரணம்னா, உள்ளே இருக்கின்ற நெய்யின் மீது இருக்கின்ற ஆசையினாலே அந்த நெய்யினை எவ்வாறு அடைவது என்று அறியாது இந்த எறும்பானது அந்த நெய்க்குடத்தை மொய்க்கும். அந்த நெய்க்குடம் திறந்திருந்தால் அதற்குள்ளே சென்று அதனால் நெய்யினை உண்ண முடியும். ஆனால் புலனாய் அறியாமையாகின்ற மூடியினாலோ புலன் என்ற குடத்திற்குள் வைத்தது மூடப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த புலனாகின்ற தடையை மீறினால் ஒழிய அந்த நெய்யினை இந்த எறும்பு உண்ணுமாறு இல்லை. புலன் இங்கட் போதல் ஒட்டா, புலன் ஐம்புலன்களும் என்னை நின்பால் வந்து சேருவதற்கு வந்து இசையமாட்டா, தடையாக இருக்கின்றன. ஆகவே எறும்பு நெய்க்குடன் என்னை மெல்லனவே வைக்குமாறு போல நான் உன்னை அடைய முடியாது, தேங்கி கிடக்கின்றேன். அப்ப நெய்க்குடன் என்னை எறும்பு மெல்லனவே மொய்க்குமாறு போல, மொய்த்து அடைய முடியாது இருப்பதை போல புலன்களினாலே என்னை அடைய முடியாது, நான் இருக்கின்றேன் என்பதாக பொருள். ஆகவே புலன் போதலுட்டா, நெய்க்குடமானது நெய்யிடத்திலே செல்வதற்கு விடாது. அதே போல நெய்யானது நேரடியாக கிடைக்கவில்லை எறும்பிற்கு.
அதே போல பெருமாளுடைய திருவடி இன்பம் என்பது நமக்கு நேரடியாக கிடைக்கவில்லை. திருவடி இல்லாத இடம் இல்லை. திருவடி அருகில் இருந்தும் அதனை தூய்க்காதிருப்பதற்கு காரணம் புறனாகின்ற தடை. திருவடி நமக்கு அருகிலேயே இருக்கின்றது. திருவடி அருகில் இருக்கின்றது என்பதிலேயே திருவடியினுடைய அந்த கசிவினை கொண்டு அறிகின்றோம். நீயினுடைய வாசனை தெரியுது இரும்புக்கு. பெருமானுடைய பேரின்பம் தான் உலகத்திலே இன்பமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த இன்பத்தினை கருதுவதனால பேரின்பத்தினை அடைய முடியாது, அது தடையாக அமைகின்றது என்று ஒரு நுண்பொருள் அங்கு இருக்கு. அப்படி இல்லாம புலனாகின்ற எறும்பு நெய்க்குடத்தை வைப்பதை போல என்னை வைக்கின்றன, நானே நெய்க்குடம் ஆகும். நெய்க்குடம் என்ற அந்த ஒரு சிறப்பு இந்த உயிருக்கு கிடையாது, அது விரும்பப்படுகின்ற ஒரு பொருளுக்கு தான் உண்டு. நாங்கூல் என்ற ஒரு இழிவு இந்த உயிருக்கு உண்டு. ஆனால் நெய்க்குடம் என்பது இந்த உயிருக்கு உணவு, அந்த சிறப்பு உயிருக்கு கிடையாது, அது யாருக்கு உண்டு? பெருமானுக்கு உண்டு. ஆகவே இந்த ஊமை அவ்வாறு செய்யக்கூடாது. அப்படி இல்லைங்க அப்படிதான் ஊமை அதுதான் நேரடியாக தான் பொருள் கொள்வோம் அப்படின்னு சொன்னதையே சொல்ற மாதிரி ஆகும், அது ஒரு குற்றம். எறும்பு எப்படி நெய்க்குடத்தை அடைய முடியாது, எறும்பு நெய்க்குடத்தை வைப்பதை போல புலன்களை வைக்கின்றன சொல்லிட்டு, அப்புறம் திரும்பவும் எறும்பு வந்து புழுவினை வைப்பதை போல அந்த புலன்களை வைக்கின்றன சொன்ன, முன் சொன்ன ஊமையினாலே விளக்கப்படாத பொருளை கவிஞன் இன்னொரு ஊமை கொண்டு விளக்குவதை போல ஆகும், அது குற்றம். இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு ஊமை கொண்டு விளக்குறேன் ஒரு பொருளை, அதை உங்களுக்கு என்னன்னா விளக்க முடியலன்னு சொன்னாதான இன்னொரு ஊமை கொண்டு விளக்கணும். அப்ப முன் பாடலிலே புலன்களை எறும்புகள் சொன்னார், நெய்க்குடத்தை வைப்பதை போல என்னை வைக்கின்றது சொல்லிட்டார், யாருக்கும் புரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புழுவைய வந்து உமையா கொள்றாரு சொன்ன, அது குருநாதர் மீது குற்றமாயிடும். ஆகவே இரண்டு இடத்துல ஒரே பொருள் கொள்ளக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? ஆகவே எறும்பு எவ்வாறு நெய்க்குடத்தை அடைய முடியாது, குடமானது தடையாக இருக்கின்றதோ, அதுபோல யாண்டும் இருக்கின்ற திருவடியின்பத்தை அடைய முடியாது, குடத்தை போல புலன்கள் தடையாக இருக்கின்றன. இப்ப எறும்பு என்பது உயிர், நெய் என்பது இறைவன். இந்த பாட்டுல அடுத்த பாடல்ல எறும்பு என்பது புலன், நாங்கூழ் என்பது உயிர். இந்த பாட்டு அரிப்புண்டு அலந்தன்னு தெளிவா அங்க சொல்ற, அந்த புலன்களால் அரிப்புண்டு அலந்த துயரமுற்ற சிரமப்படுகின்றன. எறும்பிடை நாங்கூழ் என

எறும்பிடை எறும்புகள் இடை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்ல கல்விகுதி பழங்காலத்துல கிடையாது. எறும்புகள் இடை என்பதுதான் எறும்பிடை என்று வந்திருக்கின்றது. பல எறும்புகளுக்கு இடையிலே புலங்கள் ஐந்து தானே, பல எறும்புகள்ங்கிற பன்மை ஐந்து கரெக்டா அஞ்சு எறும்பா வரும், பல எறும்புகள் வருமே கேட்டா புலன்கள் ஐந்தா இருந்தாலும் கூட அந்த புலன்களுக்கு தொற்றுவாக இருக்கின்ற அந்த விஷயங்கள் இன்பங்கள் பல, கண்ணால் காணப்படுகின்ற காட்சிகள் பல, காதால் கேட்கப்படுகின்ற கேள்விகள் பல, மூக்கால் நுகரப்படுகின்ற மூரல்கள் பல, நாக்கால் சுவைக்கப்படுகின்ற சுவைகள் பல என்பதனால எறும்புகள் பல. எறும்பிடை நான்கூழ் என பல எறும்புகள் இடையிலே ஒரு நான்கூழ் என ஒரு குழுவை போல இங்கு அந்த புழு தானாக செயல்பட முடியாது என்பது குறிப்பால் உணர்த்தப்படுகின்றது. அந்த புழு ஒரு உயிர் பொருள் தான், அது இங்கெங்கும் உயிரோடு போயிட்டு இருக்கும் போது எறும்பு கிட்டக்க வராது. அதே அந்த புழுவானது அடிபட்டு இருக்கும் போதுதான் எறும்பு வரும். அப்ப அறியாமையினால் அடிபட்டவனைத்தான் புலன்கள் வைக்கும், அறியாமையினால் அடிபடாதவனை புலன்கள் வைக்க மாட்டான். ஒருத்தன் புத்திசாலியா இருந்தான்னா அந்த இந்திரியங்கள் எல்லாம் அவருக்கு எந்த விதமான சமமும் கிடையாது, அந்த இந்திரியங்களை இறைவன் பால் செலுத்தி விடுவான். கண்ணால் காண்பது நடராஜாவே, காதால் கேட்பது அவனுடைய பெரும்புகளை என்று அவ்வாறு இந்த இந்திரியங்களை அவன் தனக்கு நண்பர்களாக மாற்றிக் கொள்வான். ஆனால் இவன் அறியாமை அந்த நோயினாலே பிடிக்கப்பட்டு அடிபட்டு கிடக்கும் பொழுது செயலற்று இருக்கும் பொழுதுதான் அந்த புலன்கள் அவனை மொய்க்கும். அப்ப குறிப்பு அங்க என்னன்னா அடிபட்ட ஒரு புழு என்பது குறிப்பு. நாங்கு என்பது என்ன, எலும்பே இல்லாமல் இருக்கின்ற ஒரு புழு. அது இந்த அது எலும்பு இல்லாதுன்னா வலிமையின்றி, வலிமையின்றி இருக்கின்ற அறிய அறிவு என்ற வலிமை இல்லை, அறிவு என்ற வலிமை இல்லாததுனால அது புழுவை போல இருக்கின்றது. இந்த உயிர் அந்த உயிர் புழுவை போல இருப்பதனால எறும்புகள் எல்லாம் அதனை மொய்த்து திங்கின்றன. இரும்பிடை நாங்கூழ் என எறும்புகளிடையே அகப்பட்டு கொண்ட அடிபட்ட ஒரு குழுவினை போல புலனால் அரிப்புண்டு, ஐம்புலன்களினாலும் அவற்றின் செயல்பாடுகளினாலும் அரிப்புண்டு என்றால் சிறிது சிறிதாக தின்னப்பட்டு அரிப்புண்ணுதல், உண்ணுதல் என்றால் அதற்கு இடம் கொடுத்தல் அர்த்தம். அரிப்பு உங்களுக்கு தெரியும், சிறிது சிறிதாக உண்ணப்படுதல், சிறிது சிறிதாக உண்ணப்பட்டு அலந்த துன்புற்ற அலத்தல் துன்புறுதல் அலந்த வெறும் தமியேனை, வெறுவியேனை தமியேனை என்று இரண்டு சொல், அதாவது வெறும் தமியன்னு எழுது. வெறுவியன் என்று சொன்னால் பயனற்றவன், தமியேன் என்று சொன்னால் தனித்திருப்பவன், யாரும் துணையற்றவன், பயனற்றவன் துணையற்றவன். நான் எனக்கும் பயன்பட மாட்டேன், பிறருக்கும் பயன்பட மாட்டேன், பிறருக்கு பயன்பட மாட்டேன் என்பதனால யாரும் என்கிட்ட வரமாட்டேன், துணையற்றவன், வெறும் தமியேனை அப்படிப்பட்ட என்னை விடுதிகின்றாய். ஏன்னா எந்த பயனும் இல்லாதவர்களை ஆட்கொள்வது இறைவன் தான். ஏன்னா அவன் படைத்த காரணத்தினாலே ஒண்ணுக்கும் பத்தாது அப்படிங்கிற பிள்ளையையும் அம்மா சோறு போட்டு காப்பாத்து, என்ன காரணம், பெற்றுட்டோம் என்பதனால. அதுபோல இறைவன் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவனால எந்த பயனும் கிடையாது என்று சொன்னாலும் காப்பாத்துவாரு, என்ன காப்பாத்துற மாதிரி. வெறும் தமியேனை, வெறுவியனாகவும் தனித்தும் இருக்கின்ற

ஆகவே வெறும் தமியேனை விடுதி கண்டாய், என்னாலே என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது பெருமானே, உன்னை தவிர எனக்கு வேறு துணையும் இல்லை, என்னை விட்டு விடாதே. வெய்ய குற்றொடுங்க உறும் கடிப்போது அவையே உணர்வுற்றவர், வெய்ய கொடிய கூற்று யமன் ஒடுங்க அவருடைய ஆற்றல் மடங்கும்படியாக அல்லது அவன் இறந்து போகும்படியாக, உறும் அவனை வருத்துகின்ற இங்க உறுத்தல் இந்த வல்லின சொல்லுக்கு வருத்துதல், இயமனுடைய ஆற்றல் அடங்கி ஒடுங்கும்படியாக பெருமான் ஓர் உதவி கொண்டார். ஒரு உதவிதான் உதச்சார், ஆனா ஒரு உதவியிலேயே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வெய்ய கூற்று எல்லோருக்கும் அச்சத்தை தருகின்ற கூற்று என்பதால் வெய்ய குற்று, எல்லோரும் குற்றுனை கண்டு அஞ்சுவார்கள், ஆகவே அவன் வெய்யவன். அந்த வெய்ய கூற்று ஒடுங்க உறும் உறும் அவனை வருத்துகின்ற கடிப்போது வாசனை மலர், வாசனை மலர் என்பது இங்கு உருவமாக பெருமானுடைய திருவடியை குறிக்கின்றது. அந்த வெய்ய கூற்றுவன் அவனுடைய ஆற்றல் ஒடுங்கும்படியாக அவனை வருத்துகின்ற வாசனை மலர் போன்ற உன்னுடைய திருவடி உருங்கடி போது அவையே. அந்த போது என்பது இரண்டு, பெருமானுடைய திருவடி இரண்டு, ஆகவே அவை என்ற பன்மை சொல்றார். அவையே அவற்றையே, அந்த அவற்றை என்ற இரண்டாம் வெற்றுமை இங்கு மறைஞ்சிருக்கு, இரண்டாம் வெற்றுமை தொகை அவையே அவற்றையே என்பது உருங்கடி போதவையே. உணர்வு உற்றவர் அதனை எப்பொழுதும் தியானிப்பவர்கள், இந்த கொடிய குற்றுவன் ஆற்றல் அடங்கும்படியாக அவருடைய நெஞ்சிலே ஓர் உதை கொண்டு வருத்திய மென்மையான வாசனை மலர் போன்ற உன்னுடைய திருவடிகளையே சதா தியானிப்பவர் உணர்வு உற்றவர், உணர்வினிடை எப்பொழுதும் பெற்றவர். உறுதல் பெறுதல், அங்க உறுதல் வருத்துதல், முன்னாடி சொன்ன உறுதல் வருத்துதல், இங்கு உறுதல் பெறுதல். உணர்வு உற்ற உணர்வினை உற்றவர் என்பதனால நீங்க பெறாது உற்றவர் என்பதை கொள்ள வேண்டும். எப்பயோ சாமியை நினைச்சு பாக்குறாங்கிறவங்களை பத்தி இங்க சொல்லல, எப்பொழுதும் பெருமாள் நினைத்து பார்ப்பவர்கள். உணர்வு உற்றவர் சொன்னால் உணர்விடை நீங்க பெறாது பெற்றவர்கள், நீங்க பெறாது என்று சொல்லி வரவேற்றுக் கொள்ள வேண்டும். சதா இறைவனை தியானிப்பவர்கள் அவர்கள் பெரும் பதம், அவர்கள் அடைகின்ற மேலான பதவியே. அந்த பதவி எப்படிப்பட்டது? உம்பரும்பர் பதம், அவர்கள் பெரும் உம்பரும்பர் பதமே என்று. உம்பரும்பர் என்பதை பெரும் என்பதற்கும் பதம் என்பதற்கும் இடையிலே பொருத்த வேண்டும், கம்ப்யூட்டர் மாதிரி அது வந்து அங்கங்க இருக்க இருந்தாலும் நமக்கு அன்வயம்னு சொல்லுவாங்க. பொருட்கோள், நல்ல பொருள் வருவதற்காக தொலைவில் இருக்கிற ஒரு சொல்ல தேவைப்பட்ட இடத்துல வந்து பொருத்தி கொள்ள வேண்டும். அப்ப வெய்ய குற்று ஒடுங்க உறும் கடி போது அவையே உணர்வு உற்றவர், உணர்விடை எப்பொழுதும் உற்றவர். பெரும் உம்பர் உம்பர் பதமே, மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாகிய பதமே. உம்பர் என்ற சொல் வந்து மேல் என்பதை குறிக்கின்றது. மேல் என்பதால மேலே இருக்கின்றவர்கள் வானவர்கள். வானவர்கள் உலகம் எல்லாம் புண்ணியத்தினால் இருக்கின்ற உலகம். ஆனால் புண்ணியங்கள் குறைய குறைய அந்த உலகத்திலிருந்து கீழ் உலகங்களுக்கு வந்துதான் ஆக வேண்டும். எந்த உலகம் வாரா உலகமோ, மீண்டும் வாரா உலகமோ, சென்று விட்டால் மீண்டும் வர வேண்டாமோ, அது சிவஞானத்தில் இருக்கின்ற உலகம். அது எல்லா மேல் உலகங்களுக்கும் மேலானது என்பதனால அதனை உம்பர் உம்பர் என்று சொன்னார். மேலான உலகங்களுக்கெல்லாம் மேலானது, ஒரு மேலான உலகத்திற்கு சற்றே மேலானது என்பது பொருள் இல்ல. உம்பர்க்கும் உம்பர்க்கும் உம்பர் என்பதுதான் உம்பர் உம்பர். ஆகவே மேலான மேலான உலகங்களுக்கெல்லாம் மிக மேலானது, அதனிலும் மேலான உலகம் என்பது இல்லை, அதான் உம்பர் உம்பர். அப்ப இறைவனை இடைவிடாது தியானிப்பவர்கள் அந்த மேலான திருவடியாகின்ற அந்த உலகத்தினை சிவபுரத்தினை பெறுகின்றார்கள். பெருமான் எளிவந்து அந்த உலகத்தினை திருவடியாகின்ற உலகத்தினை தருகின்றார். அந்த திருவடியாகின்ற உலகத்தினை நாம் பெற்றுவிட்டோம் என்று இவர்கள் தருக்குவார்கள் என்று நாம் நினைக்க கூடாது. அதனாலதான் இங்க ரொம்ப அருமையா நம்ம குருநாதர், குருநாதர் எது சொன்னாலும் அருமதா, நம்ம யோசிச்சு பார்த்தாதான் அது தெரியும். பல இடங்கள் யோசிக்காம போயிடுறது. சொல்ற இயமனை உதை கொண்ட திருவடியை விடாமல் தயாரிப்பவர்கள், மரண பயத்தினால் இல்ல. அந்த திருவடி எப்படிப்பட்டது? அது நம்முடைய இதயத்திலே கடிமலர் போதாக இருக்கின்றது, மென்மையான வாசனை தருகின்ற ரோஜா பூ மாதிரி நித்துன்னு இருக்கு நமக்கு. ஆனா இயமனுக்கு அது வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்தது. இயமனுடைய நெஞ்சில ஒரு உதை கொண்ட பொழுது அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படிப்பட்ட திருவடி அவன் பெரும் கருணையினாலே நம்முடைய உள்ளத்துல மெத்துன ஒரு பூ வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னா, பெருமானுடைய எளிவந்த கருணையை மறவாதவர்கள். ஆகவே பெருமானுடைய எளிவந்த கருணைக்கு ஏற்ப தங்களை மிகவும் அடிமை பண்பினாலே தாழ்த்தி கொண்டவர்கள் அவர்கள் தான் மேலானிடத்துக்கு போவார்கள். அதனால தடுக்குவர்கள் மேலானிடத்திற்கு போக மாட்டார்கள். பெருமானுடைய இந்த பெருங்கருணையை நினைத்து நினைத்து உருகி உருகி தங்களை மிகவும் தாழ்த்தி கொண்டவர்கள், அடிமை பண்பினாலே தங்களை மிகவும் அப்பர பெருமானைப் போல தங்களை மிகவும் தாழ்த்தி கொண்டவர்கள் அவர்கள்தான் அந்த மேலான உலகத்திற்கு செல்வார்கள். பைபிள்ல கூட சொல்றாங்க, He who exalted himself shall be abased. He who abased himself shall be exalted. யார் ஒருவன் தன்னைத்தானே தருக்குகின்றானோ அவனை போட்டு மிதிச்சிருவான சாமி.
யாரொருவன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கின்றானோ அவன் மிகவும்

0: உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைப்பான் என்று சொல்லி. அதுதான் சைவத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதான் பெருமானிடத்துல எல்லாம் பெருமானே என்று சொல்லி மிகவும் வந்து கீழான நிலையிலே தங்களை தன்னை தாழ்த்திக் கொள்வதனால்தான் ஜீவபோதம் போகும். தான் என்ற உணர்வே அற்று போகும் வண்ணம் தன்னை மிகவும் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தாழ்த்திக் கொண்டதுதான் திருவாசகம். குருநாதர் வந்து குருநாதருடைய தகுதி எதுவுமே அந்த திருவாசகத்துல தெரியாது. அவர் தன்னை வந்து ஒன்றுமில்லாதவன் ஒன்றும் போலா நாயேன்னு சொல்றதுதான் தெரியும். என்ன காரணம்? அதுதான் அவர் அடைந்த உயர்ந்த மேலான சிவநிலைக்கு வழி. அவர் மிகப்பெரிய நிலையை அடைந்தார் உலகத்திலாம். அவர் தான் குருநாதன். நம்ம இறைவனே முடிவு பண்ணிருக்கிறார் திருப்பரந்தய புராணத்துல, உன்னை போன்ற குருநாதன் இல்லை அப்படின்னு பெருமானே சொல்றார். உன்னை போல் என்னை அறிந்தவன் இல்லை, உன்னை போல் என்னை அறிந்தவன் இல்லைன்னு ஆத்மநாதர் சொல்றாருனா அதுக்கு காரணம் என்ன? தன்னை அவ்வளவு தூரம் தாழ்த்தி கொண்டவன் நம்முடைய குருநாதன். ஒன்றும் போதான் நாயே வெய்ய குற்றொடுங்க உருங்கடி போதவையே உணர்வு உற்றவர் உம்பரும்பர் பெரும் பதமே. அவர்கள் பெரும் உம்பரும்பர் பதமே. அப்படி பெற்ற அந்த அடியார்கள் அந்த பெற்ற பதத்தை கைவிடுவார்களா, நிகழ்விடுவார்களா? பெருமானே என்னை போல பித்துக்குழி யாரும் கிடையாது, உன்னுடைய திருவடியை பெற்று நான் கைவிட்டு விட்டேன், நிகழ்விட்டு விட்டேன். ஆனால் அவ்வாறு பெற்ற அடியார்கள் யாரும் உன் திருவடியை விட்டு நகரமாட்டார்கள். அவர்கள் திருவடி கீழே நிழல போல ஒட்டிக்கிடுவார்கள். திருவடிக்கை வந்து அவர்கள் ஒட்டி கொண்டு விடுவார்கள். அடியார் பெயராத பெருமையனே பெற்ற திருவடியை விட்டு பிரியாது ஒட்டி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமை கொண்டவன் இறைவன். அதாவது தன்னுடைய அடியார்கள் எந்த திருவடி இன்பத்தை நுகர்ந்தார்களோ அந்த இன்பத்தினை கடநேர பொழுதும் நுகராதிருக்க முடியாதவர்களாக பெருமானை விட்டு அகலமாட்டேன் என்று இருக பிடித்துக் கொள்கின்றார்கள். அப்படி அவர்கள் இருக பிடித்துக் கொள்கின்ற அந்த பெருமை யாருடையதுன்னா இறைவனுடையது. இறைவன் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்க பெருமானுடைய அந்த திருவடி இன்பம் என்பது அகல விடாது அவர்களை ஆறாவது இன்பமாக தாரா அருளின்றே தந்தாய் என்று பெருமானுடைய பெருந்துணை நினைத்தவர்கள் அறவே பெற்றார்கள். அவர்கள் அறவே பெறுவது என்பது அவர்களுடைய பெருமையா என்று கேட்டால் இல்லை, அது இறைவனுடைய பெருமை. எல்லா பெருமையும் இறைவனுக்கு தான். அந்த ஒரு கால் எம்பெருமான் எண்டென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தன் கழிவுற வீரொரு கால் ஓவார் இடந்தாரை கண்பணிப்பு பாரொரு கால் வந்தனையாள் பின்னோரை தான் பணியாள் பேரறியர் கிங்கனே பித்துருவர் ஆமாறும் ஆறொருவர் அப்படிங்கிற இதெல்லாம் அப்படி இவ்வளவும் படிக்கும் போது காரைக்கால் அம்மையாருடைய பெருமையை எடுத்து சொல்லிட்டே வராரு. ஆனால் ஆறொருவர் இவ்வண்ணம் அட்கொள்ளும் வித்தகர். இத்தனை பெருமையும் பெருமானுடைய பெருமை. அப்படிப்பட்ட அன்பை பெருமான் கொடுத்தான். ஒரு காரைக்கால் அம்மையாரா காரைக்கால் அம்மையாரா பண்ணினதே பெருமான் தான். அவைய பெருமானை விட்டு வெளியில எதுவும் இல்லை. எல்லா பெருமையும் கடைசியில யாற்ற போய் எல்லா நதிகளும் கடல்லதான் போய் விழும். கடலிலிருந்துதான் கடல் நீர் தான் நதி நீரா வருது. கடைசியில நதி எங்க போய் சேருது? கடல்லதான் போய் சேருது. அதுபோல எல்லா பெருமையும் இறைவனுக்குத்தான் சேரும் என்று பெருமையினை அடியார் பெயராத பெருமையினே அடியார்கள் முக்தி நிலை பெற்ற அடியார்கள் அந்த முக்தி நிலையை கை நெகிழ விடாது அந்த முக்தி நிலையிலேயே தொடர்ந்து துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உன்னுடைய திருவுருள் சக்தியே அவர்களுக்கு சத்தியம் என்ற உணவாக சென்று கொண்டிருக்கின்றது. பெருமான் அவர்களை எப்பொழுதும் அருளை ஊட்டி வைத்திருக்கின்றான், அங்கு கைவிடாது வைத்திருக்கின்றார். அதனால்தான் அவனுக்கு அச்சுதன் பெரு. தன்னுடைய அடியார்களை கைவிட மாட்டான். சிவம் அச்சுதம் என்று வேண்டும். தன் அடியார்களை என்றும் கைவிடாதவன் அத பேராது நின்ற பெருங்கருணையை பேராது நின்ற பெருங்கருணை ஆட்கொண்டவர்களை கைவிடாது இருக்கின்ற கருணை பெருங்கருணை ஆட்கொள்கின்ற கருணை கருணை அவர்களை கைவிடாது இருக்கின்ற கருணை பெருங்கருணை. அது பெருமானுடைய பெருமையை தவிர அடியாருடைய பெருமை இல்லை. ஆகவே அடியார் பெயராத பெருமையினே என்று பெருமானை சொன்னார். மேவினார் பிரியமாட்டா விமலனார். இந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்பை நம்ம உயர்வா சொல்றோம். ஆனா கண்ணப்ப நாயனார் தன்னை பத்தி உயர்வா சொல்லல. உன்னை பார்த்துட்டா ஒருத்தனால போக முடியுமா? பெருமானுடைய பெருமையதான் சொன்னார். மேவினார் பிரியமாட்டா விமலனார். அவருக்கு அடுத்தது இன்னும் பாவியன் பிரிந்தேன் அதனால இதை கண்டேன் தன்னைத்தானே நம்பி பாவிய வந்து கொஞ்ச நேரம் பிரிஞ்சு போனேன் அதனாலதான் பெருமானுடைய கண்ணில் ரத்தம் வருது. நான் பிரியாது இருந்திருந்தேன்னா பெருமானை காப்பாத்தி இருப்பேன் அன்பினால சொல்ற. நான் பக்கத்திலே இருந்திருந்தேன்னா பெருமான் கண்ணில் யாரும் குத்தாம பார்த்துக்கிட்டு ஜாக்கிரதையா இருந்திருக்கும். நான் கொஞ்ச நேரம் பிரிஞ்சு போயிருந்தேன் இப்ப பெருமான் கண்ணில் ரத்தம் வந்துருச்சு. தேவினார் பிரியமாட்டா விமலனார் கடுத்தது என்னும் பாவியே என்னுடைய பாவத்தினால் இதனை கண்டேன். அதுபோல பெருமான் தன்னுடைய அடியார்களை தரணி பிறந்து பிரிக்காத பெருமை கொண்டவர்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: திருஞான சம்பந்த நாயனார் புராணம் ஆலமே அமுதமாக உண்டு. பாடிப்பவர் திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆலமே அமுதமாக உண்டு.

0: அடியனுக்கு இன்று ஞானம் நின் புகழேயாக வேண்டும். நான் மலைகள் ஏத்தும் சீலமே ஆலவாயில் சிவபெருமானே என்றான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சி தமிழம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த தக்கேசி பண்ணிலே அமைந்த 3 திருப்பதிகம் திருநீடூர் திருத்தலத்திற்குரியது. பண்வரிசைப்படி 56 திருப்பதிகம் திருச்சி தமிழம்.

0: نهايه الكاميرا.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 48வது திருப்பதிகம் பண்டாய நார்மறை திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளியது. இதற்குரிய பண் சகானா.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: போற்றி ஓம் நமச்சிவாய. புயங்கனே மயங்குகின்றேன். போற்றி ஓம் நமச்சிவாய. புகலிடம் பிரிது ஒன்றில்லை. போற்றி ஓம் நமச்சிவாய. புறம் என போக்கல் கண்டாய். போற்றி ஓம் நமச்சிவாய. ஜெய ஜெய போற்றி போற்றி. அருமையான ஆகவே நால்வர் வாக்கிலும் திருவைந்தெழுத்து அமைந்திருக்கு. இதுல இன்னொரு விதமாகவும் இந்த இதை சொல்லுவாங்க. இந்த ஓம் என்பதற்கு பாருங்க, அந்த இம்மண்ணா இருக்கா இங்க? இல்ல இல்ல. அதனால எப்படி படிக்கலாம்? போற்றி ஓ நமச்சிவாய. இம்மண்ணா இல்லாம, இம் என்பது இல்லாம. இந்த ஓங்கிறது வியக்கத்தகுந்த மந்திரம். போற்றி வணங்குகிறேன் என்னென்ன? ஓ நமச்சிவாய. புயங்க நீ மயங்குகின்றேன். போற்றி ஓ நமச்சிவாய. புகலிடம் பிரிது ஒன்றில்லை. போற்றி ஓ நமச்சிவாய. புறம் என போக்கல் கண்டாய். போற்றி ஓ நமச்சிவாய. ஜெய ஜெய போற்றி போற்றி என்றும் படிக்கலாம். ஏன்னா பிரணவத்தோடு கூட்டி சொன்னாலும் நமக்கு புண்ணியம், அப்படி இல்லிருந்தாலும் நமக்கு தேவைங்கிறதுல ஒண்ணு தவறு. எவ்வாறாயினும் இந்த பாடல் வேற ஒண்ணு, திருவாசகத்துல முழுதும் நம்ம சிவபுராணம் முழுதும் சொல்வதற்கு 7 நிமிஷம் ஆகும். 7 நிமிஷம் ஆகும். இந்த ஒரு பாடல் சொல்வதற்கு 1 நிமிஷம்தான். ஒரு கால் சிவபுராணம் சொல்ல முடியாத நாட்கள் நமக்கு ஏற்படுமாயின் இந்த ஒன்றாவது. இது நீங்க இங்கே பஸ்ல ஏறும்போது, ஸ்கூட்டர்ல போகும்போது, எங்கேயும் சொல்லிட்டு போலாம். ஏற்கையா ஏற்கையா பஸ்ல அப்படின்னு சொன்னா போட்டியோ நச்சுவாயோ போடம்பிறது போட்டியோ ஜெயஜயே போட்டு போய் ஸ்ட்ரீட்ல உட்காரத்துக்குள்ள இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இந்த பாடல் மட்டுமாவது நினைவிருப்பது நல்லது. திருவாசகம் எத்தனையோ பாட்டு தெரியணும், ஆனால் தப்பா சொல்லல. ஓதா மூர்த்திகள் நம்ம திருவாசகம் பாடுகின்ற பொழுது எந்த மூர்த்திகளும் இத பாடுறதில்லை. அம்மைய அப்பாவு பிலாமணியே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால, நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, இப்படி இந்த மாதிரி பாட்டுருக்குமே தவிர நான் கேள்விப்பட்டதில்லை. சுவாமி மூர்த்திகள் திருவாசகம் பாடும்போது இந்த பாட்டை இந்த மாதிரி தெரியும், பாண்ட மாதிரி தெரியும். அதுக்கு அவங்க மேல குறை சொல்ல வேண்டாம். அவங்க படிக்கும் போது அவங்க படிச்சிருப்பாங்க. நாம என்ன பண்ணலாம்னு கேட்டா, மூர்த்திகள் தெரியும்னா இந்த பாட்டை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி விண்ணப்பமா கேட்கணும். ஏன்னா தானே தேவாரம் படிச்சவங்க அல்லவா, அவங்கள போய் ஏயா அந்த பாட்டு தெரியுமான்னு கேட்கக்கூடாது. மரபும் அல்ல முறையும் அல்ல. என்னன்னா மூர்த்திகள் இந்த நான் மூர்த்திகள் தான் சொல்லுவேன். பொதுவா மூர்த்திகள்னு சொல்றோம்ல, மூர்த்திகள் என்றுதான் சொல்றது. தேவாரம் படிக்கின்ற புண்ணியம் உடையவங்க அல்லவா, அவங்களுக்கு மரியாதை வேணாமா? பையன் சின்ன பையனா இருந்ததுனால மட்டுமல்ல, அவங்க வாயில வர்றது என்ன மந்திரங்கள் எல்லாம் வருது. அதனால மூர்த்திகள் இந்த பாடல் கொஞ்சம் தெரியுமானால் கொஞ்சம் விண்ணப்பம் செய்யுங்களே அப்படின்னு சொல்லும். ஏன்னா அவங்க மோகனத்துல படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாம வெறும் இப்ப பொருள் உணர்ச்சியோட படிக்கிறோம். அவங்க பொருள் உணர்ச்சி கொஞ்சம் கம்மி தான். பொருள் உணர்ச்சியை சொல்லிவிட்டு அந்த பண்ணும் சேர்ந்ததுன்னா அராராடா அருமையா இருக்கும். பொருள் உணர்வும் இருந்து பண் உணர்வும் இருக்குமானா தங்கத்தில் தங்கம் அராரா. அப்படிலாம் நாம் மூர்த்திகளை அப்படியே கேட்டு இந்த பாட்டு அப்படியே இந்த 4 வரி ஒன்றும் தொந்தரவு இல்லை. இதை நாம் படித்து வைக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நல்லது.
3: இராப்பகலாய் பேசும் போது இப்போது இப்போதாரமளிக்கு நேசமும் வைத்தனையோ சீதி இவையும் சிலவோ விளையாடி ஏதும் இடமீதோ இன்னோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்ப்பாதும் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் இல்லை சித்தம்பலவன் இதனார் கண்பார் யாம் ஆரேலோர் எம்பாய் ஈசனார்க்கு நாம் யார் அன்பு யார் எம்மா வந்து நீ தூங்கிட்டு இருந்தா என்னமா ஆவறது அப்படி இருந்துட்டா நமக்கு ஈசனுக்கு என்ன நம்ம அன்பு யார் நாம் யார் அவன் எங்கேயோ இருக்கிற பெருமான் நாம நம்முடைய அன்பு செலுத்துவதுங்கிறது நம்முடைய கடமை அவ்வளவுதான் அப்படிப்பட்ட பெருமானுக்கு அவன் எவ்வளவு ஆர் ஈசனார் எப்படிப்பட்டவன் நாம் யார் நம்ம சின்னவன் ஏண்டி வந்து பாதி தூங்குறிய ஈசனார்க்கு அன்பார் யாம் அந்த அன்பு ஆர் யாம் ஆர் இந்த ஆறுங்கிறது இரண்டனோடும் கூட்டுது ஆரியலோர் எம்பி நல்ல பாடலவன் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாடலுமே சும்மா சாதாரண அந்த பெண்களை தூக்கத்தில் எழுப்புற பாட்டா வச்சு அப்படியே வச்சுட்டது இழைச்சிட்டது சிவம் அதனால சரி நான் வேடிக்கையா சொன்னேன் அதனால கொஞ்சம் கல்யாணம் எல்லாம் எழுந்திருச்சு படிக்கணும் உண்மைதான் அந்த மாதிரி பேசும்போது அவர் சொல்றார் இராப்பகலாய் பேசும்போது எப்போது ஏண்டி தூங்குறிய எங்கடி இப்ப காலையில மணி என்னாச்சு தெரியுமா இப்ப இந்த பாட்டு பாடும்போது என்ன மணி தெரியுமா தெரியாத சிவ சிவ அவங்க எப்ப எந்திரிச்சாங்க தெரியுமில்ல 3:50 3:50 இருந்து எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க 8 பேர் தூங்கிட்டு இருக்காங்க அப்ப தெருவுல வந்த பெண்கள்னா அதை விட அதிகம் 8 பேர் ஏசார் 8 பேர் தான் தூங்குறாங்கன்னு எப்படி தெரியும் 8 பாடல் தூக்கத்திலிருந்து எழுப்புது ஆமா முதல் 8 பாடல் தான் தூக்கத்திலிருந்து எழுப்புறது அதனால என்ன கேட்டா முத நாள் ராத்திரி அல்ல ஏய் நாளைக்கு 3:50 வந்துடணும் முடி நான் வந்துடுறேன் மறுநாள் எல்லாம் 3:50 விடுதலையுமே வெந்நீர் மெய்யல் பூசி எல்லாம் வந்தவொடனே அப்படி பார்த்தவொடனே எங்கடி இவ்வளவு காணா என்னது அவ ஊரு தான் இது இப்படி காணாம பேச்சு முடிச்ச காணா அதாண்டி ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கம்மாதே வளருதியோ ஏண்டி தூங்குறியாடினா தூங்குறியான்னு கேட்கல வளருதியோ தூங்குறதுன்னு அபசவனம் ஆமா அதனால வளருதியோ ஏன்னு என்ன சார் கடை ஓகோன்றது கொஞ்ச நாள் தூங்குதுன்னு அர்த்தம் போட்டுதுன்னு சொல்லலாம்
4: போட்டி என் போலும் பொய்ய தம்மையாட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்றி நின் கருணை வெள்ள புதுமது புவனம் நீர்த்தி காற்று இயமானம் வானம் இரு சுடற்கடவுளானி அருமையாக அகத்தியர் தேவாரத்தினத்து ஒருத்தர் அது சிவாலய முனிவர் எனக்கு இந்த 3 பேருடைய தமிழையும் நிறைய பாடியிருக்கிறாங்க அத்தனை எனக்கு அடியனுக்கு பாடுறதுக்கு எனக்கு நினைப்பதற்கு நேரம் இல்லை எனக்கு இயலாம இருக்கு சுவாமி அதனால அந்த 3 தமிழையும் படித்ததனுடைய சாரமா ஏதேன்னு ஒரு சுருக்கமா எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதை நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற யாரு சிவாலய முனிவர்னு அப்பொழுது அகத்திய முனிவர் 25 பதியங்களை தேர்ந்தெடுத்து இதுல 3 தமிழ்ல இந்த 25 பதியங்கள் படிக்க போயிருந்த அந்த 25 பதியங்கள்ல

ரொம்ப அருமையான நூல், 25 பதினஞ்சு யாரும் அதை படிக்கிறது இல்லை. அம்பாசமுத்திரத்துல நடராஜ முதலியார் ஒருத்தர் இருந்தார், இப்பதான் அண்மையில இறந்தார். அவர் தான் இந்த அகத்தியர் தேவார துறத்துல எப்ப பார்த்தாலும் ஈடுபாடு, ஆண்டுக்கு ஒரு 5-6 முறை முற்றோதல் விட்டார். 25 பதியும் தான், நீ காலைல உட்காந்தீங்கன்னா 11 மணி 12 மணிக்கெல்லாம் முடிச்சுடல அப்படி செய்வார். அது அகத்தியர் கோவில்ல அம்பாசமுத்திரத்துல. அதுல அவருக்கு ஒவ்வொரு முறை முடித்த பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டா, கூப்பிட்டு நீங்க ஐயா இதை பத்தி எனக்கு சொல்லுங்கய்யா அப்படின்பாரு. ஆகவே ஒவ்வொரு முறை முற்றுதல் பண்ண பிறகு ஆண்டுக்கு 2 முறையோ 1 முறையோ வந்து அதை பத்தி முடிவு சொல்லணும். ரொம்ப அருமையா கேட்பேன் அப்படி. அதுல அரிச்சனை என்ற ஒரு பகுதி, அந்த அரிச்சனை என்ற பகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னு கேட்டா, ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் இந்த 3 பேரும் இந்த போற்றுதும் என்று சொல்றாரு பாருங்க, அது மாதிரி வைத்த பதியங்களை தொகுத்திருக்கிறார். அப்ப என்ன பொருள், அரிச்சனை என்பதற்கு நேர் பொருள் போற்றுதல், போற்றி என்று போற்றி வைத்தார். இது எப்ப செய்தாங்க, ஏறத்தால 9-10 நூற்றாண்டா இருக்கலாம். அதனால இந்த தமிழர்ச்சனை இப்ப வந்து பேசுறது இதுக்கு சம்பந்தம் இல்லை. இதுக்கு முன்ன தாத்தா 10 நூற்றாண்டுக்கு முன்னமேயே அரிச்சனை என்ற வட சொல்லுக்கு தமிழில் போற்றி உரை செய்தல் என்ற பொருளையும் அப்படி போற்றி உரை செய்வதையும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே போற்றி உரை செய்தல். அதனால் இப்ப அதுக்கப்புறம் சுந்தரமூர் சுவாமிகள் ஒரு வரலாறு சொல்லும்போது சேக்கலா பெருமான், அரிச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் சொற்றமிழ் பாடுகின்றார் துமரை பாடும் பாயார். எப்பா என்ன அர்ச்சனை பண்றதுங்கிறது வேற ஒண்ணும் இல்லப்பா, நல்ல தமிழ்ல பாடுறதுதான். யாரு சேர்க்கிறார் வாக்கு, இது 12-ஆம் நூற்றாண்டு வாக்கு. ஆகவே இந்த போற்றிங்கிற சொல்லி ரொம்ப அருமையாக வைத்து இங்கே பாடுகிறார். போன பாட்டிலையும் பாடுகிறார், போற்றி பெருமானே உனக்கு வணக்கம் செலுத்துகிறேன். எதுக்கு, என் போலும் பொய்யர் தம்மையாட்கொள்ளும் வள்ளல். இந்த நாட்டுல வள்ளல் வள்ளல் என்ன சொல்றான்னு கேட்டா, பொருள் கொடுத்தாதான் வள்ளல்னு சொல்றாங்க வள்ளல். அதனால ஆனா வந்து இது பொருள் கொடுத்தால் இல்லாமல் இங்க ஆட்கொள்ளுகிற வள்ளல். இப்போ யாருன்னா நல்ல பெரியவங்களே ஞானிகளை ஆட்கொண்டுட்டா அதுக்கு வள்ளல்னு பேரு இல்லை. என் போலும் பொய்யர் பாவம், தன்னை பற்றி அவ்வளவு இதுவாக, என் போலும் பொய்யர், இவர் பொய்யரா முழுக்க முழுக்க மெய்யர். குதிரை வாங்க போன பணத்துல 1 பைசா எடுக்காம போன செலவு வந்த செலவெல்லாம் தான் சொந்த செலவு பண்ணிக்கிட்டு, அது குதிரைக்குன்னு வாங்கின பணம் குதிரைக்குத்தான், வேற எதுக்கும் இல்லைன்னு சொன்ன ஒரு மாண்புமிகு அமைச்சர். இவர் எங்க போய் பேசினார் இல்ல. ஆனாலும் இந்த பொய் உலகத்துல இருந்து இந்த பொய்மையான வாழ்வோடு எய்ந்திருப்பதனால பொய்யர். இந்த உலகமே பொய்மையானது, அதெல்லாம் பொய்மை பேசுகின்ற ஏனமா, இது என்னைக்கு உலக இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு இருப்பாருன்னு என்னவோ தினம் இல்லையேன்னு தாய்மான இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்க முடியல, இன்னைக்கு இருக்கிற உலகத்தை நாளைக்கு காண முடியாது, இப்படி இருக்கு. எனவே இந்த பொய்மையான வாழ்விலே பொய் வாழ்ந்த அமைப்பில் இருப்பதனால தன்னை பொய்யர். அதனால ஏன் பெருமானுக்கு வள்ளல் என்று பெயர்னர், என்னை போல இருக்கிற சாதாரண பொய்மை உடைய பொய் உலகத்தில் வாழ்கின்றவர்களை கூட திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டாருங்க, ஆதலால் தான் அவருக்கு வல்லல்னு பேர். அது போல அந்த காலத்துல பண்ணாங்களே அவங்க எல்லாம் நல்ல சிறந்த புலவர்களுக்கு கொடுத்தா மட்டும் வல்லல் இல்லை, இது வரையும் கூடியமா பாடுது ரெண்டு பாடக்கூட தெரியல பின்னால வந்து நிக்குது, ஐயா நீ என்ன, நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படித்தேன் பாஸ் பண்ணேன், இங்கு என்ன பண்றது, நான் வந்து இதுல மனோன்மணியம்ங்கிறதுல சொல்லிட்டு ஒன்றும் பாட தெரியாது, சரி படித்து பாஸ் பண்ணீங்களா புலவரா நீங்க அப்படின்னாங்க, இந்தாங்க அப்படின்னு வாரி கொடுப்பாங்க. ஆகவே ஒன்றும் புலவிய நலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வாரி கொடுத்து வெல்லலாம். அது போல இங்கே இங்கே பெருமானே உன்னால் படைக்கப்பட்ட அந்த ஆன்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லன்மை இருந்தது, ஆனால் உனக்கு எவ்வளவு வல்லன்மை, இது மாதிரி கேவலம் என் போல இருக்கிற பொய்யரெல்லாம் நீ ஆற்ற, நீ தான் சுவாமி வல்லன் வேற யார். வள்ளலே எங்கள் மைந்தையே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில் சுந்தரமூர் சுவாமி. என்ன இப்படி கொடுக்குற வள்ளலை விட்டுட்டு வேற எங்கேயோ வள்ளலே எங்கள் மைந்தனேன்னு சொல்றீங்களே, வாழ்த்தினா யாரு பார்க்கறீங்க. அதனால புகழூர் பாடினின் புலவீர்கள் என்று புலவர்களுக்கென்றே ஒரு ஆற்றுப்படி பாடினார்.

0: சுந்தரமூர்த்தி மூவர் தமிழில் ஆற்றுப்படையருடையவர் யார்? சுவாமிகள் எங்கே பாடினார்? புகழூரில் பாடினார். எப்பொழுது பாடினார்? இரவுல போய் கொஞ்சம் பொண்ணு வேண்டும்னு சொல்ற குறிப்பில் போனார் வேண்டில பெருமான்ட்ட. அந்த குறிப்போடு மனசுல படுத்தார். தாச்சல்ல படுக்கும்போது என்னன்னு கேட்டால் அந்த காலத்தில் பாத்தியம் அட்டாச்சர்லாம் கிடையாது. ஒரு மாடம் அங்கே வந்து ஒன்று தலைக்கு வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. செங்கல் ஒன்று கிடந்தது, அது எடுத்து வச்சுக்கிட்டு அது தான் துணி மேலே துண்டு போட்டிருக்காரா அது விரிச்சுட்டு படுத்துட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில் பார்த்தா அந்த துண்டை எடுத்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்குது? கட்டி தங்கம் வெட்டி எடுத்துருக்குது. எப்போ வெட்டினாரோ என்ன பண்ணாரோ பார்த்தார். அது பார்த்தவனா அதை தூக்க கூட முடியல. நம்ம நீங்க தங்கத்தை தூக்க முடியாது, ரொம்ப கடினம். அதனால தூக்கி பார்த்தா ஏப்பா செங்கல் பொண்ணாச்சுன்னு உடனே பார்த்தாங்க. தம்மையே புகழ்ந்து இச்சை பே எல்லாம் அனுப்பிவிட்டார். ராத்திரி ராத்திரியா ஒரு கடினம். இந்த செங்கல் பார்த்தவொடனே எல்லா பல்கலைக்கழகத்திலும் தமிழ் புலவர் பார்த்தோன்னெல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பிரைவேட் கேண்டிடேட் நீ வாப்பான்ட்ட இதோ நீ உட்காந்து தமிழ்ல உட்காந்து எழுதுனே இல்ல ராமஜெயம் போட்டா எழுதியிருக்க வா நீ என்கிட்ட பல்கலைக்கழக பட்டியல நீங்க தமிழ்ல போய் எழுதிங்க. எம்ஏ தொட்டாலும் சரி எம்பில் தொட்டாலும் சரி கூப்பிட்டு ஒரு பதியுமே பண்ண. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடதி. ஏண்டா அந்த மாதிரி போட்டு பாட்டை கட்டிட்டு போய் பாருங்க பாட்டு தர்றாரா? கிடையாது. பாடாதே எந்த போல வீர்கள் என்னை யார பாடுறது சாமி என்ன இங்க வாங்க. இம்மையே தரும் சோறும் கூரையும். ஏன்னா மனுஷனுக்கு வாழ்வுல ரெண்டுதான் முக்கியம், எது? வயிற்றுக்கு சோறு, உடம்புக்கு மானம் போகாம துணி, ரெண்டு முக்கியம். அப்புறம் நீங்க வந்து டிவி கிவி போக்குவரத்து இத்தியாதிகள் உங்க பிளஸ்டர் அதெல்லாம் அப்புறம் என்னால ரொம்ப அடிப்படை தேவை என்ன அப்படின்னு இதுதான் சுவாமி. அது அப்படியே உங்களுக்கு தருவார் போங்க. இம்மையே தரும் தோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம். சாமி இது இருந்தா போதுமா? பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணுங்க, அதெல்லாம் எல்லாம் ஆகும்னா இன்னொரு ஆளுங்க இருந்தது. இம்மை மட்டும் போதுமா சாமி? எனக்கு இதெல்லாம் எல்லாம் போட்டுது ஆண்டு அனுபவிச்சுட்டேன், வயசு 95 ஆச்சு, ஏதோ போறகதிக்கு அப்படின்னு. ஆடாடாடா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை. இப்படி மூவர் தமிழில் ஓர் ஆற்றுப்படை. இப்படி எல்லாம் வள்ளல் தன்மையிலே அவர் சொன்னார். பொருள் கொடுத்து இவர் அருள் கொடுத்து சொன்னார். போற்றி என் போலும் மெய்ய தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல். இது மாதிரி பொய்மையாக இருக்கிறவர்களை எல்லாம் கூட கருணை கூர்ந்து நீ ஆட்கொண்டு அடியவராக ஆக்கினாய். எனவே நீ வள்ளல் பெருமான் போற்றி நின் பாதம் போற்றி உன் திருவடிக்கு வணக்கம். நாத நீ போற்றி போற்றி நீ தலைவனாக இருக்கிறாய் எல்லா உயிர்களுக்கும். அதனால் தலைவனாக இருக்கிற உனக்கு வணக்கம் வணக்கம். போற்றி நின் கருணை வெள்ளம் புது மது. சரிங்களா? கருணை வெள்ள புது மது. உன்னுடைய கருணையாகிய வெள்ளம், கருணையாகிய வெறும் தண்ணி சொட்ட சொட்ட வல்ல, கருணைங்கிறது அப்படி பெரிய வெள்ளமா வருதான். அந்த வெள்ளம் எப்படி இருக்குனாரு? புது மது, புது மது. புது இப்பதான் வந்த தேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னா மற்ற வண்டுகள் முடிச்சிருக்கும், அல்லது வேற ஏதாவது காத்துல வந்து தூசி வீசிப்பட்டிருக்கும். இப்ப புது மது. அப்போ உன்னுடைய திருவடிகளாகி அந்த புது மது பொடி தேன் சொட்டுகின்ற திருவடி இருக்குதே அதற்கு வணக்கம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு என்ன சொல்ற? நின் புதுமது. இனி புவனம் நீய தீ காற்று யமானன் வானும் இரு சுடற்கடவுளானி. அப்படியா இருக்கிறாய்? நீராக தீயாக நிலனாக எண்வகை பொருளுமாக, எண்வகை பொருளாக. இந்த எண்வகை பொருளாக இருப்பதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? எண்வகை என்பதற்கு எட்டுங்கிறதுக்கு அட்டம்னு வடமொழியில பேர், அட்டமூர்த்தி என்று சொல்ற அட்டமூர்த்தி. அது அருமையா தமிழ்ல சொன்னா எண்வகை பெருமானாக இருக்கிறான், எண்வகை மூர்த்தியாக இருக்கிறான், எண்வகை மூர்த்தியாக இருக்கிறான். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நம்ம இதுல திருவந்தியார்ல போற போக்குல அந்த என்பகை வடிவனாக இருப்பதை சொல்லுகின்ற பொழுது எட்டு கொண்டாரதாமை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற. அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதுடங்கிறது அதுதான். அட்டமூர்த்தின எட்டு வகை வடிவாக இருக்கிறது, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி. இந்த ஒளிங்கிறதுல சூரியன் சந்திரன் தந்தையா பிரிச்சு அக்னி மூணு ஆகா எட்டு. இந்த எண்வகை வடிவனாக பெருமான் இருக்கிறான். அப்ப பெருமான் எப்படி கொண்டா எப்படி இருக்கார் பாத்தியாடி அப்படின்னாரு. எட்டு கொண்டாரதாமை என்ன பண்ணணும், தொட்டு கொண்டே நின்றார். தொடுதல்னா சின்ன பிள்ளைகள் வாயிலா வச்சு பேசுறாரு. இதுதான் சாஸ்திரம் தான். இருந்தாலும் சின்ன பிள்ளை எப்படி சொல்லும், இதே நீங்க ரொம்ப பெரியவங்க எப்படி சொன்னாங்க, எட்டு கொண்டாரதமை தொட்டு கொண்டே நின்றார். இந்த சொல்லை திருமறை வேறு சொல்லால் சொல்லிட்டு குறிப்பாக சேர்க்கிறார் என்று சொல்லால் சொல்லிவிட்டார். அருவி அப்பர் சுவாமியுடைய நெஞ்சம் எப்படி இருக்கான், நாயகன் தேவடி தைவரு சிந்தையும். நீங்க பொருளே சொல்ல வேணாம், இப்படி சொல்லுங்க. நம்முடைய நாவுக்கரசனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னாரு, அந்த சிந்தனையை எதையோ ஒண்ணு தடவிக்கிட்டே இருக்குமா, எதை தடவிட்டு இருந்தாரு, பெருமானுடைய திருவடியே தடவிட்டு இருந்த. அப்படி தொட்டு கொண்டா இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் காணா, அந்த உலக தொடர்பு இருக்காது. விட்டார் உலகம் என்று உந்தி பெரு என்றெல்லாம் பாடினாங்க. ரொம்ப அருமை. சித்தாந்த சாஸ்திரமும் திருமுறைகளும் அப்படி ஒன்று கொண்டு இணையா எப்பொழுது இருக்கும். ஆதலால் இங்கே புது புவனம் நீர்த்தி காற்று யமானம் வானம் இரு சுடர் கடவுளானி, இப்படி என்வகை வடிவாக இருக்கின்ற பெருமானி நீதான் வள்ளல். உன்னுடைய திருவடிக்கு வணக்கம், உன்னுடைய தலைமைக்கு வணக்கம், உன்னுடைய கருணைக்கு வணக்கம். இதெல்லாம் சொல்லி இந்த அருமையை முடித்தார். கடவுளே போற்றி, கடவுள் கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவன் ஆதரின் கடவுள் எல்லாவற்றையும் கடவுளே போற்றி, என்னை கண்டு கொண்டருளு போற்றி, என்னை கண்டு கொண்டருளு போற்றி. இது சின்ன பிள்ளையா, இவர் தான் ரொம்ப அருமையா குருநாதன பெருமான் வந்து இவருக்கு நானேயோ தவம் செய்தேன் சிவாயனம் என பெற்றேன் சொன்ன அல்வா. அப்படிப்பட்ட பெரியவர் இடையில கொஞ்ச நாள் பிரிந்ததுனால பெருமான் எவ்வளவு நாள் இடையில பிரிஞ்சுட்டேன், என்னை கண்டு கொண்டருளு போற்றி. இப்ப கூட நம்ம கண்ணாமூச்சி போத்தும் போது என்ன கண்டு காண்றியா அப்படிங்கிறது, கண்ணை இறுக்கி முடிக்கிறது, எங்கேயா சுத்திட்டு உபயோகிக்கிறது, இது பாவங்க எங்கேயும் தேடிட்டு. அப்புறம் என்னை கண்டு கொண்டருளு போற்றி. அதனால நான் இங்கேயோ மூலையில கிடக்குறேன், நீ பெரிய எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறவன், என்னை ஒரு சமயத்தை உங்க திருக்க நோக்கில் கொஞ்சம் பார்த்து ப்பா இங்கதான் இருக்கியா ராஜா வா என்று சொல்லக்கூடாதா. என்னை கண்டு கொண்டருளு போற்றி, விட உடே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. கொஞ்சம் பிரிச்சுக்கணும் இங்க, விட உடே உருக்கி அது என்னது, விட இந்த உலக தொடர்புகளானவை எல்லாம் விட எங்க உருக்கணும், உள்ளே உருக்கி. அந்த உள்ளே உருக்கிங்கிறது உள்ளேங்கிறது இல்லைன்னா நடுப்புற இருக்கணும், அந்த இல்லைன்னா எல்லாத்தினால வெறும் உளேன்னு இருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா, என்ன பேருன்னு கேட்டா இடையில இடைக்குறை என்று பேர். இடைக்குறைனா ஒரு எழுத்து விடப்பட்டது, செய்யுளானதுனால அப்படி செய்யலாம். இதே நீங்க வந்து வசனமா பாடணும் எழுதுனா அங்க விட உளேன்னா தப்புன்னு சொல்லிட்டுருக்காங்க, அங்க உள்ளே என்றே சொல்லுங்க. செய்யுள் ஆனதுனால அது உள்ளேன்னு போட்டோம்னா விட உளே ஊனாவும் லேவன்னாவும் சேர்ந்ததுன்னு சொன்னா நிறைய செய்யணும் ஆயிடுது. நீங்க விட உள்ளே என்று போட்டுட்டீங்கன்னா உள் ஒரு அசை, லே ஒரு அசை, ஈரசை சீராயிடும், ஈரசை சீராயிடும். அந்த ஈரசையானா செய்யுள் கட்டிடும் இங்க. அதுக்காகத்தான் அந்த இல்லைன்னா எல்லாமே விட உளே. என்ன பண்றது, திருமுறைகளில் இலக்கண கூறுகள் என்று கூட ஆராயலாம். அதற்காக விடவுடே, அப்ப விட இந்த உலகியற் பொருள்கள் எல்லாம் இந்த ஆன்மாவை விட்டு நீங்க ஊடே உருக்கி, உள்ளேன்னா இந்த உள்ளத்திலே உருக்கி, ஊடே உருக்கி விட ஊடே உருக்கி வேண்டிட என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி, என்னை ஆட்கொள்ள வேண்டும். உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பதந்தருளு போற்றி. இந்த உடலை எவ்வளவுக்கு விரைவில் நீக்க திருவுள்ளமோ அவளை நீக்கும் சுவாமி விளங்குகிறது அல்லவா. சங்கரா போற்றி, சங்கரன் சங்கரன் என்பதற்கு நேர் பொருள் இன்பம் தருதலில் சங்கரன் என்று சொல்வாங்க. இன்பத்தை வழங்குபவன் என்பது சம்முன சுகம், கரண கொடுப்பவன், சுகத்தை கொடுப்பவன் என்று ஒரு பொருள். சுகம் என்பது என்ன? நன்மையை கொடுப்பவன், அப்ப இனிமையே கொடுப்பவன், இன்பத்தையே கொடுப்பவன் நம்முடைய சங்கரன். எனவே சங்கரா போற்றி மற்றோர் தரநிலையன் போற்றி, எனக்கு வேற யாரும் கதி இல்லப்பா. கோல பொங்கரால் உள் செவ்வாய் வெண்ணகை கரிய வாட்கன் மங்கையோர் பங்க போற்றி. அருமையான அம்மா உமையம்மை, அவரோடவே கூட இருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம். மால் விடை ஊர்தி போற்றி, அருமையான காலை. ஏன் அது அறமாகிய காலை, அந்த அறமே கடவுளாக இருப்பதனால அந்த விடை வைத்திருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம். இங்கு வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் எதிர்த்துத்தேனேன். இங்கு வாழ்வு ஆற்றகில்லேன், இந்த வாழ்வு நான் எதுவரைக்கும் நான் தொடர்ந்து போவேன், எனக்கு தேவையில்லை சுவாமி, அதனால நீதான் அதை நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விண்ணப்பிக்கிறார். ரொம்ப அருமையான பாட்டு. இழித்தனம் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி. என்னை யானே இழித்தனங்கிறார். என்னுடைய அருமை என்னுடைய பண்பு எனக்கு தெரியாது சுவாமி, அதனால எனக்கு வந்து போழ்ச்சிப்படும்படியாக என்னுடைய செயல் இல்லை, என்னுடைய உடம்பும் இல்லை. செயல் இருந்ததுன்னு சொன்னா நீ அன்னைக்கு ஆட்கொண்ட நீ அன்னையே நீ அழைச்சிட்டு போயிருக்க. என் உடம்பு மோசங்கிறது நல்லா தெரியுது. ஏன் உழுக்களுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலவி. பின்னால பாடப்படுற அடைக்கல பத்துல இது என்னது? புழுக்கள் உடை புன்குரம்பை, எங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே புழு உள்ள. நல்ல வேலையா நல்லா மூடி வச்சுட்டான் பெருமான், இது திறந்தால தெரியுது திறக்கல. திறக்கிறது எங்க திறக்கவே போறது இல்லை, கடைசியில நெருப்பு தான் திறக்கும். அது எல்லாத்தையும் புழு கூட எல்லாத்தையும் ஒரே அடிச்சுட்டு இல்ல போட்டு போச்சு விட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு வேலை, மண்ணில் போட்டு. அல்ல புழுக்கள் உடை உள்ள நிறைய அவ்வளவு கிருமி இருக்குதான். புன்குரம்பை இடிந்த குடிசைது, இடிந்த குடிசை. ஏன் இங்க ஒழுவுது, இங்க ஒழுவுது, இங்க ஒழுவுது, எல்லாம் ஒழியே கிடைக்கிறது. எல்லாம் ஒழுகிறதா இருக்கே தவிர இங்கேயும் ஒழுகுது கண்ணில. அப்ப புன்குரம்பை சரி கொஞ்சம் எல்லாம் படிச்சு தொலைச்சாவது நல்ல படிப்பாரு. பொல்லா கல்வி, படிச்ச கல்வியாவது உருப்புற கல்வியா படிச்சோமா? கிடையாது, உருப்படாத கல்வி தான். எனவே இந்த கல்வி வந்து ரொம்ப இடிந்ததுங்கிறத இன்னைக்கு பாரதியார் மட்டும் பேசல, ரொம்ப காலமா சொல்லிட்டாங்க. பொல்லா கல்வி, செலவு தந்தைக்கோர் ஆயிரம் சென்றது, சீதனுக்கு பல் ஆயிரம் நேர்ந்தது, நலமோர் எட்டுணையும் நான் கண்டதில்லை, இதை 40,000 கோயில் சொல்வேன் என்றார். எங்க இப்ப இருக்கிற கல்வி நிலையை பத்தி எப்ப 30 முன்ன சொன்னார், இப்ப இருந்தாருன்னு வச்சுங்க குத்திக்கிட்டே செத்துருவார். அதனால நல்ல வேலை அப்பவே இறந்துட்டார். ஆமா, அந்த காலம் ஒரு 30 முன்ன நல்ல கல்வியெல்லாம் இருந்தது, ஓரளவு தேவலாம். அன்னைக்கே செலவு தந்தைக்கு ஒரு 1,000 இன்னைக்கு 100,000 அர்த்தம். நீங்க 1,000 போயிருக்கீங்க, நீங்க அட்மிஷனுக்கே 100,000 கொடுத்துருக்கீங்களே. அப்புறமேல போவான் சாப்பிடணும் போகணும் வரணும் இத்தியாதி எல்லாம் வருது. தப்பித்தவரி இப்ப நான் நல்லா படிக்கல என்ன போய் காலில் விழுந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு வேற ஏதேனும் கொடுக்கணும் இவர். அப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு போக்குவரத்து இத்தியாதிகள்லாம் அந்த செலவு தந்தைக்கு ஒரு 1,000 ரொம்ப சின்ன விஷயம் இப்போ இல்லவா. என்ன நேர்ந்ததுன்னா தீதனுக்கு 1,000 நேர்ந்ததுன்னு. ஐயா படிப்புனால உனக்கு ஒண்ணுமே இல்லை, நலமோர் எட்டுணையும் நான் கண்டதில்லை, நன்மையே எனக்கு தெரியல என்ன. முத்துக்குமாரசாமி கோயில் இருந்து பேசுறீங்க என்ன, 40,000 கோயில் சொல்லுங்க, இந்த ஒரு கோயில் இல்லப்பா. அவ்வளவு மனதில் எப்போ 30 முன்னே கல்வி நிலை இவங்களுக்குன்னா, அதுக்கு முன்னே மணிவாசர் காலத்திலேயே பொல்லா கல்வி. எனவே கல்வி நிலை ரொம்ப காலமாவே சரியாகும். அது என்னைக்கு இவங்க இவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி படும்படியான எத்தனை யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்றது, இப்ப யூனிவர்சிட்டிக்கெல்லாம் இந்த குறிப்பு எடுத்து கொடுக்கணும். சுவாமி, காலங்காலமா நம்முடைய கல்வியை பற்றி பெரியோர்கள் மதிப்பீடு, கல்வியை பற்றிய மதிப்பீடு என்று ஒரு தலைப்பு போட்டு யாரெல்லாம் என்ன சொன்னாங்க. திருவள்ளுவர் முதல்ல அப்படி ஆரம்பிக்கணும், கற்றதனாலாய பயன் என்கள், அதுதான் முதல்ல பிள்ளையார் விட்டுச்சு. கற்றதனாலாய பயன்கள் என்னையா, எவ்வளவு படிச்சு என்ன தெரியுங்களா, உயிரை விட்டு படிச்ச சுவாமி, ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க, ரேங்க் ஒண்ணுங்க யூனிவர்சிட்டி, போட கற்றதனாலாய பயன் என்னதான் பயன் சொல்றீங்கன்னா வாழறிவன் நற்றால் சொல்லாரு. அதான் நீங்க சமய கல்வி வேணான்றீங்களே.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய கோயில் திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 35 அதிகம் 5 பாடல், கொள்ளை குழை காதில். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருவெண்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: யாழ்முறிப்பெண் பாடி திருத்தருமபுரத்தை வழிபட்ட காளிவேந்தர் நலன் கழுவி நாளும் வழிபாடு செய்யும் திருநள்ளாற்றுச் சென்று அடைந்து போகமார்த்த புன்முலை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தைப் பாடி அருளினர். இத்திருப்பதிகமே அனல்வாதத்தின் போது நெருப்பில் இட பச்சை பசேல் என்று இருந்தது. அற்புதம் நிகழ்த்திய பச்சைப்பதிகம் இது. இத்திருப்பதிகத்தை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வைத்து வாசிக்கச் செய்து தாமும் பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார் பிள்ளையார் என்பது வரலாறு. பதிகப் பலன். இப்பிறவியில் அடைய வேண்டிய பிரார்த்த சேடம் என்கிற உண்பு வினை வலி குறைந்து வானவர்களாகிய தேவர்களோடு மகிழ்ந்து இருப்பர் என்பதாம். முதல் திருமுறை பண் பழந்தக்கராகும்.